0: ஹலோ தோழிகளே, எப்படி இருக்கீங்க? லஞ்சம் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரையாவது நம்ம பாடுபடுத்தி லஞ்சம் வாங்கினாதான் தப்பு, அவங்களா ஒரு அன்புல தராங்க அப்படின்னா தப்பு இல்ல, அது வெகுமதி தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லஞ்சம் வாங்குறது தப்பு, இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். லஞ்சம் வாங்கினதுனால ஏற்பட்ட துன்பத்தை இன்றைய நிகழ்ச்சியில பாக்கலாம்.
1: என்ன ரதி, என்ன மும்முரமா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஓ மேனகாவா,
1: நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: முக்கியமான வேலை முடிச்சிடலான்னு பார்த்தேன்.
1: பெரிய முக்கியமான வேலை, எல்லாம் நிதானமா செஞ்சா ஒன்னும் ஆகாது. வாங்க டீ குடிக்க போலாம்.
2: மேனகா, எப்படியும் நம்ம வேலையை நாம தானே செய்யணும், அத சீக்கிரமா செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்.
1: அரசாங்க வேலையோட அருமை பெருமை தெரியாம இருக்கீங்களே.
2: நீங்க சொல்றது புரியலையே.
1: அரசாங்க வேலையில நம்மள கேக்க யார் இருக்கா? காலையில ஆபீஸ்க்கு 10:30 வந்தா போதும். எல்லாரையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபைல்ஸ் புரட்டணும். அப்புறம் 11 டீ குடிக்க கேன்டீனுக்கு போகணும். 11:30 திரும்பி வந்தா போதும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃபைல்ஸோட போராடணும். அப்புறம் 1 லஞ்சுக்கு வெளியே போயிட்டு 2:30 வந்தா போதும். பிறகு கொஞ்ச வேலைய பாத்துட்டு 3:30 ஒரு டீ குடிச்சிட்டு 4:30 வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப என் கூட டீ குடிக்க வாரீங்களா ரதி?
2: இல்ல மேனகா, எனக்கு வேலை இருக்குது.
1: உங்களை மாத்த முடியாது. சரி, நான் உங்ககிட்ட என்ன கேக்க வந்தேன்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல திடீர்னு இந்த வருஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்களே, குறைஞ்சது 2 எடுக்கணுமே, பணத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: என் பொண்ணு போன வாரமே என்கிட்ட சொன்னா, 2 துணி வாங்கி தைக்க கிட்டத்தட்ட 1,500 ஆயிரும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போக? வாங்குற சம்பளம் எல்லாம் ஹவுசிங் லோனுக்கே போயிருது. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கேன்.
1: கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க சும்மா இருந்துடலாமா? நீங்க முயற்சி செய்ய வேண்டாமா?
2: என் பொண்ணு வேற 10th 483 வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. நான் அவளுக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்கல. இப்போ +1 படிக்க போற இவளுக்கு புது யூனிஃபார்ம் வாங்க கூட இவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்குதேன்னு இருக்கு.
1: என் பையன் 328 தான் வாங்கினான். ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். நாம ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம். என் வீட்டுக்காரரும் டீச்சர், உங்க வீட்டுக்காரரும் டீச்சர். நாங்களும் வீட்டு கடன் கட்டுறோம். ஆனா நாங்க நினைச்சத வாங்குறோம் பாத்தீங்களா? உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல ரதி.
2: நேர்மையா நாம வாழணும், அதுதான் முக்கியம்.
1: அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்போ நீங்க 1,500 என்ன பண்ண போறீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மாசமும் வாங்குற சம்பளத்தை கணக்கு எழுதிதான் செலவு பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் அதுல கராரா இருப்பாரு. மட்டன், சிக்கன், மீன் வாங்க 1,500 ஒதுக்குவோம். இந்த மாசம் அதை கட் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
1: இப்படி வயித்த கட்டி வாய கட்டி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா?
3: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ சூரிய பிரகாஷ் சார், நான் நல்லா இருக்கேன் சார். வாங்க, அப்படியே கேன்டீனுக்கு போய்கிட்டே பேசலாம்.
3: சரி மேடம், போலாம். உங்க ஹஸ்பண்ட், பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?

0: நல்லா இருக்காங்க.
1: கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்க வீடு பக்கத்திலே குடியிருந்தோம் இல்லையா? போன வருஷம் தான் நாங்க புது வீடு கட்டி வேற இடத்துக்கு போனோம்.
0: அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிட்டுதுன்னா?
1: நாளும் தான் வேகமா ஓடுது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒழுங்கா இருக்குது.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
1: இந்த டெண்டரை நம்பி தான் கல்யாணத்தையே வச்சிருக்கேன்.
0: சார், உங்க டெண்டரை ஓகே பண்றது கொஞ்சம் செலவாகும்.
1: எவ்வளவு ஆகும் மேடம்?
0: என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேணாம். நான் உங்களுக்கு ஒரு செலவு இல்லாம முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா உங்க ஃபைல் ஒவ்வொரு டேபிளா நகரணும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேடருக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க.
1: ஒவ்வொருத்தரா பார்த்தா நான் கொடுக்கணும்?
0: அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் சார். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து கொடுத்துருவேன்.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கணும், அதுதான் முக்கியம்.
1: எவ்வளவு நாளைக்குள்ள டெண்டர் அப்ரூவல் ஆகும்?
0: கரெக்டா என்னைக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க முதல்லயே பணம் கொடுத்துடணும்.
1: எவ்வளவு கொடுக்கணும்?
0: ஒரு 25,000 கொடுங்க.
1: என்ன 25,000?
0: என்ன சார் இப்படி வாய பொளக்குறீங்க? உங்க டெண்டர் அப்ரூவல் ஆச்சுதுன்னா உடனே கான்ட்ராக்ட் எடுப்பீங்க. உங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் வரும்?
1: ஆனாலும் 25,000 அதிகம் இல்லையா?
0: ஏதோ உங்களுக்கு உதவலான்னு சொன்னேன், நீங்க கொடுக்க யோசிச்சீங்கன்னா வேணாம். எனக்கு என்ன?
1: சரி மேடம், டெண்டர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் பணம் தரேன்.
0: சூரிய பிரகாஷ் சார், நான் உங்களை நம்புவேன். ஆனா மத்தவங்க உங்களை நம்ப மாட்டாங்களே. அப்ரூவல் ஆன உடனே நீங்க குடுக்காம போயிடுவீங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க இல்லையா?
1: இல்ல மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இல்லையே.
0: யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுங்க சார். உங்க டெண்டர் அப்ரூவ் ஆகி கான்ட்ராக்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துருமே. அப்ப திருப்பி கொடுத்துடலாம்.
1: சரி, பாக்குறேன்.
0: சீக்கிரமா கொடுக்கணும் சார். டிலே பண்ணிராதீங்க, ஏன்னா அதுக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது.
1: சரி சரி.
0: பேசிக்கிட்டே கேன்டீனுக்கும் வந்துட்டோம். இங்க வாங்க சார், இங்க உட்காருவோம். தம்பி இங்க வாப்பா. எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங் டீ, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு உளுந்த வடையும் பார்சல் பண்ணி கொடுத்துரு. இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரல சார். உங்களுக்கு என்ன வேணும்?
1: எனக்கு ஒரு டீ போதும்.
2: மேடம், உங்க அக்கௌண்ட்ல எழுதிக்கிடவா?
0: சார் கையில பில்ல கொடுங்க, சார் பே பண்ணிடுவாரு.
2: ஆ சரிம்மா.
0: சீக்கிரமா கொண்டு வாப்பா, எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்குது. 10 ஆண்டுகள் கழித்து.
3: ஹலோ மேனகா, எப்படி இருக்கீங்க? நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன், அப்படியே கோயிலுக்கு வந்தேன். உங்களை இங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ரதி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: உங்க சத்தம் எல்லாம் ஒரு தோரணையா இருக்குமே. எல்லாம் போயிருச்சே?
0: எல்லாம் போயிட்டு. ஆனா நீங்க பாக்க நல்லா இருக்கீங்க. உங்க முகம் மலர்ச்சியா இருக்குது.
3: வாங்க அங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, இந்த ஊருக்கு நீங்க எப்போ வந்தீங்க?
0: ஆமா, நாங்க எங்க சொந்த வீட்டை வித்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். இங்க ஒரு ஓட்டு வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோம்.
3: ஏன், என்னாச்சு? உங்க பையன் எப்படி இருக்கான்?
0: என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ ஒரு பேராசக்காரி. அவன் சரியா படிக்காததுனால அவனுக்கு ஒரு கடைய வச்சு கொடுத்திருந்தோம். கடைய பெருசுபடுத்தணும் சொல்லி எங்களை நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. அவ தொல்லை தாங்க முடியாம எங்க தோட்டம் தரவு எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம். எங்க பேங்க்ல உள்ள பணம் எல்லாம் காலி ஆயிருச்சு. என் பையன் எதுக்கும் லாய்க்கு இல்ல. அத சொல்லி சொல்லியே எங்க மருமக எங்க கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா. என் நகையெல்லாம் போச்சு. எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டா. நாங்க ஊரு மாறி வந்து ஒரு ஓட்டு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம்.
3: மேனகா, உனக்கும் உன் ஹஸ்பண்ட்க்கும் பென்ஷன் வருது இல்லையா?
0: ரெண்டு பேரும் கம்யூட்டேஷன்ல நிறைய வாங்கிட்டோம், அதனால பென்ஷனும் குறையத்தான் வருது. ஏதோ எங்க வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருக்குது. இதுல எனக்கு முட்டு வலி, அவருக்கு குறுக்கு வலி, எனக்கு டயபெட்டிஸ், அவருக்கு பிபி, இப்படி வியாதிக்கு குறைச்சல் இல்ல. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைக்கே மாசம் ஒரு அமௌண்ட் போயிருது. ஏதாவது ஊருக்கு போகணும்னா, கல்யாணம் காட்சிக்கு போகணும்னா எங்க கிட்ட பணம் கிடையாது.
3: கேக்கவே கஷ்டமா இருக்குது.
0: எனக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா?
3: ஏன்?
0: லஞ்சமா வாங்கி குவிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு கதி.
3: முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி நிதானமா அமைதியா பேச மாட்டீங்க.
0: அப்போல்லாம் ஒரே எகத்தாளம்தான், ஆரவாரம் தான். இப்போ நான் வீட்டுல சும்மா இருக்கேன் இல்லையா, என்னைய நானே அலசி பாக்குறேன். நான் செஞ்ச பாவம் பயங்கரமா தெரியுது. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கேன். எல்லாரும் வயிறு எரிஞ்சு கொடுத்த பணம் எப்படி நிலைச்சு நிக்கும்?
4: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தன்வினை தன்னை சுடும் கதையை பார்த்தீங்க இல்லையா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரதி மேனகா. ரெண்டு பேரும் அரசாங்க தொழில் தான் செய்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? ரதி வந்து தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க, நேரத்தை வீணாக்கலை. ஆனால் மேனகா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, நேரத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ரதி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்க முடியலை, புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் மேனகா ரொம்ப ஈஸியாக எல்லாமே செய்கிறாங்க. பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறதுனால லைஃப் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்குது. அதனால் லஞ்சம் வாங்கலாமோ அப்படின்னு தோணுது இல்லையா? இல்லை, லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்ம ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்குறதுனால ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன, அடுத்தவங்களை அது எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாடலாம். இன்றைய கலந்துரையாடலுக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜெபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம், நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
5: இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் நீங்கள் கூப்பிட்டு பங்கு பெற வைத்ததற்காக நன்றி.
4: சரி, நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, தன்வினை தன்னை சுடும். இதில் நான் சொன்ன மாதிரி ரதி மேனகா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதில் முதல்ல நம்ம ரதி எடுத்துக்கிடுவோமே. ரதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: ரதி வந்து அவளுடைய கடவுள் கொடுத்த வேலை அப்படிங்கிறத உணர்ந்து கடவுள் பயம் அவளிடம் இருந்ததுனால அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சரியாக செய்கிறாங்க. அந்த அம்மா டீ குடிக்க கூப்பிட்றாங்க, அதுக்கு கூட அந்த அம்மா என்ன செய்யலை, நான் டீ குடிக்க வரல, எனக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருந்து அந்த வேலையை பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் பயம் இருக்குது, மனித நேயமும் இருக்குது. ரெண்டாவது, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க எல்லா செலவையும் பட்ஜெட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க. அவங்க மக்களுக்கு அந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கூட 1500 ரூபாய்க்கு அந்த மாதம் அவங்க நான்வெஜ் எடுக்கிறதுக்குரிய பணத்தை என்ன செய்கிறாங்க, கட் பண்ணி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மேனகா, நீங்கள் இப்படி வாயை கட்டி வயிற்று கட்டி வாழ்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அதையும் நினைச்சாங்க. ரொம்ப கேலியாக கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரதி வந்து உண்மையிலே பைபிளில் வேத வசனம் சொல்கிற மாதிரி, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு பைபிளில் வேதாகம வசனம் நமக்கு சொல்லுது. உண்மையாகவே அவங்களுடைய இன்னொரு வசனம் கூட சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. அவங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமானதாக பிளஸ்டாக அவங்க நினைச்சாங்க.
4: ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு தானே வேணும் நமக்கு
5: உண்மையா.
4: ஆமா, அதனால முதல்ல கஷ்டப்பட்டாலும் முடிவு வந்து அவங்களுக்கு
5: நல்ல சம்பூர்ணமா இருக்கு.
4: இன்னொன்னு, அவங்களுக்கு பயங்கர டெம்டேஷன் வேற இருக்கும் இல்லையா?
5: கண்டிப்பா.
4: ஆனாலும் அதை வந்து அவங்க மேற்கொண்டு இருக்காங்க.
5: ஏன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற அம்மா பரிதானம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறக்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் செய்யாம தனக்கு இருக்கிற வருமானம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி அந்த தனக்கு இருக்கிற வருமானத்திலேயே அவங்க ஹாப்பியா அவங்களுடைய ஃபேமிலியா நினைச்சுறாங்க, லீட் பண்றாங்க.
4: சரி, மேனகாவை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோமே.
5: மேனகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனித நேயமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய பிரகாஷ் கூட அவங்க கேன்டீனுக்கு போகிறாங்க. கேன்டீனுக்கு போய் அங்கே போய் அந்த சூரிய பிரகாஷ்ட என்ன வேணும்னு கேட்கும்போது, அவர் எனக்கு டீ மட்டும் போதும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு.
4: ஆனால்
5: இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ, அது போக மதியானத்துக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு வடை, இவ்வளோத்தையும் பேக் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரன் கேட்குறான், சரி பில்லை உங்கள் இதில் பே கணக்கில் அக்கௌண்ட்டில் சேர்த்துறட்டுமா மேடம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை பில்லை சூரிய பிரகாஷ் சார்ட்டே கொடு, அவரே பில்லை பே பண்ணிடுவார், இவங்களுக்குரியதையும் சேர்த்து அவரை பே பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப தவறான செயல். இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு மனித நேயம், ஒரு நல்ல பண்பாடு இல்லைங்கிறதெல்லாம் என்ன செய்யுது, அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, அவங்ககிட்ட ஒரு கடவுள் பக்தியும் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு அரசாங்க வேலை, இந்த வேலையை நம்ம கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். கடவுள் பயம் இல்லாததுனால இது என்ன அரசாங்க வேலை தானே, 10 மணிக்கு வர வேண்டியதாக 10:30 வந்தால் போதும், ஃபைலை சும்மா போராட்டினா போதுன்னு அவங்க வாயே அதை என்ன செய்யுது சொல்கிறாங்க. அது பிறகு ஒரு டீ குடிக்கணும், ஒரு அலட்சியமான போக்கு அவங்ககிட்ட காணப்படுது. அது அப்புறம் ஈவினிங்கும் அந்த நாள் முழுசுமே பொழுதை போக்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டு போயிடலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால. ஒரு கடவுள் பயம் இருந்தால் அந்த ரதியை பாருங்கள், அவங்களுக்கு கடவுள் பயம் இருந்ததுனால அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க. இவங்களுக்கு அது இருக்கிற மாதிரி தெரியலை.
6: ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம அப்படி நம்ம கரெக்டாக வாழ்கிறோம் வர நினைக்கிறாங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்லை, நான் பார்த்தீங்களா என் பையனுக்கு அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன் அப்படின்னு வர அவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க.
5: இன்னொரு அந்த அம்மா வந்து நிறையா பரிதானம் வாங்குறாங்க. இப்போ சூரியபிரகாஷ் சார்ட்டையே அவருடைய ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு 25,000 ரூபாய் என்னச்சாங்க கேட்குறாங்க. அந்த 25,000 ரூபாயும் மற்ற ஆட்களுக்கும் நான் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையோ அது நமக்கு தெரியாது, ஆனால் மொத்தமாக என்கிட்டே கொடுத்துருங்க, எல்லா டேபிளையும் நானே பார்த்து என்ன செஞ்சிடறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இவர்கிட்ட அதை வாங்குறாங்க. இதே மாதிரி நிறையா பேர்ட்டா போய் என்ன செஞ்சுருப்பாங்க வாங்கியிருப்பாங்க. நம்ம பைபிளில் வந்து பரிதானத்தை பற்றி நம்ம அதை பற்றி பார்க்கும்போது பிரசங்கி 7:8 போட்டிருக்குது, பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. யாத்ராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பரிதானம் வந்து நம்மளோட கண்களையே என்ன செய்யுது குருடாக்கிறது. நம்ம நல்லவங்களாக இருந்து திடீர்னு அந்த டெம்டேஷன் வரும்போது அதை வாங்கிட்டா கூட நம்ம நேர்மையாக பார்க்க விடாதபடி அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்கும்போது அதில் உள்ள சரியான காரியங்களை கூட நம்ம தவறு என்ன மாற்றி விட்டுட்டு அந்த காரியங்களை என்ன செய்ய வச்சிருது செய்ய வச்சிருது குருடாக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளையும் என்ன செய்யுது புரட்டிடுது. அதில் நிறைய பேர் சீனியாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாமா இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து கீழே வச்சுட்டு இவர் தான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்
6: டெண்டர் எடுக்காங்க
5: டெண்டரை என்ன செய்யறாங்க எடுக்கிற மாதிரிக்கு அது. அப்போ பரிதானம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மோசமானதாக இருக்கு.
6: ஆமாம். இப்போ வந்து இவங்க வந்து பரிதானம் வாங்குறது வந்து இவங்களை மட்டும் இல்லை மற்றவங்களையும் அது வந்து பாதிக்குது.
5: யோபு 15:34 ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு, பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம பரிதானம் வாங்கும்போது இப்போ அது வந்து நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், நல்லா செலவு செய்யறதுக்கு நல்ல வசதியா இருக்கும், ஆனா இறுதியில அவங்களுடைய வாழ்க்கை இந்த அம்மாவுடைய வாழ்க்கை பாருங்க, தன்னுடைய மருமகளின் நிமித்தமா ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க என்ன செய்றாங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டி அவங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வீடு இல்லாம ஒரு வாடகைக்கு ஓட்டு வீட்டில் போய் என்ன செய்றாங்க குடியிருக்காங்க. அப்போ கூடாரங்களை பட்சிக்குங்கிற மாதிரி இதை என்ன செஞ்சுட்டு இவங்களுடைய கூடாரங்களை பரிதானம் வாங்கினது பட்சிச்சுட்டு பிற அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து நான் வாங்கின பரிதானம் தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க உணர்ந்துக்கிட்டுறாங்க புரிந்து கொண்டாங்க. ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது.
6: ஆமாம் ஆமாம் கரெக்டு. இப்போ நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து பரிதானத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
5: நம்ம பேப்பரில் கூட நிறையா நேரங்களில் பார்க்குறோம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பரிதானம் வாங்கினதுனால கைது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பேரை பார்த்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவ பேராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பரிதானம் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது எந்த விதத்துலனாலும். அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உபத்திரவம் உபகாரம் இல்லட்டாலும் உபத்திரவமாவது இல்லாமல் இருக்கணும். அவங்ககிட்ட கஷ்டப்படுத்தி அவங்களே அதுக்கு என்ன கஷ்டத்தோடு அந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட 5-10 வாங்குறதுனால நம்ம ஒன்றும் முன்னேறிட போகிறதில்ல. அதை உணர்ந்து பரிதானத்தை வாங்காமல் நம்ம கை சுத்தத்தோட நம்முடைய வேலைகளை செய்தால் ரொம்ப நல்லது. அதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கொன்றை வேந்தன் செய்யில் கூட இப்படி சொல்லுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுது. நம்ம யாருக்காவது ஒரு தீமை செஞ்சா அது பின்னாடி நமக்கு வந்து கண்டிப்பா சேரும். திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறளில் எழுதியிருக்காரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு செய்கிறோம் அது கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நன்றும் தீதும் பிறர் தரா, நன்மையும் தீமையும் மற்றவங்கள்கிட்டருந்து வரப்போகிறதில்ல, நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள்ல இருந்தால் வருது. அதுக்கு கூட ஒரு கோட் நான் பார்த்தேன், மனிதன் மதி வழியில், மதி வந்து விதி வழியில், விதி கர்மா வழியில், கர்மா உன் கையில் அப்படின்னு பார்த்தேன். கர்மாங்கும் போது நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்கள் வந்து நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய விதியை என்ன செய்யுது நிர்ணயிக்குது. நம்முடைய விதி வந்து மதியாக மாறுகிறது, மதியின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நம்ம பொதுவாக விதி அப்படின்னு சொல்லி விதியை பழி போட்டுருவோம், ஆனால் அந்த விதி வந்து நம்முடைய செயல்களில் தான் இருக்குது. பைபிள்லேயும் அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோம். நெல்லை விதைச்சா நெல்லை அறுப்போம், தினையை விதைச்சா தினையாக அறுப்போம். என்ன விதைக்கிறோமோ அதுதான் நிச்சயமாக நன்மையாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பைபிளில் காயின் ஆபேல் கதையை கூட நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். காயின் ஆதாமியவாளுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பையங்க காயின் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடுறவனாராம், ஆபேல் வந்து ஆடு மாடு மேய்க்கிறான். ரெண்டு பேருமே தன்னுடைய விளைச்சலின் முதல் பகுதியை காயின் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேலும் தன்னுடைய ஆடு மாடுகளில் தலையீட்டை கொண்டு வர்றான். கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. அதனால் அவனுக்கு கோபம் உண்டு. தன்னுடைய சகோதரனையே என்ன செஞ்சிட்றான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணும்போது கடவுள் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ பண்ணுன, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ அவன் நன்மை செய்யலைன்னா அவனுக்கு அதுக்கு தண்டனை என்ன கிடைக்குது, நீ வந்து இந்த பூமி நிமித்தமாக பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும், நீ என்ன விதைச்சாலும் அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்டே நீ உனக்கு கிடைக்காது அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு, அவனுக்கு ஒரு தண்டனையை.
6: அந்த கொலை செஞ்சதுக்குரிய பலன்
5: பலன் அவன் தீமை செய்ததுக்கு தீமையான வழியை தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு அந்த தண்டனையை கடவுள் வந்து கொடுக்குறாரு.
6: எதை விதைக்கிறோமோ அதை
5: இருக்க போகிறோம்.
6: ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த நிலைமையிலையும் வாங்கக்கூடாது. சோதனை வரும், கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் இங்கே ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, கலந்துரையாடலை கேட்டீங்க இல்லையா? லஞ்சம் வாங்குறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். லஞ்சம் இந்த உலகத்தில் தலைவிரிச்சு ஆடுது. அன்றைக்கி ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃபார்வேர்டு வந்துச்சுது. ஒரு அதிகாரி அப்போ தான் அந்த துறைக்கு வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு அதிகாரத்தில். அது வந்து ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட், நான் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்ல விரும்பலை. அவர் வந்து அந்த அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் உட்காந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கை வந்து ஒரு அவர் கவரேஜ் பண்ணுறாரு, வீடியோ கவரேஜ், ஃபோட்டோ கவரேஜ், எல்லோரும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பப்ளிக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. வேலை செய்கிறவங்க வந்து ஆண் பெண்ணு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவர் கே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்களுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களே ஆனாலும் லஞ்சம் வாங்குறீங்களே, இது பிச்சை மாதிரி தெரியலையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னுட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள திட்டுறாரு. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், நான் இதுவரைக்கும் லஞ்சமே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருமே கை வைத்தலை. கேமரா ஒவ்வொருத்தரையாக ஃபோக்கஸ் பண்ணுது, யாருமே கை வைத்தலை. எல்லாரும் கூனி குறுகி தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து நான் அதிர்ந்துட்டேன். இந்த அதிகாரி வந்து எவ்வளவு நேர்மையானவராக இருந்தார்னா, அப்படி வீடியோ கவரேஜோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ தெள்ள தெளிவாக உலகத்துக்கு சொல்கிறாரு, அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவ்வளவு மோசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை, இதை வந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எவ்வளவு மனவேதனையாக இருக்குது அப்படி பார்த்தீங்களா? இங்கே கூட பாருங்களேன், மேனகா வந்து சூரிய பிரகாஷுக்கு ரூபா வாங்கிக்கிட்டு அவங்க டெண்டரை வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு மேலே எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். நேர்மையாக செய்ய போனால் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்போ இவங்களுக்கு இவருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்கங்கிறப்ப அந்த நேர்மையானவங்களுக்கும் விரோதமாக இவங்க வந்து செய்கிறாங்க, அந்த சாபத்தையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ லஞ்சம் வாங்குறதே ஒரு பெரிய சாபம். மிஸ்ஸஸ் ரேச்சல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்முடைய வீடை வந்து அக்னி பட்சிக்கும், கண்ணை குருடாக்கும், இருதயத்தை மாறுபாடாக்கும் அப்படின்னாங்க. அது வந்து நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்குது, அது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குது, அது மட்டும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு நேர்மையான ஆளை பாதிக்குது. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த லஞ்சம் வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க? பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், ஏன் பதவி கூட கிடைக்கலாம், ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இந்த உலகத்தில் நம்ம எதை நாடி ஓடுறோம்? ஏன் நமக்கு பணம் வேணும், ஏன் பதவி வேணும், பொருள் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும். அது மூலமாக நமக்கு நிம்மதி கிடைச்சிராதா, மகிழ்ச்சி கிடைச்சிராதான்னு நினச்சி நம்ம ஓடுறோம். ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இப்படி வந்த பணத்தால் நிம்மதி கிடைக்குமா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த பணத்தால் ஒரு உபயோகமான பொருளும் நம்மளால் வாங்க முடியாது. அதை டாக்டருக்கு தான் செலவழிக்க வேண்டியிருக்கும், ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்கூடா நீங்களே அதை பார்ப்பீங்க, வீட்டில் வந்து ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, சரியான வேலை கிடைக்காது. இந்த கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பரிதானம் வாங்கணும். அதை நம்ம நல்லா யோசித்து நீங்கள் வந்து செய்யணும். இன்னும் ஒருத்தட்ட போய் கேட்டாங்களாம், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னுட்டு. அப்போ ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த உலகத்துக்குரியவங்களாக வாழ்கிறாங்க, உலக பொருட்கள் மேலே இச்சை உள்ளவங்களாக வாழ்கிறாங்க, இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்ச மக்கள் அடுத்த உலகத்துக்காக, நித்திய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்தும் இடமாக இந்த உலகத்தை நினச்சி வாழ்க்கை நடத்திட்டுருக்கிறாங்க. என்ன அழகாக பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நம்மளுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே நித்திய வாழ்வு. நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும், ஏன் ஒவ்வொரு நினைவும் கூட அதை நோக்கி போகுதான்னு பார்ப்போம். நல்ல நினைவா, கெட்ட நினைவா, ஆண்டவருக்கு பிரியமானதா, பிரியம் இல்லாததான்னு ஒவ்வொன்றையும் நினச்சி செய்யும் பொழுது லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது. பக்கத்தில் எல்லாரும் வாங்கலாம், ஆனால் நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள் அப்படி நம்ம நினைப்போம். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன் அப்படி நம்ம நினச்சி நாம் லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும், ஆசீர்வாதம் பலி பெருகும், உங்க பிள்ளைங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? அதனால சோதனை வரும் பொழுது ஆண்டவரை நினைங்க, அவர் நம்மளை மேற்கொள்ள நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம இன்னும் ஒரு கருத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்யணும். அப்படி இல்லாட்டி அதனால நம்மளுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பை.

ஒவ்வொரு முறை கீழே விழும் போது என்னை தூக்கி எடுத்து உன்னுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்து கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே ஆண்டவரே. நீர் எத்தனை அன்புள்ளவர்,

0: ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?
1: நம்பிக்கைதான் வாழ்க்கை, வேதமும் அதுதான் சொல்லுது, ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்ப சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம எதை நம்புவோம்? மனுஷங்க சொல்றதை நம்புவதா, இல்ல ஆண்டவர் சொல்றதை நம்புறதா? ஆண்டவர் சொல்றதை கண்ணால பார்க்க முடியல, எப்படி நம்புவோம்? வசனம் சொல்றது, ஆபிரகாம் அவன் தகப்பனாவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ற அறிகுறி ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவோம்,

போகும் பாதையெல்லாம் காரில் சூழ்ந்திருக்கு. எங்க திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், சில நேரங்கள தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு. மனுஷங்க நம்ம தலை மேல நடந்து போறாங்க, நடக்கும் என்று

எல்லா பக்கத்திலிருந்தும் நாம் நெருக்கப்படுகிறோம். வியாதி, வறுமை, குடும்பத்தில் குழப்பம், ஊழியத்தில் நிந்தனை, வேலை ஸ்தலத்தில் அழுத்தம், நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் அவர் நம்மோடே இருப்பதனால நாம் நொறுங்கி போவதும் இல்லை, கலக்கம் அடைவதும் இல்லை.

நேர முடியாத சூழ்நிலைகளில் அவர் தோளில் நம்மை சுமப்பார். கடும் புயல் அடித்தாலும் அநேகர் நம்மை தடுத்தாலும் அவர் தயவால் நம்மை கரை சேர்ப்பார்.

என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மேய்ப்பரானவர், வழுவாமலை காப்பவர்.

அநேக நேரங்களில் நாம் யோசிப்பது ஆண்டவர் உரைத்ததற்கும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்றுதான். அநேக வாக்கு தத்தங்கள் நம்மை குறித்தும் நம் பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் என்ன ஆச்சு, நடக்குமா என்று சந்தேகம் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் எதை துவக்கினாரோ அதை முடிப்பார்.

எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும். நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல. சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை.

நீ கடந்து வந்த பாதைகளில் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும் அளவுக்கு ஆண்டவர் வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ, அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உன் தலையை உயர்த்த போகிறார்.

அழுதது போதும். உலக பிரகாரமான தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும் போது

நாமே அவரும் இழந்தார் பிடித்து காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை சேதமில்லாமல் பாதுகாத்தவர், கண்ணின் கருவழியைப் போல ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற அன்பு தெய்வத்தை பார்த்து

அப்பா, நாங்க கலங்கி நிற்கும் வேளையில் எங்களை கைவிடாமல் காக்கும் பரம தகப்பனே, நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அவை எல்லாமே பனி போல உருகிவிடுமே. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்க தெய்வம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. ராஜாவே, நாங்க விழித்திருக்கும் போது எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புத அதிசயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்களே விழிப்பாயிராமல் இருந்த நேரத்தில் எங்களை காத்த தருணங்கள் எத்தனை எத்தனை அப்பா. உங்க அன்பு மாறாதது. உள்ளங்கையில் எங்களை பொறித்து இதுவரைக்கும் நடத்துகிறீரே. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்யுங்க. எங்களை காத்த தெய்வம், எங்களை காக்கிற அப்பா, எங்களை காக்கிற அப்பா, எங்களோடு இருக்கிற அப்பா, இருந்து நடத்துகிறவர், போதிக்கிறவர், எங்க மீது கரிசனையா இருக்கிறவர், தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதில் இருக்கிற 14 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படித்து அதன் பின்பாக தொடர்ந்து அப்பாவை நாம் பாடி கொண்டாடு போகிறோம். ஐசாயா சாப்டர் 54:14 சேர்ந்து படிக்கலாமா? திருப்பிட்டீங்களா பைபிள? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear and from terror, for it shall not come near you. ஹல்லேலூயா. எவ்வளோ பலன் தரக்கூடிய வசனம் பாருங்களேன். நீதியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கையை அவரே நமக்கு தருகிறார். கொடுமைக்கு உங்களையும் என்னையும் தூரமாக்குகிறார். பயமில்லாத ஒரு வாழ்வு, திகிலுக்கு தூரமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் அனுகிரகம் செய்கிறாரே, அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு நாளும் வாதை கூடாரத்தை அணுகாமல், பொல்லாப்பு உறைவிடம் நெருங்காமல், திகில் பயம் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தாரே. பயமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு எனக்கும் கட்டளையிடுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரிச்சர்ட் உம்ரான் வாழ்க்கையில் எத்தனையோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கொடுமையின் பாதை. ஒரு நாள் அவரை ஜெயிலில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போன உடனே சரியான ஆட்டி, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றதால் சரியான ஆட்டி வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்குறாரா, இன்றைக்கி என்ன நாள், என்ன டேட்டு அப்படின்னு கேட்ட உடனே February 29 அப்படின்றாங்களா. அப்போ சொன்னாராம், ஏன் ஆண்டவர் லீப் ஆண்டுக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். 366 நேரம் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மொத்தமே 365 நாள் தான் ஒரு வருஷத்துக்கு. லீப் இயரையும் சேர்த்து 366 நாட்கள் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த நாளுக்கும் பயப்படாதேன்னு சொல்லிட்டார் அப்படின்னோடனே எல்லாம் அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து சிரித்து,
ரொம்ப அடித்ததுனால புத்தி இவனுக்கு பேதலிச்சு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் மீது வைராக்கியமாக இருந்ததுனால எந்த சிறைச்சாலையில் அடைத்தார்களோ ரிச்சர்ட் உம்ரான் அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து பைபிளை அடுக்கி வச்சு அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஜபித்தாரோ அந்த இடத்துலேருந்து மகத்தான கிரியைகளை தேவன் செய்தார். அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் கொடுமைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பாவை பார்த்து மலைகள் விலகினாலும்

இந்த இன்ப சமூகத்தில் ஒரு ஜெபக்குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி ஸ்டெஃபிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு விபத்தில் அவங்களுக்கு தலையில் ஒரு மண்டையில் காயம் ஏற்பட்டு 15 தையல் போடப்பட்டு இன்னைக்கு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக அழைத்து செல்லவிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்த அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ராஜாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு இருந்து நடத்துகிற தெய்வம், இனிமேலும் நடத்துவீர். இந்த நாள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் சுகம், வல்லமையால் சுகம், தழும்பால் சுகம், தயவால் சுகத்தை தந்து ஆண்டவரே அற்புதங்களாக அடையாளங்களாக அப்பா நீர் விளங்க செய்ய போகிற ஈவுக்காக நன்றி அப்பா. டாக்டர்ஸ் கண்களை தய கிடைக்க செய்ய போகிற தயவுக்காக 1000 கோடி நன்றிகள். இதுவரைக்கும் எங்கள் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விளக்காமலும் இருந்த உமக்கு 1000 கோடி நன்றிகள்.

ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து மகிமை அடைய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு அப்பாவை

0: Jesus, Jesus, Jesus. Thank you, Father.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் நம்மளை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இந்த நாட்களில் நமக்குள்ள கர்த்தரோடு நாம் இசைந்திருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தும், அப்படி இசைந்திருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரியவருடைய அசைவுகளை குறித்தும் நாம் நேற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஜீசஸுடைய மெனிசனுடைய வெற்றி ரகசியமே அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தது தான்.
2: எஸ்,
1: அருமையாக அதை டிக்ளேர் பண்ணுற ஆண்டவர் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே சிந்தனையும். பாப்பனுடைய சிந்தனை தான் என்னுடைய சிந்தனை, பிதாவினுடைய இருதயம் தான் என்னுடைய இருதயம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னஸ். ஆமேன்,
2: ஆமேன்.
1: தேவனோடும் நமக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு மனம்தான் சத்ருவால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலை அது. அதனால தான் தேவனோடு நாம் ஒருமனப்பட்டு அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறத அவன் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறதே
2: இல்லை,
1: விரும்புறது இல்லை. ஸோ இந்த காரியங்களை குறித்து நேற்று நாம் தியானித்தோம். அதில் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறப்போ அங்கே தான் என்ன வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பாத்திரம் நிறைவாக இருக்கிறப்போ அங்கே ஸ்தோத்திரம் வருது. சீமை தூஷித்த பொழுது தாவிதுக்குள்ளே எந்த ஆத்திரமும் வரலைன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருந்துச்சு.
2: ஆமென்.
1: ஆனால் அபிஷாய் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அவனுக்குள்ள அந்தளவு நிறைவு
2: இல்லை.
1: இல்லை, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவரை நம்முடைய லைஃப்பில் டிரைவர் சீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் வில் நெவர் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமேன்,
2: ஆமேன்.
1: ஸோ இன்றைக்கி நாம் அந்த கர்த்தரோட அந்த இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தில் நேற்று விட்ட இடத்துல இருந்து நான் மறுபடியுமாக தொடரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம். தேங்க்யூ அப்பா. அந்த 16வது அதிகாரத்தில் சீமையை தூஷிக்கிறான். கொடிய தூஷணங்களால் என்ன செய்கிறான்,
2: தூஷிக்கிறான்.
1: ஆனால் தாவீது பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆத்திரம் என்ன செய்யலை, வரலை. அந்த சாப்டர் வந்து 2 சாமுவேல் 16 நாம் வாசித்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சீபா அவனோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. மேய்போசேத்தை பார்த்து கொள்ளும்படி தாவிதனால் நியமிக்கப்பட்ட சவுல் வீட்டு வேலைக்காரன் சீபா, அவன் அவனோட ட்ரூ கலர் என்னங்கிறத என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். இந்த பக்கம் பார்த்தா சீமை அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், எழும்புறான். அந்த பக்கம் பார்த்தா அப்சலோம் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சாயுது. அப்போ ஒரு வேர்ட் நான் வாசித்தேன், சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
2: எஸ்,
1: சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய குணத்தை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெளிப்படுகிற குணம்தான் அந்த மனுஷன் யாருங்கிறத வெளிப்படுத்துது.
2: எஸ்,
1: சூழ்நிலை சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிவீல்ஸ் யுவர் கேரக்டர். சூழ்நிலை உன் குணத்தை வெளிப்படுத்துது. அப்போ குணம் எதை வெளிப்படுத்துது, கேரக்டர் ரிவீல்ஸ் யூ த ரியல் யூ.
2: எஸ்,
1: உண்மையான
2: அந்த நீயை,
1: அந்த நீயை நமக்கு அடையாளம் காட்டுவது நம்முடைய குணம்.
2: ஆமென்.
1: நம்முடைய குணத்தை நமக்கு அடையாளம் காட்டுவது சூழ்நிலை. ஓகே,
2: எஸ்.
1: இந்த இதை மனசில் வச்சு இந்த 2 சாமுவேல் 16 அந்த அப்சலோம் நிமித்தமாக தாவீதுக்கு உண்டான அந்த நெருக்கடியில் யாரோடைய குணாதிசயம் எப்படிலாம் வெளிப்பட்டது, பர்சிலானா யார், ஈத்தாய், இந்த மாதிரி அற்புதமான அகிதோப்பில் எப்படி என்ன செஞ்சான்,
2: அப்சலோம் பக்கம்
1: சாஞ்சான், இந்த மாதிரி நிறைய பேருடைய உண்மையான கேரக்டர் அந்த சூழ்நிலையில தான் என்ன செஞ்சு
2: வெளிப்பட்டது.
1: அந்த குணம்தான் யார் யாரு என்னென்ன மாதிரியான வெரைட்டி தன்னை சுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத தாவீது கண்டுகொள்ள உதவியா இருந்தது. ஆமென்,
2: ஆமென்.
1: சொல்லுவாங்க சூழ்நிலை எந்த மனுஷனையும் பிள்ளைங்க அவனுடைய குணத்தை உருவாக்குவதில்லை, அந்த சூழ்நிலை அவனுடைய குணத்தை வெளிப்படுத்துது.
2: எஸ்,
1: ஹல்லேலூயா. சூழ்நிலை யாருடைய குணத்தை என்ன செய்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை, ஆனால் சூழ்நிலையில தான் கேரக்டரே வெளியே வருது.
2: எஸ்,
1: பேதுரு நினச்சிக்கிட்டு இருந்த
2: பேதுரு அல்ல
1: அந்த மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அந்த கேரக்டர் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு. பேதுரு அதிர்ந்து போன, இது இப்படி ஒரு குணம் எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு இதுவரைக்கும்
2: தெரியாமலே
1: போச்சு. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வர்றதே எதுக்குன்னா, இப்படி ஒரு புத்தி உனக்கு இருக்குன்றத நமக்கு சொல்றதுக்காக. ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க, நீ உன்னைய
2: காண்பித்து கொண்டிருக்க
1: நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உண்மையிலேயே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ இல்லைங்கிறத உனக்கு சொல்றதுக்கு தான் இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு,
2: வந்திருக்குன்னு.
1: நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த சூழ்நிலை நாம யாருங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருது. ஒரு விஷயம், ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல குணம் நற்குணம் இல்லையேன்னு சொல்லி நினைச்சு நாம யாரும் கவலைப்படவே கூடாது. இனிப்பா இருக்குல்ல இந்த செய்தி உங்களுக்கு. நமக்கு ஒரு நற்குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறத நினைச்சு நாம யாரும் கவலையே படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எந்த மனுஷன்ட்டையும் நல்ல குணம் இல்லை.
2: எஸ், ஹல்லேலூயா.
1: எந்த மனுஷன்ட்டையும்
2: நல்ல குணம் இல்லவே இல்லை.
1: ரோமர் 3வது அதிகாரத்தில் பவுல் சில வசனங்களை, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து எழுதுறாரு பாருங்க. 10 வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ காரியங்களை எடுத்து ரோமர் 3வது அதிகாரத்தில் 10
2: அந்தபடியே நீதிமான்
1: ஒருவனாகிலும் இல்லை,
2: உணர்வுள்ளவன்
1: இல்லை,
2: தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை,
1: ஒருவனாகிலும்
2: இல்லை,
1: அவர்கள் தொண்டை
2: திறக்கப்பட்ட பிரேத குழி,
1: தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள்,
2: அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது,
1: அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது,
2: அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே.
1: அப்ப மனுஷன் யாருக்குள்ளையும் ஏன் இந்த காரியம் இல்லைன்னு இருக்குன்னா, அவனுக்கு தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால. ஏன் இத்தனை இல்லை, அவனுக்கு தெய்வ பயம் இல்லை என்பதால் இத்தனை இல்லை. அப்ப தெய்வ பயம் இருந்திருந்தா
2: என்
1: வாழ்க்கையில்
2: இல்லை.
1: இல்லை. அப்ப இந்த எல்லா காரியமும், இந்த இதுல இருக்கிற நல்ல காரியம் ஏன் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, எனக்குள்ள தெய்வ பயம்
2: இல்லை.
1: இல்லை,
2: 6 இல்லைன்னு போட்டிருக்கு.
1: இந்த ஆறு இல்லைக்கு எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, தெய்வ பயம் இல்லைன்னா இந்த எல்லா இல்லையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்.
2: எஸ்,
1: இப்போ இந்த எல்லா இல்லையும் அடிச்சு ஒழிச்சு கட்டணும்னா நமக்கு என்ன பயம் வரணும்?
2: தெய்வ பயம்.
1: தேவனோடு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு இணைப்பு, அதில் நம்ம நிலை கொண்டு இருக்கிற பொழுதுதான் இதை நாம ஒழிச்சு கட்ட முடியும்.
2: ஆமே.
1: இப்போ நற்குணம் என்பது நாம தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் அது. ஆவியின் கனிங்கிறது கர்த்தரோடு இசைந்து இருக்கிற மனுஷன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென்.
2: ஆமென்.
1: அப்படி ஒரே ஆவியா இருக்கிறப்ப நமக்குள்ள வர்றது எல்லாமே ஆவியின் கனி.
2: எஸ்.
1: அப்ப நற்குணம் என்பது நாம அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகி அவரோடு இசைந்திருக்கிற அந்த நிலைமையில நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு தெய்வீக கிரியைகள். ஆமென்.
2: ஆமென்.
1: எந்த அளவு நாம் அவரோட இந்த நாளில் இசைந்திருக்கிறோமோ அந்த அளவு தான் நீங்களும் நானும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். அப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசில் வருது. அப்போ உலகத்துல எல்லாம் சில மனுஷங்கள்கிட்ட பார்க்குறோம், அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் என்ன செய்கிறான்
2: இருக்கிறாங்க
1: அப்படி. இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. தங்களுடைய மனச்சாட்சியின்படி வாழ்கிற நல்லவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதன்படி?
2: மனசாட்சியின்படி.
1: இந்த மனசாட்சியின்படி வாழ்கிற நல்லவனுடைய நிலைமை என்னன்னா, அவன் நல்லவனுக்கு தான் நல்லவன். ஓகே. அப்போ கெட்டவனுக்கு?
2: கெட்டவன்.
1: ரோமரில் பவுல் அருமை எழுதிட்டார், 2:15 ரோமர் 2 நேர திருப்புங்க.
2: அவர்களுடைய மனசாட்சியும்
1: 14 வாசிப்போம்.
2: அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள்.
1: தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர் சொல்கிறது மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்னது? சன்மார்க்கன் அப்படி சொல்லலாம். ஓகே. மேலே 13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள்னா ரிலிஜியனிஸ்ட், அவங்க மதவாதிகள். மேலே மதவாதிகளை குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு 14 இந்த மாரலிஸ்ட் இவன்லாம் யார்? சன்மார்க்கன். இவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் தன்னுடைய சுபாவத்தின்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது? 15
2: அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதினாலும்,
1: குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும்,
2: நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள்.
1: ஸோ மாரலிஸ்ட்லாம் யாரு? சன்மார்க்கன்லாம் யாரு? தன்னுடைய மனசாட்சியின்படி.
2: எஸ்.
1: அவன் மனசில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற ஒரு சாட்சி இருக்கிறதுனால அவன் தனக்கு தெரிஞ்ச அளவு அவன் மனசு அவனை குறித்து அவனிடத்தில் கொடுக்குற சாட்சிக்கு ஏற்றபடி அவன் ஒழுக்கமாக வாழ்கிறான்.
2: எஸ்.
1: ஓகே. இது ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வர்றப்ப இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி கொஞ்சம் ஹையாக மாறுது அப்படின்னா, இங்கே நம்முடைய மனசு கொடுக்கிற சாட்சியின்படி மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிற சாட்சி ஒன்று உண்டு. ஆமென்.
2: ஆமென்.
1: முன்னாடி நம்மெல்லாம் ஒழுக்க சீலர்களாக நம்மளால் முடிஞ்ச அளவு வாழ்ந்தோம் பாருங்க. அப்பெல்லாம் நமக்குள்ளே காணப்பட்டது என்னது? மனசாட்சி. நம்முடைய வழக்க சொல்லல எப்படி இருக்குன்னா, இங்கே பாரு, என் மனசை தொட்டு சொல்கிறேன், என் மனசாட்சி படி நான் நடந்துக்கிட்டேன், என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எந்த ஒரு செயலை என்ன செய்யலை?
2: செய்யலை.
1: செய்யலை. அப்ப எதுக்கு எடுத்தாலும் நாம எந்த சாட்சியை கூப்பிடுவோம்?
2: மனசாட்சி.
1: மனசாட்சி. மனசாட்சி. என் மனசாட்சியின்படி என் மனசரிய. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அந்த மனசாட்சியோட இன்னொரு சாட்சி வந்து இணைஞ்சிருச்சு. அது என்னது? அந்த மனசுல முன்னாடி மனச்சாட்சி இருந்துச்சு, இப்போ அந்த மனச்சாட்சியோட சேர்ந்து தேவனும் சாட்சி கொடுக்கிற.
2: ஆமென்.
1: இப்ப மனசுக்குள்ள ரெண்டு சாட்சி வந்துருச்சு, ஒரு சாட்சி என்னுடையது, இன்னொரு சாட்சி
2: தேவனுடையது.
1: ரோமர் 8:16 பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட
2: சாட்சி கொடுக்கிறார்,
1: சாட்சி கொடுக்கிறார். நம்மளோட சேர்ந்து இன்னொரு
2: சாட்சி.
1: என் மனசாட்சி மட்டும் இல்லப்பா, தேவனும் அது குறிச்சு என்ன செய்யறாரு,
2: சாட்சி கொடுக்கிறாருப்பா.
1: பவுல் கூட தன்னுடைய நிருபங்கள்ல மறுபடியும் மறுபடியும் அதை வலியுறுத்துவார், தேவனே சாட்சி, நான் ஆராய்த்து வருகிறேன்,
2: தேவனே சாட்சி,
1: தேவனே சாட்சி. முன்னாடி நமக்கு வெறுமன மனசாட்சி, நமக்கு தெரிஞ்ச அளவு உண்மையா இருந்தோம், நமக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருந்தோம். ஓகே, இந்த மனசாட்சியின்படி வாழ்றவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவு ஒழுக்கமா இருப்பான், அதுக்கு மேல ஒழுக்கமா இருக்க அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் சாட்சி கொடுக்கிறப்பதான் அந்த தேவனுடைய ஸ்டாண்டர்ட்,
2: ஆமென்,
1: தேவனுடைய தரம், தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நெறிமுறைகள், இது எல்லாமே என்னுடைய மனசுல அந்த சத்தம் கேக்குது.
2: ஆமென்.
1: மனசாட்சியில இன்னொரு சாட்சி, அது தேவன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியானவர் கொடுக்கிற
2: சாட்சி.
1: இந்த சாட்சி வர்றப்பதான் துன்பப்படுத்திட்டானா அவனுக்காக ஜெபம் பண்ணு போ.
2: எஸ்,
1: ஒன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டானா மறுகணத்தையும் திருப்பி காட்டு போ. ஒரு மைல் தூரம் அவன் நடக்க பலவந்தம் பண்றானா,
2: 2 மைல் தூரம் அவனோடு நடந்து போ.
1: தூசிக்கிறானா,
2: ஆசீர்வதி,
1: ஆசீர்வதி. உன்னை நேசிக்கிறவனே நீ நேசிச்சா நீ விசேஷமா செய்யறது என்னப்பா?
2: ஆயக்காரனும் அப்படிதானப்பா செய்யறாங்க.
1: இதெல்லாம் என்ன, யாரோட சாட்சி இது? என் மனசாட்சி இல்லை, என் மனசாட்சிக்கு இப்படி எல்லாம் சாட்சி கொடுக்க என் மனசுக்கு தெரியாது. ஆனா இப்ப என் மனசுல கேட்கிற இந்த சாட்சி தேவன் கொடுக்கிற
2: சாட்சி.
1: எனக்கு என்டூரிங் வேர்ட் கமெண்ட்ரி நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அருமையா ஒரு வேர்ட் நான் வாசிச்சேன். We wouldn't know what a pure life was without God telling us. ஆண்டவர் நமக்கு சொல்லலைன்னா சுத்தமான வாழ்க்கை என்னங்கிறது நமக்கே என்ன செய்யாது,
2: தெரிஞ்சிருக்காது.
1: Certainly some aspects of a pure life are revealed in human conscience and known widely among humanity. உண்மையிலேயே மனுஷனுடைய மனச்சாட்சியில சில சுத்தமான வாழ்க்கையினுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுது, அது பரவலாக நம்முடைய மனுக்குலத்தில் காணப்படுது. மனச்சாட்சியில வெளிப்படுத்தப்படுகிற அந்த சுத்தமான காரியங்களினுடைய அடிப்படையில் சுத்தமாக வாழ்கிற அந்த அனுபவம் மனுக்குலத்தில் பரவலாக என்ன செய்யுது, காணப்படுது. அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யட் ஆனாலும் There are other aspects of the pure life that will learn only from the word of God. இவ்வளவு காரியம் அனுகூலத்தில் மனச்சாட்சியின்படி வாழ்கிற சுத்தமான அனுபவங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் இந்த சுத்தமான வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற பொழுது மாத்திரமே நம்மளால் அறிய முடியும்.
2: எஸ்
1: வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி வேற, வேர்ல்டு கொடுக்கிற சாட்சி
2: வேற,
1: வேற. நம்ம மாடர்ன் ட்ரெண்ட்ல சொல்ல போனா இது வேற
2: லெவல்,
1: லெவல். ஒரு மனுஷனுடைய மனசுல தேவன் சாட்சி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை அவன் மனசு கேட்கிற பொழுது அவன் வேற லெவலுக்கு போயிடுறான். இந்த இறை வார்த்தை நிமித்தம் குத்தப்பட்ட இருதயத்தில் கடுகளவுக்கு கூட உலக காரியங்களோட சமரசமே இல்லை.
2: ஆமென்.
1: கன்விக்ஷன் நமக்கு இல்லாததுனால தான் நம்ம லைஃப்பில் நிறைய காம்ப்ரமைஸ். ஹோலி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்விக்ஷன், ஆவியானவரால் வார்த்தையால் குத்தப்படுகிற, இருதயத்தில் வார்த்தை குத்துகிற அந்த அனுபவம் இல்லாததுனால தான் உலகத்தோட நமக்கு இவ்வளவு சமரசம். வசனத்தினால குத்தப்படுகிற அனுபவம், அந்த தெய்வீக பரிசுத்த உணர்த்தப்படுகிற அனுபவம், எது சரி எது தவறு என்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு உன்னத நிலை, அதுதான் கன்விக்ஷன் சொல்றோம். இட்ஸ் நாட் கண்டம்னேஷன். The Lord, our God, is a gentle God. He doesn't want to condemn us, but He wants to convict us.
2: Hallelujah. Hallelujah.
1: Holy Ghost வர்றாருனாலே அங்கே என்ன இருக்கும்? Condemnation இருக்காது, conviction இருக்கும்.
2: Hallelujah. Hallelujah.
1: So, அந்த conviction எந்தல வருதோ? Conviction means நமக்குள்ள எது சரி எது தவறு என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு நிலைமை. வசனத்தை கேட்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் குத்தப்படுகிற ஒரு அனுபவம். குற்றப்படுத்தல, அனுபவம். வசனம் என்ன? குற்றப்படுத்தல, நம்மோடு வருகிற பொழுது அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம்.
2: ஆமென்.
1: பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முதலாவது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து, இனி வருகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டிச்சு
2: உணர்த்துவார்.
1: குற்றப்படுத்துவார் இல்லை, கண்டிச்சு
2: உணர்த்துவார்.
1: கண்டிச்சு உணர்த்துறதுனா கண்டிப்பு, எது தவறுங்கிறத கண்டிக்கிறாரு, உணர்த்துதல் எது சரிங்கிறத சொல்றார்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: இப்போ கன்விக்ஷன் இந்த மாதிரி நமக்குள்ள ஆப்ரேட் ஆகிற பொழுது, எது எது நான் செய்கிற தவறு என்பதை எனக்கு சொல்லி என்னை கண்டிச்சுட்டு, நான் செய்ய வேண்டியது எந்த எந்த சரியான காரியங்கிற உணர்வை எனக்கு அவர் அருளி செய்கிற பொழுது அது என்னவா மாறிடுது? கன்விக்ஷன் ஆயிடுது. இருதயத்தில் வசனத்தினால என்ன செய்யப்பட்டுட்டேன்? குத்தப்பட்டுட்டேன். குத்தப்பட்டுகிற இந்த அனுபவத்தில் தான் உலகத்தோட எனக்கு எந்த சமரசமா போக முடியல. கம்ப்ளீட்டா டைல்யூட் ஆகிறத, பொல்யூட் ஆகிறத, கரப்ட் ஆகிறத, தீட்டுப்படுறத, கலப்பாகிறத, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களோட நான் சம்பந்தம் கலவுறத, ஐக்கியமா இருக்கிறத, சமரசமா போறத நான் சுத்தமா விரும்பாம
2: போயிடுறேன்.
1: இப்ப மனுஷனுக்கு உலகத்தோட ஏன் சமரசமா போறான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கன்விக்ஷன் உள்ள என்னன்னா இல்ல. அந்த கன்விக்ஷனை குறிச்சு எபிரேயர் 4:12 அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை உள்ள வர்றப்ப உண்டாகிற கன்விக்ஷன் எப்படிப்பட்டது?
2: தேவனுடைய வார்த்தையானது
1: ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்,
2: இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்,
1: ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக,
2: ஊர்வ குத்துகிறதாயும்,
1: இருதயத்தின் நினைவுகளையும்
2: யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது.
1: ஆமே
2: ஆமே.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஷார்பர் தென் எனி டூ எட்ஜ்ட் ஸ்வோர்ட், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட
2: கருக்கான
1: கருக்கானது. ஆவி என்ன சிந்திக்குது, ஆத்மா என்ன சிந்திக்குது, மாம்சத்தினுடைய எண்ணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தனித்தனியா தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு காட்டிடும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துகிற பொழுது எங்கேயும் ஓடி ஒளிய நம்மளால முடியாது. பார்த்த மனசை குத்துறப்ப
2: எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது,
1: எல்லாத்தையும் அது வெட்ட வெளிச்சமாக்க
2: பட்டவர்த்தனமாக்கி விடும்.
1: இந்த சிலோன் நேவி எங்க தங்கச்சி மோட ராமேஸ்வரம் மீனவர்களை கடல்ல நைட்ல பிடிக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் போட்டு பிடிக்கிறான் அப்படின்வாங்க. எப்படி பிடிக்கிறான்?
2: ஃபோக்கஸ் போட்டு
1: கரெக்டா அந்த நேவல் ஷிப்ல இருந்து அவங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லைட் பீம் வரக்கூடிய ஃபோக்கஸை திருப்பி கரெக்டாக ஒரு போட்டில் அப்படி ஃபோக்கஸ் போட்டான் அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ள அந்த போட்டு மட்டும் வெட்ட வெளிச்சமாக சீக்கிரம் எங்கேயும் தப்பிச்சாலும் அந்த அந்த அந்த ஃபோக்கஸ் அப்படி விரட்டி விரட்டி பிடிக்கும். சொல்லுங்க, ஃபோக்கஸ் போட்டான்டா அப்படின்னு, ஃபோக்கஸ் போட்டு பிடிச்சிட்டான்டா அப்படின்ற அந்த மாதிரி ஆண்டவர் வசனத்தை வச்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த வசனம் நம்மளை ஊடுருவுகிற பொழுது ஒரு ஒளி வெள்ளம் நமக்குள்ள பிரகாசி.
2: ஆமென்.
1: அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நம்மளை மறைத்து கொள்ளவோ ஓடி ஒளியவோ நம்மளால முடியாது. இந்த அனுபவம், இந்த கன்விக்ஷன், இந்த உணர்த்தப்படுகிற இந்த அனுபவம் இருக்கிறப்ப தான் உலகத்தோட என்னால சமரசமா போக முடிகிறது இல்லை.

0: சோ இந்த அனுபவத்துலனா என்னோட லெவலே வேற
1: லெவல் ஆயிடுது.
0: என்னோட ஸ்டாண்டர்ட் காட் ஸ்டாண்டர்ட். இந்த அனுபவத்துலதான் நான் அவரோட ஒன்றாகிறேன்.
1: ஆமென்.
0: இந்த ஒன்றாகிற நிலையில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப தெய்வீகமானது. சமரசத்தை காலி பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? வசனம் டெய்லி நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? கிரி சேர்க்கிற அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நாம் அவரோட ஒன்னா கலந்து அவரோடு இசைந்திருந்து அவரோடு ஒரே ஆவியாக நம்முடைய லைஃப் ஸ்டைல நாம் அலைன் பண்றப்போ ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் அதை அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு பெரிய காரியம் கொடூரமா நம்ம மேல சீர்னாலும் சரி, நமக்கு அதை குறித்த ஒரு கலக்கமோ நடுக்கமோ பயமோ இருக்க போறது
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா தான் அச்சம், அவரோட இருந்தா உச்சம்.
1: ஆமென்.
0: ஆதாமும் ஏவாலும் ரெண்டாவது அதிகாரத்தில் எப்படி இருந்தாங்க? உச்சத்தில்
1: இருந்தாங்க.
0: ஏன்னா அவரோட இருந்ததுனால அவங்க அனுபவிச்ச உச்சம். ஆனா மூணாவது அதிகாரத்துல உச்சத்துல இருந்த ஆளுக்குள்ள இப்ப என்ன ஆகி போச்சு? இப்போ
1: அச்சம்,
0: ஒரே அச்சம். ஏயா இவ்வளவு
1: அச்சம்
0: அச்சம் அப்படின்னா ஐயா இப்ப ஆண்டவரோட இல்ல, சந்நிதியில இல்ல.
1: எஸ்.
0: முன்னாடி அவரோடு ஒரே ஆவியா இருந்தவர் இப்ப பாவி ஆயிட்டார். ரெண்டாவது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாலும் கர்த்தரோட இசைந்திருந்து ஒரே ஆவி. மூணாவது அதிகாரத்தில் இப்போ பாவி. ஒரே ஆவியா இருந்தா உச்சம், அவர் விட்டு விலகி பாவம் பண்ணா அச்சம். ஒன்பதாவது வசனம் பாருங்களேன், 3:1 ஆதியாகமம் 3:1. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய்
1: என்றார்.
0: அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு
1: நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
0: சொல்லுங்க, பயந்து
1: பயந்து
0: பயந்து
1: பயந்து
0: அச்சம். I was afraid. I was afraid. அப்ப அவரோட இசைந்திருந்தாதான், இசைந்திருக்கிறவன் உச்சத்தில் இருக்கிறான். எதுல இருக்கிறான்? உச்சத்துல.
1: உச்சத்துல
0: அவரோட இசைந்து இருக்காம அவரை விட்டு விலகினவன், சன்னதிக்கு விலகினவன் இப்ப எப்படி இருக்கிறான்? அச்சத்துல இருக்கிறான்.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப புதிய ஏற்பாட்டுல பாவியா இருந்த நம்ம எல்லாரையும் இப்ப ஒரே ஆவி ஆக்கிட்டாரா? இப்ப பழைய எப்படி நமக்கு என்ன ஸ்லாக்கியம்? கிறிஸ்துவோடு கூட உச்சத்துல இருக்கிற ஸ்லாக்கியம்.
1: ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஸ்லாக்கியம் அவருக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அருளப்பட்டு இருக்கிற உரிமை. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? உச்சம் தொடுற ஸ்லாக்கியம். இதுக்கு மேல ஒரு உயர்வு இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்கிறார்.
1: எஸ்.
0: இதுக்கு மேல ஒரு உயர்வு
1: இல்லை
0: இல்லைங்கிற நிலை எதுவோ அந்த நிலையில தான் இப்ப உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அப்ப உச்சத்தில் இருக்கிறவன் அச்சப்படலாமா?
1: படவே கூடாது.
0: ஆனா எனக்கு ஒரே அச்சமா இருக்க, பயமா இருக்கு பாஸ்டர். எப்படி இருக்கு?
1: பயமா இருக்கு பாஸ்டர்.
0: என்னமோ நடக்க போகுதுன்னு என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு பாஸ்டர். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து மனசுக்கு ஒரே கலக்கமா.
1: Yes.
0: ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் மனசு சொல்றது. இது என்ன சொல்றது?
1: மனசு சொல்றது.
0: ஆனா இப்போ நம்ம மனசுல அவரு இருக்கிறாரு.
1: Yes.
0: Hallelujah. இது நம்ம சூழ்நிலையை குறித்து நம்ம மனசு நமக்கு கொடுக்குற சாட்சி. இப்போ கொஞ்சம் காமா அவரோட உறவாடனா அவரு நம்ம மனசுல ஒரு சாட்சி கொடுப்பாரு.

0: சொல்லிக்கங்க. உச்சத்தில் இருக்கிற நீ,
1: உச்சத்தில் இருக்கிற நீ
0: அச்சப்படலாமா?
1: அச்சப்படலாமா?
0: அச்சம் என்பது மடமையடா,
1: அஞ்சாமை விசுவாசி உடமையடா.
0: சிரிங்க, நல்ல சிரிங்க. சோ ஏன் அச்சம்னா, ஐயா உச்சத்தில் இல்லை.
1: எஸ்,
0: உச்சத்தில் இருந்திருந்தா இந்த அச்சம் வர்றதுக்கு
1: வாய்ப்பே இல்லை.
0: சிங்கம் பயப்படுமா?
1: படாது. நீதிமானோ சிங்கத்தை போல தைரியசாலி.
0: ஹல்லேலூயா. இந்த பாட்டு கூட இருக்குல்ல அப்பா பாடினது.

0: சிங்கம் போல தைரியசாலி,
1: சிங்கம் போல தைரியசாலிங்கிற அனுபவம் எதனால வந்துச்சு? கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட
0: நீதிமான்,
1: நீதிமான் அவருக்குள்ள இருக்கிற நீதிமான், நீதிமான்.
0: ஹல்லேலூயா.
1: சோ உச்சத்தில் இருக்கிறவன் எதை குறிச்சு அச்சப்பட வேண்டிய அவசியமே
0: இல்லை.
1: இல்ல,
0: ஹல்லேலூயா.
1: உச்சத்தில் இருக்கிறனே என்ன, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதே போல நாமும் அவர்களோட இசைந்திருந்து ஒன்றாய் கலந்திருக்கிற ஒரு அனுபவம்.
0: ஆமென்.
1: அந்த உச்சந்தொடுகிற வாழ்க்கைங்கிறது அவரோட இசைந்திருந்து அவரோடு ஒன்றாய் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்,
1: நமக்குள் இருக்கிற நம்மை காண முடியாத அளவுக்கு அவரோடு ஒன்றாகி அவருக்குள்ள காணாம போயிடுற அனுபவம் அது.
0: ஹல்லேலூயா.
1: நம்முடைய சுய எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நமக்குள்ள எங்க தேடி பார்த்தாலும் அவர் தான் தெரிவார். நமக்குள்ள நம்மளை பார்க்க முடியாத ஒரு உன்னத நிலை அது. நமக்குள்ள நம்மளை காண முடியாம அவரை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஸ்லாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்டிருக்கு.
0: ஆமென்.
1: இந்த உச்சத்தை ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு உறவாடி உறவாடி தொடணும். இந்த உச்சத்துல அவரோடு உறவாடி உறவாடி நிலைச்சிருக்கணுங்கிறதான் உங்களையும் என்னையும் குறிச்சு அவருடைய திருவுல சித்தம். அப்பதான் இந்த பாட்டை நான் பாட முடியும். என்ன பாட்டு?

0: பிரியசாலி.
1: அடுத்தடி தெரியுமா,
0: அப்பாவுடைய 41 or 42 தெரியல,
1: வரப்போற பாட்டை நாங்க பாடிட்டு இருக்கோம். அவரோடு ஒன்றா இருக்கிற, இசைந்திருந்து ஒன்றாகிற அனுபவத்துல தான் இந்த தைரியமே நமக்கு வருது. இது என்னோட தைரியம் இல்ல,
0: அவரோட
1: தைரியம். என்ன மூடி இருக்கிறது என்னுடைய பலம் அல்ல, என் மேல நிழலிட்டு இருக்கிறது அவருடைய
0: பலம்.
1: பலம் இந்த நாள், ஒவ்வொரு நாளும் எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை சவால் தான். அவருக்குள்ள இருக்கிறவனை பிசாசு விடுவானா, வாழ விடுவானா? சோ அவருக்குள்ள இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே சவால்.
0: ஆமென்.
1: வாழ்க்கை என்னது?
0: சவால்.
1: அதுல இன்னும் தீவிரமா அவரோட எசைஞ்சிருந்து அவரோட ஒன்றா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஓவர் சவால். 7 மடங்கு சூடு அவனுக்கு தான். சிங்கிக்கம்பி அனுபவம்
0: அவனுக்கு
1: தான், போத்திபார் வீட்டு அனுபவம்
0: அவனுக்கு தான்,
1: அவனுக்கு தான். ஆனா ஆண்ட சொல்றார், இந்த நாள் எந்த சேலஞ்ச கண்டு நீ என்ன செய்யாத,
0: பயப்படாத.
1: சவால் வந்துருச்சுன்னா ஓடி வந்து எனக்குள்ள, நீ எனக்குள்ள ஒன்றா இருக்கிறவன்,
0: எனக்குள்ள
1: எப்படி இருக்கிறவன், ஒன்றா இருக்கிறவன். ஸோ ஒன்றா இருந்து ஒரு சவாலை சந்திக்கிற பொழுது அந்த சேலஞ்ச் வந்து மகத்தான ஒரு சேஞ்சா மாறிடும். அது மகிமையான மறுரூபத்தில் போய், மகிமையான மாற்றத்தில் போய் முடிஞ்சிடும்.
0: அதனாலதான்
1: எந்த சேலஞ்சா இருந்தாலும் சரி தனியா சந்திக்க கூடாது, அவரோட இசைந்திருந்து. இருளின் கிரியைகள் எல்லாமே அச்சத்தோட தொடர்புடையது, ஆனா ஒளியின் கிரியைகள் எல்லாமே உச்சத்தோட தொடர்புடையது.
0: ஆமென்.
1: நம்மெல்லாம் எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன், முன்னாடி எப்பவுமே அச்சத்துல இருந்தவன், இப்ப எப்பவுமே உச்சத்துல இருக்கிறவன். அப்பப்ப சில அச்சம் வரத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, ஆனா டெம்பரரி. பெர்மனன்ட் இல்ல,
0: டெம்பரரி.
1: இந்த இரு வர்றேன், என்ன அச்சப்படுத்துறீ, எந்த வர்றேன் பாருன்னு சொல்லி ஓடி போய் கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில வந்தான்னா உச்சம்.
0: சவால் சவால்.

0: ஆளுங்கட்சியில் இருந்துகிட்டே அச்சப்படலாமா?
1: படக்கூடாது.
0: ஆளுங்கட்சியில் இருக்கிறவனுக்கு அச்சம் அழகா?
1: அழகல்ல.
0: அப்ப நமக்கு அச்சம் போகணும்னா நமக்கு என்ன உணர்வு வரணும்? நான் இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறேன். என்ன கட்சியில் இருக்கிறேன்?
1: ஆளும் கட்சியில்.
0: நான் அவரோடு கூட இப்ப நான் உச்சத்தில் இருக்கிறேன். ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: பாதாளத்தில் இதுக்கு மேல அச்சம் இல்லை. ஆனா பரலோகம்ன்றப்ப அதுக்கு மேல உச்சம் இல்லை.
1: ஆமென்.
0: இப்ப நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமா, பரலோகத்தில் இருக்கிறோமா? ஆக்சுவலா பாடி பூலோகத்தில் இருக்கு, ஆவி எங்க இருக்கு?
1: பரலோகத்தில்.
0: உன்னதங்கள் அவரோடு
1: அமர வைத்திருக்கிறார்.
0: We are seated with Christ in heavenly realms. அதான் ரெவலேஷன், அதான் என்ன குறிச்ச ட்ரூத். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருக்கிறேன். எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார்னு எழுதியிருக்கிறார் பவுல்.
1: ஆமென்.
0: எபேசியர் 1:20-21 வாசிங்க.
1: எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
0: அவரை உன்னதங்களில்
1: தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து
0: எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
1: எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
0: இதுதான் அவர் இருக்கிற இடம்.
1: இடம்
0: உச்சத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறாரு?
1: உச்சத்துல.
0: அச்சத்துல இல்ல,
1: உச்சத்துல.
0: இப்ப நாம எங்க இருக்கிறோமா? 2:7 7 வாங்க.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்
0: நம்மை அவரோடே கூட எழுப்பி
1: உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
0: இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோமா?
1: அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரோ அங்க
0: அவரோட. இதை எப்ப அனுபவிக்க முடியும்னா அவரோட உறவாடி இன்னைக்கு ஒன்னா இருந்தா.
1: ஆமென்.
0: அவரோட இசைந்து இருந்தா இந்த ஹெவன்லி ரெல்ம்ல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இயல்புகள் எல்லாமே எனக்குள்ளேயும். இதை விட ஒரு பெரிய உயர்வு இருக்கா வாழ்க்கையில?
1: இல்லவே இல்லை.
0: குறித்த காலத்துல உயர்த்த போறாரு, அதுல எந்த மாற்ற கருத்தும்
1: இல்லை.
0: இல்ல, ஒருவேளை நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்துல, குறித்த காலத்துல நிச்சயமா உயர்வு கண்டிப்பா உண்டு. பூலோகத்துல உயர்வை வைப்பாரு, ஆனா பரலோகத்துல ஆல்ரெடி நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அவரோடு கூட.
1: ஹல்லேலூயா.
0: அவருக்கு கீழே இல்ல,
1: அவரோடு கூட. ஹல்லேலூயா.
0: அப்ப இத பார்க்கலும் உயர்ந்த நிலை எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை எதுவோ அந்த நிலையை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருக்கிறார். அது என்ன ஸ்லாக்கியம்? ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒன்றாகி, அவரோடு உறவாடி, அவருக்குள் ஒன்றாகிற அனுபவம். அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிற அனுபவம். ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபையா அருளி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் அவரோட உறவாடி உறவாடி உச்சந்தொட வேண்டிய வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே எப்படி இருக்கு சொல்லுங்க? எழுந்த உடனே எப்படி இருக்கு மனசுக்கு? எடுத்தோடனே உச்சந்தொடுற மாதிரியா எழும்புறோம் நம்ம?
1: இல்லை.
0: அந்த கொஞ்ச நேரம், 10-15 கடந்து அப்படி இந்த இது செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் நல்ல மூடில் இருக்கு, ஒரு நாள் ஒரு மாதிரி கலக்கத்தோட ஒரு விதமான சங்கடத்தோட மனச்சோர்வோடு தானே படுக்கை விட்டு என்ன செய்கிறோம்?
1: எழுந்து கொள்கிறோம்.
0: ஆனாலும் நாம் அந்த கலக்கத்தோடு இருந்தாலும் அதோடு தேவ சமூகத்தில் உறவாடுகிற பொழுது கொஞ்ச நேரம் உறவாடி அவரோடு ஒன்றா எசைஞ்ச உடனே அந்த அச்சம் ஃபெல்லாம் என்னவா மாறிடுது? இப்படி இருந்தவன் இப்படி ஆயிடுறான்.
1: எஸ்,
0: உச்சந்தொட்டுறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இந்த மார்ச் 1ஆம் தேதி நடந்துச்சாயா
1: நடந்துச்சுனே
0: எவ்வளவு டல்லா நம்ம ஆண்டவரே எப்படி இன்னைக்கு இந்த மாசத்தை தொடங்குறதுன்னு சொல்லி வந்து நின்ன அருமையா வாக்குத்த வார்த்தைகளை நமக்கு தந்த அருளி செய்து கொஞ்ச நேரத்துல
1: உச்சத்தை தொட வைத்து விட்டார்.
0: வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஐயா,
1: அதுவும் வாழ்நாள் பிரச்சனையா இருக்காது ஐயா.
0: சொன்ன உடனே பட்டன் உள்ள இருக்கிற
1: அந்த
0: வாழ்க்கையில இருந்த பிரச்சனையை குறிச்சு அச்சம் போய் ஒரு நடைய மாறி போச்சுல, முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சுல உடனே.
1: துடியா துடிச்சல்ல கட்டாயம் உன்னை துள்ள பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை துள்ள பண்ணிட்டு
0: உள்ளம் துள்ளுற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொன்ன உடனே உள்ளம் துள்ளுச்சா துள்ளலையா?
1: துள்ளுச்சு.
0: அச்சத்தோடு வந்தப்ப நம்மளோட பேசினதை கேட்ட உடனே வெளியில போறப்ப உச்சத்தில் இருக்கிற நடையில நடந்தேன் நான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப கவனிங்க, நாம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடி உறவாடி கிறிஸ்துவுக்குள்ள உச்சம் தொடுகிற ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை கத்து நமக்கு தந்திருந்தோம். அந்த ஸ்லாக்கியத்தை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாள் அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்க எத்தனை பேர்
1: இன்னைக்கு
0: உச்சத்துல உச்சந்தோட கூடிய அனுபவம் இருந்தும் அச்சத்தோட வாழலாமா? அச்சம் யாருக்கு தான் இல்ல? அச்சம் எப்பவுமே டெம்பரரியா இருக்கணும். ஆமேன்
1: ஆமேன்.
0: சில நேரங்கள் ஒரு கலக்கம் வரும், சோறு வரும், சங்கடம் வரும், இயல்பு. உலகத்தில் இருக்கிறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரிப்பட்ட மனச்சோறுகள் வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஆனால் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு இது என் மன பிரம்மை, இது நானாக இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதை நானாக யூகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் அவரை உறவாட போகிறேன், அவரோட தனிச்சிருக்க போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு அவரோட வந்து கொஞ்ச நேரம் உறவாடிட்டு வெளியில் வந்த உடனே ரூமுக்குள்ளே போகிறப்ப ஜெபாரைக்குள்ளே போகிறப்ப அச்சத்தோடு போனேன், வெளியில் வர்றப்ப அப்படி உச்சத்தில் வர்றேன்.
1: எஸ்,
0: உச்சக்கட்ட சந்தோஷம், உச்சக்கட்ட சமாதானம், உச்சக்கட்ட தைரியம். எதை தொட்டாலும் உச்சம்தான்.
1: ஆமென்.
0: தைரியமா உச்சம், சந்தோஷமா
1: உச்சம்,
0: சமாதானமா
1: உச்சம்,
0: அறகுறங்கிறதுக்கு இடமே இல்லை.
1: எஸ்,
0: என்ன தொட்டையில எல்லாமே உச்சம் தாண்டான்றார் ஆண்டவர்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அவரை தொடறவனுக்கு எல்லாத்துலயும் உச்சம் தான்.
1: ஆமென்
0: ஆமென்
1: ஆமென்.
0: சோ எதிரியை குறித்து அச்சத்துல வாழ்ந்தது ஒரு காலம், வேற வழியில நிர்பந்தத்துல இருந்தோம். ஆனா இப்ப எதிரியை குறித்து அச்சத்துல வாழ வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லை.
0: இல்ல,
1: ஹல்லேலூயா.
0: ஏன்னா இப்ப அவரோட நீங்கள நான் எப்படி இருக்கிறோம்? உச்சத்தில் இருக்கிறோம்.
1: உச்சத்தில்.
0: இது நம்முடைய காலம், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள்.
1: ஆமென்.
0: இதிலே
1: கழிகூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா.
0: இது அவர் தந்த நாள்.
1: எஸ்,
0: அவர் தந்த நாள், அதனால நான் அவரோடு இருக்க போறேன்.
1: ஆமென்.
0: அவர் தந்த நாள்ல
1: அவரோடு இருக்க போகிறேன்.
0: மனுஷன் என்ன பண்றான்? அவர் தந்த அவரோட இருக்கிறது இல்ல, அவர் தந்த நாள் இருக்கு, ஆனா அவன் அவரோட இருக்கிறது
1: இல்ல.
0: அதனால அந்த நாள் நல்லா நல்ல நாள், பெரிய நாள் ஒண்ணும் கிடையாது. அவரோட இருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாள்.
0: ஆமா, சொல்லு.
1: அது செவ்வாவோ சனியோ யமகண்டமோ ராவுகாலமோ எதுவோ.
0: சோ இந்த நாள நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எவன் வர்றான்னு பாத்துறேன் நான். அச்சம் அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த நாள் நீங்க தந்த நாள், இந்த நாள்ல உங்களோட உறவாடி உச்சத்துல இருக்க போறேன்.
1: ஆமென்.
0: உச்சம்னா மருவமலையினுடைய அனுபவம்.
1: எஸ்,
0: மகிமையின் மண்டலம் அது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல சஞ்சரிக்கிற உன்னதமான அனுபவம் அது. அவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் அது. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைச்சிருக்கிற அந்த உயரிய நிலையை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை அது. இந்த லைஃப் ஸ்டைல இருக்கிறவனுக்கு இந்த நாளை குறிச்ச பயம்
1: இல்லை.
0: இல்ல இல்ல.
1: எஸ்,
0: அதனால இந்த பாட்டை பாடுமா, பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன்.

0: உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவா, ரொம்ப சிம்பிளான ரகசியம். பிசாசு நம்மளை விட்டு தூரமா இருக்கணும்னா நாம எப்பவும் அவருக்கு சமீபமா இருக்கணும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எப்படி இருக்கணும்?
1: சமீபமா.
0: நீ போடா போடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போடா போடானாலும் போறதுக்கு அவன் என்ன ஏமாலியா போப்பா அப்படின்றான். அப்ப நாம போடா அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான்?
1: போக மாட்டான்.
0: அவனை போடான்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம அவரோட போய் கிட்ட போய் அவரோட ஒட்டிக்கிட்டு அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகி நெருக்கமா சமீபமா இருக்கிறப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
1: எஸ்.
0: என்ன மெயின்டைன் பண்ணி ஆகணும்?
1: டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
0: ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. வெளிச்சம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு அகன்ற இருள் இனி நம்மளை அணுக முடியாது. அகன்ற இருள் இனி நம்மை அணுக
1: முடியாது.
0: நாம இந்த

0: வந்த இருள் அகலுகிறது. இருள் என்ன செய்கிறது? அகலுகிறது. ஒளி வந்தால், நல்ல கவனிக்கணும், ஒளி வந்தால் இருள்
1: அகலுகிறது.
0: வந்த ஒளியில் நிலை கொண்டிருந்தால் அகன்ற இருள் இனி மறுபடியும் என்னை அணுக முடியாது.
1: ஆமென்.
0: பிரச்சனை என்ன? ஒளி வருது, ஆனா நம்மால் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறது இல்லை.
1: எஸ்
0: ஆண்டவர் யோவான் 15 திரும்ப திரும்ப சொல்ற காரியம், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால், இல்ல நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால். அப்ப இருக்கிறது இல்லை, நிலைச்சிருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டி இருக்கு.
1: எஸ்
0: சண்டே கிறிஸ்டியன் இருந்தா பார்த்தா அது டெய்லி கிறிஸ்டியன்.
1: எஸ்
0: டே டு டே கிறிஸ்டியன், அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு.
1: எஸ்
0: இல்லைன்னா அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு நீ அப்டேட் பண்ணலன்னா நீ யாராயிருவ?
1: அவுட்டேட்.
0: மாற்றுக்கிறதுக்கு இடமே
1: இல்லை.
0: இல்ல அப்ப இன்னைக்கு காலையில் இப்ப என்ன வந்துருச்சு? நமக்கு வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்தவொன்னு இருள் என்ன செய்கிறது?
1: அகலுகிறது.
0: அகலுகிறது. அகன்றுச்சா?
1: அகன்றுச்சு.
0: அச்சம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உன்னத அனுபவத்துல இந்த நாள் முழுவதும் நீ நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற இருள் இனி மறுபடியும் உன்னை அணுகுவதில்லை.
1: ஆமென்.
0: இந்த இந்த இந்த இந்த அனுபவத்துல இந்த பாட்டு

0: காத்து கருப்பு எதுவும் அண்டாது,
1: ஓடியே போயிடும்.
0: காத்து கருப்பு
1: அண்டவே அண்டாது,
0: எதுவும் அண்டாது, எதுவும் அண்டாது. ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன, நான் இப்ப யாரோட இருக்கிறேன்?
1: அவரோடு.
0: எல்லாம் சௌக்கியமே.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு, அதுவும் அவரோட உட்கார்ந்துகிட்டு, இந்த நாளை குறிச்சு நீ அச்சப்படலாமா?
1: படப்படாது.
0: வெளிச்சம் வந்துருச்சு பாரு.
1: எஸ்,
0: காலையில வெளிச்சம் வந்தோன்ன அச்சம் என்ன செஞ்சிருச்சு? அகன்று விட்டது. இந்த வெளிச்சத்துல இந்த நாள் முழுவதும் நிலை கொண்டிருந்தால் உன்னை விட்டு அகன்ற அச்சம் இனி மறுபடியும் உன்னையே அணுகுவதில்லை.

0: இந்த நாள்ல, இந்த நாள் எனக்கு எவ்வளவு பெரிய சவாலை வச்சிருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு ரெடி.
1: எஸ்,
0: எனக்கு என்ன வச்சிருக்கானோ தெரியல இன்னைக்கு. இப்படியா பிரசங்கம் பண்ற? ஆனாலும் உச்சத்தில் இருக்கிறதுனால பரவாயில்லடா, சந்திக்காத சவால சந்திக்கலாம்.
1: என்னால
0: முடியாது, என் தேவனால, உம்மாலே நான், என் தேவனாலே நான். சேனைக்குள்ள சேனையை கண்டு பயப்படுறதா மனுஷனுடைய இயல்பு. சேனைக்குள்ள ஒருத்தன் பாயிரான்னா அவன் அவரோட உச்சத்துல இருக்கிறவன், அவனுக்கு அச்சம் இல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, சேனையை கண்டு பயந்து இல்ல,
1: சேனையை கண்டு பயந்து அல்ல,
0: சேனைக்குள் பாய்ந்து,
1: சேனைக்குள்ளே பாய்ந்து.
0: பயந்தவன பாய வைக்கிற உச்சம் கர்த்தரோட இருந்தா மட்டும்தான் சாத்தியம்.
1: ஆமென்.
0: எதிராக பயந்து, எல்லாரும் பயந்து, ஆனா தாவீது மட்டும்

0: பாயிண்ட்.
1: எல்லாருக்குள்ள காணப்பட்டது கோலியாத்தை குறிச்ச
0: அச்சம், ஆனா தாவீதுக்குள்ள காணப்பட்டது தேவனுக்குள்ளான அச்சம்.
1: ஏ, தேவனோடு இருந்தா சிங்கத்தையே கிழிச்சு போட்டவன், கரடியோட யுத்தம் பண்ணவன், அவரோடு இருக்கிறப்ப ஒரு மனுஷன் அனுபவிக்கிற உச்சம் என்னங்கிறத ஏற்கனவே ருசிச்சுட்டு வந்தவன்டா. சும்மா பயமுறுத்துறேன் நீ.
2: ஹல்லேலூயா.
1: ஏற்கனவே ஆண்டவரோட உறவாடி அந்த உச்சம் எப்படி இருக்குன்னு ருசிச்சிருக்கிறீங்களா?
2: எஸ்,
1: எல்லாரும் ருசிச்சிருக்கிறோம்ல,
2: ருசிச்சிருக்கிறோம்.
1: ஆண்டு சொல்ல ருசி காட்டியிருக்கிறேன்லடா. அப்படியான அந்த கோலியத்தை குறிச்சு என்ன செய்ற நீ?
2: பயப்படுற,
1: பயப்படுற. இது உனக்கு அழகா?
2: ஹல்லேலூயா.
1: அதனால இன்னைக்கு ஃபுல்லாக கெத்தாக இருக்க போகிறோம். என்ன கெத்து? ஆளுங்கட்சி.
2: எஸ்,
1: உன்னதங்களில் அவரோட உச்சத்தில் இருக்கிறவன். அதனால அச்சமே
2: அகலு,
1: அகலு,
2: அச்சமே அணுகாதே.
1: அடுத்து நான் இந்த உச்சத்தில் நிலை கொண்டிருக்கிற பட்சத்தில் என்னை அணுக உன்னால்
2: முடியாது,
1: முடியாது.

இந்த கால நேரத்தில் உமக்குள்ள உச்சந்தோட எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எல்லா அச்சமும் இந்த வெளிச்சத்தை இருக்கிற எங்களை விட்டு இப்பொழுது அகன்றதுக்காக நன்றி. இந்த ஒளியில இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு உறவாடி உறவாடி நிலை கொண்டிருக்க போகிறோம் அப்பா. எங்களை விட்டு அகன்ற அந்த அச்சம் இனி மறுபடியும் எங்களை அணுகுவது இல்லை. எகிப்தை விட்டு எகிப்தை அவங்களை விட்டு அகன்றது, ஆனால் மறுபடியும் பார்வனால அவங்கள அணுக முடியல. ஆண்டவரே, நாங்கள் இதுபோல உச்சத்தில் வாழ்ந்து எங்களை விட்டு அகன்ற காரியம் மறுபடியும் எங்களை அணுக முடியாத அளவுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உச்சத்தில் நிலை கொண்டிருக்க இன்னைக்கு எங்களுக்கு போதிச்சதுக்காக உமக்கு நன்றி. இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் இன்னைக்கு எங்கள் மைண்டில் வச்சு நாங்கள் சீவ் பண்ண போகிறோம். நிறையா நாங்கள் பலப்பட போகிறோம். எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சில வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதல்ல அவர் நல்லவர் என்பதற்கு தடையா இருக்கிற என்பது விசுவாசிப்பதற்கு தடையா இருக்கிற பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் போதித்து வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும். நீங்கினால்தான் விசுவாசம் உள்ளத்திலே தலைக்கும். சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் தலைக்காது. சந்தேகங்களை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து சில காரியங்களை காண்பித்து வருகிறோம். முதலாவது தேவனுடைய சிட்சையை குறித்து பேசினோம். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறார்கள் தேவனுடைய சிட்சை என்பது தேவன் நோய்களையும் பலவிதமான சரீரத்திலே பலவிதமான வியாதிகளையும் கொடுத்து அப்படித்தான் சிட்சிக்கிறார் என்று அநேகர் போதித்து வருகிறபடினாலே கத்தரி குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கமும் இருந்து வருகிறது. இவர் என்ன இப்படி பண்றாரு, அவர்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நோயை கொடுத்துருவார், வியாதியை கொடுத்துருவார். எப்படி ஜனங்க கத்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரை நேசித்து அவரை ஆராதிக்கிறது கஷ்டம். அவர் தான் வியாதியை தர்றார், அவர் தான் நோயை உண்டாக்குறார், அவர் தான் நமக்கு இதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சா எவ்வளவுதான் அவர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் கத்தரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கத்தர் இப்படி செய்கிறார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கத்தரை அவர்கள் சரியான விதத்தில் நேசிக்கவோ ஆராதிக்கவோ தங்களை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளவோ முடியாது. ஆகவே கத்தருடைய சிக்ஷையை குறித்து பார்த்தோம். அந்த சிக்ஷை என்கிற வார்த்தையே போதனை என்றுதான் வேலை இடத்துல எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சிக்ஷை என்றாலே போதனையின் மூலமாக தான் சிக்ஷிக்கிறார் என்பதை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கினேன். அதன் பிறகு யோபுவை பார்த்தோம். யோபு நல்ல மனிதன், ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த மனிதன், நல்ல மனிதன். அவன் எப்பேற்பட்ட பாடுகளை பட்டான், இதெல்லாம் தேவன் தானே இவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார் என்று அநேகர் கேட்டு இப்படி யோபுவை போல கர்த்தர் வாதிக்கிறார் அநேகர் என்று நினைக்கிறார்கள். நான் அதையும் காண்பித்தேன், கர்த்தர் யோபை வாதிக்கல, பிசாசானவன் அவனை வாதித்தான், ஆனால் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு இருந்ததை காட்டிலும் ரெண்டு மடங்காக அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னதெல்லாம் அவன் பிற்பாடு அவைகள் எல்லாம் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டு தன்னுடைய வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொன்னான் பார்த்தோம். இதன் தொடர்பாக தெய்வீக சுகத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக. இப்படி தெய்வீக சுகத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்றால் கர்த்தர் சிலர் வியாதியாயிருப்பது அவருடைய சித்தம். வியாதி கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது சிலருக்கு, சிலருக்கு அது நல்லது, அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இன்னும் கேட்டால் கர்த்தரே வியாதியை கொடுக்கிறார், ஏனென்றால் அது அவருடைய சித்தமாயிருக்கிறது நினைக்கிறார்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு துவங்கி நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்து வருகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று முதல் முதலாக இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த புறம் வந்த பிறகு அவளுக்கு முதல் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தான் முதல் வாக்குத்தத்தம். யெகோவா ராஃபா, நான் வந்து குணமாக்குகிற தேவன், உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி முதல் முதலாக வாக்கு தருகிறார், அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். அவள் மத்தியில பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சங்கீதக்காரன் அதை குறித்து வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலரை குறித்து சாட்சியிடுகிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்தால் தேவனை குறித்த ஒரு இன்னும் பூர்ணமான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர்களது நிருபத்தை திருப்புவோம். போன வாரத்தில் நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடருவோம். எபிரேயர்களது நிருபம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது அந்த காலத்திலே பல வகையாக பல கால அளவுகளிலே பல வகைகளிலே தீர்க்க தரிசி நம்முடைய முற்பிதாக்களுக்கு தம்மை குறித்து விளங்க பண்ணின தேவன். அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த கடைசி நாட்களில் இரண்டாவது வசனம், தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தம்மை குறித்து விளங்க பண்ணுவதற்கு பழைய காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல கால அளவுகளிலே பல வகையாக தன்னை வெளிப்படுத்தினார். அதே தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த ரெண்டு வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டிற்கும், இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் தன்னை குறித்து அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டிற்கும் வித்தியாசம் என்ன பார்ப்போம். இவரை, அதாவது தன்னுடைய குமாரனை, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர், அதாவது இயேசு, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அதாவது ஏன் இவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம், அல்லது எல்லா வெளிப்பாட்டை காட்டிலும் இயேசுவின் மூலமாக நாம் தேவனை காண்கிறோமோ அந்த வெளிப்பாடு மிகவும் முக்கியமானது என்று நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிரசங்கியார் அல்ல, கர்த்தரை குறித்து நமக்கு சொல்லுகிறவர் அல்ல. சொன்னார் உண்மைதான், வெறும் கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போக வந்தவர் அல்ல. இவர் தேவகுமாரன். இவர் யார்? இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டவர், உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவர். இவர் சர்வ வல்லமுள்ள தேவனே. இவர் யார்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார், அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவராயிருக்கிறாரோ அதை அப்படியே வார்த்து வைத்திருக்கிறது இயேசுவிலே. அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். ஏனென்றால் அவருடைய தன்மையின் சொரூபம் இவர். தேவன் என்னவாயிருக்கிறாரோ அந்த தன்மையை பூரணமாய் வெளிப்படுத்துகிறவராய் இவர் இருந்தார். தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய எல்லாவற்றின் மூலமாக தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு இவர் எடுத்து காட்டினார். சென்ற வாரத்திலே பல வசனங்களை நான் வாசித்தேன் சுவிசேஷங்களில் இருந்து. எப்படி அவர் சுகமாக்கினார், எப்படி அவர் அன்பு கூர்ந்தார், மனதுருகிறார், தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். சிலர் சொல்றாங்க, அவர் வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்காக, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக சுகமாக்கினார் என்று. உண்மைதான், ஆனால் அது முழு உண்மை அல்ல. வெறும் அதுக்குதான் சுகமாக்கினார் என்று சொன்னா ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், ஒரு குருடு, ஒரு செவிடு, ஒரு மூடம், ஒரு ஒரு செத்து போனால உயிரோடு எழுப்பி, இப்படி ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், இவர் யார் என்பது விளங்கி இருக்கும். இத்தனை பேர் சுகமாக்கி இருக்கார் பாருங்க, இவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஆளை மருத்துவர்லேருந்து எழுப்பினா போதும், உலகத்துக்கே விளங்கிடும். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லார் மேலும் கைகளை வைத்தார், எல்லாரும் வந்து அவரை தொடும்படிய இடம் கொடுத்தார். எல்லாரும் சுகமாக வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக ஒன்னு ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குகிறது. இவர் தன்னுடைய தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, எல்லார் மீது கடைசி இருக்கிற கடைசி ஆள் மேல கூட அன்பு இருந்தபடினாலே, அவனும் சொஸ்தமாக வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் எண்ணினபடினாலே, தெய்வீக உள்ளத்தை கொண்டிருந்தவராக இருந்தபடினாலே, தெய்வீக அன்பினால் நிறைந்தவராக இருந்தபடினாலே, அங்க எல்லாரும் தொட்டுக்கிறேன்னு கேட்டப்ப எல்லாம் தொட்டுக்கோங்கிறாரு, எல்லாரும் மேலும் கை வைங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் மேலே கை வைக்கிறார். ஏனென்றால் தெய்வீக அன்பு பிரவாகித்து வருகிறது அவரிடத்திலிருந்து. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இறங்குகிறவர், ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் சொஸ்தமாக்க விரும்புகிறவர், எல்லாரையும் அன்பு கூறுகிறவர். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி, குலம், கோத்திரம், எங்கிருந்து வந்தான், இன்னும் கேட்டா பாவியா அல்லது தேவனுடைய பிள்ளையான்னு கூட பாக்கல. அவர் எல்லாரும் தொட்டுக்க போ, சுகமாய்க்க, எல்லாரும் வா கை வைக்கிற, கை வச்சா சுகமாக நம்பறியா, நான் கை வைக்கிறவா, தொட்டா சுகமான்னு நினைக்கிற தொட்டுக்கோ. யாரும் பார்க்கல, மனு குலத்தில யாரா இருந்தாலும் சரி, வந்து அவர்கள் தொட்டு அவர்கள் சொஸ்தம் ஆகட்டும் என்று விரும்பினவர் என்பதை நான் மறுபடியும் சென்ற வாரத்திலே நான் வாசித்து காண்பித்தேன். உலக வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காண்பித்து விட்டார். எங்க போனாலும் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். முதல் ஆளுந்து கடைசி ஆறு வரைக்கும் அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் அவர் புறமே தள்ளுகிறது இல்லை, சொஸ்தமாக்கிறார். சரி, அவர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பிதாவினிடத்திற்கு சென்றார். செல்லும் போது சொன்னார், நான்
1: பிதாவினத்தில் செல்வது அவசியம். இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ கோ அவே. நான் போவது அவசியம். இவர் போவதனால் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது? இவர் போவதனால் சுகமாக்குறதெல்லாம் நின்று போச்சா? தெய்வீக சுகம் அதுக்கப்புறம் கிடையாதா? இருந்தாரு, சுகமாக்குறாரு, 3.5 வருஷம் இதோ போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? கிடையாது. ஏன் அவசியம் என்று சொன்னால், போயிரான் பரிசு தாவியாய் அனுப்புவேன். அந்த பரிசு தாவியானவர் வந்து இறங்கும் போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். அப்பொழுது உங்கள் மூலமாய் பல கிரியைகள் நடக்கும் என்று அப்படித்தான் அவர் சொன்னார். அவர் போறது வந்து இதோட முடிஞ்சது, என்னுடைய ஊழியம் சுகமாக்குறதெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே யாருக்கும் சுகம் எல்லாம் கிடைக்காது, அந்த ஏஜ் முடிஞ்சது, அந்த காலம் முடிந்து விட்டது என்று சொல்லிட்டு போகல. சுகமாக்கும் காலம் முடியவில்லை. ஏனென்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர், எந்த கால கட்டத்துக்குள்ளும் அடங்காதவர் அவர். எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் யாவற்றையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிற நித்தியத்தின் தேவன் அவர். ஆகவே தெய்வீக சுகம் என்பது இன்றைக்கும் முடியல, என்றைக்கும் முடியாது, என்றென்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, அதைத்தான் சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 திருப்போம், 12-13 வசனங்களிலே. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இயேசு காண்பித்தார்கள்தான் தேவன் நல்லதை காண்பித்தார் சுகமாக மூலமாக. அவர் போன பிறகும் அது உண்மை, அதையே தொடர்ந்து காமிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12-13 வசனம் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் போகிறபடியால் என்னை நாம் செய்கைகளை தானும் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை பிதா நீங்கள் என் நாமத்தினாலே ஏற்போ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நல்லா கவனிங்க, இந்த 3 வசனங்களை அவர் அருமையாய் சொல்லி இருக்கிறார். என்ன, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இந்த சுகமாக்கும் ஊழியம், என்னுடைய அன்பின் ஊழியம், என்னிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகமாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மாறவே இல்லை. நான் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் பிதாவினத்தில் போகிறபடியால் முடியல, இதோட நான் பிதாவினத்தில் போகிறபடியில்லான்னு என்னை போல பல இயேசுக்கள் உண்டாக போகிறார்கள் உலகத்திலே நடந்து. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறபடியால் என்ன போலவே நடந்து என்னுடைய கரங்களாக அவர்கள் இருந்து என்னுடைய கரத்தை நீட்டுவது போல அவர்கள் கரங்களை நீட்டி அவர்கள் சொஸ்தமாக்குவார்கள் என்று இந்த கிரியைகளையும் செய்வார்கள், இதற்கு மேலாகவும் செய்வார்கள் என்று அப்படியாய் சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. அப்போஸ்தல நடபடிகள் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பரமேறின பிறகு நடந்த காரியங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 3:2 முதல் வசனத்திலிருந்து, ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்டு தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவன் எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரலும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு சுகமாக்கும் ஊழியத்தை நிறுத்தியில்ல. இயேசு இப்பொழுது தெருக்களில் நடக்கிறார். இயேசு இப்பொழுது தேவாலயத்து வாசல்ல சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது வீடுகளில் சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது எங்கும் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற இந்த சீஷர்கள் கடந்து சென்று தேவனுடைய கரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை நீட்டுகிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், சொஸ்தமாகிறார்கள் ஜனங்கள். அதுதான் வாசிக்கிறோம். 5 வாசிக்கிறோம், 15-16 வசனங்கள். 5 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் எல்லாரையும் குணமாக்கின இயேசு தான் பரலோகத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சமும் அந்த ஊழியத்திலிருந்து குறைந்து விடவில்லை, அதை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் இருந்தபோது எல்லாரையும் எப்படி சுஸ்தமாக்கினாரோ அது போல அவர் போன பிறகும் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவர் எல்லாரையும் சுஸ்தமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள், சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். இயேசுவின் அன்பு மாறவே இல்லை, மன உருக்கம் மாறவில்லை, அவருடைய ஊழியம் மாறவில்லை, ஒன்றுமே மாறவில்லை. இன்றைக்கு இயேசு பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். மாறிவிட்டாரா? ஊழியத்தை நிறுத்தி விட்டாரா? சுகமாக்குறது நிறுத்தி விட்டாரா? நேர் சொல்லுகிறார், ஆமா நிறுத்தி விட்டார், இப்பெல்லாம் அப்படி செய்யறதில்லை, கிடையாது. அவர் தன்னுடைய வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அதை செய்திருந்தால் இன்றைக்கு அது நின்று போயிருக்கும். இல்லை, தம்முடைய அன்பினால் அதை செய்தார், மன உருக்கத்தினால் அதை செய்தார். ஆகவே அந்த ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரக்கமும் அன்பும் வியாதிப்பட்டவர்கள் மீதும் நோய்களில் அவதிப்படுகிறவர்கள் மீதும் இயேசுக்கு இருக்கிற அன்பும் மன உருக்கமும் இரக்கமும் பிதாவினிடத்திலே அவர் பரமேறி சென்ற பிறகு கொஞ்சம் கூட குறையவில்லை, அது மாறவில்லை என்பதை இன்றைக்கு பல ஆதாரங்கள் மூலமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நான் இன்றைக்கும் அவர் அன்பாயிருக்கிறார், இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறார், இன்றைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். எந்த இயேசுவை நாம் சுவிசேஷங்களில் காண்கிறோமோ அதே இயேசுவாக தான் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை, எதற்கு நான் விசுவாசிக்கிறேன் என்பதை, அதை குறித்து பல காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதா நான் அதை ஏன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு பழைய ஏற்பாட்டிலே ஏழு மீட்பின் நாமங்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏழு மீட்பின் நாமங்கள், அதாவது பழைய ஏற்பாடு விட மீட்பின் புஸ்தகம் தான். இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பை அங்கே சித்தரித்து காண்பிக்கிறார்கள் பல விதத்திலே. அங்கே பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது, அவைகளை மீட்பின் நாமங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது ஜெகோவா என்று வருகிற நாமங்கள் எல்லாம் மீட்பின் நாமங்கள், இயேசுவை குறிக்கிற நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெயர் ஜெகோவா ஷம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஜெகோவா ஷலோம் என்கிறது இன்னொரு மீட்பின் நாமம், அது தேவன் கர்த்தர், நம்முடைய சமாதானமாயிருக்கிறார், சமாதானத்தின் கர்த்தர் என்று அதற்கு பொருள். ஜெகோவா ரோ என்று இன்னொரு பெயர் உண்டு, மீட்பின் பெயர், அதற்கு கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். யெகோவா ஈரே என்று பெயர் உண்டு, அதற்கு கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்ற அர்த்தம் உண்டு. யெகோவா நிசி என்கிற இன்னொரு மீட்பின் நாமம், அதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியாயிருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னொன்று யெகோவா சிட்கென்யூ என்கிற நாமம் ஒன்று உண்டு, அதுவும் மீட்பின் நாமம், அதற்கு யெகோவா என்னுடைய நீதியாயிருக்கிறார், மீட்பில என்னென்ன நடக்க போகிறதோ அவர் நீதியை தரப்போகிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் மீட்பிலே, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்க அப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா சிட்கென்யூ, கர்த்தர் என்னுடைய நீதியாயிருக்கிறார், அவர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார், அவர் சமாதானத்தின் கர்த்தராயிருக்கிறார் என்று சொல்லி, இப்படி பல விதமாய் மீட்பின் நாமங்கள் மூலமாக மீட்பில என்ன நடக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சித்தரிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாமம், இன்னொரு நாமம் என்னவென்றால், ஆறு சொல்லியிருக்கிறேன், ஏழாவது இன்னொரு நாமம் என்னவென்றால், அதுதான் முதல் முதலாக கொடுக்கப்பட்ட நாமம், அது என்னவென்றால் யெகோவா ராஃபா. யாத்திராவும் 15:26 போன வாரம் வாசித்தேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா ராஃபா, நான் யெகோவா ராஃபா எனும் தேவன், குணமாக்குகிற தேவன், பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறாரா இல்லையா என்பது குறித்து பெருத்த சந்தேகங்களோடு இருக்கிறவர்கள், தேவன் நமக்கு நீதியாயிருக்கிறார் என்கிற அந்த மீட்பின் நாமத்தை இன்றைக்கும் அது செல்லும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாயிருக்கிறார், மீட்பின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்று கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேகர். அவர் யெகோவா ஈரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் யெகோவா ரா நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மீட்பின் நாமும் இன்றைக்கும் பொருந்தும் செல்லும் என்று சொல்லுகிறார்கள். யெகோவா ஷலோம் என்கிற நாமும், அவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய சமாதான கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யெகோவா ஷமா, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆறு நாமத்தையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, மீட்பின் நாமங்கள் அவைகள், மீட்பிலே கர்த்தர் நமக்கு இவைகளாக இருக்கிறார். இயேசு மீட்பிலே நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதை இந்த நாமங்கள் அறிவிக்கிறது. மெய்யாகவே இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு இயேசு நமக்கு என்னவாயிருக்கிறார் அறிவிக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஏன் ஏழாவது நாமத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது, யெகோவா ராஃபா எனும் நாமத்தை? இந்த ஆறு நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏன் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை மட்டும் இல்ல, அது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அவர் வியாதியை தான் கொடுக்கிறார் ஒழிய இன்னைக்கு சோமாக்குறது இல்ல. இன்னைக்கு சில நேரத்தில் வியாதியா இருப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு மெய்யாகவே இயேசு மீட்பின் மூலமாய் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்பதை சித்தரிக்குமானால், ஏழாவது நாமம் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறதே, அதுவும் மெய்யாகவே இன்றைக்கு இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பும், அந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற சரீர சுகத்தையும் அது சித்தரிக்கிறது. யெகோவா ஷலோமா இருக்கிற தேவன், யெகோவா ஷம்மாவா இருக்கிற தேவன், எனக்கு யெகோவா ரோவா இருக்கிற தேவன், என் மெய்ப்பரா இருக்கிற தேவன், எனக்கு எல்லாவற்றின் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன், எனக்கு ஜெய கொடியா இருக்கிற தேவன், என்னுடைய நீதியாய் கல்வாரி சிலுவையிலே எனக்கு நீதியை கொடுத்த தேவன், அதே தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நாமும் யெகோவா ராஃபா. மற்றதெல்லாம் உண்மையா இருக்குமானால் இதுவும் உண்மை. இது முதலாவது காரணம், அவருடைய நாமம் மாறவே இல்லை, அவர் என்றைக்குமே யெகோவா ராஃபா. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். அது என்றைக்கு நிற்கிறது இல்ல, மாறுறது இல்ல. அன்றைக்கு இருந்தார், என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார் என்பதுதான் அந்த ஐயம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். இரண்டாவது காரணம் நாம் ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது காரணம், இப்பொழுது நான் வாசித்தேன் அல்வா, யோவான் 14:12-13 வசனங்கள். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னாரே. இப்படி அவர் தாம் தொடர்ந்து சுகமாக்கி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் பிதாவினத்தில் செல்லுகிறேன், நான் செல்றதுனால இதெல்லாம் நிக்க போறதில்லை. இன்னும் கேட்டால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியையும் அதுக்கு மேலான கிரியினை செய்வார்கள் என்று சொல்லி இப்படி வாக்கு தத்தம் பண்ணிவிட்டு போனார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்தோம், தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம் அந்த சுகமாக்கும் கிரியைகள் அப்போஸ்தலர் மூலமாய் நடந்தது. என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள், நான் செய்த கிரியைகளை செய்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது காரணம், முதலாவது காரணம் யெகோவா ராஃபா என்கிற நாமம் மாறவில்லை, மற்றெல்லாம் நாமும் மாறவில்லை, அதுபோல இதுவும் மாறவில்லை. இரண்டாவது காரணம், நான் செய்கிற கிரியைகளையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதை காண்கிறோம். பிதாவினிடத்திலே இயேசு சென்ற பிறகும் அந்த வாக்கு தத்தத்தை பூலோகத்திலே அவர் நிறைவேற்றினதை காண்கிறோம். மூன்றாவது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சொல்லுகிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது எல்லா தேசத்திற்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா தேசத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாபெரும் அந்த கட்டளையிலே தெய்வீக சுகத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். அதை சொல்லும் போது தான் சொல்றார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது உலகம் எங்கும் சென்று இவர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சகல தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கும் போது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி கட்டளையிடும் போது, கிரேட் கமிஷன் என்று அதை சொல்லுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா தேசத்துக்கும், எல்லா இனத்தாருக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படும் போது எல்லா இனத்தாருக்கும், எல்லா தேசத்துக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுகத்தையும் அறிவியுங்கள், அவருடைய வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிதாவினத்தில் போறதுக்கு முன்னால் அதை சொல்லிட்டு போறார். பிதாவினத்தில் இருக்கிற இயேசு, வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அதை நிறைவேற காண்கிறார். இன்றைக்கு நிறைவேற எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க வேண்டும், சொஸ்தமாக்க வேண்டும் என்பது பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவேதான் எல்லா தேசத்துக்கு சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சொஸ்தமாக்குங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இது மூன்றாவது காரணம். நான்காவது, யாக்கோபு 5 அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு பிதாவின் வலது பாரிசத்துக்கு சென்ற பிறகு மாறிவிட்டாரா? தன்னுடைய நோக்கத்திலே, அன்பிலே, மன உருக்கத்திலே மாறிவிட்டாரா? இன்றைக்கு சுகமாக்குறது இல்லையா? தேவன் மாறிவிட்டாரா? மனிதனாய் வந்து தேவன் அன்பாய் மனதுருகி சுகமாக்கினாரே, அவர் சிலுவையில் மரித்து பரமேறின பின்பு அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டதா? அன்பு மாறிவிட்டதா? பாருங்கள், யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிவான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் இங்க இருக்கு பாருங்க. சபைக்கு போதிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு. இயேசு பரமேறின பிறகு, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்த பிறகு சபைக்கு சொல்லப்படுகிறது, உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் சொல்லல. யாராவது வியாதிப்பட்டிருந்தால் கத்திரிக்கு ஸ்தோத்திரம், கத்திர ஏதோ ஒரு நோக்கத்தோட கொடுத்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இல்ல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவனிடத்தில் போய் அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, சுகத்தின் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையிலே ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் கூட அவர்கள் எப்படி சுகமாவது என்பதற்கு வழி இங்கே சபைக்கு போதிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைக்கு போதிக்கிறார். ஏனென்றால் சபையில வியாதிப்பட்டவன் இருக்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி, மனித ரூபத்தில் அனுப்பி, கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வைத்து, காயப்படுத்தி, நம்முடைய சாபங்களை அவர் மீது வைத்து, சகல ரோகங்களின் பிணிகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்படி சுமந்து தீர்த்திருக்கும் போது சபையில ஒருவராவது வியாதிப்பட்டவர்களா இருந்து அந்த வியாதிக்கு அடிமையாக கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து மரித்தார், அதுக்காக தான் வந்து ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அதுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், பாடுபட்டார். இப்படி பாடுபட்டிருக்கிறபடினாலே, இயேசு வந்து இவ்வாறு பாடுபட்டு மரித்திருக்கிறபடினாலே, எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினால சபைக்கு போதிக்கப்படுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். ஒரு ஆள் தானுங்க இல்ல, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஆதாம் ஒரு ஆள் மட்டும் இருந்து அவன் பாவத்தில் விழுந்திருந்தா கூட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவனுக்காக சிலுவையிலே அவரை மரிக்க செய்து அவனை மீட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு ஆளா இருந்தா என்ன, ஒரு கோடி ஆட்களா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையில் இருக்கிற ஒரு வியாதிப்பட்டவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வியாதிப்பட்டிருந்தா என்ன செய்ய வேண்டும், வியாதிப்பட்டவனுக்கு என்ன இருக்கிறது, வியாதிப்பட்டவனுக்கு என்ன விடுதலை இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, வியாதிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்று சபைக்கு போதிக்கப்படுகிறது. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து, அவருடைய உள்ளம் என்ன என்பது இதுல வெளிப்படுகிறது. அவர் எப்படி நினைக்கிறார் என்று வியாதிப்பட்டவர்களை, சபையில வியாதிப்பட்டவர்களை குறித்து பிதாவினுடைய எண்ணம் என்ன, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவனுடைய எண்ணம் என்ன என்று இங்கே வாசிக்கிறோம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது ஏன் சபையின் மூப்பர்ல வரவழைப்பானா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வியாதிப்பட்ட

வரவழைக்கிறார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ். வரவழைக்கிறார்கள். இந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ண போறார்கள்? இப்போ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது சில சபை பிரிவினர் இப்படியாய் போதிக்கிறார்கள். மனுஷன் சாகும் முன்னால அவனுக்கு அவனை பதப்படுத்துவதற்காக தான் எண்ணெய் பூசுவாங்க. ஆகவாதான் எண்ணெய் பூச சொல்லியிருக்கு. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது மனுஷனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதுக்காக தான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம் என்று இப்படி மொழிபெயர்க்கிற சபை பிரிவுகள் எல்லாம் உண்டு. அதனால்தான் ஜெபம் பண்ண கூப்பிடும் போது யாரை கூப்பிடுறோன்னு அவங்க என்னத்துக்காக ஜெபம் பண்றாங்க கொஞ்சம் கேட்டுக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, இல்ல பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, பதப்படுத்துறீங்களா, எண்ணெய் எதுக்கியா பூசுறீங்க, எண்ணெய் எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்கணும். சும்மா நாளும் எண்ணெய் எடுத்துட்டு வந்து பூச பூச நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. எதுக்காவது எண்ணெய் பூசிக்கிட்டு இருப்பார் அனுப்புறதுக்கு. இங்க அதுக்கு என்ன பூச சொல்லல, இங்க என்ன சொல்லி இருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நான் சொல்றேங்க, அவனிங்க விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் வியாதியின் மிகுதியினாலே வியாதி வந்து அவர்களை மேற்கொள்ளும் போது அதனுடைய கவலையும் அதனுடைய காரியங்களும் என்ன ஆகுது, கர்த்தருடைய வார்த்தையை சோக் பண்ணிடுது. அப்படியே நெருக்கப்படுகிறார்கள் அவர்கள். அந்த வியாதியின் மத்தியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது இல்லை. சில நேரத்தில் அந்த வியாதிக்கு அடியில சிக்கிக் கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்ட நேரத்தில் அப்பதான் மூப்பொருள் அழைக்கிறோம். மூப்பொருள் என்ன பண்ணுகிறார்கள், எண்ணெயை பூசுகிறார்கள். எண்ணெய் பூசும் போது சும்மா எண்ணெய் போய் எண்ணெயில என்ன இருக்கு, எண்ணெயில ஒன்னும் கிடையாது, விசுவாசத்துலதான் எல்லாம் இருக்குது. ஆனா எண்ணெய் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், வேதத்தை வாசித்து பார்த்தேன் என்றால் பரிசுத்தாவின் கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த எண்ணெயை பூசும் போது அந்த மூப்பர்கள் பரிசுத்தாவின் கிரியை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் கிரியை உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறாரப்பா, இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்ன்றத நீ வியாதியின் மிகுதியில மறந்துடக்கூடாது. ரொம்ப வியாதி வந்து கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறதுனால இந்த காரியங்களை நீ மறந்து விடக்கூடாது. ஆவியாரவனுக்குள்ள இருக்கிறார். எண்ணெயை பூசும் போது அதுதான் அர்த்தம், அதுதான் அதனுடைய விளக்கம். எண்ணெயை பூசும் போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எண்ணெய் எப்படி ஒரு மனுஷனை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறதோ, எண்ணெய் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறது. எண்ணெயை தேய்க்கும் போது எப்படி ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறதோ அதே போல ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த விசுவாசி கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருந்தார் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார் என்று விசுவாசி அப்படின்னு சொல்லி அவர் ஊக்குவிக்கிறோம். சும்மா எண்ணெயை பூசுறது இல்லை, மந்திரத்துக்காக அதை விசுவாசிக்கிறோம், அதை விசுவாசித்து ஊக்குவிக்கிறோம். பிறகு பாருங்க, அது செய்யும் போதே அநேகருக்கு உள்ளந்து விசுவாசம் கிளம்புகிறது. அவர்கள் வியாதிகளை தோற்கடிக்கிறார்கள், உள்ளத்திலிருந்து விசுவாசம் வந்துருது. அவள் வியாதியில வேதனையில அமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீர்னு இருந்த மூப்பர்கள் வந்து இதை குறித்து சொல்லி எண்ணெய் பூசி அவங்க ஜெபம் பண்ணும் போது இதை நினைவுபடுத்தும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் கிளம்புகிற சொசமாயிடுறாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். பிறகு பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த மூப்பொருள் வரும்போது ஏன் மூப்பொருள் வருவார்கள் சொன்னா, அவர் மூப்பொருள் ஏதோ விசேஷமானவர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார்னு கிடையாது. அவர்கள் உதவி செய்யறாங்க வந்து இந்த மனுஷனுக்கு விசுவாசிப்பதற்காக. ஒன்னு எண்ணெயை பூசி ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, ஆவிக்குரிய ஆவியானவரை குறித்த காரியத்தை. இன்னொன்று, ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால், பாவம் வந்து பல விதமான காரியத்துக்கு வாழ்க்கையில இடத்தை கொடுக்கிறது. பாவம் செய்யும் போது பிசாசுக்கு நம் வாழ்க்கையில வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். பிசாசானவன் உள்ள புகும்படியாக, பிசாசானவன் நம்மை அழிக்கும்படியாக பல வகையிலே நாம் வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். அப்படி பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். இதற்காக இந்த மூப்பொருள் வந்து சில நேரத்தில் போதிக்கக்கூடும், அவர்களை உணர்த்தக்கூடும். இதெல்லாம் செஞ்சு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏதாவது நோக்கம் என்னன்னா அவன் சுகமாகணும். அதுக்குதான் உங்கள் ஒருவன் உங்களில் ஒருவன்
வியாதிப்பட்டிருந்தால் சபை

0: மூப்பர்களை அழைப்பானாக. ஏன் அவன் சோமாவதுல கத்தருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது? அருமையானவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவர் சுகமாகறதுல கர்த்தர் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், போய் சபையில மூப்பர்களை கூட்டுவாசி எல்லாம் வரட்டும், வந்து உனக்கு சில காரியங்களை அறிவுறுத்தட்டும். பாவம் செய்திருந்தால் அவர்கள் ஒருவர் உங்களை உணர்த்தி சொல்லுவார்கள். அது அறிக்கை செய்ய முடியாது, உனக்கு அவர்கள் உதவுவார்கள். கூட நின்று அந்த பாவத்தை குறித்து உணர்த்தி சொல்லி, வசனத்தை வாசித்து இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வுக்குள்ள அவன் நடத்தி அவன் பாவத்தை அறிக்கையிடும்படியா செய்து அவன் சுகமாக வேணும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு விசுவாசி சுகமாகணும்னு இவ்வளவு இவ்வளவு ப்ரொசீஜர் பாருங்க. அவன் சுகமாகட்டும், ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குதா? அவன் பாவம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த வியாதி அப்படியே அவனை ஆட்டி படைக்கிறது. அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளினால், அதை அறிக்கை செய்தால் அவன் சரியாயிடுவான்னு சொல்லி அந்த மூப்பர்கள் வந்து அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அதாவது வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே போயிடுங்க, அழிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் என்ன பண்றதுன்னு பேசாம உட்கார்ந்துங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே நிற்கதியா நிற்க வேணும்னு சொல்லவில்லை வேதம். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைச்சி உன்னுடைய சுகத்துக்காக ஏதாவது ஆக்டிவா பண்ணுன்னு சொல்லி இருக்குது வேதம். அதுக்கு ஸ்டெப் எடுக்க சொல்லி இருக்குது. வியாதிப்பட்டால் அவர்கள் வந்து ஊழிஞ்செய்யட்டும், அவர்கள் வந்து வசனத்தை வச்சு சொல்லட்டும், அவர்கள் ஜெபிக்கட்டும், அவர்கள் எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கட்டும். உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அதை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி, வழிய சுகத்துக்கு வழிய கிளியர் பண்ணி எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. இருக்கீங்களா? ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கத்தர் நம்ம சோகத்தை பற்றி அவருக்கு அவள் இதெல்லாம் ஒரு பிதா. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த நம்ம தலைவலி கல இதெல்லாம் கத்தர் பரலோகத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இந்த வேண்டுகோள்லாம் எடுத்துட்டு போக கூடாது. உங்க தலைவலி, உங்க வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி இதெல்லாம் பற்றியா பரலோகம் கவலைப்பட்டு இருக்குது? பரலோகத்துக்கு பெரிய வேலை எல்லாம் இருக்குது. இல்ல அருமையானவர்களே, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி, உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, உங்களுக்காக இவ்வளவு நல்ல தேவனுடைய வசனத்தை கொடுத்து, ஊழியக்காரர்களை கொடுத்து, அவர்கள் செய்யும் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து, எல்லாம் கொடுத்து, வழிமுறைகளை கொடுத்து, எப்படியாவது நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்பது. எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக, எனக்கு உதவும்படியாக, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக. இதை மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். கர்த்தர் நீங்க சுகமா, நீங்க வியாதியா இருக்கணும்னு விரும்பல, நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுக்கு சபை, ஊழியக்காரர், ஆவியானவர், வசனம், 1008 காரியங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விசுவாசம், வசனம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்க சுகமாய்க்கலாம். அதையும் மீறி நீங்கள் வியாதிப்பட்டால் இவ்வளவு வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற, வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு இவளை கொடுத்து வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சுகம் அவருடைய நோக்கமா இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். 5வது காரியம், நீங்கள் சுகமாவது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் என்ன பண்ணார், பரமேறின கர்த்தர் அநேக ஊழிய வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்தார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:11 பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று 5 விதமான ஊழிய வரங்களை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியர் பார்த்தீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 12 நாம் பார்ப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 12 28வது வசனம், 12 ஆவிக்குரிய வரங்களை குறித்து வாசிக்கிறோம். 28வது வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும். பாருங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மெய்ப்பு, சுவிசேஷர் நிறுத்தியுள்ள ஆண்டவர் பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும். பாருங்க, தேவன் இயேசுவின் மூலமாக சபைக்கு வரங்களை அருளி இருக்கிறார்.
1: அந்த வரங்களிலே குணமாக்கும் வரங்களும் ஒன்று என்று வாசிக்கிறோம். சபையிலே இது இருக்க வேண்டும். திருச்சபையிலே, தேவனுடைய சபையிலே குணமாக்கும் வரம் இருக்க வேண்டும். சுகம் பெற விரும்புகிறவர்கள் சுகம் பெறும்படியாக இன்னொரு வழிமுறை, பல வழிமுறைகள் கர்த்தர் சுகமாக்குகிறார். அதில் இன்னொரு வழிமுறை என்றால் குணமாக்கும் வரங்கள். இந்த குணமாக்கும் வரங்களை சபையில வைத்திருக்கிறாராம் கர்த்தர். ஏன் வச்சிருக்கிறாரு? சுகத்தை பெறதுக்காக. இயேசு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் குணமாக்கும் வரத்தை சபையில வைத்து அதன் மூலமாய் அநேகர் குணமாகும்படியாக, சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அநேகர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசலை, வழியை திறந்து வைத்து ஒரு வழிமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது என்ன அற்புதமான ஒரு காரியம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சபைன்னு சொன்னா ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் அதில் என்னென்ன வைத்திருக்கிறார், உங்களுடைய நன்மைக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதர் எல்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அற்புதங்களும் குணமாக்கும் வரங்களும் ஊழியங்களும் ஆளுகைகளும் இப்படி எல்லாம் பலவித காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாராம் சபையில. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரமேறின கிறிஸ்து அவருடைய சுகமாக்கும் ஊழியம் இந்த உலகத்தில் நின்று போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறையாதபடிக்கு, எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடிக்கு அவர் எல்லா வரங்களோடு குணமாக்கும் வரங்களையும் இந்த உலகத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார், சபையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுவே எனக்கு அவருடைய எண்ணம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவானவர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், எல்லாருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார். சுகத்தை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய சுகத்தை குறித்ததா இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்ததா இருக்கிறது, நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதை குறித்ததா இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன். நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கம். ஆறாவது காரணம், அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அன்பையும் மன உருக்கத்தையும் குறித்து வாசிக்கிறோம். 145வது சங்கீதத்துக்கு திருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய பேர், அது ஏன் முக்கியமா அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொஞ்சம் கொடூரமான கர்த்தர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே ரட்சிக்கப்பட்டார் நினைக்கிறாங்க சிலர் எல்லாம். கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, புதிய ஏற்பாட்டில் அவர் கொஞ்சம் ரிஃபார்ம்ட் ஆயிட்டாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம, இனிமே கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம்ட்டு. கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாலத்திலே பாருங்க எவ்வளவு அன்புமிக்க கர்த்தர். 145வது சங்கீதம் 8-9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லிட்டான், அவனுடைய பாட்டு இப்படிதான், கர்த்தருடைய குட்னஸ், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து அவன் பாடினான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல. கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தை விட மேலான சத்தியம் ஒன்று கிடையாது. பாருங்க அவனுடைய பாட்டு, இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதமாம். இது என்ன பாடுறான்? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர், எல்லார் மேலும். பாவியை கூட நேசிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். எல்லார் மேலும் தய உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தருடைய கிரியைகளை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், இதுக்கெல்லாம் வருவோம் பாருங்க பின்னாடி. அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், அவருடைய கிரியை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாருங்கள், அவர் உண்டாக்கியிருக்கிற நதிகளையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் காடுகளையும் பாருங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர்த்தும். இதெல்லாம் ஏன் இருக்குது, ஏன் இப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அது நமக்கு வெளிக்காட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று. தயவுள்ளவர் எல்லார் மேலும், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியும் மேலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மாறிவிட்டாரா? இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரத்திலே பூலோகத்தில் இருந்தபோது எப்படிப்பட்டவராயிருந்தார், அவரை கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி கண்டோம், எப்பேற்பட்ட கிறிஸ்து இவர், எப்பேற்பட்ட எண்ணத்தை உடையவராயிருந்தார். மத்தேயு 14:14 பார்க்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிறார், அவர்களில் யாருக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அந்த இரக்கத்தை பார்த்தோம், மன உருக்கத்தை பார்த்தோம். இவ்வளவு இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் அவர் பரமேறின பின்பு அந்த இரக்கம் மன உருக்கத்தெல்லாம் விட்டுட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவ்வளவு இரக்கம் மன உருக்கம் அனுபவித்திருக்கிறார்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அளவுக்காவது அனுபவிக்க வேண்டாமா? போன தடவை, போன வாரத்தில் சொன்ன ஒரு எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த வேத வல்லுநர்கள் இவைகளை ஆராய்ந்து அலசி பார்த்து, இந்த தெய்வீக சுகத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து அவர்கள் சில முடிவுக்கு வந்தார்கள். தெய்வீக சுகம் இன்றைக்கு நம்முடையது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதாவது கிறிஸ்துவின் கிரியைகள், இந்த உலகத்தில் அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தபோது செய்த அந்த கிரியைகள், அற்புதங்கள், சுகமாக்கின அற்புதங்கள், இவைகள்லாம் பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலசி ஆராய்ந்து விட்டு சொல்லுகிறார்கள். பாரம்பரிய சபை இது. அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக, தேவன் என்ன எண்ணுகிறார் நம்மை குறித்து என்பதை காண்பிக்கும்படியாக இயேசு செய்த அற்புதங்கள். வெறும் வல்லமையை காண்பிக்கும்படியா இல்ல, தேவன் நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெபிக்கும் போது, உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெந்தோஸ்துக்காரங்க சொல்ல, யார் சொல்லியிருக்கிறது? எபிஸ்கோப்பல்காரங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதை சொன்னாலும் பாருங்க, சிலருக்கு வந்து இந்த பெந்தோஸ்துக்காரங்க மேல ஒரு கோபம். அது பெந்தோஸ்து உபதேசங்க, அது பெந்தோஸ்துல அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க சுகத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பெந்தோஸ்துல சில தப்புகள் இருக்கலாம், ஆனா நிறைய உண்மைகளும் இருக்கிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், தப்பெல்லாம் விட்டுறணும். இது ஒரு மாபெரும் உண்மை. இது பெந்தோஸ்து உண்மை இல்லை, இது வேதத்தில் இருக்கிற உண்மை. இது பெந்தோஸ்துக்காரங்க சொன்ன உண்மை இல்லை. இது பெந்தோஸ்து அல்லாதவர்கள் ஆலசி ஆராய்ஞ்சு இதை பார்த்துருவோம் ஒரு கைன்னு சொல்லி, மத்தையிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசுடைய கிரியைகள் எல்லாம் வாசித்து பார்த்து இதன் அர்த்தத்தை அவர்கள் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய வல்லமையோ அவருடைய தெய்வத்துவத்தையோ காண்பிப்பதற்காக மட்டும் செய்யப்பட்டவை அல்ல. தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியா இயேசு செய்த கிரியைகள். இப்பொழுது நமக்கு தேவனுடைய இருதயம் விளங்கிவிட்டது. கர்த்தர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், இரக்கம் மிகுந்தவர், நம்மை சுகமாக்க விரும்புகிறார் என்பது விளங்கிவிட்டது. ஆகையால் ஒருபோதும் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று எபிஸ்கோப்பல் சபையினர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரித்திரத்தில் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னொரு காரியத்தை சொன்னாங்க பாருங்க, அதே எபிஸ்கோப்பல் சபையினர் இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹவு குட் த லிவிங் காட், லிவிங் லவ்விங் சன் ஆஃப் காட், கவனிங்க, ஹவு குட் த லவ்விங் சன் ஆஃப் காட் who had compassion upon the sick cease to regard the suffering of his own when he had become exalted at the right hand of the father. அன்பான தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எல்லார் மீதும் இரக்கம் வைத்து எல்லாரையும் சுகமாக்கினார். பாவி, தேவனுடைய பிள்ளைன்னு யாரும் பார்க்காம எல்லாரும் சுகம் பெற்றார்கள். அவ்வளவு இரக்கமுள்ள இந்த தேவகுமாரன் பரமேறினவுடன் தமக்கு சொந்தமானவர்கள், தாம் மீட்டுக் கொண்ட மக்களை நேசிக்க மாட்டாரா, அவர்கள் மீது மன உருக மாட்டாரா, அவருடைய மன உருகுதல் குறைந்து விட்டதா, அவருடைய அன்பு குறைந்து விட்டதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், குறையவே இல்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு மாறாது என்று பாடுகிறோமே, அது அவ்வளவும் உண்மை. மாறாத அன்பு, குறையும் இல்லை, மாறவும் இல்லை, வற்றி போகவும் இல்லை. அவர் இரக்கம் மிகுந்தவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அருமையானவர்களே, யாவர் மேலும் இரக்கம் உள்ளவர்னா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் என் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இதை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு சுகத்தை பெறுவதற்கு பெரிய வழி திறந்து விடுகிறது. நேருக்கு சந்தேகம், கர்த்தர் என்ன சுகமாக்குவாரா? சில சொல்ல, நான் பாவியிலையும் பெரிய பாவி. கர்த்தர் சொல்றாரு, உங்களோட பெரிய பாவி எல்லாம் பார்த்திருக்கேன் நான், அவங்களெல்லாம் சுகமாக்கியிருக்கேன், அவங்களெல்லாம் நேசிச்சிருக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன், உன்னையும் சுகமாக்குவேன், உன்னையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், நீயும் என்னுடைய அன்பை உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஏழாவது காரணம், ஆறாவது காரணம், கர்த்தருடைய அன்பு மனவுருக்கும் குறையவே இல்லை, பரமேறின பிறகு குறையவே இல்லை, அது அப்படியேதான் இருக்குது. குறையாத அன்பும் மனவுருக்கும் இருக்கிறது. தமக்கு சொந்தமானவர்களை அவர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஏழாவது, பரிசுத்தாவியானுடைய கிரியை நமக்குள்ளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, அந்த கிரியை நாம் பெறப்போகிற முழு சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறது. ஃபோர்டேஸ்ட் வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்துக்கு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை பண்ணப்பட்டீர்களாம். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், நம்முடைய மீட்பு இன்றைக்கு நம்முடைய ஆவியிலே நாம் பூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனதிலே, ஆத்மாவிலே நம்முடைய மீட்பு இன்னும் முடியவில்லை. அதை குறித்தான் பேதுருவில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா எப்படி மீட்புக்குள்ளாகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே, மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு, மனதுக்கு மீட்பு உண்டாகிறது. உள்ள ஆண்டவர் கழுவிட்டார், சுத்தமாக்கிட்டார், தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆவியிலே, ஆத்மாவிலே மீட்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகிறது. புதிதாக ஆக நம்முடைய உள்ளம் எப்படி எல்லாம் இருளும் நீங்கி தேவ ஆவியானுடைய வாசஸ்தலமா இருக்கிறதோ, தேவ ஆலயமா இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய மனதும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த அளவுக்கு மனம் இல்லை, ஏன்னா மனதில் சில பழைய எண்ணங்களும் இருக்கிறது. நாளுக்கு நாள் அது கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகி ஆகி இந்த உள்ளுக்கு நமக்கு முழுமையாக ஏற்பட்டிருக்கிற அந்த மீட்பு இங்கே வந்து நமக்கு நாளுக்கு நாள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வேதவசனம் என்று சொல்லியிருக்கிறது. சரீரம், சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை. இயேசு வானத்திலே தோன்றும் போது இரண்டாம் வருகையிலே வேதவசனம் கூறுகிறது, எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது ஒரு சனப்பொழுதிலே, கண் இமைக்கும் நேரத்திலே, அழிவுள்ள சரீரம் அழியாத சரீரமாக மாறும். அப்பொழுதுதான் அந்த சரீர மீட்பு உண்டாகிறது இல்லையா? சரீர மீட்பு என்பது இயேசுவின் வருகையில் உண்டாகிற ஒன்று. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அதாவது சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, ஆவியில மீட்பு, இதெல்லாம் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பு என்பதுதான் நம்முடைய சுதந்திரம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு, அதாவது மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்குது. படுவார்னு சொன்னா ஒரு விதத்தில் நாம் மீட்கப்பட இருக்கிறோம். அது என்ன? இந்த ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையான மீட்பு நமக்கு இன்னும் வரவில்லை. அந்த முழுமையான மீட்பு பின்னால்தான் வருகிறது. ஆனால் ஆவியானவர் அதுக்கு அச்சாரமாயிருக்கிறாராம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்கு ஃபோர்டேஸ்டா இருக்கிறார், அதுக்கு ஆதாரமா இருக்கிறார். அந்த மீட்பு நம்முடையது என்பதை நமக்கு இன்றைக்கு அதை குறித்த கேரண்டி கொடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரீர மீட்பு உங்களுடையது என்பதை குறித்த கேரண்டியை உங்களுக்கு தருகிறார். கேரண்டியை தருகிறார் என்று சொன்னா எப்படி தருகிறார்? இப்ப காமிக்கிறார். உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறார்? நீங்கள் வியாதிப்படும் போது உங்களை சுகமாக்குவதன் மூலமாக. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் நாம் வாசம் பண்ணினாலும் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆரோக்கியமாய் வைத்து அதை சுகமாய் வைக்க உதவும்படியாக ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வரப்போகிற இந்த சரீர மீட்பு, வியாதியே இல்லாத, நோயே இல்லாத, மரணமே நம்மை தாக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறதே, அழிவில்லாத சரீரம். அப்படிப்பட்ட சரீரம் வர்றதுக்கு முன்னால ஒரு டேஸ்ட் இங்க கொடுக்கிறார் ஆவியானவர். நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறது என்பதுக்கு டேஸ்ட் எங்க கொடுக்கிறார்? ஃபோர் டேஸ்ட் எங்க கொடுக்கிறார்? முன் ருசி எங்க கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாவுக்கேதமான இந்த சரீரத்தில் கொடுக்கிறதன் மூலமாக அதனுடைய முன் ருசியை நமக்கு இங்க அனுபவிக்க வைக்கிறார். எத்தனை பேர் முன் ருசி அனுபவிக்கிறீங்க? முன் ருசி அனுபவிக்கலாமா? பூரணமா இன்னும் வரல. ஆனா முன் ருசி கண்டிப்பா உண்டு நமக்கு. இப்ப நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சரீரம் சாகாத சரீரம் சொல்ல முடியாது. இது அழியாமை தரித்துக் கொள்ள போகிறது. வேதம் சொல்லுறது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று. நம்ம இருக்க போறோம் வயசாகி ஒரு காலத்துல நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை, இந்த சரீரம் பழசாகி அது இந்த பூலோக வாழ்க்கை முடிய போகிறது. இது அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சரீரம், அழிவுக்கு ஏதுவான சரீரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆனா இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில் கூட தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் நமக்கு தந்து உதவி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு கிடைக்க போகிற அந்த அழியாமையை இன்றைக்கு கொஞ்சம் அனுபவித்து பார்க்கிறதுக்காக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம், ஆரோக்கியம். இருக்கீங்களா? முன்ருசி, எல்லாரும் சொல்லுவோம் முன்ருசி. முன்ருசி அழியாமையின் முன்ருசி. நல்லா தான் சொல்லுங்களேன். அழியாமையின் முன்ருசி, ஆரோக்கியத்தின் முன்ருசி, வியாதியே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி, மரணமே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி. இப்பொழுது எனக்கு வியாதியின் மேலும் பிணிகளின் மீதும் நோய்கள் மீதும் வேதனையின் மீதும் ஜெயத்தை எனக்கு தந்து அதை மேற்கொள்ள செய்து அதன் மத்தியில என்னை பலப்படுத்தி உயிர்ப்பித்து சுகத்தை எனக்கு கொடுத்து ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புவதன் மூலமாக எப்பேற்பட்ட மீட்பு எனக்காக வைத்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு பெரிய அச்சாரத்தை எனக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மீட்புக்காக நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம்? ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் நடக்கும்போது லுக் அப் for your redemption draw tonight. என்ன மீட்பு வருது? இதுதான் இந்த மீட்பு வருது. ரோமர்ல படித்தோம் அல்லவா 8ஆம் அதிகாரத்திலே, சரீரங்கள் கூட நாம் கூட நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு குமுறல் இருந்து கொண்டே இருக்கிறதா. என்னைக்கு அந்த சரீர மீட்பு வரப்போகிறது? நாம இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முன்ருசியை பார்க்க பார்க்க அதுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நாளிலே வியாதியே இல்லாத நிலை, மரணமே இல்லாத நிலை, அழிவே இந்த சரீரத்துக்கு இல்லாத நிலை உண்டாகுமே, அதை பார்க்கக்கூடிய வாஞ்சே, அதை குறித்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் கொண்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாயிருக்கிறார். நமக்கு கிடைக்க போகிற சுதந்திரம் அழியாமை சாவாமை, ஆவியானவர் அதற்கு இன்றைக்கு ஆச்சாரமாயிருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவதன் மூலமாக நமக்கு அந்த கேரண்டியை நமக்குள்ளாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது. இருந்தாலும் ஏழு காரியங்களை, பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஏழு காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். பரமேறின கிறிஸ்து, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார், அவருடைய எண்ணங்கள் என்ன? சபைக்கு சொல்றாரு, யாராவது ஒருவன் வியாதிப்பட்டால் ஒன்னு மூப்பர் அழைக்க சொல், உதவி செய்யட்டும், வந்து ஜெபம் பண்ணட்டும், எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்யட்டும், சொஸ்தம் ஆகட்டும். சொல்லுகிறார், குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறேன், சும்மா விட்டுட்டு போல. நான் செய்த கிரியைகளை செய்வார்கள், அதற்கு மேலான காரியங்களையும் செய்வார்கள். நான் இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், இன்றைக்கு மாறி இல்ல, இன்னைக்கு பேர் வேற இல்ல, இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், நான் குணமாக்குகிற கர்த்தர் தான், என்றைக்குமே குணமாக்குகிற கர்த்தர் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதெல்லாம் எண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். தெய்வீக சுகத்தை நாடுங்கள், ஆரோக்கியத்தை நாடுங்கள். தேவன் நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள். சந்தேகங்களை உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படியாய் கல்வாரியிலே அவர் மரித்தார், வானத்தை விட்டு இறங்கி வந்தார், இங்க வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து சாபங்களையும் ரோகங்களையும் பிணிகளையும் சுமந்து தீர்த்தார், நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக. ஆகவேதான் சபைக்கு சொல்லப்படுகிறது, வியாதிப்பட்டிருந்தா மூப்பர் அழைக்கணும், ஏதாவது பண்ணணும், ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுக்கணும், அதை சரி செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம்.

எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசு என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என் மத்தியிலிருந்து விலக்குகிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நோய்களையெல்லாம் சுமந்து வேதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் யெகோவா ராபா, என் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை குணமாக்குகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இயேசு என் பரிகாரி என்று சாட்சியிடுகிறார். இயேசு என் பரிகாரி என்பதை எனக்கு ஆவியானவர் விளக்கி காண்பிக்கிறார். ஆவியானவர் என்னுடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாயிருக்கிறார். தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்னுடையது. அது பரலோகத்தின் முன்றுசி, அழியாமையின் முன்றுசி, சாவாமையின் முன்றுசி, அது எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.

அடுத்த வாரம் இன்னும் சில காரணங்களை சொல்ல போறேன். அதுல ஒரு காரணம், இயற்கையிலேயே கர்த்தர் மருந்து வச்சிருக்கிறார். சுகம் இல்லையா? ஆவிக்குரிய வழிமுறைகளை வைத்தது மட்டுமல்லாமல் சரீர பிரகாரமான வழிமுறைகளையும் வச்சிருக்கிறார். ரெண்டு டேப்லெட்டை போட்டு முழுங்கினா அப்படியே வியாதியிலே இருந்துடாது, ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டே இருக்காது. என்னத்தையாவது பண்ண ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டா கொஞ்சம் சுகமாகுன்றார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அடுத்த வாரம் காமிக்கிறேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். போ, நீ மருந்தே சாப்பிடாம போய் சாகு அப்படின்னு சொல்லல கர்த்தர். அது உனக்கு உதவி செய்யுமா, அதையாவது சாப்பிடுப்பா நல்லா இருன்றார். இருக்கீங்களா? எல்லாரும் ராமேன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மறைபொருளா இருக்குது, சிலர் மறைச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் சிலர் ரகசியமா மருந்து சாப்பிடுறாங்க. என்ன சபையில மருந்து சாப்பிடாதீங்க போதிச்சுட்டாங்க. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. நான் காமிக்கிறேன், அடுத்த வாரம் வாங்க, நான் காமிக்கிறேன். வேதத்துல மருந்துக்கு எதிராக போதனை இல்ல, மருத்துவர்களுக்கு எதிராக போதனை இல்ல, நர்சுங்களுக்கு எதிராக போதனை இல்ல. கர்த்தர் இவர்களெல்லாம் எதிரியா பாக்குறது இல்ல, விரோதியா பாக்குறது இல்ல. இவரெல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள், அவர்களை காண்கிறார் கர்த்தர். குணமாக்குறதுக்கு பல வழியை வச்சிருக்கார். எப்படியாவது குணமாயிட்டு போங்க, நல்லா இருங்க அப்படின்றதுதான் கர்த்தருடையது. சுகமாங்க, வியாதியிலே வாடாதீங்க அப்படிங்கறத கர்த்தருடைய ஒரே நோக்கமாயிருக்கிறது. அமேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி இறக்கம் மன உருக்கம் பெரிதா இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குறித்த கரிசனை உள்ளவரா இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குணமாக்கும் தேவன், நம்மை குணமாக்குகிற கல்வாரி, அவருடைய தழும்புகள், அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகள், சுகத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்பின் உள்ளத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மன உருக்கத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை வாழ வைக்கும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே உம்மிடத்தில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு மறுபடியுமாய் நீ பரமேறிட்டாலும் கூட அங்கேயிருந்து உம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சபையை இந்த புலோகத்தில் வைத்திருக்கிறீர். குணமாக

presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர். எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Oh Jesus, we worship the Lord. Yesuve nagulumai aaradhikkrom. Neer aadiyum andhamum aanavar. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னனவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜானே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்களுமை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Oh, hallelujah, hallelujah. Parishuddha mulla devame engalai arpanikkiroma andavare.

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே, யெஸ் அப்பா.

எஸ் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே.

எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

வித்தியாசமா ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் அழுகிற தெய்வமே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறும்

நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமே அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

Praise sanctifies. Praise unifies. Praise magnifies. ஆம், துதி நம்மை தூய்மையாக்கும், ஒன்றுபடுத்தும், தேவனை உயர்த்தும். இதுதான் சங்கீதம் 34.

ரோமர் 1:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து

ஆசாப் என்ற பக்தனின் ஆசை சங்கீதம் 73:23 வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நான் எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான்.

0: யோசுவா எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 8:18 26
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு,
0: ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அதில் அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
0: ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும்,
1: யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை.
0: யோசுவா ஈட்டி நீட்டிக் கொண்டே இருந்தான், கையை மடக்கவில்லை.
1: கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள்.
0: இதனுடைய மூல முக்கியமான பகுதி என்னென்றால், ஆயிட் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனார்கள். கவுனிங்க, மோசே மரித்ததற்கு பிறகு அந்த பொறுப்பை யோசுவா கிட்ட தேவன் கொடுத்தார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். மோசைக்கு கொடுத்த அந்த கிருபைகளை, வரங்களை, அபிஷேகங்களை, வெற்றியை உனக்கும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? ஆகையினாலே, இந்த வார்த்தையினாலே இந்த யோசுவா ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றார். கைகளை உயர்த்தி தோற்று போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்தது என்னென்றால், யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற அந்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், யோர்தான் நதியில் காலை தான் வச்சாங்க. காலை வைக்கும் பொழுது மேலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதியின் தண்ணீர் ஓடாமல் அப்படி கல்லான் நின்றது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்தார். மோசே காலத்தில் செங்கடலை கடந்தாங்க, மோசே இறந்துட்டார். பாருங்க, கர்த்தர் என்ன அபிஷேகம் கொடுக்கிறார், ஜனங்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறார். என் ஜனங்கள் யோர்தான் நதியில் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனங்கள் மூழ்கிடக்கூடாது. யோசுவாவினுடைய முதல் வெற்றியே யோர்தானை பிளந்தது தான் வெற்றி. ரெண்டாவது ஒரு வெற்றி என்ன, எரிகோ என்ற ஒரு மாபெரும் பட்டணம். யோர்தானை ஜெயிச்சிட்டாங்க, இப்போ எரிகோவையும் சீக்கிரமா ஜெயிச்சிட்டாங்க. இந்த எரிகோ பட்டணம் ஒரு, அது எரிகோ ராஜா உள்ள இருக்கிறான். அந்த பட்டணம் 20 சுவர் கொண்ட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு தனி பட்டணம் போல அங்க இருக்கிறது. எரிகோ என்கிற அந்த பட்டணம் கானானுக்கு போற வழியில இருக்கிறது. இந்த பட்டணத்தை கடந்தா தான் கானானுக்குள்ள போக முடியும். இந்த பட்டணத்துல ஈட்டி இல்லாம, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தது இல்லாம, கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி துதித்து 7 சுற்றி பட்டணத்தை கீழே தள்ளி விட்டாங்க. என்ன, தலைக்கு மேல கை தட்டி. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெற்றியை கொடுத்த உடனே அசால்ட் ஆயிட்டு, யோசுவாவுக்கு அசால்ட் ஆயிட்டு. எரிகோவை வீழ்த்தி பக்கத்தில் இருக்கிறது, 7 இருக்கிறது இன்னொரு பட்டணம், ஆயி பட்டணம். இந்த பட்டணத்தில் ரொம்ப அசால்ட். வேவு பார்க்க போன ஆட்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, யோர்தானையே

0: அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வேவு பார்த்து யோசுவான் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை.
1: ஐயோ, ஜனங்கள் எப்போ நம்ம மாதிரி போக வேண்டியதில்லை.
0: ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை.
1: இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேவு பார்த்தவங்க ரொம்ப கிண்டல் சொல்றாங்க. ஆகா, ரொம்ப சின்ன பட்டணம், 2,000 பேர் நம்ம போனால் போதும், அந்த பட்டணத்தை பிடிச்சிடலாம், அந்த பட்டணத்தை அழிச்சிடலாம். பாருங்க, தோல்விக்கு காரணம் என் மகனே, மகளே அசால்ட்டு மெத்தனம். குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், அதுல ஜெயிச்சிட்டோம், இதுல ஜெயிச்சிட்டோம், மார்பு தட்டினமா யோசுவா ஒரு சின்ன பட்டணத்துல தோத்து போனோம். 4வது 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முகத்துல கரி பூசப்பட்டது, 36 பேரை வெட்டி வீழ்த்திட்டான்.
2: அப்படியே ஜனங்களின் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள்.
1: கவுனிங்க, இது ஒரு சின்ன பட்டணம், அசால்ட்டா நினைக்கிறாங்க, சின்ன பட்டணம், போய் எரிகோவையே வீழ்த்திட்டோம், யோர்தானையே ஜெயிச்சிட்டோம். யோசுவாவே, சும்மா ஒரு 2,000 பேர் எங்க பின்னால அனுப்பு, வேவுக்காரங்க பேச்சு, மனுஷன் பேச்ச கேட்க கூடாது. இவன் ஒரு தலைவன், தலைவர்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், ஆமா, எல்லா முன்னணியில யோசுவா நின்றவர், இதுல யோசுவா இல்லை. ஒரு 2,000 பேர் போனா போதும், ஆயு பட்டணத்தை அழிச்சிடலான்னு சொன்னா, ஆயு பட்டணத்து ஜனங்கள் கொஞ்சம் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டினாங்க, 36 பேர வெட்டி வீழ்த்தினாங்க. வாசிங்க கீழே,
2: ஆயின் மனுஷர் அவர்களின் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள்.
1: 36 பேரை வெட்டி கொண்டாங்க.
2: பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாவியும் மட்டும்
1: அவர்களை துரத்தி
2: மலை இறக்கத்திலே அவர்களை
1: வெட்டினார்கள்.
2: ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று.
1: இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுவரைக்கும் தோல்வியை பார்க்கலையே, இதுவரைக்கும் மரணத்தை பார்க்கலையே, 36 பேரை வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போனாங்க, அவருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிட்டு. இப்பதான் யோசுவாவுக்கு அறிவு வருது, கவனிக்கிறீங்களா? இப்போ யோசுவா அப்படியே முகங்குப்புற விழுந்துட்டார். ஐயோ, தோத்து போனமே, ஐயோ, என் ஜனங்களை வெட்டிட்டாங்களே. 6வது வசனம் வாசிங்க.
2: அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள்.
1: ஐயோ, இந்த தோல்வி எங்களால் சகிக்க முடியல, என்னை பின்பற்றின 36 பேர் வீரர்கள் ஆயிப்பட்டன வெட்டி விட்டதே, அவங்க செத்து போனாங்களே, என் தெய்வமே, எங்களை நீ தோத்து போகவா கொண்டு வந்தி, எங்களுக்கு இந்த கதி. அழுகிறான், கதறுகிறான், காணாணி எரிப்ப எங்களை ஓட ஓட துரத்துவாங்களே. 7வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் மற்ற ஜனங்கள் எல்லாம் எங்களை இழ்பொருளாக்கிடுவாங்களே, நாங்க தோத்து போனமே. ஆண்டவர் தோன்றினார். 10வது வசனம் நீங்க வாஸ்தா, யோசுவாவே, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்க? தோல்விக்கு காரணம் நான் சொல்றேன் கவுனி அப்படின்னார். வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி
1: எழுந்திரு,
2: நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள்,
1: இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க,
2: நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை
1: மீறினாங்கப்பா,
2: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும்,
1: சாபத்தீடானதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க,
2: களவு செய்ததும்,
1: ஆமா,
2: வஞ்சித்ததும், தங்கள் பண்ட பாடிகள் உள்ள வைத்ததும்,
1: களவு செஞ்சாங்க, வஞ்சித்தாங்க, ஒளிச்சு வச்சாங்க, சாபத்தீடான. நான் சொன்னல, எரிகோவை உங்க கையில தருவேன், அந்த பட்டணம் சாபத்தீடானது, அந்த பொருளை ஒருதரும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல, நீங்க எரிகோவை வீழ்த்தின உடனே அதை எடுத்துக்கிட்டீங்களே, அதனாலதான் தோல்வி. நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா, இப்போ

0: சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துப்பா. வாசிங்க, தோல்விய கர்த்தர் காட்டுகிறார். இந்த விஷயத்துலதான் நீங்க தோத்து போனீங்க. இப்ப மூணா உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியினுடைய மூல காரணம் என்ன? தோத்து போன அந்த இடத்துல ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. விழுந்து போன அங்கே ஆண்டவர் நிற்க வைத்தார். எழுச்சி ஒரு தொங்கு முகம் அங்கு ஆண்டவர் வீழ்ச்சி, அதிலிருந்து கர்த்தர் ஒரு எழுச்சியை கொடுத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பரிசுத்தப்படுத்தின உடனே கர்த்தர் ஆமான ஆகான காட்டுறார். அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மனுஷன் கோத்திரம் கோத்திரமா பிரி, பேர் பேரா சொல்லு. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுறார்.
1: அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி,
0: அப்பொழுது பாருங்க ஆகானை நோக்கி,
1: மகனே
0: மகனே,
1: நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும்,
0: எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு சொல்கிறார். அப்பா, அங்கே யாரும் ஈட்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் யோசுவா பெரிய யுத்த வீரன், உன் ஈட்டியெல்லாம் நீ போக வேண்டாம், ஈட்டி எடுத்து போக வேண்டாம், பட்டை எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு ரதங்களும் குதிரைகளும் வேண்டாம். துதி ஏழு நாள் சுற்று நான் அந்த பட்டணத்தை வீழ்த்துவேன். இதுதான் கர்த்தர் முகமுகமாய் பேச அப்படியே ஜெயித்தார். வீழ்த்தும் போது உங்கள் காலுக்கடியில் அந்த பட்டணத்தில் வெள்ளியும் பொன்னும் குப்பம் மாறி கிடக்கும், விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் குப்பம் மாறி கிடக்கும். அதை நீ எடுக்கவே கூடாது, அதுக்கு பேர் சாபத்தீடானது. ஆனால் அந்த பட்டணம் கீழே விழுந்த உடனே ஆகான்னு ஒரு மனுஷன் கடகட கடகடன்னு போய் அங்கே இருக்கிற வெள்ளி உடைமைகளை, தங்க உடைமைகளை, வஸ்திரங்களை எடுத்து அந்த பாளையத்தில் புதைச்சி வச்சுட்டு ஆளப்போல இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது யோசுவா 6:18 இருக்கு. அப்போ இவன் மறைச்சி ஆளை போல யோசுவா கிட்ட ஒட்டி இருக்கிற பொழுதான், இப்போ ஆயி பட்டணத்தில் போனால் அது ஒரு சின்ன பட்டணம், 2000 பேர் போய் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 36 வேற யுத்த வீரர்களை அந்த ஆயி பட்டணத்துக்கார் வெட்டி போட்டாங்க. இந்த பாரம், இந்த கவலை, இந்த அழுத்தம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கண்டுபிடித்தார், இனி ஆகான சும்மா விட்டுறாத, அவனை ஜனங்களின் நடுவே நிறுத்தி கல் எறியணும், அவனை சுட்டரிக்கணும்னார். அது மாத்திரம் அல்ல, ஆயி பட்டணத்தில் அவனுக்கு ஜெயம் தருவேன், அந்த ஆயின் பட்டணத்தை ராஜாவை எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவனை தூக்கு போட்டுருன்னு அவனை எப்படி அழகாக பேசுகிறார் பாருங்க, எப்படி அதே மாதிரி அவனை சுட்டெரிச்சாங்க. வாசிக்கிறீங்களா? 25வது வசனம் வாசிங்க.
1: அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து,
0: அவன் மேல் அந்த ஆகான் மேல கல்லெறிஞ்சி
1: அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து.
0: பாருங்க, ஒரு தோத்து போன ஒன்னாலதான் தோல்வி வந்தது, சொல்லி சாபத்திடாம அதை ஒழிச்சு வச்சிய. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்க, தோல்வி ஏன் வந்தது, வியாதி ஏன் வந்தது, துக்கம் ஏன் வந்தது, இழப்பு ஏன் வந்தது, ஏன் நம்ம தோத்து போனோம், ஏன் முகங்குப்புற விழுகிற? தோத்து போனதுக்கு காரணம் ஆகான்னு ஒரு மனுஷன் பக்கத்தில் நின்றவன் சாபத்தீடானதை ஒழிச்சு வச்சிட்டான்ப்பா. இப்போ அங்கே ஜெயம் இல்லை, தோத்து போனான். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. அது சாபத்தீடானது, செத்த மனுஷனுடைய போட்டாவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அது சாபத்தீடானது, ஒரு விக்கிரக கிரியைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாத ஆவி உங்களை அப்படியே உங்களை அலக்கழித்து விடும். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு ஆவிகள் இருக்கிறது என்று அழகாக சொல்கிறார் அப்போஸ்தலர் நடபடியில். அல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமாம், விழுந்து கிடங்க, கர்த்தர் பேசுவார். ஏன் விழுந்து கிடக்க, ஏன் முகங்குப்புற கிடக்க? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, சரி அவன் செத்துட்டான், கர்த்தருடைய பிள்ளைகளை ஓட ஓட விரட்டுன ஆயிப்பட்டினத்து ராஜாவை நீ என்ன செய்யணா, பிடிச்சிட்டல்ல, ஜெயிச்சிட்டல்ல, இப்போ அவனை தூக்குல போடு அப்படிங்கிறார். 8:29
1: ராஜாவை,
0: ஆயின் ராஜாவை
1: ஒரு மரத்தில் தூக்கி போடுவித்து,
0: ஆயின் ராஜாவை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்டினவனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தவனை, இப்போ பழி வாங்குறதும் எனக்குரியதுன்ட்டார். கவனிக்கிறீங்களா? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் பொறுத்துக்கிட்டு தான் அப்படியே இருப்பார். ஆனால் இப்போ ஆயின் ராஜாவை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இவனை வித்தியாசமாக பண்ணு, தோத்து போனவனை சுட்டெறிங்கிறாரு, எல்லாருடைய கையிலையும் கல்லை வச்சு விபச்சார பாவத்தை விட இது மேலான பாவம், சாபத்தீடானதை எடுத்ததுனால என்னுடைய யுத்த வீரர்கள் 36 ஆயிராஜா வெட்டிட்டான், இஸ்ரவேல் ஆயின் பட்டணத்துக்கு முன்பதாக தோத்து போனாங்க, இப்போ ஜெயிக்கிறதுக்கு அதுக்கு வழியாகியிருந்த அந்த ராஜாவை நீ மரத்தில் தூக்கி போடு. பாருங்க, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு பிசாசு. ஆகான் ஒரு சத்துரு. நம்ம கூட்டத்துக்குள்ள சத்துரு இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை கர்த்தர் தலையை நசுக்கிடுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. பிசாசுனால சோதிக்கப்படுறீங்களா? ஒரு பிள்ளி சுண்ணி ஆவினால சோதிக்கப்படுறீங்களா? ஐயா, எனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த ஆயின் ராஜாவை சங்கரித்தார். சொல்லிட்டார், அப்பா இவனை வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இவனை எல்லாரும் கண்கள் காண இவனை தூக்கு போடணுன்ட்டார். பாருங்க, இப்படித்தான் கர்த்தர் செய்வார். அலேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தில் கூட ஆமான் முர்தேக்காய்க்கு விரோதமாக எழும்புறவனை அங்கே அவன் பன்னெண்டு தூக்குலேயே அவனை தொங்க வச்சிட்டார். அலேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுது விழுந்து கிடக்கணும், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளணும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக ஆகான உனக்கு வெளிப்படுத்துவார். கைகளை உயர்த்தி சாபத்து சாபத் காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அதை நீ முதல்ல அதை சுட்டரிச்சிடணும். இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் கவனிக்கிறீங்களா? முதல்ல எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஆயிப்பட்டன் இப்படி தோத்து போச்சே, ஆயிப்பட்டினத்தில் இப்படி நாங்கள் கலக்க பண்ணிட்டோமே, இப்படி நாங்கள் எங்களுடைய முகம் வெக்கமாகி போச்சே, அப்பா ஆயிப்பட்டினத்தில் நாங்கள் முதுக காட்டி ஓடிட்டோமே, இது என்ன செய்யப்பான்ற சொல்கிறாரு. யோசுவாவே, யோசுவாவே, நீ வந்து அசால்ட்டாக விட்டுட்ட, யோர்தானை ஜெயிச்சது போல் இதை ஜெயிச்சிடலாம், எரிகோவை ஜெயிச்சது போல் அவங்க சொன்ன வேவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டேன், ஆகையினால் இரத்தத்துக்கு ஆளாயிட்டேன், மரணத்துக்கு ஆளாயிட்டேன், தோல்விக்கு ஆளாயிட்டேன். இப்போ ஒன்று செய், உன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டாம், ஆய்க்கு நேராக நீட்டு. பாருங்க எப்படின்னு நீட்டத்தான் சொல்ற வாசிங்க.
1: அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேராக நீட்டு,
0: ஆய்க்கு நேராக நீட்டு,
1: அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
0: அது உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்றார்.
1: அப்படியே யோசுவா,
0: அப்படியே யோசுவா
1: தன் கையில் இருந்த ஈட்டியை,
0: தன் கையில் இருந்த ஈட்டியை
1: பட்டணத்துக்கு நேராக நீட்டினான்.
0: வேற ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, விசுவாசத்துல தான் ஜெயம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயம். அப்படி போய் நெல்லுப்பா. இங்க பாருங்களேன், நாய் பட்டணம் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறது, தோத்து போன அதுல அவர் சொல்றாரு. இங்க பாரு யோசுவாவே, நீ பட்டயத்தை வச்சு ஜனங்களை வெட்ட வேண்டியதே கிடையாது, ஒரு ஜெயம் உனக்கு தார், அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு உன் பட்டயத்தை, உன் ஈட்டி அதுக்கு நேராக. 26 வாசிங்க.
1: ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும்,
0: சங்கரித்து தீரும் மட்டும்,
1: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த,
0: யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்து
1: தன் கையை மடக்கவில்லை,
0: கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. இப்போ அந்த தோல்விக்கு வெற்றிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். உன் ஈட்டிய அந்த ஆயிப்பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அப்படி நீட்ட நீட்ட ஆயிப்பட்டணம் சங்கரித்து தீரும் வர யோசுவா கையை மடக்கவே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறார். பதிவிருந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் வீழ்த்துறார்கள். கைகளை உயர்த்தி அந்த ராஜாவை உயிரோடு பிடிக்கிறாங்க, தூக்குக்கு கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன், இன்றைக்கி தோற்றுப்போன அதே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த அதே இடத்துல கர்த்தர் எழுச்சி எழுப்புதலை கொடுக்கிறார். மரணத்தை பார்த்த அதே பட்டணத்துல ஆண்டவர் ஜீவ நதியை ஓட வைக்கிறார். பயந்து நடுங்கின அதே பட்டணத்துல ஆண்டவர் ஒரு நொடி பொழுது தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. துக்கத்தை கண்ட, கண்ணீரை கண்ட, தோல்வியை கண்ட அதே பட்டணத்துல அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கண்ணீரை கண்ட அவர்களுக்கு அந்த பட்டணத்துல ஜெயம் கிடைச்ச உடனே ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறார். அதெல்லாம் உங்களை தான் அப்படி மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகான் என்ற ஒரு இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தான், அவனை கண்டுபிடிச்சு சுட்டெரித்து கர்த்தர் போட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயின் பட்டணத்து ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒன்னும் பண்ணாத தூக்கு மேடையில தூக்கி போட்டுங்கிறாரு. அவன் தான் பிசாசு, அவனை இயேசு தலையை நசுக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு, வெற்றி மேல வெற்றி தருவேங்கிறாரு. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. முகங்குப்புற விழுந்து கிடக்க எலும்பு, உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி. ஆகான காட்டுறாரு, ஆயின் பட்டணத்தை ஜெயிக்க சொல்றாரு, ஆயின் பட்டணத்தை ராஜாவை தூக்கில போடுங்கிறாரு. இன்றைக்கு உள்ள செய்தி, சத்துரு தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. உங்க சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துரு, வியாதியை கொண்டு வருகிற சத்துரு, இன்றைக்கு அவன் தோத்து போவான், நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா ஜெயம் எடுத்ததுக்கு ஒரே காரணம், ஈட்டிய அப்படி நீட்டிக்கிட்டே இருந்தார். இதுதான், ஆமாம், விசுவாசத்தின் பட்டயம். இவர் ஒரு கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே போய் வெட்ட சொல்லலை, என்ன ஆண்டவரே போய் சிறைச்சேதம் பண்ண சொல்லலை, இந்த பட்டணத்தினுடைய வாசலில் நின்று நீட்ட மட்டும் சொல்கிறீங்களே கேட்கல. கர்த்தர் சொன்னபடி பட்டணத்துக்கு நேராக ஈட்டிய நீட்டத்தான் செஞ்சான். இங்கே ஜனங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுப்பட்டணம் முறியடிக்கும் வர அவன் கை நீட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்ன அமைதியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஜெயம் கிடைக்கும் வர நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாங்கன் எயிரான் அக்னி எஸ்திரங்களை எல்லாம் கவிழ்த்து போட விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கையில் பிடிச்சுக்கிடணும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 6:17 நீங்கள் வாசித்தா, 11 சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. வாசிங்க,
1: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி
0: உள்ளவர்கள். கவுனிங்க, பிசாசு நம்மளை தோத்து போக பண்ணுறான், பிசாசு நமக்கு துக்கத்தை, கண்ணீரை, வெக்கத்தை கொடுக்கறான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வழி சொல்றார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. 17 விசுவாசம் என்றும் கேடயம், அதுதான் சர்வாங்க வசனம்.
1: பொல்லாங்குகள் எய்யும்,
0: பொல்லாங்கன் எய்யும்
1: அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய்.
0: பக்கத்துல பக்கத்துல ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க. பொல்லாங்கனை வீழ்த்தணுமா? தோல்வி கண்ட இடத்துல ஜெயம் பெறணுமா? ஆமாம், முதுகு காட்டின இடத்துல நீங்கள் தலை நிமிரணுமா? உங்களுடைய வெக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணுமா? உங்கள் வியாதி நீங்கள் ஆரோக்கியம் அடையணுமா? மரணம் நீங்கள் ஜீவன் வரணுமா? பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்திரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட, அழிச்சு போட விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி இன்னையில் இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். விசுவாசம் தான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 விசுவாசம் வெற்றியை கொண்டு வந்தது. பாருங்க, ஆயி பட்டணம் தோற்று போச்சு, அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி, ஆமாம், இன்னைக்கு உங்கள் தோல்வியெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். யோசுவா என்ன ஆண்டவரே, நாங்கள் தோத்து போனோம், நான் யுத்தம் பண்ணுற ஆயுனுடைய ஜனங்களை வெட்டுறதற்கு அப்போ நான் போல ஜனங்களை மட்டும் அனுப்புனேன், இப்போ நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் போய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கான்னு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ பட்டயத்தை மட்டும் நீட்டு, அதான் விசுவாச கேடகம், கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் நீட்ட நீட்ட அங்கே ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயி பட்டணம் விழுந்து போகுது. ஆயின் பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடிச்சி தூக்கு மரத்தில் தூக்கு போடுறாங்க. அவன் தான் சத்துரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறா, ஜனக்கூட்டம் எல்லாம் இருக்கிறாங்க, உன் கையை, ஆமாங்க வா, சூம்பின கையோடு இருக்கிறிய, உன் கையை நீட்டு பாருங்க. என் கையை நீட்ட முடியாமல் தானே ஆண்டவரே எப்படி ஒட்டி கிடை, இதில் ரத்தம் இல்லை, இதில் உணர்வு இல்லை, இதில் உணர்ச்சி இல்லை. அப்படி அவன் புலம்பலை. நீட்டுனா நீட்டுனா அடுத்த நிமிஷம் மூறு கையை போல ஆயிருச்சு. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 12:13 வாசிக்க கேட்போம்.
1: பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார்.
0: அங்கே அந்த பட்டணத்தில் சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். உடனே ஆண்டவர் சொல்றார், சூம்பின கையுடைய மனுஷனை கர்ந்த பாருங்க, பாருங்க எல்லாம் என்ன பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பட்டணத்துக்குள்ள, அப்படி போகிறாரு, எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கை அப்படியே கீழே விழுந்து கிடச்சி ஆண்டவர் அந்த பட்டயத்தை ஆய்க்கு நேராக நீட்டுன்னு சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டுனாரு. ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிறாரே, சிருஷ்டிகர் சொல்கிறாரே, நம்மளை படைத்தவர் சொல்கிறாருன்னு அப்படியே கையை நீட்டுனான். அப்படி சுகமாயிட்டு, என்ன அமைதியாக இருக்கீங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் விசுவாசத்தில் நீங்கள் கையை நீட்டுங்க. ஆமாம், விசுவாசத்தில் அந்த வியாதியை தூக்கி எறிங்க. விசுவாசத்தில் தோத்து போன இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சி வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அவர் தான் பலன் கொடுக்க. கையை நீட்டுறது நம்ம வேலை, சுகம் பார்க்கறது அவருடைய வேலை. பக்கத்தில் பார்த்துணும், கேள்வி கேட்காதீங்க, நீட்டுங்க, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் கையை நீட்ட போறீங்க? பலவீன கையை நீட்டுங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத நீட்டுங்க. எனக்கு அதுதான் கர்த்தரை கூட பேசினார். திரும்பி பார்த்தா சுகம் கிடைக்குது. இதை பிடிக்கிறதுக்குள்ள இயேசுவை பிடிச்சு கொலசிலான்னு வரும் பொழுது இயேசு அடுத்த வசனம் மறைந்து போனார், கையை உயர்த்தி சுகம் கொடுப்பார், மறைஞ்சு போயிடுவார். என்ன நல்ல இயேசு! விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க, சத்துரு வீழ்ச்சி அடைவான். ரெண்டாவது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 9:6-7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கவனிங்க கவனிங்க, திமிர்வாதக்காரன் இவனை 4 சுமந்துட்டு வர்றாங்க. மார்க்கு அவர் வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், மேற் தட்டோடைகளெல்லாம் இறக்குறாங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, சர சரன்னு சத்தம் கேட்கு, என்னென்னா ஓட்டெல்லாம் இறக்குறாங்க. அந்த கட்டில் அப்படியே வந்து வருது. ஆண்டர் உடனே சொல்லிட்டாரு, உன் பாடுக்கையை எடுத்துக்கொண்டு நட. கவனிங்க, சூம்பின கையுடையவன், எந்திரிக்க முடியலை, தோத்துறோம், படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, கை நீட்ட முடியலை. இப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனி, வாசிங்க, வாசிங்க.
2: பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி,
0: நீ
2: எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து,
0: உடனே கவனிங்க, இத வசனம் நீ ரொம்ப தொட்டது. இவன் கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவர், நானே இனி 4 சுமக்காங்க, இனி நான் எந்திரிக்க முடியலையே, எழும்ப முடியலையே, இந்த கட்டளை விட்டு என்னால் எழும்ப முடியலையே, எப்படி வீட்டுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நீங்கள் வந்து எழுப்பி விடுங்க, நான் அப்படி கேட்கல. அந்த வசனத்தை கப் பொண்ணு கொண்டு வந்தான் பாரு. அந்த வசனம் எனக்குத்தான், அந்த விசுவாச வார்த்தை எனக்குத்தான், இப்பொழுதே நான் எழும்புவேன். அவன் எழும்புனான், வீட்டுக்கு போயிட்டான், கையை தட்டி கீழே உள்ள வசனம் வாசிமா.
2: உடனே அவன் எழுந்து
0: தன் வீட்டுக்கு போனான். கையை தட்டுங்க பாப்போம், ஒரு கேள்வி கேட்கல, கை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே. ஆமா, நான் திமிர்வாத எதுவுமே பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க, நீங்க யாரு? களிமண், செல்லா காசு, விலப்பு. ஒருத்தரும் நம்மளை விலைக்கு வாங்க மாட்டான். நாம கேள்வி கேட்க நம்ம யார்? அவர் சொல்றார், உன் படுக்கையை எழுந்து, உன் படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ. அப்படியே பார்க்க பார்க்க போனான் பாருங்க, இன்னைக்கு இந்த அற்புதம் நடக்க போகிறது. இதான் விசுவாசம். விசுவாசம் கேடகத்தை உயர்த்தி பிடிங்க. வல்லமை இறங்கும், வல்லமை இறங்கும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதுகிற புஸ்தகம் 2:7-8 வசனத்துல சீசர்களுக்குள்ள விசுவாசத்தை பாருங்க.
1: இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
0: சீசர்களுக்கு கவனிங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது. அது குறைஞ்சிட்டுனா அதை போல கேவலம், வெக்கம், அவமானம் இனிமே கிடையாது. அப்படி இந்த கல்யாண வீடு கேவலத்துக்குள்ளே, வெக்கத்துக்குள்ளே, தலகுனிவுக்குள்ளே போனது. இயேசுவுக்கு தெரிந்தது. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சீசர்களை கூப்பிட்டு கற்சாடி வெளியே வச்சிருக்கிற கற்சாடியை கொண்டுட்டு வாப்பா, அங்கே தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை ஊற்றுனவங்களே கொண்டு பந்தியில் கொடுங்க. பாருங்க, ஒரு சீசனும் கேட்கல, ஏயா ஏயா எங்களை தண்ணியை ஊற்ற சொன்னீர், அந்த தண்ணியை கொண்டு கொடுக்க சொல்லுகிறீர். அப்படி கொடுக்குறாங்க, குடிச்சு பார்த்தவங்களுக்கு ரசம், ஹல்லேலூயா, கலர், மனம், சுவை. இந்த ரசம் எங்கே இருந்து பார்ப்போம். நான் இதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது, இந்த சீசர்களைப் போல என்னையும் மாற்றும். ஒரு கேள்வி கேட்கல, கையை உயர்த்தி தண்ணியை ஊற்ற சொல்லி, தண்ணியை ஊற்றுனவங்களையே கொடுக்க சொல்கிறார். பந்து விசாரிக்காரங்கிட்ட போய் கொடுப்பா. அவங்க பார்க்க பார்க்க தண்ணியாக தான் இருந்தது, ஆனால் ஊற்றும் போது ரசமாய் மாறிட்டு. திராட்சை ரசத்துக்கு என்ன கலர், மனம், சுவை இருந்ததோ அதே சுவை, மனம். அடுத்து கேட்குறாங்க பாருங்க, கேட்கறத சொல்லுமா? மனவாளன்ட்ட கேட்டாங்களே, கேளுங்க.
1: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து,
0: முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான்,
1: ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான்.
0: நீரோ
1: நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார்.
0: நீரோ நல்ல ரசத்தை, கைகளை உயர்த்தி. ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, உங்க சுபாவம், கெட்ட சுபாவம் எல்லாம் மாறி உடைய சுபாவத்துக்குள்ள ஒரு எழுச்சியை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில நல்லவர்களாய் வாழும்படி கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை தருவார். மகன் குடிகாரன், கஞ்சாடிக்காரன், வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா? அந்த மகனை வச்சு தான் சபையை கட்ட போகிறார். ஐயோ, உப்புக்கு சப்பா, வெறும் தண்ணீரை போல இருக்கிறான் நினைக்கிறீங்களா? அவனைத்தான் ருசியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வீழ்ச்சி அடைந்த இடத்துல எழுச்சியை கொடுத்தார், தொத்து போன ஆயின் பட்டணத்தில் ஜெயத்தை கொடுத்தார். அப்படி செஞ்சவர் உங்கள் எல்லாருக்கும் அப்படி செய்ய போகிறார். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியுது, எந்த வசனத்தில் செஞ்சார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தில் இந்த உலகத்தினுடைய சகல விபரீதங்களை சிலுவையில் இயேசு சகித்து கொண்டார். ஆகையினால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயம் மேலே ஜெயம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12:3 வசனத்தை நீங்கள் வாசித்தா, அங்கே வாசிமா.
1: ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட,
0: பாருங்க, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
1: விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
0: அந்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு தோல்வியை கொடுத்த, உன் குடும்பத்துக்கு இடையூறு பண்ணே, அதெல்லாம் இயேசு சகித்தாரே. உன் பாவத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் தோல்வி எடுத்துக்கொண்டாரே, உன் மரணத்தை எடுத்துக்கொண்டாரே, உன் வியாதியை எடுத்துக்கொண்டாரே, உன் கடற்பிரச்சனை எடுத்துக்கொண்டாரே, அதெல்லாம் சகித்த அந்த, அதுக்கு பேர் தான் விபரீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், இவனே என்னப்பா நீ எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிற, என்னம்மா நீ பிரச்சனைக்குரியவனாக இருக்கீங்க? அந்த பிரச்சனைக்கு பேர் தான் விபரீதம். சகல விபரீதங்களையும் இயேசு சிலுவையிலே சகித்து விட்டார். எந்திரிங்க பார்ப்போம், எந்திரிங்க. இன்னைக்குள்ள செய்தியும் தோல்வியை கண்ட ஆயி பட்டணத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடந்தது. அல்லேலூயா. வீழ்ச்சி அடைந்த ஆயி பட்டணத்தில் ஒரு எழுச்சி வந்தது. ஓ, துக்கத்தை கண்ட ஆயி பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வந்தது. தலையில் கை வைங்க. அவர் தான் இயேசு, நமக்கு ஜெயம் தருகிற இயேசு. கல்வாரியிலே நம்முடைய தன்னுடைய இரத்தத்தெல்லாம் ஊற்றினார். பாவிகள் செய்கிற சகல விரதங்களையும் விபரீதங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹலலூயா. ஓ, உனக்கு வருகிற தோல்வியை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு வந்த பாவத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த மரணத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். உனக்கு வந்த சுகர் பிரஷரை இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது விசுவாசத்தில் கையை நீட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை ஆயின் பட்டணத்துக்கு நேராக நீட்டு. அந்த பட்டணம் கடைசி ஜெயிக்கும் வர அவன் கை மடங்களை நீட்டிக்கொண்டே இருந்தான். நானும் சொல்றேன், உங்க கையை கர்த்தருக்காக நீட்டுங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்டுங்க. கைகளை உயர்த்தி அந்த சிலுவைக்கு நேராக நீட்டுங்க. உங்களை பகைத்த, உங்களை விரோதித்த எல்லாரும் வருவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, 3 வருஷமா கல்யாணம் முடிஞ்சு போனவன் தான், வரவே இல்லை, வரவே இல்லாம குழந்தை பெற்றிருக்கா, அதை கூட எனக்கு காட்டல. என்ன அற்புதம்! என் கையை நீட்டி கர்த்தருக்கு கொடுத்ததுனால ஓ, என்னை விட்டு தூரம் போனேன். என் மருமக, என் மகா வந்தாங்க, என் பிள்ளைய பேத்திய கொண்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். கைகளை உயர்த்தி நீட்ட நீட்ட, ஓ, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீட்ட நீட்ட, அதிசயத்துக்கு மேல அதிசயம், ஆசீர்வாதம், உன்னுடைய வரன், உனக்கு வருகிற நன்மை, ஓ, யாரும் இடை பண்ண முடியாது, சரியாய் வரும். ரெண்டாவது, ஆமா, நீ எழுந்து உன் படுக்க எடுத்துக்கொண்டு எழுப்புங்க. அடிக்கடி நீங்க எழும்பணும், தூசிய உதறிவிட்டு எழும்பணும். பிசாசு சோர்வு கொடுப்பான். பாரு, உனக்கு இடுப்பு வலி, பாரு உனக்கு எலும்பு வலி, பாரு உனக்கு நெஞ்சு வலி, பாரு உனக்கு அப்படிமா முழங்கால் வலிமா, எந்திரிக்கணும் இயேசுவி நாமத்தினால. அவர் ஒண்ணுமே சொல்லல, எந்திரிக்க முடியாம தானே நான் படுத்து கிடக்க. ஐயோ, எனக்கு இந்த 4 பேர் உதவி செய்யறாங்களே, அது அப்படி சொல்லல. ஆண்டருடைய வார்த்தை எனக்கு நேராக வருது. அவன் எந்திரிச்சான். ஆண்டர் உடனே அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டான் கையை உயர்த்தி. ரெண்டாவது, சீசர்களுக்கே சொல்றாரு, கூட இருந்த சீசர்களை தண்ணி ஊத்த சொல்றாரு. அந்த சீசர்கிட்டே கொண்டு பந்தி கொடுங்கிறாரு. அதே தண்ணீர் இயேசுவின் மகிமையினால், இயேசுவின் வல்லமையினால், அது இயேசு கிறிஸ்துவால திராட்சரசமாய் மாறியது. தலையில கை வைங்க. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம். ஓ, உன்னை புதுப்பிக்கிற இரத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிற இரத்தம், உனக்கு பேர் புகழை கொடுக்கிற இரத்தம், உனக்கு பிரஸ்தாபத்தை கொடுக்கிற இரத்தம், உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிற இரத்தம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மனவாளனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். வெக்கம், கண்ணீர், தலைக்குனிவை எல்லாம் எடுத்துட்டார். சிலுவையிலே விபரீதங்களை சகித்தார். கையை உயர்த்துங்க.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆர்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செபித்துக்கொள்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி தான் அப்பாட்ட இருந்தது. அப்படின்னா உயிரோ அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்றைக்கே இந்த மாதிரி காரியம் நிறைய இருந்து மந்திரம் செய்வாங்க. மறுநாள் நைட்டு அவர் படுத்து கிடக்கா இருப்பார். கட்டிலுக்குள்ள இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சுவார். இந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாமே நடக்குது.

ஆப்போசிட்டில் வந்து என்ன காணும் இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்கு அவ்வளோ கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் என்ன தெரியாமே நான் வீட்டில் யாரும் இல்லையா மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு மேலே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதண்ணே அப்படி.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அநேகருடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தரை துதித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நீங்கள் கவனியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக கனமடைவாராக. ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அநேகருக்கு இந்த சாட்சிகள் போய் சேரும், அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரை போடுகிறபடினால் அநேகர் உங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதற்கெல்லாம் சொல்லுவாங்க. சிலர் ஏதாவது வேண்டாத வார்த்தைகள் சொன்னாலும் நாம் ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவருடைய நாமம் ஒன்றே தான் உயர்த்த வேண்டும். சரியா? சரி, நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த லைட் நிரப்போம்.
1: என்னுடைய பேர் வந்து பரமேஸ்வரன். நான் இப்போ பவுல்ராஜ்னு என் பேரை மாற்றிருக்கிறேன். ஆனாலும் என்னை பரமேஸ்வரன் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்தவரையும் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தாண்டி படந்தாலுமுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. எல்லாமே சுற்றி ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் கேரளா, ஒரு ரோட்டு பக்கம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் தான் என்னோடய தாய்மொழி. மற்றபடி ஆராதனைன்னு சொல்லுகிற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பொன்முத்து நாடார்னா எல்லோரும் தெரியும். அம்மா வந்து சீலாவதி. எங்கள் தாத்தா கொச்சி நாடார், 105 வயசில் இறந்து போனார். பாட்டி பேர் பத்ரகாளியம்மா. தாத்தாவுடைய கல்யாண நேரத்தில் ஒட்டச்சாட்டு குதிரையில் வந்து கல்யாணம் மேரேஜ். அவ்வளோ பெரிய ஃபேமிலி. நாங்கள் எங்கள் தாத்தாவுக்கு வந்து தாத்தாக்கு ஜென்ரேஷன் 55 பேரப்பிள்ளைங்க. அதில் ஆளில் வந்து நான் தான் ரொம்ப சின்னதாக இருப்பேன். மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து பயங்கரமான மந்திரவாதி. நாங்கள் மாந்திரிகத்தை தொழிலாக செய்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அநேகர் எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. எதுக்குன்னா மந்திரம் செய்யறதுக்கு தான் வருவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாக்க பாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அது ஒரு விசுவாசம்.
0: தனியாக கோயிலுன்னு வைத்து கும்பிட்டீங்களா?
1: நாங்கள் பயங்கரம் இந்து கோயிலெல்லாம் வச்சு பண்ணிருந்தோம். வழிபாடு சொந்தமாக இந்து கோயில் தான். பீடங்கள் கட்டி வச்சுருப்போம். பாம்புக்கு பூஜை கொடுத்தவங்க. எங்கள் அப்பா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுறவர். அப்படின்னா அவர் குடும்பம் ரெண்டாக பிரியணும்னா குடிச்சாத்தான் பிசாசம் ஏவி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கணவன் மனைவி நல்ல அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வருவாங்க. அந்த குடும்பத்தை விரோதமாக சூனியம் வைக்கணும் அப்படின்னு வருவாங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, கருப்பொருள் எடுத்துகிட்டு வாங்க, யாருக்கு சூனியம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ. அந்த ஆளுக்கள் நடந்து போகிற நேரத்தில் மெதியடி மண் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அவங்க துணி எங்கன்னா காய போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பீஸை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார். தலைமயிறு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரி அப்படியே கீழே போடும், அதை எடுத்துகிட்டு வர. அப்படி கருப்பொருள் வச்சு மந்திரம் செய்வார் எங்கள் அப்பா. சின்ன வயசில் எனக்கு நான் பிள்ளை பருவத்தில் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ உண்டு எனக்கு.
0: அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சாங்க.
1: அது எப்படின்னா, ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. அநேக ஜனங்களுக்கு இந்த உலகம் அறியட்டும்னு சொன்னால், அநேக சுவிசேஷ கூட்டங்கள் நடந்தால் கூட இன்னும் அறியாமல் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாங்க. பிசாசனை பிடிக்கல, ஏராளமான குடும்பங்களையும் நஷ்டப்பட்டு தற்கொலையின் ஆவியும் பலவிதமான விக்கிர ஆவிகளை பிடிச்சி அநேக குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு இருக்கிற மந்திரவாதிகள், அநேக மந்திரவாதிகள் நம்பி குடும்பங்கள் மந்திரியும் செய்கிறாங்க. யாருக்கும் தெரியல. ஆனால் அதன் அடிப்பில் பார்த்து நம்முடைய இந்த உலகம் அறியும் சாட்சி வந்து நீங்கள் அன்றைக்கி தேவ பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் எப்படி நடத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து அநேகருக்கு ரீச் ஆகும். எனக்கு நல்லா விசுவாசிக்க, நான் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த சாட்சி பகுதியை நான் என் முழுசாக சொல்லலான்னு நினைக்கிறேன்னா, நிறைய காரியங்கள் நிறைய பேர் தெரியாது, விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வாழ்க்கை ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த என்னுடைய சாட்சி இது கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்கு ஜீவனை, என்னுடைய ஜீவனை எனக்கு கொள்ளைப்பொருளாக தந்திருக்கனால அவருடைய சாட்சி நான் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அதை சொல்ல வரேன்.
0: இப்போ அப்பா வந்து இந்த பிரிசுவனி எல்லாம் செய்து வைக்கணும், அப்பா குடும்பங்கள் போயிருக்கா?
1: ஏராளமான குடும்பங்கள் அழிஞ்சே போயிருக்கு.
0: இதுக்கு ஏதாவது காசு
1: அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் குடும்பத்தை சூனியம் வச்சு கெடுக்கணும்னு நினச்சான்னா எங்கள் அப்பா தேடி வருவாங்க. அங்கே ஒரு பயங்கரம் இருட்டு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து எங்கள் அப்பா கேட்பார், நீங்கள் யாருக்கு சொன்னி அந்த குடும்பத்தை அத்தனை மெம்பர்ஸும் கேட்பார். அதை எடுத்து வச்சு தகடு, வெள்ளி தகடு, செம்பு தகடு, இப்படி தகடு இருக்குது. இப்போ அதை எழுதுறதுக்கு நம்ம இப்போ பேனை எழுது மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு வந்து இரும்பு, அதுக்கு வந்து நாராயணன் பண்ணி சொல்லுவாங்க, நாராயணம் அப்படி. நாராயணம் அப்படின்னா அந்த வெள்ளி தகடில் இரும்பு தகடில் எழுதுக்கு பேனை மாதிரி ஒன்று பயன்படுத்துவார். அந்த பேரெல்லாம் எழுதி வச்சு பூஜை பண்ணுவார். 41 நாள் பூஜை, இருட்டுருவோம், அங்கே யாரும் வெளியே உள்ளே போக முடியாது. என்ன உட்கார வைப்பார், ஏன்னா அப்பாவுக்கு என்ன என்னென்னா அப்பாவை மாதிரி மாந்திரியம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசை, என்ன வந்து எப்படியாவது தயார் பண்ணலை அப்படி ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுக்காக என்ன நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்போது என்னாச்சு, இந்த கருப்பூரில் வச்சு மந்திரம் செய்யும்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது மாப்பிள்ளை பின்னால் அன்பாக அழகாக நல்லா பேசிகிட்டு இருப்பான். திடீர்னு கணவர் வந்து எட்டி உதப்பார், வேண்டாட்டியை என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் அது இன்னும் பிரிவினை உண்டாது. அப்படியே பிரிவு எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள். கூடு விட்டு கூட பாயக்கூடிய மந்திர சக்தி அப்பாட்ட இருந்தது அப்படின்னா உயிரோ, அது பிசாசு வந்து பயங்கரமான கிரியச்சக்கூடிய ஒரு விஷயமாகுது. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆவியை இன்னொரு மனுஷன் மந்திரம் செய்து ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பு யூடியூப் எல்லாம் பண்ண மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருந்து மந்திரம் வச்சுவாங்க.
0: கூடு விட்டு கூடு பாயிருன்னா
1: அப்படின்னா அங்கே போவார், இந்த இவர் அங்கே இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
0: இவருக்கு ஆவி அங்கே போயிடும்,
1: அங்கே போயிடும்,
0: இவர் வெறும் சரீரமாக இருப்பார்,
1: இவர் சரீரம் அப்படி ஏவுவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் தெரியல. அது சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய குடும்பங்கள் பாலடைஞ்சு கொண்டு காரணம் இதுதான், இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அப்படி பிரச்சனைகள். அப்புறம் வந்து இந்த இது கடை நல்லா பிஸ்னஸ் நல்லா ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும், இவன் குடும்பத்தை எப்படியோ காலி பண்ண நினச்சி இங்கே வருவான், எங்கள் அப்பாட்ட வருவான். எங்கள் அப்பா என்ன பண்ணார், வெள்ளி தூட்டு அன்றைக்கெல்லாம் 10 காசு வெள்ளி தூட்டுன்னா அது ரொம்ப பிரயோஜனமானது. 10 காசு ஒரு டீ, இந்த வெள்ளி தூட்டை வச்சு எங்கள் அப்பா அந்த கடைக்கு எதிராக சூரியன் வச்சுட்டே இருப்பார், பேசிட்டு மந்திரங்கள் எல்லாம் மந்திரங்கள் தான், இவ்வளோ பெரிய மந்திரம் ஏடெல்லாம் உண்டு. எங்கள் அப்பாட்ட வச்சு பண்ணிகிட்டே இருந்து என்ன தான் அனுப்புவார், என்ன வந்து சொல்வார், நீ இந்த காசை பூஜை பண்ண காசை எனக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்து அப்பா என்னை கூட்டின்னு விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இந்த கடை பாரு, அந்த கடைக்காரன் இவன் இப்படி இருப்பான், ஓனர் இப்படி இருப்பார், நீ அதை டீ குடித்தாந்து டீ கடையாந்து ஹோட்டலாக இருந்தால் கூட இது போய் அவங்க எல்லோரும் முடிஞ்சிட்டு அவர் இப்போ கல்லாப்பட்டியாண்ட உட்காந்துருக்கப்போ இதை கொண்டு கையில் கொடுன்னுவார். அப்போ டீ குடிச்சிட்டு போட்டால் அவர் கல்லாப்பட்டியில் போடுவார், 15 நாளில் அவன் கடை பூட்டிடுவான். ஆனால் பிசாசு அந்த அளவுக்கு பயங்கரமான கிரியச்சுவான்.
0: இந்த கூடு விட்டு கூடு பாயிங்கிறது இவங்க ஆவி அங்கே போகும் இல்லை,
1: ஆமாம்,
0: போய் என்ன செய்வாங்க அது,
1: அந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆகும். ஸ்பிரிட்டுக்கு ஸ்பிரிட்னு சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்குள்ள ஆவியை இன்னொருத்தர் ஏற்றுவாங்க. மந்திரங்கள் தான், மந்திரம் செய்து அது விருப்பாமல் ஆட்டோமேட்டிக் அங்கே போகும்,
0: போகும், போய் தீமை
1: போய் அதுக்குள்ளே வேலை அது காட்டும்.
0: தீமையான காரியங்கள்
1: இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் ஹோட்டலில், ரெண்டு பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவனும் பிரியாணி வாங்கிட்டான், இவன் சாப்பிட்டு அவனும் பிரியாணியை பார்த்துட்டு இருப்பான். இது இயற்கை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனை இருது. அப்போ என்ன நடக்கும், நம்ம ஒரு பேட்டரி அடித்த மாதிரி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும், அப்படியே கரெக்டாக அங்கே வச்சாரும், அவன் கண்ணுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்பிரிட். அப்போ அவனுக்கு வந்து அவன் சாப்பிட்டாலும் அந்த ஆகாத ருசியவன் எடுத்துடுறான். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கை வச்சு ஏசு ரத்தஞ்சு சொல்லி ஜெபம் பண்ணி சாப்பிட்டானா அந்த கிரி அங்கே வராது. இது நிறைய நிறைய ரகசியங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டரி அடித்தானா அந்த பேட்டரி அப்படியே எப்படி ஒளி போகுது, அது மாதிரி அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இறங்காங்க, இறங்கி அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே எடுக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி. இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது.
0: சரி சரி,
1: இதை மந்திர சக்தின்னா நிறைய காரியங்கள் இருக்கும். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா மாதிரி மாந்திரியம் படிக்கணும்னு ஆசை எனக்கு இருந்து நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் காரியம் சின்ன வயசில் என்ன கற்றுக்கிட்டேன், ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. ஏன்னா எங்கள் அப்பாவோட மோசமான ஆளாக நிறைய இருப்பேன் நான். எங்கள் அப்பாலாம் ஒரு ரோடு ஒரு வீடு வழி நடந்து போனான்னா நைட்டு தூங்க மாட்டான், மந்திராதி போகிறான், ஒரு பயங்கரமான ஸ்பிரிட். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொறி வருது ஃபுல்லாக, கால் மட்டும் ஃபுல்லாக கொழிச்சோறி. ஆனால் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி, தோல் டாக்டர் பகுத்தறிவு காலம் விஞ்ஞான காலத்தில் இது ஒன்றும் எடுபடாது, இருந்தால் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய வர்றதுக்கு என்ன சொன்னால், சொறி தவளையை பிடிப்பார், சொறி தவளையை ஜீவனோட பிடிச்சி அதை கையில் கீறு, அதை கத்தி வச்சு கீறி அதில் விபூதி எல்லாம் வச்சு அடைச்சி மந்திரிஞ்சுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சு அவனுக்கு சொறி பிடிக்கும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கையெல்லாம் அடரம் பிடிச்சி, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஸ்பிரிட்டுகளை எங்கள் அப்பாட்ட இருந்தது. அப்புறம் பாம்பு, பாம்பு காவி பயங்கரமானது. பாம்பு என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு தனி ஒரு பீடம் இருக்குது, அதில் போய் அவர் ஏதாவது படித்த மனுஷன் அவர், அவர் விரல எல்லாம் அந்த ஆவிகள் இருந்தது, அசுத்தாவிகள் இருந்தது விரல எல்லாம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வாசிக்கிறோம், அந்த பிளஸ்ஸிங் அந்த பிரசன் நமக்கு இருக்க மாதிரி நேர், இப்போ அது இருளி இது வெளிச்சம், அதான் இதோட டிஃப்ரெண்ட். அப்போது வந்து இந்த பாம்பை வந்து ஏவி விடுவார், எப்படின்னா அது நைட்டு போய் உட்காந்து அந்த பீடத்தில் உட்காந்து ஏதாவது சொன்னாருன்னா அந்த வீட்டில் பாம்பு போயிடும், பெரிய பாம்பு போகும். ஒரு தடவை எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அப்பா வந்து என்ன நீ எப்போ பார்த்தா மந்திரம் செய்தியே என்று சொல்லி அந்த பீடத்தில் ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டார். இவர் மனசு வேதனைப்பட்டு அங்கே உக்காந்துட்டார். மறுநாள் நைட் அவர் படுத்து கிடக்காரு பாரு, கட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு ஒரு ரெண்டெண்ணம் போய் அப்படியே சுற்றிச்சு வர. அந்த ஸ்பிரிட்டுகள் இருந்ததுனால இந்த காரியங்களுக்கு நடக்க இல்லாமல் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம இலகையில் ஒரு பெரிய மலம்பாம்பு இருந்தாலும் சாதா விஞ்ஞான இது பாம்புன்னு சொல்கிறோம், அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த பிசாஸ் அங்கே போகிறான். பிசாஸ் பாம்பு ரூபத்தில் இப்போ ஆதாயவாள் காலத்தில் அவன் எங்கே போய் சேர்ந்தான் நமக்கு தெரியுது. பாம்புக்குள்ளே இப்போ சேர்றான், வலி சர்ப்பம் பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் அங்கே போய் சேர்ந்து தான் இப்போ வியாபாரம் அதை பிரிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த இந்த பாம்புக்கு ஆவி வந்து என்னச்சு இந்த அதுக்குள்ளே சே அந்த பாம்பு அங்கே போயிடுது. இதுதான் விஷயம்.
0: சரி, பிறகு எவ்வளோ நாள் இப்படி
1: இதில் ஒரு விசேஷம் என்ன
0: அவருக்கு முடிவு எப்படி
1: இல்லை அவருக்கு முடிவுனா அவருக்கு எண்ணங்கள் எண்ணங்கள் வித்தியாசமானது. நான் அவருக்கு வரிசை அடிப்பேன் நாலாவது பையன். எனக்கு அம்மா பற்றி ஏழு பொண்ணும் ரெண்டு பையன், மொத்தம் ஒன்பது பேர் நாங்கள் உண்டு. இன்றைக்கி அண்ணன் ஊழியத்தில் இருக்காங்க, நான் ஊழியத்துக்காரனாக இருக்கேன், குடும்பம் தான் அது வச்சுக்கப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஆரம்பத்தில் வந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பூஜைகள் கொடுப்போம். பூஜைகள்னு சொன்னால் வருஷம் ஒரு பூஜை ரெண்டு பூஜைன்னெல்லாம் கொடுத்து நாங்கள்லாம் வழிபாடு கொடுக்குற நேரத்தில் பூதத்துக்கு கொடுத்தோம். அந்த பூதான்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது கிணறு வெட்டுறவங்களுக்கு பூதம் பூதத்து கொடுத்தா தான் அந்த கிணறு அன்னுள்ள எங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி தான் பூதத்து கொடுப்போம். ரெண்டாவது லெச்சி கொடுப்போம். லெச்சிக்குன்னா பூதத்து கொடுக்காம செந்திலம் வாழைப்பழம் வைப்போம், மஞ்சள் செவாழை போட்டு தான் நாங்கள் புலை வைப்போம் வாழைப்பழம். அதுவும் அந்த எங்கள் தோட்டத்திலே நாங்கள் வந்து அதுக்கு பயிரிடுவோம், அதில் மீன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அப்படியே கொண்டு அதில் பீடத்தில் வைப்போம். லெச்சிக்கு கொடுக்க நேரத்தில் அதுக்கு மஞ்சள் வாழைப்பழத்தை கொண்டு வைப்போம், அது கமகம் பூவெல்லாம் வச்சு பண்ணுவார். அப்படி அந்த பூஜைகள் அப்படி பண்ணுவோம். ஓண பண்டிகைன்னு வந்தால் ஓணம் வந்து சாதாரணமாக கேரளா பொறுத்தரையும் ஏழு ஓணம் தின்னா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். ஓண பண்டிகைக்கு தான் சாப்பாடு நிறைய கிடைக்கும் அன்னைக்கெல்லாம். அப்போ என்ன பண்ணுவார், ஏழு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஏழு இலையில் படைப்பார். படைச்சி ஒரு வேம்பு தண்ணி வச்சுருப்பார். ஏழு பேருக்கு பேர சொல்லி இறந்து போனவங்க அப்போ திடீர்னு கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரம் தனிமே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு அங்கே இருக்கும். உப்பு புளி கூட பார்க்க வைக்க மாட்டார். எங்கன்னா ஒரு இடத்துல பள்ளி சத்தம் கேட்கும், உடனே எங்கள் அப்பா சொல்லி சரி சாப்பிட்டாச்சு தெய்வம் வந்து சாப்பிட்டுது. அப்போ ஒரு சம்ப அந்த தண்ணி எடுத்து எல்லாம் தெளிச்சுட்டு எங்களை சாப்பிட சொல்லுவார். அப்படியே அந்த பாரம்பரியம் எங்களுக்குள்ளே இருந்தது சின்ன வயசில். எங்கள் அண்ணன் கூட அப்படி தான், அவர் ஈர துணியோட போய் அதில் நிற்பார். அந்த விசேஷம் என்னென்னா நாங்கள் பீடம் கட்டி இந்த பூஜை பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வீட்டில் போய்ட்டு திருப்பி வரமாட்டோம். வந்தால் அடிச்சு போனோம், பே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவாங்க, பூஜை வச்சுட்டு போன பிறப்பாடு மறுநாள் காலையில் அங்கே வருவோம். எனக்கு பயம், திருப்பினா அடிச்சிடும் என்னுள்ள பயத்தில் நாங்கள் அப்படி.
0: பேய் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, தெய்வம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க?
1: பே அதாவது எங்களுக்கு எங்கள் தெய்வம் அது, அன்னைக்கு
0: தெய்வமே அடிச்சிடுறாரு.
1: இப்போ நம்ம உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு இப்போ தெரியுது, அன்னை தெரியாது இல்லை. அந்த தெய்வமே எங்களை அடிச்சிடுன்னு எங்களுக்கு தெரியுது பயம். அந்த தெய்வத்து மேலே எங்களுக்கு பயம் இருக்குது, அதான் இதில் விஷயம். அதனால் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து பார்க்க மாட்டோம், இப்படியோ காலம் வந்து தான் பார்ப்போம் திருப்பானா இது. அப்படி அந்த எங்களுக்கே எங்கள் தெய்வத்து மேலே எங்களுக்கே பயம் உண்டாச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், இதெல்லாம் ஜீவன் எடுக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார், ஜீவனை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கினார். அதுதான் ஃபஸ்ட்டு சாட்சி. நம்முடைய தேவன் வந்து ஜீவனை கொடுத்தாக நம்மளை விலைக்கு வாங்கினார். இதெல்லாம் தெய்வங்கள் வந்து பழைய தெய்வ உயிரை எடுக்கிற தெய்வங்க தான். அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃப்பில்.
0: உங்கள் அப்பாக்கு முடிவு எல்லாம்
1: அப்பா என்ன பண்ணாருன்னா, நாங்கள் எனக்கு வந்து இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு உண்டு, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. நம்ம கெட்ட வார்த்தையெல்லாம் பேச போனால் பயங்கரமாக பேசக்கூடிய ஆளும் தான். சின்ன வயசுலே நான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர உறுப்பினர் இருந்தனால அந்த அதனோட உறுப்பினர் சகோதரத்துவம் தான், அது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசுனா கூட எங்களுக்கு சகோதரத்துவம் இன்னும் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மளை விட பக்தி வேறாக்கி அவங்களுக்கு இருக்குது, நம்மளை விட அவங்களுக்கு தெய்வபயம் இருக்குது நம்ம ஆட்களை விட. அது ஒரு பக்கம். அப்போ அந்த தீவிர உறுப்பினர் இருந்தனால நமக்கு அந்த அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து நான் வந்து சென்னை பாம்பே போனேன், அங்கே சிவசேனா கட்சியில் தாராவியில் ஒரு மூணு வருஷம் அங்கே இருந்தேன். இப்படி இருந்தால் கூட உண்மையான தெய்வம் எங்களுக்கு தெரியாது, அந்த இதில் வளர்ந்தது தான். அப்போது என் மனசில் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், என் ஒய்ஃப் வந்து ஆர்சி பேக்ரவுண்டு, ரெண்டு பேருக்கும் சென்னையில் வச்சு மேரேஜ் ஆச்சு. இந்து கோயிலில் வச்சு அந்த 6 மணிக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குன்னா, எனக்கு மனசில் திருந்தணுன்னு ஒரு ஆசை வந்துட்டேன். திடீர்னு ஃபுல்லாக தண்ணி வீட்டில் சரியாக வரதில்லை, வீட்டில் வந்தால் கூட யாருக்கும் பயந்து வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது. பெண்டாட்டியெல்லாம் பேச்சுட்டு நிமிஷத்தில் அடிச்சிருவாங்க கைமுறைக்கு. ரெண்டாவது தலையணைக்கு அடியில் தான் இந்த வாழ் மாதிரி இருக்கும். எங்கன்னா போனால் கூட வெறுங்கியோடு போகிறதில்ல, கடாரி இருக்கும். இல்லைன்னா அப்பாவுக்கு நாராயணம் வச்சுட்டு போவேன். யாரும் பேசுனா எனக்கு அந்த எண்ணங்கள் வருது, அந்த ஸ்பிரிட் எனக்கு, அந்த கொலைவர் யாவி எனக்குள்ளே இருந்தது, எனக்கு பிறகு தெரியுது. யாரும் பேசுனா டக்குன்னு அடிக்கக்கூடிய குணம். சென்னையில் சின்ன சிந்தாரிப்பேட்டையில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்யும், அன்றைக்கி வேலை செய்யும் ஒரு 50 காசு சம்பளம் சின்ன வயசில். அப்போ கூட வேற சொன்னால் கூட திடீர்னு அடிப்பேன். அந்த ஒரு சின்ன வயசு அந்த குணங்க இருந்தனால எனக்கு மனசில் எப்படியாவது நான் திருந்தணும், நல்லா வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்டு. அந்த என் பையனுக்கு அப்போ ஒரு வயசு, பையன் பேர் கிங்ஸ்லி, பையன் பிள்ளைங்க இருக்காங்க, மகன் பேர் கிங்ஸ்லி, மகன் ஐஸ்வர்யா. ஆனால் அன்னைக்கு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்க கொண்டு ஒரு வயசான குழந்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பக்கத்தோட பாஸ்டர் சர்ச்சை நடத்துகிறாரு, அங்கே திருந்தணும்னு நினச்சி போனேன். எனக்கு தெரியுது அங்கே போனால் ஒரு திருத்தம் எனக்கு உண்டாகும். ஆனால் நான் நிறைய தடவை நினச்சா கூட அது நடக்காது. நான் திருந்த நினச்சா கூட என்னால் திருந்த முடியலை. என்னைக்கு நான் வந்து நல்ல சந்தோஷமான இதை வீட்டில் சாகிறாரு. அது ஒரு விசேஷம்னா எங்கள் அம்மா பற்றி ஏழு பண்ண ரெண்டு பிள்ளைங்க, அது பெரிய ஸ்டோரி. மூத்த சகோதரி சூசைட் ஆகும் ஆரம்பத்தில், இன்னொரு தங்கச்சி இறந்து போனேன். அப்பா வந்து என்ன நல்ல அன்புள்ளவர் தான். இப்போ எனக்கு திருந்தன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் ப்ரேயருக்குன்னு போனேன். இவர் கொஞ்சம் தண்ணி போடுற சுபாவம் உண்டு. அப்போ நாங்கள் மத்தியானம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறேன். எனக்கு ஒய்ஃப், என்னோட ஒய்ஃபுக்கு அப்பாவும் இவங்க உட்காந்துருக்காங்க, கட்டிலே உட்காந்துருக்காங்க. நான் இப்போ என் ரூமில் உட்காந்து சொல்லேன், பையன் இப்படி கை தட்டினா அப்படியே, பையன் சின்ன வயசு பையன் இல்லை, அங்கே பாட்டு பாடி வேணும், நான் கை தட்டினான்னு சொன்னேன். என்ன இப்போ எங்கே கை தட்டினா, அது இப்படி நான் போகிறேன், நீ அங்கே எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே இவருக்குள்ள மனசு என்ன இருந்தேன் தெரியாது. ஆனால் சாத்தா வந்து எப்பவும் சரி, தெரியும் மந்திரவாதிகளாம் பார்த்துருக்கேன், குடல் வெடித்து செத்துருக்கான் மந்திரவாதி, குடல் வெடித்து செத்துருக்கான், கேன்சர் குடல் கேன்சரும் செத்துருக்கான், தூக்கு பிடிச்சது என் பாய்ச்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்கான். அடுத்த குடும்பம் விரோதம் எவன் செயல்பட்டாலும் அவன் அப்படி தான் வாழும், அப்படி தான் போவான், அது இயற்கை. ஆனால் எங்கள் அப்பாவுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருந்தது, தற்கொலை நான் அப்பாவிட்ட இருந்தது. ஏன்னா அவர் நிறைய குடும்பங்களை அவர் கெடுத்துருவார். அதுலேயும் சன்மார்க்கும் துன்மார்க்கும் ரெண்டு இருக்குது. இந்துத்துவத்தில் சன்மார்க்கம் இருக்குது, நம்ம மாதிரி நம்மளோட டீசெண்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு பிராமண வீட்டில் நம்ம போச்சுன்னா அவங்க வீட்டில் போனால் முதல்ல நமக்குள்ளா தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, அங்கே எந்த விக்கிரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாறு கொடுக்கான் சன்மார்க்கம். துன்மார்க்கன் நேரம் மாறி செய்கிறாங்க, பிசாசை விட்டு கொலை பண்ணுறாங்க. சன்மார்க்கன் அப்படி கிடையாது, அந்த இது அந்த மந்திரங்களை சொல்லி அவங்க அதை வந்து நம்ம ஓம் பஞ்சாட்சரா நமக, ஓம் பிரம்மனே நமக, பஞ்சாட்சரா அஞ்சு காயங்கள் ஆண்டவராக இயேசு தான், அது எல்லாருக்கும் தெரியும். பிரம்மனே நமகன்னா கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு ஆண்டவர் ஒன்றுன்னு ஆண்டவராக இயேசு தான். அப்போ அவங்க தான் அதை நம்ம சமஸ்கிருதம் உச்சரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல அது போடுறதில்லை, பொண்ணு அவன் எல்லாம் கிருஷ்ணன் ஆகிடுவான்னு பயந்து போய் நிறைய பேர் போடாமல் இருக்கிறாங்க. அப்போது வீட்டில் அஞ்சு சகோதரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நாங்கள் எனக்கு மனசுலேயே தலாவணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன். எங்கள் அப்பா மனசில் நினச்சாரி வாங்கி கிறிஸ்டனில் போயிட்டான். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்டு, கல்யாணத்து மட்டும்தான் அவருக்கு ஆனார். அவருக்கு உண்மையாக மதம் மாறி அவர் பணம் மாறி போனதில்லை, கல்யாணத்து வேண்டி ஆசைப்பட்டு போயிட்டார். அந்த நிலையில் போய் அப்படியே பண்ண அவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான். அப்போ இவன் கிறிஸ்தவத்துக்குள்ள போனேனால இனி நம்ம செட் ஆகாதுன்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருக்க பிசாஸ் இல்லை, அது விடாது இல்லை. நான் ஆராதனை முடித்து நைட்டு வந்தேன், திடீர்னு வீட்டில் ப்ராப்ளம் பண்ணார், பாய்ச்சனை எடுத்து குடிச்சிட்டார். கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கலையகாலால் ஐசக் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியில் அதில் கொண்டு அட்மிட் பண்ணி வச்சோம். மூணாம் நாள் இறந்துட்டார். மூணாம் நாள் இறந்தேன்னா அவரே வந்து சாதாரண நம்ம எந்த இடத்துல யாரை பார்த்தா கூட ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா, கடைசி நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். அதுவரையும் தெரியும் அந்த பிசாஸ் என்ன பண்ணுறான், அவனு அந்ததுக்குள்ளே தள்ளிட்டு அவன் போயிடுறான். தற்கொலையை அவனுக்குள்ளே பூந்தா தான் அவன் சூசைட் பண்ணாலும் அவன் செய்ய மாட்டான். இந்த பிசாசு தற்கொலையை நான் அவனுக்குள்ளே பூந்துச்சு, அது எங்கள் அப்பாவுக்குள்ளே பூந்துச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அப்பா வச்சு விஷம் பாய்ச்சல் சாப்பிட வச்சுச்சு, அது தள்ளிவிட்டு அது போயிட்டு. அப்புறம் அந்த அது வந்து உயிர் போகிற நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, என் மூஞ்ச பார்க்குறாரு. அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தான், தூக்கு போட கயிறு போடுறான், ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி ஏற்றி விடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த அவயசத்தில் அவன் பண்ணிட்டு கயிறு உள்ளே போட்டு அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுவரையும் அவன் ஜெயித்தான். அந்த கயிறு உள்ளே போனால் ஐயோ நான் தப்பா என்ன யாரும் காப்பாற்றாள், இதே மாதிரி ஒரு சாப்பிட்டா இருப்பாருங்க, அப்படியே உயிர் போகிற நேரத்தை அப்படி மோஞ்ச பார்க்குறாரு. இது தப்புன்னு அப்போ தான் அவர் உணர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறது, விஷயம் முடிஞ்சு போச்சே. மூணு நாள் இறந்தார். இறந்து அந்த ஸ்பிரிட், அந்த தற்கொலை நாவி என் உடம்புக்குள்ளே ஏறது எப்படி நான் உணர்ந்துட்டேன்னா, முதன் முதல்ல நாங்கள் நம்ம அந்த இடத்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேதனையோடு இருக்க நேரம் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார், பக்கத்தில் அவர் தான் வந்தார். வந்து எனக்காக செபிக்க ஆரம்பித்தார். செபிக்க ஆரம்பி இப்படி நான் தலை என்ன தெரியும் இப்படி தலை விட்டது அப்படின்னு ஸ்பிரிட் வெளியே வருது. அது வரைக்கும் என் உடம்புல வலி சொற்பம் இருந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே
0: அப்போ நீங்கள் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சு பிறகு
1: ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வந்து
0: முந்தி வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது போராட்டங்கள், பிசாசன் போராட்டங்கள், பலவீனங்கள்,
1: நாங்கள் எல்லாமே அதுக்குள்ள தானே. நானே ரெண்டு எங்கள் மூத்த சோழி சூசைடு தானே.
0: ஆமாம், அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது
1: ஏன் லைஃப் இந்த கதை நான் இப்போ கேட்க அந்த இதுக்கு வரேன். எப்படின்னா இது எனக்கு உடம்பு தெரியும், உடனே வலி சொற்பம் உள்ள ஆட தொடங்கிட்டேன். ப்ரேயர் பண்ணால் தான் வீட்டில் பூரியக்கார காலு மிதிச்சோடேன், சாத்தானே அங்கே நிற்க முடியலை. அது எனக்குள்ள பிசாசு எனக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு ஆட்டம் ஆட்டுச்சு வீட்டில் கடந்து பெரிய காலு. ரெண்டாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு. நம்பர் 1, 2, 3 ஆவிகள் போராட்டம் வந்து சாதாரண நிறைய பேருக்கு தெரியாது விஷயம் என்னான்னு. நமக்குள்ளே இருந்தால் நம்மளை காலி பண்ணிவிடான் பிசாசு. நமக்குள்ள பிசாசுக்கு நமக்கு தெரியாது, பாம்பு மாதிரி ஆடி வருவேன், வலி சொற்பம், கொலை வரையா வாழை எடுத்து வெட்டுவேன். வாழை வீட்டில் வெட்டுறதுன்னா எல்லாரையும் வெட்ட போகிறது, பிடிச்சி கட்டி போட்டிருப்பாங்க. தற்கொலை நாவி உடம்புல வருது. அதுதான் எனக்கு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து இந்த பால் டயர் சாப்பிட்டா பயங்கர ஸ்மெல் உள்ளது. அவர் இறந்து போய் ஒரு வாரம் கழித்து என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ஏறுது. அப்போ எனக்கு உடம்பு பால்டா ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்பிரிட் அப்படின்னா 15 வருஷம் வந்து ஒரே ஆட்டம் பிடிச்சு கட்டி போட்டிருப்பாங்க.
0: பதினஞ்சு வருஷம்
1: பிடிச்சு கட்டி போட்டிருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. வீடு ஃபஸ்ட்டு பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணார். உடனே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சுட்டு வலி சொற்பம் நம்பர் 1 நான் ஒன்று வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா தான் பேச மாதிரி. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது ஃபுல்லாக தண்ணி அடிச்சு கீழே வளர்ந்தா எப்படி தெரியும். ஒரு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டான் அவனுக்கு தெரியுது, அவன் சேர்த்தா அப்படியே அந்த மாதிரி. எனக்கும் அந்த ஸ்பிரிட் உள்ள வந்தோட எனக்கு எப்படி ஒரு விட்டு வரும் உடனே உள்ள வந்தாச்சு. அப்போ நம்பர் 1 பாம்பு, பாம்பு ஆடம். அடுத்து நம்பர் 2 இந்த சூலாதை எடுத்து குத்துற கேஸ் ஒன்று உண்டு. அது பயங்கரமாக என் உடம்புல ஆடிட்டேன். சுடுதண்ணி கேட்கும், எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடு, கற்பூரம் பண்ணுறது கேட்கும். அது ஆடும் ஒரு வாக்கில், அது 1 மணி நேரம் ஆடும். இப்போ டைம் கேட்டு ஒன்றா கிட்டத்தட்ட 7 மணின்னு விடியாகல, 4 மணி ஆட்டம் தான். இவர் பாவப்பட்ட மனுஷன் ராத்திரியும் பயிலும் கிடந்து போராடி மரணத்தோடு, எனக்கு மரணம் சம்பவிக்க சுச்சுவேஷன். என்ன யாருக்குன்னு, எங்கள் அப்பா சூசைடு, அக்கா மூத்த சகோதரி ஆரம்பத்தே சூசைடு, தங்கச்சி ஒருத்தி இறந்து போனான், இப்போ 4வது பிசாசனை பிடிக்கிறான். எங்கள் அம்மானு சொன்னால் அவங்க வந்து சுராயத்தை மீன் வணங்குறவங்க தான், மூக்கு கூப்பிட வணங்குறவங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தான் விசுவாசம், நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட்டும் என் உடம்புல நாடுது. எங்கள் அம்மாட்ட பேசு, நீ எனக்கு அது செய்த இல்லை, இது கொடுத்தால இப்போ ஏன் தரமாட்டேங்கிற, அதனால் உங்கள் குடும்பத்தை நான் விட மாட்டேன்னு சவால் விடுது. ஏன்னா எங்கள் அம்மா அதில் ரொம்ப தீவிரமானவங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கப்போ தான் வந்து அந்த தூங்க முடியாது. சாப்பாடு இப்படி இருப்போம் பாருங்கள், அது சாப்பாடு விஷயம் தான் மெயினாக வரேன். சாப்பாடு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். சாப்பாடு பார்த்தா எனக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் வந்து ஜெபம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னு கத்துவேன். அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு சொட்டு ஜெபம் அணைக்குமுன்னு நிற்க முடியலை. ஏன்னா கர்த்தர் ஊழியக்காரங்க ஆண்டு வல்லமையாக வச்சுருக்காரு பாருங்கள். அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டில் பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு அப்படி சாப்பாடு போட்டேன்னா சாப்பாட்டில் கிரியே இருக்குது. அதை சொல்ல வரேன். இப்போ நம்ம ஹோட்டல் 2 பேர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டில் கிரியே இருக்குது. வடிவே ஒரு ஹோட்டலில் போகிறோம், அங்கே எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. பூஜை பண்ணி சில இடத்துல பெரிய டம்ளரில் பிளாஸ்டிக் பெரிய கிளாஸில் வந்து லெமன் வச்சு வச்சுருப்பாங்க. அங்கே மந்திர தகடு வச்சுவாங்க, முதல்ல வேக கொண்டு வைப்பாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம அதை வந்து சாப்பிடறது ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இது எங்களுக்கு அது தெரியாது இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பிச்சு எங்களுமே தெரியாது. அதனால் பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணி என்ன கொடுத்துருப்பாரு. அப்போ யாருக்குனவே தற்கொலை நான் உடம்புல ஆடுது சொல்லு, உங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாட்ட போராடு சொல்லு, பேச மாதிரி ஆடி சொல்லுது, உன் குடும்பத்தை ஏற்கனவே நான் 2 பேரும் சூசைட் பண்ண வச்சேன், உன் இளையவன் பரமேஸ்வரனை நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண வைப்பேன்னு பிசாசு சவால் விடுது. அப்போ வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியோ அப்படி நான் ரிச்சப்படுத்தணுமேனு. எங்கள் பாஸ்டர் பேர் ஸ்ரீபன்சன் பாஸ் அவர், ஒரு சால்வேஷன் ஆர்மிலேருந்து ரசிக்கப்பட்டு சர்ச்சை நடத்துகிறவர். அப்போ எப்படியாவது பண்ண ராத்து 15 வருஷம் போராடி இருக்காங்க. 18 பிசாசு, ஒரு பிசாசு 200 நண்பர்களை வச்சுருக்கு. நம்ம இந்த தண்ணி அடிக்க போகிறோம் சேர்ந்து போகிறான் இல்லை, அப்புறம் தண்ணி அடிக்க போகிறான் நான் ஒரு 10 பேரும் சேர்ந்து போக மாதிரி, இதுவும் நண்பர்களை வச்சுருக்கு. ஒன்று 1 மணி நேரம் ஆடுது, அது சொல்லுது, அடுத்து அது ஒன்று நண்பர்களை கொண்டு. இப்படி என்ன உடம்பை இது வந்து மொத்தமாக கேடகம் பயன்படுத்தி என் உடம்பெல்லாம் இட்டு போச்சு. இப்போ கூட எனக்கு அந்த தலை வெட்டி வெட்டி இப்படி கிடக்கும். இப்போ கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நான் ஊழியத்தில் வந்து பார்த்து 20 வருஷம் தாண்டிச்சு. அப்போ அந்த ஸ்பிரிட் அன்னைக்கு ஆடின 15 வருஷம் ராத்திரி பேரும் போராடினால அந்த ஸ்பிரிட் ஆடி ஆடி என் நரம்பெல்லாம் வீக் அஞ்சு போய் ஸ்கேன் பார்த்தா கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு வைப்ரேட் ஆகி நரம்பெல்லாம் லூஸ் ஆச்சு எனக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா பிரெயினில் கட்டி இருக்குன்றான். காரணம் அன்னைக்கு வந்து அந்த இப்படி தலை முடியில் பிடிச்சி உருக்கி வச்சுடும், ஆடும் பயங்கரமாக ஆடும். இப்போ யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. 1 மணி நேரம் ஆடுது, திருப்பி அடுத்த வருது. இப்படி விடிய விடிய விடிய ஒரு 15 வருஷம் யாருக்கும் தூங்க முடியாத சூழ்நிலை. அது எங்கள் அண்ணா அண்ணி எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க ஊழியத்தில் இருக்க ஆரம்ப ஸ்டேஜ் அதெல்லாம் பெரிய சாத்திரம். அவங்க எல்லாம் வந்து ஒன்றா விட்டு தூங்க முடியாது. அது மட்டும் இல்லை, வீட்டில் சண்டை வைக்கணும்னே நான் திருப்பி வருவேன். வீட்டில் எப்படியாவது சண்டை உண்டாக்கணும்னு நினச்சே வருவேன். டூ வீலரில் போகும்போது குறைவாக போட்டுகிட்டே போவேன். இப்போ மார்த்தாண்டம், மார்த்தாண்டத்துலேருந்து 8 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் மார்த்தாண்டம்னு அடித்தேன்னா 2.5 மணி, 3வது குளித்தர, 4 பிறந்தாலும் விட்டு போகும்போது 4 குறைவாச்சு, 5வது வீடு, வீட்டில் போய் பார்ப்பேன், நேரம் சண்டை வலிச்சு போடுறேன், என்ன பண்ணுறது, பெண்டாட்டி அடிக்கணும், இப்படியே நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்டாட்டி அடிக்க என்னதுனால தெரியாது, அந்த ஸ்பிரிட்டு அந்த குறையிறாண்டு பெண்டாட்டி அடித்து கீழே தட்டி எத்தனை மரணம் சம்பவிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்துட்டே இப்போ சுற்றி பார்ப்போம், ஒன்றும் இல்லை, நேராக கிச்சனில் போவேன், கிச்சனில் போய் பார்த்துட்டு பழைய தண்ணி இங்கே இருக்குன்னு கேட்டு உடனே அடித்தாச்சு கம்படுத்து. உடனே ஐயோடு நடந்து ஒரே கத்து, எங்கள் அண்ணா நீ என்னை பார்த்து விளக்குவாடே பாவாண்டா அடிக்காதடான்னு, எல்லாம் பெரிய ஸ்டோரி. அப்போ இதெல்லாம் எனக்கு உடம்புகளை இருக்குது. அப்போ அந்த எண்ணெய் வந்து ஜபம் பண்ண பிறகு அந்த ஒரு சொட்டு எண்ணெய்க்கு முன்னே அந்த சாத்தானை வைக்க முடியலை. எல்லாம் சொல்கிறாங்க, பெருசாக பேசுகிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாது.
0: எப்போ உங்களுக்கு பூரணமாக விடுதலை ஆச்சு?
1: விடுதலை ஆன காரணம் என்னான்னு சொன்னால், 15 வருஷம் இப்படி போச்சு. அப்போ நான் எனக்கு ஒரே தென்னா மரணம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சூசைட் பண்ணணும். ட்ரெயினில் போனால் ட்ரெயின் பார்த்தா அதுக்கு மேலே விழுந்தால் நல்லாயிருக்கும், லாரி பண்ண லாரிக்கு மேலே விழுந்தால் தான், ஏன்னா இறக்குன விஷயம் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கப்போ மனசு வேதனைப்பட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறது, சரி எப்படியோ நிறைய பேர் சொன்னாங்க இது அடுத்த லைனில் வந்தாச்சு, இதுவும் போக போகுதுன்னு எல்லோரும் ஊரே சொல்ல தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நான் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவர் இந்த பிரச்சனை இது, ஏன்னா மரணம் சம்பவிக்கும் நல்லா தெரியுது நமக்கு, இப்போ உடம்புல ஒரு கொசு கடிச்சாமல் தெரியுது, அப்போ நம்ம ஸ்பிரிட் நமக்குள்ளே எப்படியோ காலி பண்ணோம்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, இரவு நேரத்தில் நான் ரெட்டக்கரை வேட்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கி வந்த நோக்கம் என்னன்னா எனக்கு வயிற்றுன்னு வயிற்று போடணும் ஆசை வந்துட்டு மனசுக்குள்ள, அதை வாங்கி ரெட்டக்கரை வாங்கி வச்சேன். அப்படி திடீர்னு அந்த 15 வருஷமும் யுத்த காலத்தில் மலையாள பாஷை தான் அதிகமாக பேசுகிறது, அந்த ஸ்பிரிட் மலையாளம் தான் பேசணும். அப்போ ஒரு நாளை பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. அப்போ திடீர் எனக்கு என் வீட்டில் நான் தனியாக இருந்து நான் பேசுகிறேன், இங்கே என்ன நடக்கு பாருங்க மலையாளத்தில் இவட என்ன எந்த நடக்கும் நோக்கு என்னன்னு பார்த்தா நேராக போகிறோம் பாருங்கள், என்ன தெரியாமல் நான் ரெட்டக்கரை வெட்டி வாங்கி வச்சதுக்கு ஒயிட்டன் வெட்டி போட்டணும் ஜபிக்கணும், அந்த எண்ணத்தில் வாங்கி வச்சேன். வீட்டில் ட்ரம் அடித்து பாட்டு, ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பிரசன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன், என்ன சாட்சியே பெரிய புக்கை எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்னன்னா என்ன தெரியாமல் மலையாள பாஷை வருது, என்னடா இன்னும் இப்போ என்ன நடக்கும் பாருங்க, பார்த்தா பாருங்கள் ஸ்பிரிட் பயங்கரமாக எனக்கு உடம்பு ஏறிச்சு எல்லாம், வீட்டில் யாருமே இல்லை. நேரில் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கான், அவன் பாம்பு, அவன் எப்படின்னு அவர் சின்ன பிரச்சனையில் சொந்தமாக இருந்த லாரியை வரைக்கும் அவன் விற்றுட்டான், என் குடும்பத்தை காலி பண்ணணும்னு நினச்சி. அங்கே போய் அங்கே நாகக்கன்னியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ண தொடங்கிட்டான். அப்போ சாயந்தரம் நேரம் நான் இப்படி உட்கார நேரத்தை அந்த ஸ்பிரிட் வந்து என்ன காணும், இப்படி ரோஜாப்பூ மாதிரி ஒரு முகம், நல்ல அழகான பெண் உருவம், ரோஜாப்பூ மாதிரி இருக்கு கலர், அப்படியே பாம்பு, அந்த பாம்பு அந்த மூஞ்சி இப்படி இருக்கும், பாம்பு இப்படி கிடந்து என்ன நான் அப்படி உட்காந்து இப்படி பார்த்தா கண்ணில் காணும், வந்து கிடக்கும் சாயந்தரம் மேலே வந்து கிடக்கும். இவன் அங்கே போ சொம்பில் தண்ணி எடுத்து அங்கே போயிடுவான், இவனுக்கு எப்படியான காலி பண்ண நினச்சாங்க, இப்போ அவன் காட்டடையில் அடிப்பட்டு செத்து போனான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு, எனக்கு ஒரே காவலை ஆண்டவருக்குள்ள வராமல் ஒரு ஆத்மா பாதாளத்தை போச்சு என்னோட எண்ணம் இல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சொல்கிறேன், அப்போது என்ன நடக்குன்னா அந்த வீட்டில் எங்கள் அப்பா பாய்சன் சாப்பிட்டது, என்னை மூத்த சவை சூசை தூக்குப்பட்டா, தங்கச்சி நாலாவது பிசாசு சவால் விட்டுட்டு இருக்கான், அப்போ என்னையும் காலி பண்ண தீர்மானம் பண்ணிட்டான். அப்போது என்ன தெரியாமல் நான் வீட்டில் யாரும் இல்லையா மலையாள பாஷை பேசிட்டு திடீர்னு போய் அந்த ரெட்டக்கரை வேட்டி எடுத்து அப்படி ஃபேனுக்கு முன்னே கொண்டு போகிறேன். ஏதோ நடக்கு, இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, இங்கிலீஷ் படத்தில் இப்படி இப்படி பார்த்த மாதிரி ஏதோ தூக்கி விடுதானே, அப்படி பெரிய ஒரு 1000-2000 எனர்ஜி பல்பு அடித்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு, சொல்லி என்ன ஸ்மெல்லுன்னா அந்த ஒரு கல்யாண வீட்டில் நிறைய சாப்பாடை விளம்பி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு இலையெல்லாம் கொண்டு போட்டப்போ மறந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாய ஸ்மெல்லு பழம் இதெல்லாம் அழுக்கி ஸ்மெல்லு மேலே அடிக்குது, பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு தூர ஸ்மெல்லு, அப்படியே எனக்கு தூக்குது, நான் சோத்துறேன், வீட்டில் யாருமே இல்லை, அதே ரூமில் அப்போ சோத்திரம் சோத்திரான்னு சொன்ன பிறகு என்னால் ஜபிக்க முடியல. கடைசியில் நான் பரிசுத்தாவி எங்கே உண்டு அங்கே விடுதலை என்ன அவ்வளோதான், உடனே கீழே இட்டுட்டு மாட்டேன், அப்படி ஜீவன் தப்பினேன். பரிசுத்தாவியான்னு மட்டும் இல்லைன்னா இந்த இடத்த நான் பைபிள் வச்சுட்டு இருக்க முடியாது. நான் 10,000-1,00,000 ஜனங்க மத்தியும் நான் சாட்சி விடலாம். அப்போ எனக்கு நான் மனசு நினைச்சு, ஆண்டவர் நீ இருந்த பிரச்சனை விடுதலை செய்தா அவனோட ஊழிய தச்சுவேன். அதுக்கு முன்னே நான் சின்ன வயசு அரசியல் எம்எல்ஏ ஆன ஆசைப்பட்டேன், 1992 கட்சி ஆரம்பித்தேன், குமரி மக்கள் இயக்கம், அதில் வந்து 7 தொகுதியும் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்பு நம்ம சொல்லணும்னு சொல்லி சட்டசபையில் கொண்டு போன 7 எம்எல்ஏக்களை கொண்டு போகணும்னு நினச்சி நடக்கலை. அன்னைக்கு சொந்த கொடி குமரி மக்கள் இயக்கம், சிவரெழுத்து அண்ணன் அழைக்கிறா பரமேஸ்வரன்னு சிவரெழுத்து அழைக்க இளைஞர் படை தளபதியின் போட்டெல்லாம் சிவரெழுதினோம், எழுதி அசம்பிளி எலெக்ஷன் தோற்றேன், 96 அப்போ அன்னைக்கு 18 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏகப்பட்ட சொத்தெல்லாம் விட்டு கட்சி ஆரம்பித்து கொடி உண்டு பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் பண்ணேன். அப்போ இதெல்லாம் பார்க்கப்போ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் தப்புறது தப்புறது வேறு வழியே இல்லையா ஆண்டவரேன்னு நினச்சி மனசு நினச்சி ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை செய்ய சமர்ப்பித்தாங்க. அப்போ என்ன நடக்கு, ஒரு ரியாக்ஷன் உண்டாகுது, அங்கே வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது. எப்போ நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கணும் அப்போ பிசாசு அலறான். பிசாசு அலற மட்டும் இல்லை, அவன் போராட தொடங்கிட்டான். அது வரைக்கும் என்ன போய் கண்டுகொள்ளாதவர்களும் எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். விடக்கூடாது, எப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை பைபிள் எடுக்கிறோமோ அப்போ தான் சாத்தான் நமக்கு எதிராக வரும். அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டான். அப்படி ஆகி என்னோட ஜீவன் எப்படியோ ஆண்டவர் கிருபையினால கத்திர ஊழியக்காரன் ஜபம், என் அண்ணன் அன்னைக்கு ஜபம், எங்கள் அம்மா ரசிப்பில் வந்துட்டான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கப்போ பெரிய குளம், பொட்ட குளம், பெரிய குளத்தை ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊரே ஏன்னா பரமேஸ்வரன் இப்படி இருந்தாலும் மாறிட்டானே. படி பூஜை நடத்தி படந்து சபரிமலைக்கு போகிற கேஸ் தாங்க, டான்ஸ் ஆடப்போம் பயங்கரமாக எல்லா இந்து கோயிலையும் நான் இல்லாத இடமே இருக்கேன். பயங்கர பாட்டு எங்கே போனாலும் இந்த இந்து ஸ்கூல்லேயே ரெண்டு பெஞ்சு, ஹிந்து பெஞ்சு கிறிஸ்தவ பெஞ்சு, இப்படி இருக்க நேரத்துலையும் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமாக ஜனங்கள் பார்த்தாங்க, ஆச்சரியமாக பார்த்தாங்க. கடைசியில் ஆண்டவர் கிருபை நாளே தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனம் நினைக்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அரசியல் மேடையிலலாம் பயங்கர பேச்சாளராகும். முதல்ல காங்கிரஸில் இருந்தேன், அப்புறம் டிஎம்கேயில் வந்தேன், அப்புறம் பாம்பேயில் வந்து சிவசேனா கட்சியில் இருந்தேன். இந்த சின்ன வயசு அந்த எண்ணங்க அப்போ தான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் போய் பேசிட்டு வந்து நைட்டு வீட்டில் படுப்பேன், எனக்கு தரிசனம் வரும். பெரிய தரிசனம், பெரிய மீன்களை பிடிக்கும் மாதிரியும், 10,000-20,000 ஜனங்கள்கிட்ட போய் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண மாதிரியும், பாம்புக்கு தலை வலி சொற்ப தலை பெரிய 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாம்பு பெருசாக இருக்கும், தலை அடித்து உடைக்குவேன் தரிசனம். புள்ளக்கிட்ட 5 வருஷம் இதோட விசேஷம் என்ன கேளுங்க, அந்த பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு உபாசம் இந்த மாதிரி இருக்கிறோம். உபாசம் இருக்கும்போது 2:30 மணிலேருந்து

0: பூரா மீன் இதை சாப்பிடு இதை சாப்பிடு ஆண்டவர் காட்டின மாதிரி குடம் பார்த்தா ஒன்றும் காணாது. இப்படி அந்த இதுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையான இது வந்து ஊழிய தரிசனம் தான், ஊழியம் தான், அது எனக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்ன தீர்மானம், ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்தா நம்மளோட ஊழியத்தை பிரதிஷ்டை பண்ண தரிசனம் கொடுக்க சபைகளுக்கு அனுப்ப தொடங்கின ஆண்டவர். சபைகளுக்கு எல்லாமே ஆண்டவர் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்க நேரத்தில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு ஊழியத்தில். வீட்டில் ப்ரேயர் ஆரம்பித்தேன், உள்ளையாரி அடித்தாங்க, உள்ளையாரி அடித்து உடைச்சாங்க. ஒரு குரூப்பு ஜனம் எதிராகவே வந்துட்டு பொறாமையினால அல்ல, உண்மையான ஹிந்து ஒருத்தனே அடிக்க முடிய போக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். நான் ஹிந்துஸ்தான் பழகி இருக்கேன், ஆர்எஸ்எஸில் லீடர்ஸ்பட பழகி இருக்கேன். அவங்க எண்ணங்களாலும் வித்தியாசம், அவங்களுக்கு அவங்க இதில் அவங்க விசுவாசம் உண்மையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வயிற்றறிஞ்சும் பொறாமல் பிடிச்சோம், ஒரு குரூப் உள்ளையாரி அடித்து உடைச்சான். 2002 ஒரு கன்வென்ஷன் வச்சோம், வீடாதை சுற்றி கன்வென்ஷன் எப்படியே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பார்த்தா உள்ளேறி அடிச்சு உடச்சி ஒரு ஊழியக்கார் காலி முடிஞ்சு மரக்கட்டை வச்சு நடக்கார். இப்போது 2004 கன்வென்ஷன் போலீஸ் வச்சு தடுத்துட்டாங்க, நடத்த விடவே இல்லை எங்களை. வேணுகால் கமிஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி ஆய்வுணியில் பெரிய ரகலை பண்ணாங்க. ஆனால் கூட நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசுவாச வாழ்க்கை நான் விடவே இல்லை.
1: இப்போ என்ன மாதிரி டைப் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கு?
0: இப்போ நான் தினத்தந்தி மாலை பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தேன், ஒரு 14 வருஷம் ரிப்போர்ட்டாக இருந்து ஊழியம். இப்போ அந்த வேலையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். எல்லா வேலையோட ஆண்டு ஊழியம் தான் பெரிய வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
1: தினத்தந்தியில்
0: தினத்தந்தி மாலை மாதிரி பத்திரிகையில் எங்கள் அண்ணன் தினத்தந்தியில் மேனேஜராக இருந்தேன். இன்னும் நம்பர் 1 பத்திரிகை தமிழ்நாட்டில் தினத்தந்தி தான். அதே மாதிரி மாலை மலர் நம்பர் 1 தான் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கி கரெக்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு தினத்தந்தி குடும்பம்னு தான் சொல்லுவோம், தினத்தந்தி குடும்பம்.
1: வேலையை விட்டுட்டு
0: முழு நேர ஊழியத்தை வந்தேன். இன்னும் ஆண்டவர் கிருபனால நல்ல நிறைய சபைகளுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுது, சாட்சியோட மெசேஜ் தான். ஒரு மெசேஜ்னா 1.5-2 மணி நேரம் இருக்கணும்,
1: ரொம்ப முக்கியம்.
0: அதான் ஃபஸ்ட் சாட்சி முடியும், சாட்சி சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், ஆண்டவர் நன்மைகளை நான் ஏராளம் சொல்வேன். வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு, அதான் எனக்கு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நான் தைரியமாக இருக்கேன்னு எங்கே போனாலும் தைரியமாக நிற்கலாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹேபிட்ஸும் நம்மளோட்டு போச்சு.
1: சரி,
0: இன்னைக்கு ஆண்டவர் அன்புக்கு மட்டும் நான் கடனாளியாக இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தட்டு நான் திருப்பி அடிப்பான், இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியலையே.
1: இப்போ தேவ அன்பு
0: ஆண்டவர் கரங்களை மாற்றிட்டாரு. எனக்கு என்னன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் சுபிசேஷ ஊழியம் தான், சபை ஊழியம் கிடையாது. கிட்ட சொன்னார், உன்னை சவுதி ராஜ்யங்களை அனுப்பினார் ஆண்டவர், சவுதி ராஜ்யம் அனுப்பினார் எனக்கு. அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவும் தான் அந்த ஊழியத்தை செய்யணும் எனக்கு வாஞ்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் எப்போ தகுதிப்படுத்தாரோ அப்போ தான்
1: ஆண்டவர் சேவை நாங்களும் ஜபிக்கிறோம்.
0: சரி,
1: இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியில் பார்க்க போகிறாங்க. இந்த பார்க்க போகிற ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம்
0: உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் உலகமே தெரிந்த காரியம், உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய பாவம். அவரை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டான்னா மற்ற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மட்டும் மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னோட வசனம் சொல்லுது என்னன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிப்படும். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஏற்றா அந்த முழு குடும்பம் ரட்சிப்பு உண்டாகுது. அதனால் முழுசாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். அது அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசியாக மாறுங்க. இந்த வார்த்தையினை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அவர் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் என்னென்ன பாடுகள் வந்தது, விசேஷமாக பிசாசினால் எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டோம். விசேஷம் ஒரு மந்திரவாத குடும்பத்திலிருந்து அந்நிய ஆவிகளுடைய போராட்டத்திலிருந்து மகனை விடுவித்து ஏதோ சாதாரண விசுவாசியாக அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜீவனுடைய சாட்சிகளை தேசமெங்கும் அறிவிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அநேகரை பார்ப்பீர்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசு உங்களை விடுவிப்பார், சமாதானமாய் வாழச் செய்வார் என்று சொல்லுங்கள். இந்த சாட்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஜனங்களுக்காக உங்களை உலகம் மறியட்டும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள், அநேகர் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் பலனை கத்தடத்திலிருந்து எதிர்பார்ப்போம். வந்து சாட்சி,
0: எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட், ஐயா எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
1: ஓகே,
0: உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
1: சரி,
0: எங்கள மாதிரி சின்ன ஊழியக்காரனை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சு ஜனங்கள் மேலே, அது பெரிய ஊழியம்.
1: ஜெபிப்போம்,
0: உங்க ஜெபம் எங்களுக்கு தேவை.
1: ஓகே. கவி பகவத்

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
2: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
3: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேடையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71:23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையில தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடினதான். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அப்பாவுடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிருந்ததுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஆலயத்திலே தேவன் இங்கே விரும்புகிறபடியால் இங்கே வாசம் செய்கிறார். ஆமென். அவர் இருக்கிற இடத்திலே சர்வ மகிமையும் வந்திருக்கிறது. ஆமென். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற இடத்திலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கி ஆமென் ஒவ்வொருவருடைய இருதயங்களை மாளிகை செய்து கொண்டிருக்கிறது.

எல்லா கையை தட்டி பிதா குமார் பரிசு தாவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். சபைக்கு தலைவர் தேவன், சபைக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமேன். எனவே இயேசுவினுடைய தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை அளவில்லாமல் மூடுகிறது. எதற்காக தெரியுமா? பலிபீடத்திலிருந்து தேவ மகிமை ஜனங்களை சந்திக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனினுடைய மகிமை ஜனங்களை தேவ பலிபீடத்திலிருந்து சந்திக்கிறது.

தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. சின்ன ஒரு கூடாரம் தான் பாருங்கள், ஆனால் அது தேவ திட்டமாய் இருந்ததனால, தேவன் சொல்லி மோசே அதை செஞ்சதனால, அங்க அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென். அங்கிருந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாய், அவர்களை வழிநடத்தத்தக்கதாய், தேவைப்பட்ட அத்தனை தேவ மகிமையும் தேவ ஆலோசனையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தது. ஆமென். அது

0: தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம்.
1: இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: Thank you, Lord. Hallelujah.
1: Hallelujah.
0: மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: Thank you, Lord.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஸ்தோத்திரம் அப்பா.
1: Hallelujah.
0: Hallelujah. Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே
1: in this holy service
0: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
1: Let us all praise God. The Lord has brought us with all
0: hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள், தீங்குகள், சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
1: Each and every day the Satan is working against us with all his arrows.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: The enemies are increasing.
0: Suvisesham
1: against the gospel.
0: சத்தியத்துக்கு விரோதமாக.
1: Against the truth.
0: சபைகளுக்கு விரோதமாக.
1: Against churches.
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக.
1: Against the children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
1: Always the enmity between light and
0: இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
1: No fellowship with light and darkness.
0: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
1: The devil is keep on trying to attack us by his weapons.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
1: the Lord is not with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
1: if the Lord is with us,
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: Hallelujah. Who can be against us?
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
1: who can be against us?
0: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நம்ம எல்லாரும் ஒரு மூன்று முறை அல்லேலூயா சொல்வோம்.
1: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில். அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
1: If it had not been the Lord who was on our side.
0: Hallelujah. அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்களா? Hallelujah.
1: They would have swallowed us.
0: Hallelujah. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
1: The snake will swallow.
0: முதல்ல
1: the crocodile.
0: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போடும்.
1: It will swallow.
0: அதுபோல
1: the same way.
0: அந்தகார கிரியைகள்
1: the darkness
0: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
1: Working against us in different ways.
0: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
1: When it is attacking us and what are the steps we take to overcome?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
1: He has given promises.
0: அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடி நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
1: I will deliver him because he
0: கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
1: The Lord is delivering us.
0: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: யாரை விடுவிக்கிறார்?
1: Whom the Lord delivers.
0: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Those who have thirst upon him.
0: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவர்களை கொண்டு அல்ல.
1: Not those who are going away.
0: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
1: Not those who are entangled with the devil.
0: பிசாசினுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
1: Not falling down in the pit of the devil.
0: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Whoever has desire upon him.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும், எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who keeps away from all the evils.
0: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us from all kinds of oppression.
0: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto holy.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of

0: Hallelujah.
1: Hallelujah.
0: இது எப்படி ஆகுமோ?
1: How is it possible?
0: எப்படி இருக்குமோ?
1: How it would be?
0: Hallelujah. ஒரு பயம்.
1: Fear.
0: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Many are under fear.
0: மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for death.
0: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the enemies.
0: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the attack.
0: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
1: The righteous will be bold. Hallelujah. Like a lion.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
1: How many could say I am
0: bold? Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
1: I am bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
1: Though I walk in the valley of death, I will not fear.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
1: The valleys,
0: மரண இருள்,
1: நாம்
0: பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
1: if you don't want to be fearful,
0: தைரியமாய் இருக்க வேண்டுமானால்,
1: if you want to be bold,
0: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
1: We should have faith.
0: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
1: When you have faith alone.
0: Hallelujah.
1: Amen.
0: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
1: We can remove the fear.
0: Hallelujah. இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many could say,
0: நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன்.
1: I am firm in my faith.
0: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது,
1: when you are firm in your faith,
0: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
1: when the trials attack you,
0: அக்னி பற்றி எரியும் பொழுது,
1: when the fire is burning,
0: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
1: Satan throws the arrows.
0: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது.
1: The faith will be the shield for
0: Hallelujah.
1: You.
0: பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
1: Hold on the shield of
0: faith. விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: the shield of faith,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: whoever is holding on,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அக்னி நடுவில் நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk upon him.
0: சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்,
1: where he brought,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: You allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to
0: the செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்திரத்தின் பாதையிலே,
1: the path of wilderness,
0: இடுக்கத்தின் மத்தியிலே,
1: the midst of oppression,
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
1: we are in the oppression,
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to lead us into the prosperity.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: When we understand this,
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, அவிசுவாசம்,
1: the unbelief,
0: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
1: We should not give room for the unbelief, the fear and doubt.
0: பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
1: When we give room for the unbelief, we deny God.
0: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது,
1: when Jesus was taking the cross,
0: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
1: the servant girl said,
0: நீயும் அவரோடு இருந்தவர்தானே,
1: you were with him.
0: Hallelujah. என்று சொல்லும் அந்த மனுஷனை நான் அறியேன்.

0: never knew him, he said.
1: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
0: And Peter is denying.
1: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
0: Because of the fear.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: Hallelujah. என்ன வந்தாலும் சரி.
0: Whatever it may be.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் பயப்பட மாட்டேன்.
0: I will not get fear.
1: நான் தைரியமாய் இருப்பேன்.
0: I will be bold.
1: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
0: I will resist.
1: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்.
0: When you have that assurance.
1: நாம் என்ன செய்ய முடியும்?
0: What can we do?
1: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
0: our battle,
1: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
0: tribulations and trials,
1: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
0: We can come out from all
1: Alleluia.
0: This.
1: அது மாத்திரமல்ல,
0: not only that,
1: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
0: The Lord will make us a good testimony.
1: Alleluia. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
0: You got the victory.
1: Alleluia. Oh, thank you, Jesus. பிரியமானவர்களே,
0: Dear children of God,
1: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்.
0: In this morning the Lord says,
1: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்திலே,
0: Romans 16,
1: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: and 20,
1: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
0: Thou hast man to ride over our heads.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார்.
0: God of Israel bruise Satan under your feet shortly.
1: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
0: Why the Lord is giving such
1: பழைய
0: promise?
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே.
0: The Old Testament.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
0: And God is talking to Satan.
1: Hallelujah. எப்பொழுதென்றால்,
0: when
1: யோபனுடைய புத்தகத்திலே,
0: Book of Job,
1: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
0: அவன்
1: கர்த்தருடைய சந்ததியில சந்நிதியில வந்து நிக்கிறான்.
0: He is coming at the presence of God.
1: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு.
0: Lord is saying,
1: Hallelujah. வாசிக்கு 6வது, 6வது, 7வது, 8வது வசனத்தை படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக விருதாவாகவா பயப்படுகிறான்? அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? போது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
0: When you read this,
1: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
0: The Almighty God is talking to Satan here.
1: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறாரு.
0: He is asking Satan,
1: நீ எங்க இருந்து வர?
0: Where are you from?
1: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing that he is the God who sees us?
1: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
0: Nothing is hidden before God.
1: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரன்னு கேக்குறாரு.
0: God is asking, where are you from?
1: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
0: Then what?
1: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
0: Have you considered my servant Job?
1: யோபு கிட்ட, யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
0: Do you consider my servant Job?
1: Amen.
0: Amen.
1: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
0: That's why he has come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது ஆண்டவர் அறிந்து தான் கேட்கிறார்.
0: The Lord knows it, then he asks.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: அப்புறம் என்ன சொல்றாரு?
0: What he says?
1: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக அவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
0: And you made a hedge around him.
1: Hallelujah. அவன் விருதாவாகவும் உங்களுக்கு பயப்படுறான்.
0: Does Job fear God for nothing?
1: அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறேன்.
0: You made a hedge around him.
1: அல்லேலூயா. அவனை பாதுகாக்கிறேன்.
0: You are protecting him.
1: அவனுக்கு நன்மை செய்கிறேன்.
0: You do goodness.
1: அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
0: That's why he அல்லேலூயா.
1: இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
0: Why God allowed him to talk?
1: அல்லேலூயா. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
0: Not necessary to talk with him.
1: சாத்தான் ஒரு எதிராளி.
0: And Satan is enemy.
1: சாத்தான் என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி என்றால் எதிராளி, எதிராளி என்றால் சத்ரு.
0: Satan means adversary.
1: அவர் விரோதி.
0: And he is the adversary, enemy.
1: அந்த சத்ருனத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
0: God need not talk to him.
1: அல்லேலூயா. ஆனால்
0: பட்
1: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
0: when God talks with him,
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா,
1: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing some part.
1: அவன் பூமியெல்லாம் சுத்தின்னு வரான்.
0: He is roaming around the earth.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: எதுக்காக சுத்திட்டு வரான்?
0: What for?
1: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
0: As the roaring lion is,
1: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
0: The Lord is revealing, he is roaring around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
0: He works against us.
1: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
0: The Lord brings out from Satan's mouth.
1: ஏன் ஆண்டவர்ட்ட வந்து நிக்கிறான் அவன்?
0: Why did he come to the Lord?
1: தொட முடியல.
0: He could not touch him.
1: Hallelujah. செய்ய முடியல.
0: He could not touch.
1: தொட முடியல.
0: He could not touch.
1: ஏன்?
0: Why?
1: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
0: There is a hedge around him.
1: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord is revealing it for us.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: The evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொடான்.
0: Evil cannot touch him.
1: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
0: Evil cannot touch us.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: ஏன்னா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
0: Because God has fenced us. Amen.
1: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
0: If there is no hedge, he would have entered.
1: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
0: This is the incident happened in Old Testament.
1: அந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
0: in the New Testament,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
0: He told very clearly.
1: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: I give authority against the devil. Because
1: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
0: Luke 10,
1: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
0: I could see the devil is coming down like lightning.
1: எப்படி விழுந்திருக்கிறான்?
0: How did he fall?
1: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
0: He was pushed down like lightning.
1: Hallelujah.
0: To the earth.
1: Amen.
0: Amen.
1: அவன் தள்ளப்பட்டவன்.
0: He was pushed down.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: அவன் விழுந்து போனவன்.
0: He is fallen.
1: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
0: What is his work?
1: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
0: Against the children of God, he works.
1: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
0: He just makes trouble.
1: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கிறது.
0: That is the works of the devil.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல, ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் தாயா என்று சொல்றது இல்ல.
0: He is not saying, do you consider my children? Because
1: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
0: In order to destroy the works of the devil, the son of man came down.
1: அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
0: Full of evil in this world, the Lord knows.
1: கலாத்திற்கு நிருபம்,
0: Galatians,
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1,
1: நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: fourth verse,
1: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.
0: He committed himself because of our sin.
1: Hallelujah.
0: Hallelujah. Hallelujah.
1: நம்மை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்தோம்? கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்.
0: Only the Lord could deliver us from all the world.
1: ஏன் விடுதலை ஆக்குகிறார்?
0: Why is delivering us?
1: கொலோசியர் 1:13 வாசிக்கும் பொழுது,
0: Colossians 1:13,
1: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து.
0: The power of darkness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இருளின் அதிகாரம்,
0: the power of darkness,
1: hallelujah, இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்தில் தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தரை பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா,
0: important truth,
1: நாம் இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறோம்,
0: what is our condition right now,
1: இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோம்,
0: how we were
1: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We have to understand it very clearly.
1: எபேசியருக்கு எழுதின இரண்டாம் அதிகாரம்
0: Ephesians 2
1: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது,
0: first two verses,
1: அங்க என்ன வாசிக்கிறோம், hallelujah, எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்,
0: how did we die,
1: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார், உயிர்ப்பித்தார்,
0: he quickened us,
1: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக, அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய்
0: திருடுறான்,
1: அந்த இருளின் அதிகாரம்,
0: the power of darkness,
1: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான், கொலை செய்யறான்,
0: why is murdering,
1: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்,
0: why he commits suicide,
1: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது இந்த உலகத்துல,
0: why cruel things are happening,
1: அக்கிரமம் ஏன் நடக்குது,
0: why the wicked things happening,
1: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு,
0: who is making to do,
1: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க, அல்ல ரெண்டாவது வசனம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி, எல்லாம் கவனிங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு,
0: the prince of the air,
1: யாரு, ஆகாயத்து அதிகார பிரபு,
0: prince of the power of the air,
1: அவன் என்ன செய்யறான், இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்,
0: he is working to do evil things by men,
1: அதனால தான் கலகம், எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம், இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்,
0: இன் ஸ்ரீலங்கா,
1: உக்ரைன்ல யுத்தங்கள்,
0: உக்ரைன்
1: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்,
0: வார் பிட்வீன்
1: உள்நாட்டு கலகம்,
0: இன்சைட் த கண்ட்ரி,
1: உள்நாட்டு பூசல்கள்,
0: ஆல் இன்டர்னல்
1: குடும்பத்திலே சண்டைகள்,
0: ஃபைட் இன் த ஃபேமிலி,
1: ஒரே ஊர்லே பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை,
0: த சேம் பிளேஸ் தே ஆர் ஃபைட்டிங்,
1: யார் செய்ய வைக்கிறது,
0: ஹூ மேக்ஸ் இட்,
1: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு,
0: the prince of the air,
1: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்,
0: he brings the confusion,
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா,
0: if you go and tell the truth,
1: போய் அறிவிச்சா,
0: if you go and tell the gospel,
1: நல்ல இந்த சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம்,
0: it's a good gospel,
1: இது நற்செய்தி தான்,
0: it is good news,
1: இயேசு தான் எங்களுக்கு வேண்டும்,
0: we need have to add jesus,
1: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
0: whatever you say,
1: அவங்களுக்கு அது விளங்காது,
0: they will not understand,
1: நான் யா நீ வணங்கறே இந்த இந்த இந்த நீ வணங்குற சாமி,
0: the god you worship,
1: பரிசுத்தமா இருக்குதா,
0: is it holy,
1: இல்லையே,
0: no,
1: அசுத்த வாழ்க்கை தானே இருக்குது,
0: it has evil,
1: என்ன வேணாலும் சொல்லுங்க,
0: you say anything,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்,
0: he will not accept,
1: hallelujah,
0: hallelujah,
1: இயேசு தான் பரிசுத்தர், பாவமே செய்யல,
0: jesus never committed
1: sin, அவர்தான் நமக்காக மரித்தாரு,
0: he died for us,
1: நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க,
0: tell that gospel,
1: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்,
0: he will not accept,
1: உன் மேல அன்பா இருக்கிறாரு,
0: he loves you, he loves you,
1: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு,
0: has given his life,
1: என்ன சொன்னாலும் சரி,
0: whatever you say,
1: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல,
0: it is not important for,
1: hallelujah,
0: him, hallelujah,
1: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றது தான் அவன் செய்யறான்,
0: it does whatever satan says,
1: ஏன்னா
0: because
1: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், முதல்ல கண்ணை பிடிங்கிட்டான்,
0: and the devil has plucked the eyes,
1: hallelujah,
0: hallelujah,
1: ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரத்துல,
0: 2 கொரிந்தியர் 4
1: நாலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது,
0: 4 and 4
1: அங்க பார்க்கறோம்,
0: there we read,
1: என்ன பார்க்கறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், படிங்க 2 கொரிந்தியர் 4, ஹல்லேலூயா, பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்கிட்டான்.
0: The god of this age has blinded them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
0: If they have eyes they can escape.
1: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா, நிறைய சிறு பிள்ளைங்க தெருவுல விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
0: The children used to play on the street.
1: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு போயிடுவாங்க.
0: They steal the children and take
1: 10-20 குழந்தைகளை திருடின் போயிடுவான் ஒரே ஆள்.
0: One man can take even 10 or 20 children.
1: திருடி போய்
0: by stealing them
1: Bombay la kondu poi
0: taking to Bombay
1: anga poi avanga kannugal ellam pidinga eduthuruva chinna pullaigala.
0: He removes all the eyes.
1: Edhukku theriyuma?
0: For what?
1: Kanna pidigittu kududakittu
0: making them blind.
1: Anga road la okkara vechi picha kekka veipan
0: and ask them to.
1: Anda pullaiga enna seiyum?
0: What the children do?
1: Appa enga, amma enga, veedu enga, eppadi thirumbi poga mudiyadha kannu kurudai pochu
0: because eyes have blinded.
1: Picha edukka veipan.
0: So making to beg.
1: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
0: That is the work of the devil.
1: இன்றைக்கு
0: today
1: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
0: And he made them blind not seeing the truth.
1: தேவனுடைய மகிமை பார்க்க முடியல.
0: They could not see the glory of
1: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
0: The Lord has opened our inner eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பாருங்க நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா
0: if our eyes are opened
1: நாம தைரியமா இருக்கலாம்.
0: We can be bold.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
0: unless our eyes are open
1: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
0: if you look only through fleshly eye
1: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம் வஞ்சிக்கப்பட்டு போவோம்
0: sometime will be deceived
1: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான்
0: when the spiritual eyes are open
1: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்
0: we can understand the glory of
1: God அது உலகத்தை பார்க்க முடியாது
0: world cannot see
1: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்
0: they are ordinary people
1: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான minority people
0: they are all minority people
1: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது
0: they cannot do anything
1: இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது
0: they cannot do anything
1: என்று அவன் நினைக்கிறான்
0: they think that
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
0: second kings and sixth chapter
1: எலிசாவினுடைய வேலைக்காரன்
0: the servant of Elisha
1: adigalil veete vittu veliye varan
0: early morning he came out
1: vandu paatha anga periya raanuva nikkudu
0: big army was there
1: andha raanuvam siriyarude raanuva nikkum bodhu
0: from Syria
1: avan enna seiran
0: what did he do
1: ayyo aandavare
0: alas
1: anga enna seivom pa
0: what can we do
1: namba orthar dhaan inge irukrom
0: we are alone
1: ivlo periya raanuva inga vandirukude
0: the big army has come
1: hallelujah odi poi ayya kitta solran
0: he went and told sir
1: appo thirkadarshi enna seiraare
0: the prophet
1: பயப்படாதப்பா
0: fear not
1: பயப்படாத
0: fear not
1: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல
0: not only two
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
0: more than them
1: நம்மோடு இருக்கிறவர்கள் ஆதிகம் hallelujah
0: the one who
1: அவனுக்கு புரியல
0: he could not understand
1: என்ன இது ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க
0: thousands of people with come with chariots
1: இவரோ சாதாரணமா பதில் சொல்றாரே
0: he is answering simply
1: அப்பா முட்டி போடுப்பா
0: come on kneel down
1: அவர் மேல கையை வைக்கிறாரு
0: he put the hand up
1: ஆண்டவரே கண்ண கொஞ்சம் திறங்க அப்பா
0: சொல்ல Lord open his eyes
1: கண்ணு திறந்துச்சு
0: eyes were open
1: பார்த்தா
0: he looked
1: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்
0: the ordinary
1: சாதாரண குதிரை
0: ordinary chariot they
1: என்ன பார்க்கறான்
0: what did he see
1: அக்கினிமயமான குதிரைகள்
0: the fiery horses
1: அக்கினிமயமான ரதங்கள்
0: fiery chariots
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: இமே பயம் தேவையில்லை
0: no need fear
1: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
0: more than the
1: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்
0: the one who is with you is greater than the one who is in the world
1: amen
0: amen
1: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்
0: the lord opened his eyes so hallelujah he can look unto that
1: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
0: and the lord opened his eyes
1: எலிசாவை சுற்றிலும்
0: around Elisha
1: அக்கினிமயமான குதிரைகளும்
0: the fiery
1: ரதங்களும்
0: and chariots
1: அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் காண்கிறான்
0: it is filled on the
1: தேவ ஜனமே
0: children of god
1: உனக்கு தெரியுமா
0: do you know
1: நீங்க தனிமையா இல்ல
0: you are not alone
1: நீ ஒரு தனி ஆள் இல்ல
0: you are not alone
1: உன்னை சுற்றிலும்
0: around you
1: எப்பொழுதும்
0: all the time
1: அக்கினிமயமான குதிரைகள்
0: ஃபயரி ஹார்சஸ்
1: அக்னிமயமான தேவ தூதர்கள்
0: ஃபயரி ஏஞ்சல்ஸ்
1: ஆமென் அல்லாஹ்தான் கர்த்தர் சொன்னார் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்
0: those who touch you they touch my eye
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: ஆமென்
0: ஆமென்
1: பிரியமான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும் hallelujah
0: Satan may be standing against us to work
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்
0: the lord is with us
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே
0: since the lord is with us
1: ஒரு அகாபாலா சந்தரபோரியானா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிற அப்படினாலே
0: he is fighting for us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது.
0: His authority cannot Amen. Do anything.
1: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்
0: the truth the Lord is revealing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த இருளின் சக்திகள்
0: the power of darkness
1: உன்னை மேற்கொள்ள முடியாது.
0: It cannot prevail over you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: பொழுது எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்.
0: How many eyes were opened by Lord?
1: Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம்
0: பண்ணினான்.
1: சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்.
0: And there was a lady
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
0: when he was preaching gospel.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல.
0: She did not accept immediately.
1: ஆனா வேதம் சொல்லுகிறது
0: the Bible says
1: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்.
0: The Lord opened the eyes
1: Hallelujah.
0: Of lady who
1: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது.
0: Now he knows.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of God
1: நல்ல கவனிங்க.
0: Listen
1: உங்களுக்கு வசனம் தெரியலையா?
0: Don't you know the verse?
1: சத்தியம் தெரியலையா?
0: Don't you know the truth?
1: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா?
0: Do you have any doubt?
1: பயமா இருக்குதா?
0: Be fear?
1: இதெல்லாம் நடக்குமா?
0: Will it happen?
1: என்கிற கேள்வி இருக்கா?
0: Do you have question?
1: உடனே என்ன செய்ய ஆண்டவரே?
0: Immediately say.
1: என் கண்ணுக்கு திறந்துருங்களே.
0: Lord open my eyes.
1: நான் மகிமையை பார்க்கணும்.
0: Let me see glory.
1: தூரத்தில் உள்ள ராஜாவை
0: the king
1: மகிமையான ராஜாவை
0: the glorious king
1: கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see
1: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்.
0: Let me see your mighty
1: ஜெபம் பண்ணி பாருங்க.
0: Just pray
1: உங்களை சுற்றிலும்
0: around you
1: தேவ தூதர்கள் நிற்பார்கள்.
0: Angels will be around
1: Alleluia.
0: You
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா
0: in those days
1: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்
0: the kings
1: இந்த தேர்
0: the chariots
1: சாமியாக நடந்து போவாங்க.
0: They all just walk.
1: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சுன்னு போவாங்க.
0: They have umbrella.
1: எதுக்கு அந்த கொடைன்னா?
0: What for?
1: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது.
0: If the rain comes it should not be wet.
1: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க.
0: If it is ordinary rain they will
1: heavy rain அடிச்சிச்சுன்னு வெச்சுங்க.
0: If it is heavy rain
1: அவ்வளவுதான்.
0: That's
1: all. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்ச போந்துருவாங்க.
0: They go to shelter.
1: இத நான் கண்ணால பாத்துக்கிறேன்.
0: I have seen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில் மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்தில்
0: once we went to a village
1: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்.
0: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
1: அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
0: Now he is
1: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
0: with him
1: மலை மேல போய் நாங்க உபாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: We took fasting on the mountain
1: மலையை விட்டு கீழே இறங்குறது இல்ல.
0: We don't come down
1: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது.
0: No tea shop in the mountain
1: ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட கிடைக்காது.
0: No water also.
1: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டாரு.
0: Now it has become prayer mountain.
1: Hallelujah. ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது
0: when we were praying together
1: திடீர்னு heavy rain மழை சரியான மழை
0: suddenly heavy rain
1: Hallelujah. ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு.
0: We hear the
1: ஆனா
0: voice.
1: ஜபத்தை நிறுத்தல.
0: We did not stop the
1: ஜபம் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி
0: we were praying
1: கண்ணை திறந்து பார்த்தா
0: when we opened our eyes
1: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது.
0: And the water is running like river.
1: நாங்க அங்க தான் முட்டி போட்டுக்கிறோம்.
0: We are kneeling down there.
1: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை.
0: It is dry land. Dry land where
1: Hallelujah.
0: We prayed.
1: எனக்கு ஒண்ணுமே விளங்கல.
0: We do not did not understand.
1: யாரோ கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே.
0: Somehow
1: Hallelujah.
0: Had umbrella.
1: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே
0: in the midst of rain
1: நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே
0: when we were praying
1: எங்களை சுற்றிலும் மழை
0: around us
1: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல
0: but no rain when Hallelujah. We were
1: கர்த்தர் கூட இருக்கிறார்.
0: The Lord is with us
1: மழையானாலும் சரி
0: maybe rain
1: குளிரானாலும் சரி
0: maybe cold
1: Hallelujah. வெயிலானாலும் சரி
0: maybe heat

0: அவருக்கே ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இதுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது,
1: when we wait at the presence of the Lord,
0: கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது,
1: when the Lord is with us,
0: நாம் தேவனோடு உறவாடும் பொழுது,
1: when we commune with
0: Hallelujah.
1: God,
0: அவர் நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார்,
1: and he is with us,
0: நம்முடைய அருகாமையிலே இருக்கிறார்,
1: he is beside of us.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: God's presence is surrounding us.
0: கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: grace is supporting Hallelujah. us.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க ரெட் ஹில்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: Red Hills Lake nearby there are a lot of
0: நாட்கள்ல,
1: in those days,
0: Red Hills ஏரி ஓரத்துல,
1: near the Red Hills Lake,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: myself pastor அம்மா,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: three brothers,
0: hallelujah, எங்களோட வருவாங்க.
1: They come with us.
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: They bring clothes.
0: Hallelujah. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a,
0: அங்க போய் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: hallelujah,
1: hallelujah,
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5, hallelujah, we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா,
1: how did you come into the mango garden,
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்,
1: since it is shadow we came,
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க,
1: how did you come,
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: we are praying since morning.
0: அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே,
1: it is awesome.
0: Hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க,
1: grace of God.
0: அதே மாந்தோப்புல,
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்,
1: we pray frequently,
0: ஏன்னா அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது,
1: we could not pray,
0: அங்க தான் போய் நாங்க ஜெபிப்போம்,
1: we go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப பைபிள் காலேஜ் கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் எங்க கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such church,
0: இப்படி ஒரு பைபிள் காலேஜ் நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்கள் எல்லாம் உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்,
1: the lord said,
0: hallelujah,
1: hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று,
1: it was hallelujah, after many years,
0: என்ன நடந்து தெரியுங்களா,
1: what happened,
0: hallelujah,
1: hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்,
1: there is the servant of God in all districts,
0: வட இந்தியால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு,
1: north india you can see, hallelujah, the servant of God,
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living
0: god, அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்,
1: the lord made lot of servants of god,
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages,
0: hallelujah,
1: hallelujah,
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in north india,
0: ஆசிய நாடுகளிலே,
1: asia,
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God,
0: அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார்,
1: and the lord made
0: அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறது,
1: the laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை,
1: the plans of devil should not be fulfilled,
0: அடிக்கப்பட்டு போனா,
1: Satan is defeated,
0: hallelujah,
1: hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று,
1: it is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: what does he say,
0: அவர் சொல்லுகிறது நிறைவேறும்,
1: whatever he says it will be fulfilled,
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்,
1: who can stop him,
0: யாராலும் தடுக்க முடியாது,
1: nobody can stop,
0: hallelujah,
1: hallelujah,
0: கட்டாயமா நடக்கும்,
1: certainly it will happen,
0: hallelujah,
1: hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believing,
0: hallelujah,
1: hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்,
1: one thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்,
1: the evil will work against us,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு,
1: what the lord says,
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்,
1: 81
0: 13 14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14 15 வாசிங்கனா,
1: 14 and 15,
0: hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன், திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்க பந்தல் போட்டு ஆராத நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: கொளுத்துறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டார்.
1: One planned to fire it.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷகன் ஆகிவிட்டார்.
1: Now he has become a
0: evangelist.
1: Hallelujah. Hallelujah.
0: அவர் கேட்டா சொல்வார்,
1: He will say,
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the
0: church. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judge.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: Luke 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவருக்கு என்ன செய்வார், எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரம் எப்ப செய்வார்,
1: சர்டன்லி
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார்.
1: Certainly you will do the judge.
0: இந்த காலையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்ன உள்ள நாள் ஆச்சு ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டு அதை கொடுத்தாரா இல்லையா,
1: whatever you ask the speedily the Lord has given.
0: ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றிட்ட பிறகு நம்ம மறந்துறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு.
1: There were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
1: The Lord said,
0: இன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்து கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்,
1: I will do it speedily
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வான்னா,
1: what the Satan does,
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை,
1: his work to stop,
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்,
1: it looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
1: பவுல் said,
0: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
1: But then devil stopped me.
0: சாத்தான் தடை பண்றான்.
1: The Satan stops.
0: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
1: the blessings of God,
0: நடக்க போற நன்மைகளை,
1: the goodness of God,
0: அவன் தடை பண்ணுவான்.
1: He will stop.
0: ஆனால்
1: பட்
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
1: whatever stop,
0: hallelujah, நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
1: when we resist him,
0: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will destroy
0: him. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வாசிப்பார் 2 Corinthians 10:3 வாசிக்கும் பொழுது,
1: 2 Corinthians 10:3,
0: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க, தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: நீ பலவீனமா இருக்கலாம்,
1: யூ மே பி வீக்,
0: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
1: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
0: நான் சொன்னேன்,
1: ஐ செட்,
0: நீ வந்து பாடு,
1: come and sing,
0: கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார்.
1: The Lord will give the strength.
0: அதே போல அவருக்கு பலன் கொடுத்தார்.
1: The Lord has given the strength.
0: Hallelujah.
1: To sing.
0: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது,
1: sometimes when we have weakness,
0: கர்த்தர் நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்,
1: the Lord says, I will strengthen you,
0: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது,
1: when we lose our strength,
0: தேவ பலம் நம்மை தாங்குகிறது.
1: We God's strength will support.
0: நாங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல.
1: We don't fight with flesh.
0: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது.
1: We don't do battle by flesh.
0: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க,
1: the worldly people does,
0: மாம்ச பிரகாரமான மனிதர்களை வைத்துக்கொண்டு, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் எல்லாம் சொல்லுங்க. அரண்களை
1: நிர்மூலமாக்குவதற்கு
0: தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க.
1: To destroy the forts,
0: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
1: again and again. Pulling down of strongholds.
0: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்.
1: Two things the Lord is destroying.
0: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
1: the forts which is stopping, the man's fort,
0: அதை உடைப்பார்.
1: The Lord will break it.
0: இரண்டாவது,
1: secondly,
0: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்.
1: Verse 5.
0: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
1: Casting down imagination.
0: யார் ஒருத்தன் தேவனை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமை அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
1: whoever exalting himself against God,
0: amen, கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குதமான எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will cast down all the imaginations.
0: Isaiah 54.
1: Isaiah 54.
0: உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
1: No weapon.
0: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
1: ஹாலேலூயா. No weapon that is formed against you shall prosper.
0: ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சத்ருவை விரட்டி அடிக்க,
1: to drive away the devil,
0: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
1: in Job's
0: அனுமதித்தார்.
1: Life, the Lord permitted it.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
1: the New Testament,
0: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
1: He is not allowing devil to do
0: what. மிக தெளிவா சொல்லிட்டாரு.
1: The Lord told very clearly,
0: இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
1: the prince of the world is coming,
0: அவர் ஒன்றும் இல்லை,
1: he has nothing in me.
0: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
1: He has judged right now.
0: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
1: He is judging him.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the devil.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the Satan.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவேதான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது,
1: when the Satan comes against us,
0: 59 அதிகாரம்
1: Isaiah 59
0: வசனத்தை வாசிக்கிறோம்.
1: 19.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடியேற்றுவார். அல்லேலூயா.
1: The Lord will hoist his flag against the devil.
0: ஆகவே தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says, don't get fear about the horses or chariots.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
1: They come through one way and Hallelujah. Go through seven
0: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
1: He is doing battle for you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் சொல்றாரு.
1: The Lord says,
0: பலத்தினாலும் அல்ல,
1: not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: not by power,
0: என்னுடைய ஆவியினாலே,
1: but my spirit,
0: எல்லாம் ஆகும்.
1: All things are possible. Possible.
0: Amen. சகரியா 4:7 வாசிக்கிறோம்.
1: சகரியா 4:7.
0: என்ன வாசிக்கிறோம்? சரி, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். Hallelujah.
1: You become flat.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செருபாபேலுக்கு முன்பதாக,
1: before Zerubbabel,
0: சமபூமியாவாய்.
1: You will become flat.
0: Hallelujah. எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
1: Be bold.
0: எம்மாத்திரம்,
1: who are you?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
1: You can challenge and say.
0: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
1: the works of
0: the அதிகாரங்கள்,
1: power of darkness,
0: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
1: not to deliver us.
0: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து திருப்பி இப்போ ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has turned us.
0: ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
1: We are in the amazing light.
0: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18.
1: Acts 26:18.
0: அல்லேலூயா. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18.
1: 26:18 Acts.
0: அல்லேலூயா. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
1: From darkness to light.
0: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is a kingdom for Satan.
0: சாத்தானுக்கு தேவ தூதர் அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
1: Satan has his angels.
0: அந்த ராஜ்யத்தை அந்த தூதர்களை
1: the angels
0: அந்த இருளின் அதிகாரத்தை
1: the darkness
0: அல்லேலூயா அவனுடைய வல்லமை
1: his power
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் பொழுது அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்
1: அவர் என்ன
0: செய்தாராம்
1: பரிசுத்தாவியினாலும்
0: வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார்.
1: அல்லேலூயா
0: தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது செய்தார்.
1: என்ன
0: அவர் வந்ததே எதுக்கு வந்தார்?
1: லூக்கா
0: 12:31 வாசித்து பாருங்க.
1: லூக்கா
0: 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம்
0: நியாய தீர்ப்பு.
1: அல்லேலூயா
0: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world Alleluia. Rejected.
0: அல்லேலூயா அவனை கர்த்தர் அப்பயே தள்ளிட்டார்.
1: The Lord has pushed him back.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him outside.
0: நாம் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே
1: Child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக
1: not to blame against you.
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming you.
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது
1: when they
0: Hallelujah.
1: Daniel
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
1: They put
0: the ஆனால் தானியேலோ வெளியே வந்தான்.
1: ஒரு
0: சேதமும் அடையவில்லை.
1: No harm in him.
0: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்
1: Whoever comes against you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் எழும்புவார்களோ
1: Whoever come against you
0: அவர்களையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
1: The Lord will judge them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: Obey to the Lord.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: Resist the devil.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
1: Though it is death.
0: அதற்கு தப்பும்படி
1: Not to escape.
0: ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்
1: the blood of the lamb
0: சாட்சியின் வசனம்
1: the word of
0: witness எத்தனை பேர் சொல்ல முடியும் என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி
1: I am washed by the blood of the lamb
0: எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவன கையை உயர்த்தி காண்பி
1: I have the word of
0: Hallelujah.
1: testimony
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க ஜெயிக்கிறீங்க
1: with this you overcome
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இன்னைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல
1: and the message is not for defeated one
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க
1: open your mouth
0: நான் ஜெயிக்கிறவன்
1: I am born to take victory I am to take victory
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்
1: I am taking victory
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்
1: I am taking victory
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்
1: I am taking victory
0: Hallelujah
1: Hallelujah
0: பிள்ளைகளே
1: children
0: வாலிபரே பெரியோரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்
1: you take victory
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்
1: First John 2:13
0: பிதாக்களே
1: Father
0: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் அல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: lust of the flesh,
0: பாவ இச்சையில,
1: and the lust of eyes,
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They fall.
0: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாசு சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவாயில்ல.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் अनेक பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: எனக்கு अनेक வாலிபர்கள்.
1: Many youth.
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: என்று ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. ஆனால் வாலிபனே,
1: oh young man,
0: hallelujah, உன் இளமையில சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றில் நட.
1: You walk according to your sight.
0: ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord is bringing to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே,
1: oh young man,
0: பிள்ளைகளே,
1: oh children,
0: hallelujah, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the evil.
0: பிள்ளைகளே,
1: children,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: amen,
1: amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory against the devil.
0: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: in 14
0: இல்ல 14 1 யோவான் 2:14 ல,
1: பிதாக்களே,
0: Father, வாலிபரே, பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
1: How did you overcome?
0: தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலை வேளையிலே நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக.
1: The word of God.
0: அதை நாம் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளாவிட்டா,
1: if we don't keep it in our heart,
0: சாத்தான் உங்களை தோற்கடிச்சிருவான்.
1: Satan will defeat us.
0: அநேக விசுவாசிங்க இருக்கறாங்க,
1: many believers,
0: பேருக்கு கிறிஸ்தவங்க,
1: names say Christians,
0: ஆனா அவங்க இஷ்டமா வாழ்வாங்க.
1: They live as they like.
0: அவங்க நினைக்கிறதை செய்வாங்க.
1: They do whatever they like.
0: அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூதன சீஷர்கள்,
1: they are all the disciples.
0: நூதன சீஷர்கள தான் பிசாசு பிடிக்கிறான்.
1: The devil is catching them.
0: 1 யோவான்
1: for John
0: 5th அதிகாரம்
1: 5
0: 19th வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 19
0: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று.
1: 1 Timothy 3:6 6
0: அவன் இரும 1 Timothy 3:6
1: 1 Timothy 3:6
0: அவன் இருமாப்படைந்து பிசாஸ் பாருங்க, நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா? சில விசுவாசிங்க
1: அவங்க
0: எல்லா விசுவாசி போலும் கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டாங்க.
1: They will not obey.
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க.
1: They will not be witness.
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க.
1: Whatever they like they do.
0: நான் கிறிஸ்தவன்.
1: But I am Christian.
0: நான் ரட்சிக்கப்பட்டவன்.
1: I am saved.
0: நானும் ஜெபம் பண்றேன்.
1: I also pray.
0: நானும் பைபிளை தூக்குறேன்.
1: I take the Bible.
0: ஆனா நூதன சீஷன்.
1: But
0: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா? இருமாப்பு.
1: And
0: என்னது?
1: The pride.
0: இருமாப்பு.
1: The pride.
0: அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்.
1: He will not obey at all.
0: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்?
1: What the devil does.
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது. 7th வசனத்துல வாசிக்கிறோம்,
1: அவன்
0: நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா.
1: என்ன செய்ய கூடாது?
0: எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin is made out of devil.
0: 1 John 3:8.
1: 1 John 3:8.
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த இருமாப்புள்ள விசுவாசி,
1: The prideful believers,
0: பிசாசினுடைய கண்ணியிலே போய் சிக்கிக்கொண்டு,
1: They are entangled with the snare of the devil.
0: தவிப்பாங்க.
1: They commit sin.
0: அப்பொழுது அவனால் ஒன்னும் செய்ய முடியாது.
1: They could not do anything.
0: அதான் கர்த்தர் சொல்றாரு தேவனுடைய
1: children of God.
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: In these last days,
0: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது,
1: When we show the
0: word of God, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is anger.
0: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே.
1: He teaches.
0: ஐயோ நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: No, I could not do anything. நம்ம
0: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரா.
1: The devil is putting.
0: நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: Like my appearance has gone.
0: அப்ப இவங்களை மறுபடியும் கீழே தள்ளறது எப்படி?
1: How to bring them down?
0: ரொம்ப சிம்பிள்.
1: சிம்பிள்.
0: நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது,
1: When they hear the word of God,
0: சத்தியத்தை கேட்கும் பொழுது,
1: When they hear the truth,
0: ரொம்ப உற்சாகம்.
1: Cheerfully,
0: ரொம்ப தைரியம்.
1: Boldly,
0: ரொம்ப நம்பிக்கை.
1: With a hope,
0: ரொம்ப திட நம்பிக்கை.
1: Very firm.
0: சரி கேட்டுக்கோ.
1: Let them listen.
0: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது,
1: When they come to the gate,
0: பொல்லாங்கன்,
1: The evil,
0: விதைத்த வசனங்களை என்ன செய்வான்? பொறுக்கி கொள்வான்.
1: The wicked picks up away the word.
0: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
1: Where do we read?
0: Hallelujah. பொல்லாங்கன்,
1: The wicked,
0: விதைத்த வசனங்களை என்ன செய்யறானா? உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்ல கேட்ட வசனத்தை.
1: Word of God.
0: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
1: Before you reach home,
0: இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே,
1: Before you leave the gate,
0: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துருவோம்.
1: He will pluck away all the word of God.
0: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
1: That is the trick of the devil.
0: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால் ஒண்ணும் செய்ய முடியாது.
1: When you have the word of God, he cannot do anything.
0: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
1: When the word of God is taken,
0: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்.
1: Easier to attack you.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: In these last days,
0: பிசாசானவன்,
1: The devil,
0: Hallelujah,
1: Amen,
0: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
1: He works in our lives,
0: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
1: Not to be taken,
0: Hallelujah,
1: away.
0: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
1: all his works,
0: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
1: to resist him.
0: Hallelujah. நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
1: He is standing against.
0: Hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புத்தகம்,
1: சகரியா
0: 3rd chapter,
1: 3rd chapter,
0: முதலாம் வசனம், 2nd verse பாருங்க.
1: 1 and 2,
0: சகரியா 3:1-2,
1: சகரியா 3:1-2.
0: அக்கினின்று தப்பிவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
1: அல்லேலூயா.
0: இந்த வசனம் சங்கீதம், இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
1: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: many years ago,
0: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
1: அவர் எல்டர்,
0: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்தில் அவருக்கு,
1: the big trouble in his body,
0: அப்படியே துடிக்கிறார்.
1: He is struggling.
0: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க. வீடு ஃபுல்லா வெறும் ஜனம் தான்.
1: Relatives have come.
0: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
1: நான்
0: ஊழியத்தை வளர்ந்துட்டு வரேன்.
1: I was growing in the ministry.
0: வந்து பார்த்தா,
1: when I came there,
0: அவர் கஷ்டப்படுறாரு.
1: He is struggling.
0: ஒண்ணு செய்ய முடியல.
1: He could not do anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
1: I got fear.
0: நான் ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: Again I came back.
0: வீட்டுக்கு வந்து கதவை சாத்தினேன்.
1: I closed the door.
0: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: Lord I don't know what to do.
0: ஐயோ ஆண்டவரே இறங்குமப்பா.
1: Oh Lord show your mercy.
0: கதறி ஜெபம் பண்றேன்.
1: I was praying.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்.
1: The Lord has given this word.
0: அதனால தான் இதை நான் மறக்கறதே இல்ல.
1: I don't forget.
0: அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லின்னு சொன்னார். ஒரே வார்த்தை.
1: Plucked out of the fire.
0: அவன் யாரு?
1: Who is he?
0: பயப்படாத.
1: Don't get fear.
0: அக்கினியிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்.
1: I have brought him out.

0: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்.
1: One side
0: விரோதம் செய்ய
1: he is doing evil against you.
0: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்.
1: The Lord will rebuke you.
0: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா?
1: Are you thinking that the Lord is talking to Satan?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு தான் அவங்க கிட்ட பேசுறாரு.
1: And the Lord is talking to him to become ashamed.
0: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல.
1: He could not do anything.
0: கர்த்தர் கடிந்து கொண்டார்.
1: The Lord rebuked him.
0: பாருங்க, வேற கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன்.
1: The lastly I say.
0: வேதத்துல பேதுரு யூதாஸ்
1: Peter and Judas.
0: யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்.
1: Judas committed suicide.
0: ஆண்டவர் காட்டி கொடுத்தா.
1: He betrayed.
0: காரணம் என்ன?
1: Why?
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: The Satan entered into him.
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: Satan entered into him.
0: ஏன் புகுந்தான்?
1: Why did he enter?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
1: The room.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: ஆனா பேதுருக்குள்ள
1: in Peter
0: சாத்தான் கிட்ட போயிட்டாரு.
1: He
0: ஆனா தொட முடியல.
1: Satan could not touch him.
0: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே.
1: Oh Simon Peter.
0: Hallelujah. உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இந்த இடத்துல என்ன செய்றான்? உத்தரவு கேக்குறான் பா.
1: The devil asked to shift you.
0: ஆனா நானோ
1: but I.
0: Hallelujah.
1: But I.
0: நானோ
1: but I.
0: உன் விசுவாசம்
1: Your faith
0: ஒழிந்து போகாதபடி
1: should not be spoiled.
0: உனக்காக வேண்டிக்கொண்டே
1: I prayed for you.
0: Hallelujah. தேவ ஜனமே,
1: oh God's people,
0: தேவ ஜனமே,
1: oh God's people,
0: நீ போராடும் பொழுது,
1: when you struggle,
0: நீ சோதனையிலே போராடும் பொழுது,
1: when you struggle,
0: நீ கஷ்டப்படும் பொழுது,
1: when you suffer,
0: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி,
1: you may not
0: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி
1: not to be.
0: உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. எல்லாரும் எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போமா? இந்த கால வேளையிலே தேவ ஜனமே, இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம். கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார். சபை அவருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தர் சோதனம் பண்ணுங்க. கர்த்தர்
1: சோதனம்
0: மகிமையை செலுத்துங்க.
1: எல்லாரும்
0: வாய்கள் திறக்கப்படும். துதிக்கிற இந்த வேளையில சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான். சத்துரு வெட்கப்பட்டு ஓடுறான். எல்லா கர்த்தர சோதரி, கர்த்தர மகிமைப்படுத்து. எல்லாரும் இந்த வேளையில துதிக்கிற வேளையில சோதரிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் வாய் திறக்கப்படட்டும்.
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றை

வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள்

கிறிஸ்தவர்கள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆகாரையும் சாராயையும் அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கூறினார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:27-5:2 வரை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடத்திலே ஏன் மனிதன் தேவனுடைய கிருபையினால் உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மரணமே போதும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்படி இச்சிக்கிறது என்பதை கற்றுக்கொள்வோமா? வாருங்கள், செய்திக்குள் கடந்து செல்லலாம்.

பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஆகாரையும் சாராயையும் அடிமைத்தனத்திற்கும் சுயாதீனத்திற்கும் எடுத்துக்காட்டாக கூறினார். மேலும் கலாத்தியர் 4:26 சொல்லும் பொழுது, மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று கூறினார். தொடர்ந்து கலாத்தியர் 4:27 பாருங்கள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஈசாக்கு பிறக்கும் வரைக்கும் மலடியாய் இருந்த சாராய்க்கு இன்று கணக்கிலடங்கா சந்ததியினர் இருக்கிறார்கள். ஆகார் மூலமாய் வந்தவர்களை காட்டிலும் இவர்கள் அதிகமானோர். இவ்வாறு கூறுவதனாலே பவுல் என்ன சொல்கிறார்? மோசேயின் பிரமாணத்தின் கீழே பலி செலுத்தும் அந்த திட்டத்தின் கீழே அவர் ரட்சித்த மக்களை விட இன்றைக்கு மனுக்குலத்திலே எண்ணற்ற மக்களை கிருபையின் அடிப்படையிலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கிறார் என்று கூறுகிறார். கலாத்தியர் 4:28 சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம்.

இன்று விசுவாசிகளாய் இருக்கிறவர்களும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளே, நம்முடைய பிறப்பு புதிய பிறப்பு. யோவான் 3:16 தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்பினதினாலே இந்த புதிய பிறப்பை பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுதே நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கலாத்தியர் 4:29, ஆயிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பிரியமானவர்களே, சட்டத்திட்டங்களினாலே அதையும் இதையும் கை கொள்வதனாலே ரட்சிப்பு என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய இலவசமான கிருபையினாலே கிடைக்கும் சுவிசேஷத்தை பகைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் தனது ஆரம்ப நாட்களிலே தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கிக்கும் பொழுதே தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள் என்றும் கூறினார். ஆராதனை முடிந்த பொழுது வயதான பெரியவர் ஒருவர் அவரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசும்பொழுது நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளப் போவதில்லை. உண்மையை சொல்ல போனால் உங்களை தேடி அதிகமான கூட்டம் வரும். ஏனென்றால் மக்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்து கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையை குறித்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்வீர்கள் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலேதான் நற்செய்தி பிரசங்கிக்கப்படுவது மிக குறைவானதாயிருக்கிறது. ஏனென்றால் நற்செய்தி பிரசங்கிக்கப்படும் பொழுது அநேகர் அதை குறித்து குறை கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும், அல்லது இன்னொரு இடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை தேட வேண்டும், அல்லது சில சடங்காச்சாரங்களின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி யாராவது உங்களிடத்திலே சொல்வார்கள் என்றால் கிறிஸ்துவை சாபமாக அவர்கள் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பிற்காக செய்திருப்பது போதுமானதல்ல, நாமும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுகிறார்கள் என்றால் சிலுவை வீணாயிருக்கும். இயேசு நமக்காக சாபமானார். அவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் அவரிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லுகிறவர்களாயிருக்கிறோம். அவருடைய நாட்களிலே இந்த வாக்கியம் எவ்வளவு பொருத்தமானதாக இருந்ததோ இன்றும் அதே வாக்கியம் மிக பொருத்தமானதாயிருக்கிறது. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகின்றது. இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினால் உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? மனிதனாக, மனுஷியாக ரட்சிப்பிற்காக எதையுமே செய்ய வேண்டியதில்லை என்று கூறப்படுவதை மனிதன் விரும்புகிறதில்லை. மாறாக அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது, நம்முடைய கண்களை அவருக்கு நேராக திருப்புகிறது. கலாத்தியர் 4:30, அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாயிருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமம் 21:10 நான் வாசிப்பது போல, ஆபிரகாமே, அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் நீர் புறம்பே தள்ளும் என்று சாராள் கூறின பொழுது அது சரி என்றே தேவனும் கூறினார். இன்று கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வது என்ன தெரியுமா? சடங்காச்சாரங்களின் மூலமாக அதையும் இதையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்னும் எண்ணத்தை நீ அப்புறப்படுத்து. இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததே போதும் என்று நீ மனதார ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். கலாத்தியர் 4:31, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? என்னதான் ஆபிரகாம் வயது முதிர்ந்த நிலைமையிலே ஆகாரின் மூலமாக ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாலும் ஆகாரின் குமாரனையும் சாராயின் குமாரனையும் தன்னுடைய குமாரர்களாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அவன் அதை குறித்து ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியவனாயிருந்தான். அதே போல பவுல் இங்கு என்ன சொல்கிறார்? நீங்களும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் கிருபையின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது என்கிறார்.
நீங்கள் அதை குறித்த ஒரு தெளிவான தீர்மானம் செய்ய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் மரணமே போதும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அல்லது நான் கர்த்தருக்காக அதை செய்கிறேன், கர்த்தருக்காக இதை செய்கிறேன், இந்த திருச்சபையிலே இப்படி செய்ய சொன்னார்கள், அந்த திருச்சபையிலே அப்படி செய்ய சொன்னார்கள், அதை நான் நிறைவேற்றினபடினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்கள் என்றால் பிரியமானுள்ளே, முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராயிருக்கிறார்.

0: இப்பொழுது கலாத்தியர் 5 பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுவதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆவியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இந்த கலாத்தியர் நிறுவத்திலே முகவுரையை தவிர்த்து 3 முக்கியமான பிரிவிற்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். முதல் பகுதி தனிப்பட்ட காரியங்களை குறித்து பவுல் பேசிய வார்த்தைகள். அப்போஸ்தலன் பவுல் பெற்ற தனிப்பட்ட அனுபவமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. அதைத் தொடர்ந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எனும் அடிப்படை கொள்கையை குறித்து பவுல் விவரித்தார். நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும் என்றும் ஒரே ஒரு சுவிசேஷன் தான் உண்டு என்றும் கூறினார். இப்பொழுது 3 நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்று கூறுவது. நாம் நீதிமானாக்கப்படுவது விசுவாசத்தினாலே. நாம் பரிசுத்தமாக்கப்படுவது பரிசுத்த ஆவியானவராலே. கிறிஸ்து தம்முடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் கிறிஸ்துவிலே நம்மை முழுமையானவர்களாக பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு நல்லவர்களானாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் சந்திக்க முடியாது. இந்த ஜீவியத்திலே நீங்கள் கிறிஸ்துவைப் போல முழுவதும் மாற முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் கூட்டம் திருச்சபை கிறிஸ்துவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரே சரீரத்தின் தலையாயிருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே அவருடைய சரீரமாயிருக்கிறோம். நாம் இங்கே அவருடைய பிரதிநிதியாயிருக்கிறோம். இங்கே நாம் அவருடைய பிரதிநிதிகளாக செயல்படவும் வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுதல் பரிசுத்த ஆவியானவராலே நடைபெறுகிறது. இந்த அதிகாரத்திலே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்படி இச்சிக்கிறது என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். ஒன்று, நீங்களே முயற்சி எடுத்து வாழும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அல்லது உங்கள் மூலமாக மற்றொருவர் வாழும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய வழிமுறை என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக அவர் செயல்படுவது. மேலும் சுயாதீனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிரெதிரான காரியங்களையும் பார்க்கப் போகிறோம். எந்த ஒரு பிரமாணத்திற்கு அடுத்த காரியமும் உங்களை அடிமைத்தனத்திற்கு கீழே வைக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே என் வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். 2 சாலைகள் சந்திக்கும் ஒரு சாலையை கடந்து போக வேண்டிய நேரத்திலே சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த திசையிலிருந்தும் யாரும் வரவில்லை. எனவே மெதுவாக நான் சிவப்பு விளக்கை தாண்டி செல்ல வேண்டிய சாலைக்கு செல்கிறேன். சில வினாடிகளிலே எனக்கு பின்னாலிருந்து ஒரு காவல் அதிகாரி என்னை நிறுத்துகிறார். நிறுத்தி எனக்கு தண்டனை விதிக்கிறார். நான் வாதாடுகிறேன், யாரும் எந்த பக்கமும் வரவில்லை, எனவே நான் மெதுவாகத்தானே சாலையை கடந்து வந்தேன் என்று வாதிடுகிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அந்த சிவப்பு விளக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? வாகனத்தை நிறுத்து என்று சொல்கிறது. அப்படி நிறுத்தாமல் நீ கடந்து செல்வாய் என்றால் நீ சட்டத்தை மீறுகிறாய் என்றுதான் அவர் விளக்கம் கொடுப்பார். மட்டுமல்ல, இனி அடுத்த முறை சிவப்பு விளக்கை பார்க்கும்பொழுது நீங்கள் தண்டனை பெற்றபடியினாலே நீங்கள் வாகனத்தை நிறுத்துவீர்கள் என்று கூறுகிறார். இதுதான் பிரியமானவர்களே நியாயப்பிரமாணம். இது நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? மனித சுபாவத்தின்படி சாலையில் யாரும் இல்லை என்றால் சிவப்பு விளக்கு எரிந்தாலும் கடந்து செல்லும் பழக்கம் மனிதனுக்குள்ளே வருகிறது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே வாழ்வது என்பது கிருபையிலிருந்து விழுந்து போகும் பாவம் செய்வது. கிறிஸ்துவிலே நமக்கு இருக்கிற சுயாதீனத்தோடு கூட பவுல் இங்கே ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தின் 15 வசனங்களிலே அவர் சொல்லும் சத்தியம் என்னவென்றால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தினாலே நான் வாழுகிறேன் என்று சொல்வது கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்று கூறுகிறார். கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்றால் என்ன? நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு நியாயப்பிரமாணம் போதும் என்று சொல்கிறீர்கள். இந்த சத்தியத்தை தான் இந்த பகுதியிலே அவர் விளக்கமாய் சொல்கிறார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:1 வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நாம் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, கிருபையினாலேயே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலேயே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணம் வாழும் வழியாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கைக்கு சட்டமாக இருக்கக்கூடாது. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அனுதின வாழ்க்கையிலேயும் கிருபையின் அடிப்படையிலேயும் விசுவாசத்தின் அடிப்படையிலுமே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கும் ஒரு வாழ்க்கையை விட உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுவும் தேவனுடைய கிருபையே. கிறிஸ்துவிலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம். ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்கிறோம், பரிசுத்தமாக்குதலையும் பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறாதிருங்கள். நான் கிறிஸ்துவண்டை வந்தபொழுது எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கிறிஸ்து தருகிறார். கிறிஸ்துவிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். அதை விசுவாச வாழ்க்கையாக நாம் கொள்வோமாக. சட்டங்களின் அடிப்படையிலே வாழ முயற்சிப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவன் நமக்கு தந்திருக்கிற தூய ஆவியானவர் நம் மூலமாய் வாழ அனுமதிப்போமா? கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. கிறிஸ்து நம்மை எந்த நியாயப்பிரமாணத்திற்கும் கீழே கொண்டு வைக்கவில்லை. 10 கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கான சட்டம் என்பதல்ல. இவ்வாறு நான் சொல்வதனாலே 10 கட்டளைகளை நீங்கள் மீறினாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் அதைவிட உயர்வான நிலைமையிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலைமையிலேதான் கிறிஸ்துவிலே நாம் சுயாதீனம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவிலே எனக்கு ஒரு சுயாதீனம் உண்டு. அது ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு அடிப்படை கொள்கை. அதாவது நான் அவரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படை கொள்கை. நான் மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையே அல்ல, இயேசுவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஸ்தாபனத்தை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையோ அல்லது மற்றும் ஒரு தனி நபரை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கையோ அல்ல, இயேசுவை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவிலே நாம் பெற்றிருக்கிற சுயாதீனம். இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று கூறியிருக்கிறார். கலாத்தியர் 5:2 பாருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதின் அடையாளம்தான் விருத்த சேதனம். நீங்கள் ஒரு அடையாள அட்டை அணிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அது காட்டுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அடையாள அட்டைகளை அவர்கள் அணிந்தால்தான் அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியும் என்பது போல வாழ்கிறார்கள். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் அடையாள அட்டையாக நீங்கள் விருத்த சேதனம் செய்வீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிறார். இதை விளக்குவதற்காக உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். ஒரு பிரசித்தி பெற்ற கம்பெனி ஒரு டானிக் ஒன்றை அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். சில ஆண்டு விற்பனைகளுக்கு பிறகு ஒரு புதிய விளம்பரம் ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள். அந்த விளம்பரத்திலே ஒருவர் தோண்டி, இதுவரை நான் 513 பாட்டில் இந்த டானிக்கை வாங்கி குடித்தேன். இதை குடிக்கும் முன்னதாக நான் நடக்க முடியாதவனாயிருந்தேன். இப்பொழுது நான் ஓடுகிறேன், எல்லா கடினமான வேலையையும் செய்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றம் காணப்படுகிறது. ஆனால் அதே வேளையிலே நானும் சொந்தமாக ஒரு மருந்தை செய்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் என்று அந்த அறிவிப்பு வரும் என்றால், இந்த இறுதியான வாக்கியம் ஆரம்பத்திலே சொன்ன அத்தனை காரியங்களையும் பலனிழக்க செய்கிறது. அவர் குடித்த 513 பாட்டில் மருந்து அவரை குணமாக்கியதா அல்லது அவரே செய்து சாப்பிட்ட மருந்து அவரை குணமாக்கியதா என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து இன்னும் சில காரியங்கள் மேலேயும் நம்பிக்கையை வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின் வெளி அடையாளமான விருத்த சேதனத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அல்லது வேறு ஏதாவது ஒரு அனுபவம் தான் என்னுடைய ரட்சிப்பிற்கு அடையாளம் என்று சொல்வீர்கள் என்றால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. டாக்டர் லூயிஸ் என்னும் தேவ மனிதர் ஒருவர் சொல்லும் பொழுது, தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் இவரை பார்த்து, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்கும் பொழுது, உம்மை என் இரட்சகராக நான் விசுவாசித்தபடியினாலேதான் இங்கே இருக்கிறேன் என்று கூறுவாராம். ஒருவேளை இயேசு அவரை பார்த்து, இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம், ஆனால் நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? நீ ஒரு வேதசாஸ்திர கல்லூரிக்கு தலைவராக இருந்திருக்கிறாய், நீ ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாய், ஒரு திருச்சபையின் அங்கமாய் இருந்திருக்கிறாய், ஊழிய காலத்திலே நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் என்று அவர் கூறுவார் என்றாலும் அது எல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய இரட்சிப்பிற்காக நான் உம்மை மட்டுமே நம்பினேன் என்றுதான் கூறுவேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆமரமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசமும் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? இங்கே மிக தெளிவாக மிக உறுதியாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று சொல்கிறேன் என்கிறார். கிறிஸ்துவை தவிர உங்கள் ரட்சிப்பிற்காக வேறு எதையாவது நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கும் அவர் மேலேயே உங்கள் பூரண நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் ரட்சிப்பிற்காகவோ நீங்கள் அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்காகவோ வேறு எதையாவது செய்ய வேண்டும், வேறு எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது வேத வசனத்திற்கு விரோதமான போதனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினாலே உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையாகவே மனிதன் தேவனுடைய கிருபையினாலே உண்டான நற்செய்தியை பகைக்கிறவனாக இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசு நமக்காக சாபமானார். அவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் அவரிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவது என்ன தெரியுமா? சடங்காச்சாரங்களின் மூலமாக அதையும் இதையும் செய்தால்தான் ரட்சிப்பு என்னும் எண்ணத்தை நீ அப்புறப்படுத்து. ஆபிரகாம் வயது முதிர்ந்த நிலையிலே ஆகாரின் மூலமாக ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாலும் ஆகாரின் குமாரரையும் சாராயின் மகனையும் தன்னுடைய குமாரர்களாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அவன் அதை குறித்து ஓர் தீர்மானம் செய்ய வேண்டியவனாக இருந்தான். அதை போல பவுல், நாம் நியாய பிரமாணத்தின் மூலமாகவும் கிருபையின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது என்கிறார். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினால் வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஆவியிலே நடக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4 வசனத்தின் பின்பாகம்.

சூழ்நிலையிலும் யார் ஒன்ன புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவர் என் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒராமேன்னு சொல்லிடுங்க.

சகோதரி அருந்தா சகோதரி சகோதரனா சகோதரன் உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put your hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்த நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். வாசலில் நான் காத்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து கரம் தட்டி அந்த பாடலை கருத்தோடு அதன் இரண்டு அடிகளை பாடுவோமா?

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல் சின்னம்

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, say it loud, Jesus, hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

அர்ப்பணிக்கிற, இந்த பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பணி பொழிகிறதற்காக நன்றி. டியூ டைம்ல உங்க டியூ பொழிகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த ஏற்ற வேளை, அந்த டியூ டைம்ல அப்பா உங்க டியூ டியூஇ அந்த டைம்ல டிஇடபிள்யூ பணி பொழிவதாக ஒவ்வொருவர் மேலையும் குடும்பத்திலையும் அப்பா அன்பான விலையேற பெற்ற கனம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய ஊழியத்தில் உங்க பணி பொழிவதாக என்று ஜெபிக்கிறோம். பணி பொழிவு உண்டாவதாக அப்பா. உங்க மேல எங்களுக்கு வைராக்கியம் பெருகி கொண்டே இருக்கட்டும். யாருக்காவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா பிடிவாதமா இருக்கிறார்கள், ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீர் என்றால் எங்க விசுவாசத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறீங்களே. நேபுகாத்நேச்சார், நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று வைராக்கியமாய் நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவிற்காக நீர் வைராக்கியம் பாராட்டினீரே. அந்த அக்கினி ஜுவாலையில் அப்பா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர், அக்கினிக்குள்ளே வந்துட்டீங்களே, எந்த சேதமும் அணுகாம பாதுகாத்துக்கிட்டீங்களே அப்பா. நெருப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாம் பூ ஆயிருச்சுப்பா. நெருப்பு இருந்த இடத்துல எல்லாம் பூ ஆயிருச்சு, சுட்டி எரிச்சிரும்னு பார்த்தோம், இவ்வளோ பூ மாதிரி சாஃப்ட் ஆயிருச்சு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நடந்து போகிற பாதை நெருப்பு போல இருக்கா, பார்த்தா நெருப்பு தான், நடந்து பார்த்தா அது நெருப்பு இல்ல, அதுக்குள்ள ஒரு பூ வருகிறது. அவரே இதழாக, அவரே இதழாக, அவரே சாஃப்ட். ஐயோ பெரிய சேதம் நடந்திருக்கணுமே, மேலிருந்து அப்படியே சங்கிலி விழுந்துச்சே, அப்படியே விபத்து நடக்கிற மாதிரி இருந்துச்சே. இந்த சங்கிலி விழுகிற நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் பூவாக மாற்றி விடுவார். நெருப்பு நெருப்பு அது பூவா மாறி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.

நடக்கிற பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு போல இருக்கு. பாக்கா இருக்கா, பாக்கா இருந்த இடத்துல கர்த்தர் பெராக்காவை கொடுக்கிற அவருடைய கனமழை வரும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் எல்லா அழுகையையும் அவர்கள் ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள்.

0: நெருப்பு இல்லை பூன்னு சொல்லிட்டீங்க. மனதார ஆசிர்வதிக்கிறோம். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். அக்னி ஆண்டவரே ஜுவாலித்து எரிந்தும் ஒரு சேதமும் காணப்படல, முடி கூட கருகல, அந்த நெருப்பு மனம் கூட வரல. உங்க முடி கூட கருகாது, அந்த நெருப்பின் வாசனை கூட உங்க மேல வராது. அந்த புகவாடை இருக்கு பாருங்க, அது கூட வராது. அவரே நடத்துகிறார். உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்க, உங்க ஃப்ளோ தான்ப்பா எங்க ஃப்ளோ. ஆவியானவர் ஃப்ளோ ஆயிட்டீங்களே, அதற்காக நன்றி. அதனால எந்த சூழ்நிலையும் கண்டு நாங்க ஸ்லோவாயிடக்கூடாது. அவர் ஃப்ளோவா இருக்கிறார், நீங்க க்ளோவா தான் இருப்பீங்க. நீங்க க்ரோ, நீங்க க்ளோ, வளருவீர்கள், ஜொலிப்பீர்கள். எல்லா துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா, ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டாரு. நெருப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, கர்த்தர் எல்லாத்தையும் பூவா மாத்திடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் பணிந்தால்,
1: உந்தனின் பாதம் பணிந்தால்

கூடி வந்திருக்கிறோம். அவர் கிருபாசனபதி, அவர் முத்தொழிலோன், அவர் சர்வலோகாதிபர், சர்வத்தையும் படைத்தவர். சந்தோஷமாய்

தகனமா அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, உங்களை கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கத்தர் தருகிறார். தானம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறது. தானம் பண்ணின்னு தத்தம் செய்து தாரை வார்த்து தானம் பண்ணின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் வருகிறது. தகனம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் ஒரு கணம் வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அது அப்படியே நிறைவேற்றுவார். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அப்பா பாதத்துல அப்படியே முழந்தார் படிட்டு. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா கேட்டீங்களா? இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா கேட்டீங்க தானே?

சொன்னீங்கல்ல, உங்க கூக்குரலையும் உங்க அங்கலாய்ப்பையும் கேட்டு அவரே தானம் பண்ணின உங்களுக்கு ஸ்தானத்தை தருகிறார், தகனம் பண்ணின உங்களுக்கு அவரே கனத்தை தருகிறார்.

0: இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டு நம்மோடு பேசின காரியம் நன்மை செய்கிறதில் நாம சோர்ந்து போகாதிருக்கும் பட்சத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு அறுவடை உண்டு. ஸோ ஐரோஸ் மொமெண்ட்னா அது நம்முடைய ஹார்வெஸ்ட் டைம், அறுவடையின் நேரம், அது பலன்களின் நேரம். ஆண்டவர் வந்து எதற்காக நாம காத்திருந்தோமோ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்சதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற தருணம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்குள்ள வல்லமையான கிரியைகளை நடப்பிச்சிருப்பார்னா, நடப்பித்திருப்பாரே ஆனால் இல்லை, நடப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய்
1: கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுதுல.
0: நாம் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய
1: வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா.
0: நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு நடக்க போகுது அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்குள்ள அவருடைய கிரியை ரொம்ப பலமா இருக்கே.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. எனக்குள்ள இந்த நாட்கள்ல ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: மற்றவங்களால nobody can see that works of God in me.
1: Yes.
0: In my personal life, I only believe.
1: Hallelujah.
0: எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் காட்.
1: Yes.
0: I can put all my faith in his work. எனக்குள்ள செய்கிற அந்த கிரியைகள் மேல என்னுடைய எல்லா நம்பிக்கையை நான் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன்.
1: Yes.
0: இந்த மாதிரி எனக்கு உள்ள ஒன்று போயிட்டு இருக்கியா, எனக்கு உள்ள ஒரு பலமான கிரியை நடக்கிறதுனால வெளியில நீங்க வேணா பாருங்களேன், நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக தான் நடக்க போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: தளர்ந்து போகாது இருக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். விதைச்ச அளவு இல்லை, விதைச்ச அளவு ஒண்ணு, விளையிற அளவு வேற. எப்பவுமே விதைக்கிறவனுக்கு விளைகிற அளவு வேற.
1: ஆமென்.
0: விதைய பொறுத்து விளைச்சலின் அளவு இருக்கிறது என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை. ஒரு மூடை விதைச்சா 100 மூடை
1: அமோக விளைச்சல்,
0: அமோக
1: விளைச்சல்,
0: விளைச்சல். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இருந்து செய்த ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அது அறுவடையின் நேரம் வரும் பொழுது உங்களுக்கு அமோகமா இருக்கும்,
1: அமோகமா இருக்கும்.
0: கம்பீர சத்த அறுவடையாக அது மாறும். கத்தருக்காக தானே அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க. கத்தருக்காக தானே கணக்கு பார்க்காம களத்துல இறங்குனீங்க. உங்களுக்கு தான் விளையுது,
1: விளையுது,
0: அமோகமா விளையுது, அபரிமிதமா
1: விளையுது.
0: அது இந்த காலம்.
1: ஆமென்.
0: கைரோஸ் மொமெண்ட் இது.
1: ஆமென்.

0: தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? அதான் ஆண்டவர் எழுப்பின கேள்வி. பதில் நன்மை செய்ய நாம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆனா கத்தருக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேனா?
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியை ஆண்டவர் ரைஸ் பண்ணார் நேற்று. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்த நன்மை, ஒரு தரிசனக்காரனா ஒரு ஊழியக்காரனா உங்களையும் என்னையும் கத்தர் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய நன்மை நமக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகும். அபிஷேகத்துக்குள்ளேருந்து வெளிப்படுறது எல்லாமே என்னன்னா நன்மை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, நன்மை செய்கிறவராய் அவர் என்ன செய்தாரா? சுற்றி தெரிந்தார்.
1: அப்போ சில 10:38
0: வாசிக்கிறோம், நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த
1: ஆவியினாலும்
0: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
1: அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா.
0: ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த அபிஷேகத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நன்மை ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும்.
1: அல்லேலூயா.
0: தேவன் நம்மளை யூஸ் பண்றாருன்னா அவருடைய நன்மை ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அது அநேகர் என்ன செய்கிறதுனா ஆசீர்வதிக்கிறது.
1: டிஜிஎஸ் ஐயா இந்த வசனத்தை விருதுநகர் கிரவுண்ட்ல ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அப்பதான் அப்பா கேத்தலிக் சர்ச்ல ஃபாதரா இருக்கிறப்ப அவங்க தம்பி வீட்டு மேனேஜர் அங்கிள் வீட்டுக்கு போய் அந்த கிரவுண்ட்ல அந்த வசனத்தை கேட்கிறாங்களாம். டிஜிஎஸ் ஐயா வழியா வந்த அந்த நன்மை அப்பாவை நிறைச்சு அப்பா வழியா எல்லாருக்கும் நன்மை. அப்பா அடிக்கடி அதை நினைவு கூறுவாங்க.
0: அப்போ தேவன் நமக்கு செய்கிற உண்மையா இருந்து நமக்கு நன்மை செய்கிறார்.
1: எஸ்.
0: ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருந்து நாம நன்மை செய்யறோமா? பதில் நன்மை செய்யறோமா? ஓகே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கறதுல தேவன் எப்படி இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆனா தேவனுக்கு கொடுக்கறதுல நம்மகிட்ட என்ன இல்ல?
1: உண்மை இல்ல,
0: உண்மை இல்ல. இங்கதான் ஓனர்ஷிப் இருக்கு. ஸ்டுவர்ட்ஷிப் என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல.
1: அல்லேலூயா.
0: உண்மை உள்ள ஒரு உக்கரான காரணா நாம என்னன்னா
1: இல்ல.
0: அதான் ஃபாதர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியம் கையில ஒரு பிளஸ்ஸிங் வர்றப்ப அவங்க அதை கையில வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல இது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியோட காத்திருப்பாங்க. இது யாருக்கு என்கிற
1: கேள்வியோடு
0: காத்திருப்பார்கள். உடனே அதை அந்த நேரம் வர்றப்ப கத்த கரெக்டா சொல்லுவார் பாருங்க, டேய் இவனுக்காக தான் உன்ட்ட என்ன செஞ்சேன்
1: நான்
0: கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கத்தர் உணர்த்துவாரான். அந்த மாதிரி நேரத்தில் தந்தை அவர்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டத ஆண்டவர் அப்படியே தூக்கி என்ன செய்வாங்கன்னா, அதான் அந்த ஸ்டுவர்ட்ஷிப்.
1: அல்லேலூயா. பிராணத்துவம்,
0: பிராணத்துவம்,
1: எஜமானத்துவத்தை அப்பா கிட்ட பார்க்கவே முடியாது.
0: கலாத்தியர் 6:6 வாசிக்கிறோம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
1: உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஷேரிங் ஆல் குட் திங்ஸ் வித் தெம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஷேரிங் ஆல் தி குட் திங்ஸ் தட் யூ ஹவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அதுலயும் பாருங்க ஆம்பிளிஃபைல கான்ட்ரிபியூட்டிங் to his support. Hallelujah.
1: Hallelujah.
0: So சில பேர்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அவங்க ஊழியத்துக்கு செய்கிற உதவிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சா கூட, லோக்கல் சர்ச்சில் சொல்கிறேன், நமக்கு பிடிக்கும்னா அந்த குழம்புல ஒரு சின்ன பாத்திரத்தில் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்.
0: நமக்கு பிடிச்ச மீன் வெரைட்டி. ஓசூர் போயிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஐயா வர்றார், ஒரு சின்ன பிக்ஷாப்பரில் அது கொண்டு வந்து கொடுக்குறார். ஐயா உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு படி வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும்னு சொல்லி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் வந்து என்எஸ்கே நேரில் பின்னி என்ன சர்ச்சுக்கு நடந்து போகிறப்ப 1999 நினைக்கிறேன், 99 தான். அப்போ நான் சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச
1: வேர்க்கடலை
0: நம்ம சென்னை பாஷையில் மல்லாட்டை, இந்த பக்கம் நல்ல ஆரஞ்சு பழம் ஏஞ்சலுக்கு பிடிச்சது, அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னதே லைவில் கேட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றப்ப போகிறப்ப எல்லாம் வேர்க்கடலையும்
1: ஆரஞ்சு பழம்.
0: அன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போன வாரம் இருக்கிறேன், ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயரதிகாரி அவர் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் மெசேஜஸை கேட்டு பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் யூனிஃபார்ம்லே வர்றார். யூனிஃபார்மில் வந்து அவர் வந்து ஒரு 3 பெரிய ட்ரேயில், ஒரு ட்ரே ஃபுல்லாக வேர்க்கடலை, இன்னொரு ட்ரே ஃபுல்லாக ஆரஞ்சு பழம். என்னன்னு கேட்டால், 3 ட்ரே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு ட்ரேயில் என்ன ஆப்பிள் என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை, பாஸ்டர்மாவுக்கு பிடிச்ச ஆரஞ்சு பழம், அதுக்குன்னு கூட கூடையாவா? அவர் யூனிஃபார்மோடு அந்த ஷூவை கழட்டிட்டு அதை அப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவரோட வந்த இன்னொரு அதிகாரி பார்த்து பிரமிக்கிறார், என்னடா நம்ம ஐயா இப்படி போறாருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு அதான் பாருங்களேன், நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வர்றாங்க.
1: ஹல்லேலூயா.
0: உண்மையா இருந்து கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்றாரு. நம்மிடத்துல உண்மை காணப்படுறப்பதான் தேவனுக்கு எடுத்த காரியத்திலே நாமளும் என்ன செய்ய முடியும்னா கை கொடுக்க முடியும்.
1: ஆமென்.
0: கை கோர்க்க முடியும் அப்படி.
1: எஸ். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய மனசு குளிருதாயா?
1: நிறைய குளிருது.
0: ஒரு சின்ன பழமா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அக்கறை நம்ம மேல, எவ்வளவு நமக்காக கரிசனையோட காரியங்களை என்னென்ன செய்கிறாங்க,
1: என்ன கெடுவார்கள்.
0: சில இடத்துல எல்லாம் நட்ஸ் வாங்கி நல்லா அதை காய வச்சு அதை வந்து
1: பொடியாக்கி
0: பொடி பண்ணி அதை டப்பா டப்பாவாக அடைச்சி மார்னிங்கில் ஏதாவது ஸ்மூதி ஏதாவது எடுக்கிறப்ப 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. ப்ரோட்டீன் லெவல், எனர்ஜி லெவல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன செய்யும்னா
1: குறையாதுன்னு
0: அதை வாங்கி அதை காய வச்சு அதை உடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அதை எவ்வளவு மெனக்கெடுக்கிற ஒரு காரியம்.
1: ஆமென் சார். ஆமென்.
0: ஒவ்வொரு ஊழியத்திலையும் இந்த மாதிரி தரிசனக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவங்க வேலையே ஊழியக்காரனுடைய உள்ளத்தை இளைப்பாற செய்கிறது.
1: ஆமென். ஒரு இடத்துக்கு போறோம், பார்த்தா ஒரு அன்பு சகோதரர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கட்சிப்பு, அதாவது கடையில் ஒரு பேக் இருக்கும் பாருங்களேன், அண்ணன் கையில் ஒன்று என் கையில் ஒன்று கொடுத்துட்டு போற, 1 வாங்கினா 3 வாங்கினா பத்தாது, அது பத்தாது.
0: அவருடைய ஏயா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டப்போ ஒவ்வொரு முறையும் புதுசு வச்சிருக்கணும் என் கையில. குல்பிட்டுக்கு போறப்ப நீங்க ஒவ்வொரு முறையும்
1: புதுசு
0: நியூ கச்சிஃபோட என்ன செய்யணும்னா, நான் பார்த்துருக்குறேன் எல்லா ஊழியங்கள்லையுமே இந்த மாதிரி அதீத அக்கறை எடுக்கக்கூடிய பிள்ளைகளை கத்தரை எழுப்பி தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க அருமையான நம்ம ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கிறார். எப்பனாலும் பார்த்தீங்கன்னா நான் எங்க இருந்தாலும் அந்த ஐயா ஃபுல்ல அவர் தான் என்ன செய்வார்னா பொறுப்படுத்திட்டு இருப்பார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
1: அவரை? சிலம்பட்டியில் இருக்கிற ஐயா.
0: ஐயோ கேம்ப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவரு அப்பட்டமா தெரியும் அந்த இது வந்துட்டு. அது மாதிரி நாங்கள் கொள்ளைகள் போனோம்னா ஜெருபாபேல்னு ஒரு பிரதர் இருக்கார் எஸ்ஐயா, நல்லா அவரை இங்கே கொள்ளையடிச்சிட்டு வரணும்னு ஒரு ஆசை வரும். பாச வில்லிட்டு சொல்லுவேன், பாச வில்லி எனக்கு உங்கள் ஏரியாவில் எது மேலே எனக்கு ஒரு ஆசை இல்லை, இந்த ஜெருபாபேலை மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சிருங்கண்ணா
1: கொடுத்துருங்க.
0: எங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரங்க போனாலும் அந்த மனுஷன் சாப்பிடாதவங்களை என்ன செஞ்சிருவார்னா
1: சாப்பிட வச்சிருவார்.
0: வேணான்னு சொன்னா டீ வேணா அப்படின்னு சொன்னா நான் லெமன் டீ போட்டு தரோ அப்படின்னு.
1: கோவா டீ போட்டு,
0: கோவா டீ, கோவா டீனா என்ன அப்படின்னா கொய்யாப்பழ இலைய போட்டு தரவா, சுகருக்கு நல்லது அப்படின்னு. வெரைட்டி வெரைட்டியா டீ கண்டுபிடிப்பார்.
1: ஆனா சுக்கு காஃபி, சுக்கு காஃபி.
0: அவர் பரிமாறுற விதம், அவர் சமைக்கிற விதம்,
1: ஹல்லேலூயா.
0: இது சிலருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: சிலருக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்னா ஒரு பெரிய ஒரு அருட்கொடையாக.
1: ஆமென்.
0: அவங்க ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும் அப்படின்னா அந்த சர்விங் மைண்ட் செட், அந்த பணி செய்கிறவனுக்கு மனதை இளைப்பாற பண்ணுகிற ஒரு இருதயம் அநேகருக்குள்ள இல்லை, வெகு சிலருக்குள்ள தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா தந்திருக்கிறார். ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நாம பலருக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற சிலரை ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்லயும் நமக்கு வச்சிருக்கிறார். காலத்தின் தேவையை மனதிற்கொண்டு இந்த மாதிரியான நபர்களை கைரோஸ் மொமெண்ட்ல தேவனே நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வருவார். கவலையப்படாதீங்க, உங்க சீசனுக்குள்ள வர்றப்ப அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபரும் கட்டாயம் எழும்புவாங்க. எந்த காலத்துல எழும்பணுமோ அந்த காலத்துலதான் சாமுவேல் என்ன செஞ்சான்னா எழும்பினா. அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா தான் கத்தர் யார கொடுத்தார்னா
1: சாமுவேலை,
0: சாமுவேலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல சின்ன தீர்க்கதரிசிகள் இதுல தேங்க்யூ அப்பா, நன்றி.
1: ஏசையா ரட்சகரே.
0: ஆமோஸ்ல 8வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்களேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
1: ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல,
0: ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி,
1: மறு சமுத்திரம் மட்டும்
0: வடதிசை தொடங்கி
1: கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள்.
0: சரியான ஒரு ட்ரவுட் சீசன், இந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் சாமுவேல் நாட்கள் இருந்துச்சு. ஆனா 1 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், அந்த நாள்ல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது
1: இல்லை?
0: இல்ல. ஆண்டவருடைய வசனம் எப்படி இருந்துச்சா?
1: அபூர்வமா இருந்தது.
0: இந்த காலகட்டத்துல கர்த்தர் யாரை எழுப்புறாருன்னா அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய சாமுவேல் எழுப்புறார்.
1: ஆமென்.
0: 4:1 வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும், சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: பஞ்சத்துல ஆரம்பிச்சு பரிபூரணத்துல முடிஞ்சிச்சு.
1: 3:1
0: பஞ்சத்துல ஆரம்பிக்கும், 4:1 பரிபூர்ணத்துல என்னன்னா முடியும். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: At that time, and the word of Samuel came to all Israel. Hallelujah.
1: ஹல்லேலூயா.
0: அது மூணாவது அதிகாரத்துல கடைசியில முடியும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பது தான் முதல் பேர்ஷபா வரையிலும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும்
1: விளங்கினது.
0: வெளிப்பட்ட நதி ஒட்டுமொத்த ஜனங்களுடைய மனசையும் நினைச்சிருச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறப்ப நிலத்துல நினையாத பகுதிங்கிறது நினையாத பகுதிங்கிறது இல்லவே என்னன்னா
1: இல்லை.
0: அண்ணால நினைச்சதே ஜனங்களுடைய இருதயத்தை நினைக்கிறதுக்காக. அண்ணால
1: நினைச்சதே ஜனங்களுடைய அநேக மனங்களை நினைப்பதற்காகத்தான்.
0: வசனத்தை கொண்டு நினைக்கிறதுக்காகவே கத்தர் அண்ணால என்ன செய்தார்?
1: நினைத்தார்.
0: காலம் வரும் பொழுது அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களையும் அபிஷேகத்தையும் கத்தர் தர்றார். சீசன் வர்றப்ப எவ்வளவு பெரிய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு விளைச்சல் அந்த பீரியட்ல அறுவடை செய்யப்படும்.
1: ஆமென்.
0: வெயில் காலம் வந்த வாட்டர் மேலனுக்கு ஒரு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: மை மாசம் வந்தா பொங்கல் சீசன் வந்தா கரும்பு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: இந்த மாதிரியான ஒவ்வொரு சீசன் வர்றப்ப வெயில் காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு அறுவடையை கத்தர் தர்றாரா?
1: தருகிறா.
0: கோடை காலத்தின் காரியம் குளிர்காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் வர்றப்ப அந்த சீசனுக்கே உரிய ஒரு அறுவடையை கத்தர் வச்சிருக்கிறார். அதனால அந்த சீசனுடைய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. வெயில் காலம் வர்றப்போ ஐயோ இவ்வளவு வெயில் வாட்டி வதைக்குதே, எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி தேவையே, இந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றப்ப அப்படி நொங்கு அப்பதான் வருது. பனைமரத்துல நொங்கு அவ்வளவு தூரம் எங்க பார்த்தாலும் எங்க ஏரியால வந்தீங்கன்னா அப்படி நொங்கு கடைகள் சும்மா ரோட்ல வந்து ஹைவேஸ்ல வச்சிருப்பாங்க. விதவிதமா நொங்கு கொலைகள் அப்படியே இருக்கும். அந்த வெயிலோட சூட்டை தணிச்சுக்கிறதுக்கான ஒரு விளைச்சல் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அந்த வெயில் காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சல் அங்க இருக்குல்ல. அதே போல ஒவ்வொரு காலம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில வர்றப்போ தரிசனத்தின் பாதையில ஒரு குறிப்பிட்ட தேவை வரும் பொழுது சீசன் வர்றப்ப அந்த தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சலையும் கத்தர வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: இனிமே தேவையை குறிச்சு கலங்குறப்போ இந்த சீசன்ல வெயில் சீசன்ல எப்படி ஆண்டவரே நொங்கு வருது.
1: ஹல்லேலூயா.
0: பனைமரத்துல எப்படி ஆண்டவரே சரியா அந்த நாட்கள் அது என்னன்னா
1: வருகிறது.
0: அந்த மாதிரி இந்த காலத்தின் தேவையை சந்திக்கிறதுக்கான ஒரு விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு.
1: வச்சிட்டாரு. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி அந்த தேவையை சந்திக்கக்கூடிய விளைச்சல் வந்து ஒரு தரிசனக்காரனுடைய உள்ளத்தை என்னன்னா அப்படி இளைப்பாற பண்ணுகிறது. ஆமே. செய்தியை கேட்கிறப்ப உங்களுக்கு இளைப்பாருதான் மனசு?
1: இளைப்பா இருக்கு.
0: ஏன்னா இங்க இருந்து ஆறு பாயிரப்ப உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாரிதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய மனதை இளைப்பாற பண்ணக்கூடிய காரியத்தையும் கத்தர் ஜனங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிறார்.
1: Yes.
0: This is so amazing.
1: Amen.
0: பலருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய சிலரை கத்தர் இந்த ஊழியத்தின் பாதையில எழுப்பி தர்றப்ப அவங்க ரொம்ப யூனிக்கான ஆட்கள்.
1: இந்த
0: நாட்களுக்கு முன்னாடி தந்தையவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஜெப பங்காளர்களை குறிச்சு விஷயத்துல வர்றப்ப விழுதுகள் அப்படிங்கிற ஒரு குட்டி புஸ்தகம் நான் எழுதினேன். விழுதுகள். ஆலமரத்தை தாங்கிறதுக்கு என்ன வேணும்?
1: விழுதுகள்.
0: விழுதுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் புக் அது. அதுலதான் இந்த டாபிக்கே நாங்கள் டீல் பண்ணியிருப்போம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப அநேகருக்கு நாம லட்சக்கணக்கான பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை கத்தர் வந்து ஊழியத்தில் வச்சிருக்கிறார். நான் அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னா அவங்க தான் எங்களுடைய பெத்தானி.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஜீசஸ்க்கு எவ்வளவோ ஊழியம் செஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாடுறதுக்கு பெத்தானியால ஒரு வீட்டை வச்சிருந்தார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அங்க போய் தானே உரிமையா போய் உட்கார்றது, உரிமையா போய் சாப்பிடுறது, உரிமையா போய் எனக்கு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு சொல்றது. ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு எக் வேண்டாம், எனக்கு ஒரு சிக்கன் பண்ணி தரீங்களான்னு கேக்குறது. ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு நாளைக்கு பேசாம இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி உரிமையா போய் ஸ்டே பண்றது.
1: டி மோகன் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருந்த அநேகர் இன்னும் கூடவே இருக்கிறப்ப ஊழியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு அழுத்தம் வரும்போது பேசாமல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்ப நாட்கள் இருந்து உங்களோட வீடு சின்ன வீடாக இருக்குமா அங்கே போய் ஏ அந்த சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆதி நாட்களில் தேவன் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் அப்படி நல்லா பேசிட்டு இளைப்பாறிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவாரு. Hallelujah.
0: ரொம்ப உரிமையா இருக்கலாம், அங்க போய் ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: You
0: feel it hope.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வேணாலும் நீங்க விரும்புற காரியத்தை நான் இதை சாப்பிட விரும்புறேன், அதை சாப்பிட விரும்புறேன், அதை செஞ்சு கொடுங்கப்பா, இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா என்ன செய்யலாம்,
1: ஏக்கலாம்,
0: வீடு மாதிரி இருக்கலாம். நீங்க போய் உங்களுக்கு அந்த சங்கோஜம் என்னன்னா
1: இருக்காது,
0: இருக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஜனங்களோட அமர்ந்து அவங்களோட நம்முடைய நேரத்தை செலவிடுறது. சோ ரெஃப்ரெஷிங் மோமெண்ட். ஓடிக்கிட்டே இருக்கிற தேவ மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஓயாசிஸ், இந்த மாதிரியான பாலைவன சோலைகளை கத்தர் வச்சிருக்கிற.
1: ஏலி
0: மாதிரி இடம் இதெல்லாம் வந்துட்டு
1: நீரூற்றுகளும் பேரிச்சம் பழம் மரங்களும் இருக்கிற இடம்.
0: அவங்க எல்லாம் நீரூற்று, அவங்க எல்லாம்
1: நீரூற்று.
0: எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா
1: திருப்தியே வராது,
0: சலிப்பே என்னன்னா வராது. எத்தனை முறை வீட்டுக்கு போனாலும் முகம் சுளிக்கிறதே என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதுக்குள்ளேயா நீங்க என்ன செய்றீங்கன்னா போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஜீசஸ்க்கு எப்படி ஒரு பெத்தானி இருந்துச்சோ அதே போல ஒரு தரிசனக்காரனுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான தெய்வீக உறவுகளையும் தருகிறார்.
1: அமேன். அல்லேலூயா அல்லேலூயா.
0: துணைமுறால் தீர்க்கதரிசி எலிசா எப்பெல்லாம் அந்த பக்கம் போறாரோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் போய் என்ன செய்வார்னா
1: இளைப்பாற்று
0: நேரம் இளைப்பாருவார்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ரெண்டு ராஜாக்கள்ல வசனம் அஞ்சா
1: நாலாவது அதிகாரம்,
0: நாலாவது அதிகாரத்துல வசனம்
1: எட்டு. பின்பு
0: ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது
1: அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: ஓ, ஒரு நாள் ரிக்வெஸ்ட் பண்றா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வருந்தி ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆஃப்டர் தட் அதான் முக்கியம், அந்த ஒரு நேரம் அந்த வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகு after that அப்படிங்கிற word வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு,
1: தமிழ்ல இல்ல,
0: தமிழ்ல இல்ல, amplify ல afterward, afterward. அதுக்கு பிறகு whenever he passed that way he would stop there for something to eat.
1: அல்லேலூயா.
0: ஒரு முறை தான் வருந்தி கூப்பிட்டா, அந்த ஒரு முறை வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டோன்னு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு வச்சு இது ஒரு தெய்வீக உறவு.
1: ஆமென்.
0: இவங்க வந்து இவங்க வந்து எவ்வளவு அற்புதமான விதத்தில் நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசில் அவருக்கு தெரியாது. அதனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஆயிரம் பேர் வந்து போட்டி போட்டாலும் இவருக்கு வந்து எப்போவுமே போகிற வழியில் அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு வந்து நம்மளை இளைப்பாற பண்ணுகிற ஒரு. அதனால அடுத்து எப்பெல்லாம் அந்த பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் நம்ம சூனே முரால்கிட்ட சொல்லி வை, அந்த அந்த சுக்கா ஒன்று பண்ண சொல்லு, நல்லா நல்லா பண்ணுவான், முன்னந்தொடையில் அருமையாக செஞ்சு வைப்பான் நான் சொன்னேன்னு சொல்லு அவள்கிட்ட போய். யார்ட்டையுமே தீர்க்கதரிசி இப்படி பேச மாட்டார், நான் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, நானே சொல்கிறேன். அந்த மாதிரி உரிமையாக அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற ஒரு இடம். இவன் அதோட நிற்கல பாருங்களேன், அவள் தன் புருஷனை நோக்கி,
1: இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்
0: பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
1: நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி
0: அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும்
1: மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா.
0: என்னப்பா வர்றாரு தேவ மனுஷன், வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போறாரு, நம்மளும் ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிரோம். இந்த மனுஷன் சாப்பிட்ட ஒன்னும் கொஞ்ச நேரமா என்ன செய்ய வேண்டாமா, ஒரு ஒரு ஓய்வு வேணாமா? எவ்வளவு தூரம் ஒரு எவ்வளவு தூரம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓய்வு வேணும் பாருங்க. அதனால நமக்கு ரூம் என்னன்னா இல்லை பேசாம மேல அவருக்குனே ஒரு ரூம் என்ன செஞ்சிருவோம், நம்ம கட்டிடுவோம்னு சொல்லி மேல ரூமை கட்டி மெத்தைய போட்டு கட்டில் வச்சு டேபிள் வச்சு அவர் ஸ்டடி டேபிள் வச்சு
1: குத்து விளக்கு
0: அவர் வாசிக்கிறதுக்கு டேபிள் லேம்ப் வச்சு, ஐயோ ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையோட பார்த்து பார்த்து அக்கறையோட
1: அக்கறையோட.
0: ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே
1: படுத்து கொண்டிருந்தான். என்ன
0: செய்து கொண்டிருந்தான்?
1: படுத்து கொண்டிருந்தான்.
0: அப்பர் ரூம் டு ரெஸ்ட். அண்ட் ஹி வெண்ட் அப் டு திஸ் அப்பர் ரூம் டு ரெஸ்ட்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. எலிஷா கேம் பை ஹி தி நெக்ஸ்ட் டைம் எலிஷா கேம் பை ஹி வெண்ட் டு தி ரூம் அண்ட் லே டவுன் ஃபார் எ நாப். நினைச்சிருப்பாரு என்னையா எல்லாரும் வரிசையில நின்று நம்மளை போட்டு ஜோமுன்னு ஜோமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல இருக்கிற இந்த குடும்பம் மட்டும்தான் நமக்கு நம்ம மேல அக்கறை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி.
1: ஐயா எனக்கு ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஓய்வு எடுங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிஃப்ட். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் என்ன செய்யாதுன்னா வராது. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணத்தை கத்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், வருஷம் வந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா
1: இருப்பாங்க.
0: அவ்வளோ நேரம் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரமாவது புல்பீட்டில் நம்ம நின்று மினிஸ்ட்ரி பண்ணியிருப்போம். அவங்க உட்காந்துக்கிட்டு செய்தி என்ன செய்யிருப்பாங்கன்னா
1: கேட்டுருப்பாங்க.
0: நம்ம நின்றுட்டு பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்னாடி எங்களை மாதிரி முதுகு வலிக்காரங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும், கடு கடுன்னு இருக்கும். ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சீட்டில் உட்காந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனாலும் பாருங்க அந்த தேவையோடு இருக்கிற ஜனம் வந்து நின்று அவங்க காரியத்தை வேற யார்கிட்ட போய் பேசுவாங்க, நம்மகிட்ட தானே என்ன செய்வாங்க
1: பேசுவாங்க.
0: அதுக்கு தானே அவங்க ஆசையாக வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம டைம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க ஒருத்தர் போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் வரிசையில் நீ முந்தி நான் முந்தி நிற்கிறப்ப நமக்கு இங்கே கால் வந்து என்ன செய்யணும்னா இப்படி இப்படி மடிக்க இப்படி மடிக்க இப்படி இப்படி ஊழியக்காரன் காலை இப்படி உதையறான்னு சொன்னாலே அவனுக்கு என்னமோ பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாக நின்று ஜனங்களை வந்து மெனிசி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சிலருக்கு தான் அந்த மைண்ட் வரும் பாருங்களேன், அவங்க நம்மளையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெயினாது இந்த நேரம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு டீ கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த நேரம் சின்னதாக ஒரு தண்ணி கொடுக்கணும், இந்த நேரம் ஒரு மாதிரி சிரமப்படுற மாதிரி தெரியுது, ஒரு சேர் எடுத்து என்ன செய்யணும்னா
1: ஓடணும்
0: ஓடணும் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கேரிங் வந்து எல்லாருக்கும் கத்துற என்ன செய்யறது இல்லைன்னா கொடுக்கறது
1: இல்லை
0: இல்லை.
1: அல்லேலூயா.
0: இவங்க தான் நம்மளை என்ன செய்யறவங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்க.
1: அல்லேலூயா.
0: கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யுங்க. பவுலுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பவுல் மூலமா அப்போஸ்தலனாய் பவுல் மூலமா இளைப்பாறுதல பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். ஆனா அவர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசுப்போருவோட வீட்டாரை குறிச்சு பேசுறப்போ ஒனேசுப்போருவின் வீட்டாருக்கு கத்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக.
1: அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவன் அநேகம் தரம் என்னை
1: இளைப்பாற்றின.
0: இந்த யுகத்தின் அப்போஸ்தலன் சொல்றார், இந்த யுகத்துக்கான
1: அப்போஸ்தலன்
0: அப்போஸ்தலன் சொல்றாரு அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்
1: இளைப்பாற்றினான்.
0: He often visited and encouraged me.
1: Hallelujah. Hallelujah.
0: துன்பத்தின் நடுவுல அவன் அடிக்கடி என்னை வந்து சந்திச்சு என்னை உற்சாகப்படுத்தினா, கண் கண்டங்களை உயிர்ப்பிச்ச மனுஷன். அவருடைய டஃப்பான நேரத்துல அவர் உற்சாகப்படுத்த ஒருத்தன் அடிக்கடி வந்திருக்கான்.
1: ஆமென்.
0: ஒரு வீடு அடிக்கடி வந்திருக்கு.
1: எஸ்.
0: எத்தனை வீட்டுக்குள்ள அவர் செய்தி போயிருக்கோம், ஆனா ஒரு வீடு அவரை தேடி திரும்ப திரும்ப வந்திருக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: For he often showed me kindness and ministered to my needs.
1: Hallelujah.
0: Hallelujah. என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி அவன் தான் அடிக்கடி என்ன செஞ்சான், வந்தான். Comforting and reviving and praising me like fresh air. அவன் வர்றப்பெல்லாம் அப்படி ஒரு கூல் பிரீஸ் வந்து முகத்துல அடிக்கிற மாதிரி.
1: எஸ்.
0: வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து களைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறவன் முகத்துல ஒரு குழுகுழுன்னு ஒரு காற்று அடிக்கும்னா அது எவ்வளவு எவ்வளவு சுகமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சி போற வீடு வர்றப்ப எல்லாம் என் மனசுக்கு அப்படி குழுகுழுன்னு இருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. மனசுக்கு எப்படி இருக்கு?
1: குழுகுழுன்னு இருக்கு.
0: குழுகுழுன்னு இருக்கு. I've been refreshed in that house many times. Many is the time I have been refreshed in that house.
1: Yes. Hallelujah.
0: எல்லா வீடும் நம்மளை இளைப்பார பண்ணுகிறது இல்ல. ஒரு ஊழியக்காரனை இளைப்பார பண்ணும்படியான அந்த தரிசனத்தின் மேல அக்கறை உள்ள அவன் கேரி பண்ற அபிஷேகத்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய காரியத்துல கவனமா இருந்து அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுல முந்தி கொள்ளுகிற குடும்பங்களை ஒவ்வொரு தரிசனத்திலையும் கத்தர வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவங்க வர்றாங்கனால ஒரு கூல் பிரீஸ் வரும் அப்படி.
1: எஸ்.
0: என்ன வரும்?
1: கூல் பிரீஸ்.
0: பிலமோனை குறிச்சு சொல்றாரு பாருங்களேன், 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியா உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: Your love has given me much joy and comfort. Your love.
1: Hallelujah.
0: Amplified is ma அட்டகாசமா இருக்கு பாருங்க. For I have derived great joy and comfort and encouragement from your love. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: நீ எப்பெல்லாம் உன்னை நான் பாக்குறனோ அப்பெல்லாம் இந்த அன்புக்குள்ள இருந்து எனக்கு தேவைப்படுற பெரிய சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஊக்கத்தையும் நான் என்னன்னா
1: அனுபவிக்கிறேன்.
0: உள்ளங்கள் ஏதோ ஒரு ரசிகரை போல ஒருத்தரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு செய்யற ஆள் இல்ல நீ. பரிசுத்தவான்கள் நான் மட்டும் உன்னை குறிச்சு இந்த சாட்சி சொல்ல முடியாது. எல்லா பரிசுத்தவான்களும் இதை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் நீ வர்றப்ப எல்லாம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகிறது.
1: Yes.
0: So it's a calling. Body of Christ-ல இந்த மாதிரி யூனிக்கான நபர்களை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறாரு. Hallelujah.
0: அப்ப நாம ஒரு இடத்துல நன்மை செஞ்சுட்டு பதில் நன்மையை அந்த இடத்துல எதிர்பார்க்க வேண்டாம், அதை விட்டு வெளியே வந்துருங்க.
1: ஆமென்.
0: இவ்வளவு தூரம் நான் வந்து மெனக்கிட்ட எனக்கு ஒண்ணு என்னன்னா என்னுடைய எனக்குன்னு ஒரு நீடு இருக்கிறப்ப யாரும் என்ன செய்யலையே கண்டுக்கலையே அப்படின்லாம் நீங்க வருத்தத்தை எல்லாம் வச்சுக்கிறாதீங்க, வெளியே வந்துருங்க அதை விட்டுட்டு. அப்படி நீங்க நன்மை செய்ய வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த
1: கடமை.
0: கத்திற்காக செய்யறோம் அவ்வளவுதான். ஆனா பதில் நன்மைய கத்தர் எங்க இருந்து எழுப்புவார்னு தெரியாது.
1: எஸ்.
0: நீங்க செஞ்ச நன்மைக்கான பதில் நன்மைய
1: எங்க இருந்து
0: எங்க இருந்தாலும் அவங்களை எழுப்புவார்.
1: ஆமென்.
0: எங்க இருந்தாவது எழுப்புவார், அவங்க எங்க இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்க இருந்தாலும் எழுப்புவார்.
0: சொல்லுங்க, எங்க இருந்தாலும்,
1: எங்க
0: இருந்தாவது எழுப்புவார்,
1: எங்க இருந்தாவது எழுப்புவார்,
0: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்.
0: புரியுதா இந்த தமிழ் உங்களுக்கு?
1: ஆமென்.
0: எங்க இருந்தா உனக்கு உதவி வரும், எங்க இருந்தாலும் வரும்.
1: எஸ்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: ஆமென்.
0: உங்களை பார்த்து சில பேர் கேக்குறாங்க, நீ எல்லாம் என்னையா செய்வ, நாங்க இல்லாம உன்னால ஒன்னும்
1: செய்ய முடியாது,
0: செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தரிசனக்காரன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: You are a man of God.
1: Yes.
0: You are an apostle.
1: Amen.
0: You are a prophet. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க நீட சந்திக்க கூடிய ஒரு நபர், அவரை எங்க இருந்தாலும், எங்க இருந்தும் கர்த்தர் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்.
0: அவர் எங்க இருந்தாலும்
1: எழுப்புவார்,
0: அரண்மனையில் இருந்தாலும்
1: எழுப்புவார்.
0: Hallelujah. எங்க இருந்தியா வரும்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்க இருந்தாலும் வரும்,
1: எங்க இருந்தாலும் வரும்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: So, உண்மையா இருந்து நாம செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களை கத்தர் எங்க இருந்தாலும் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார்,
1: எழுப்புவார்.
0: இவங்க நன்மை செய்ய என்ன செய்யறது இல்ல, கணக்கே பாக்குறது இல்ல.
1: எஸ்,
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய உண்மை வேணும்.
1: ஆமென்.
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய
1: உண்மை வேண்டும்.
0: ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய கணக்கு பார்க்கிறாரா?
1: பார்க்கறதே இல்லை.
0: என்ன அவருடைய உண்மை பெருசா இருக்கு?
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சோ, நன்மையை செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய நேரத்துக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.
1: எஸ்.
0: நாம் தளர்ந்து போகாது இருந்தால்
1: ஏற்ற காலத்தில் அறுப்போம்,
0: அறுப்போம்,
1: அறுப்போம்.
0: சோ, நன்மை செஞ்சுட்டு நாம நம்முடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, நமக்கு தேவைப்படுகிற நன்மைய நமக்கு செஞ்சு நம்முடைய தரிசனத்தை தாங்கக்கூடிய உண்மையான நபர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம எல்லைக்குள்ள ஆவியானவர் கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: பொந்தக்காரங்கிட்ட நீங்க பாத்திராத பந்த பாசத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற, ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நபர்களிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இதான் தந்தையர்கள் சொல்லுவாங்க, ரத்த உறவோட திரு ரத்த உறவு தான்டா பவர்ஃபுல் அப்படின்னு.
1: ஆமென்.
0: அப்படியே ரத்த உறவா இருந்தாலும் அவங்களும் ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருந்து தரிசனத்தை புரிந்து கொண்டவரா இருந்தா தான் அது அது அது சரியா இருக்கும்.
1: எஸ்.
0: இல்லைன்னா ரத்த உறவோட தரிசனத்தை புரிந்து கொண்டு நம்மோடு துணை நிக்கிற திரு ரத்த உறவுனுடைய இம்பாக்டே வந்து வேற.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
0: சொந்தக்காரங்கள்ட்ட பாத்திராத, சொந்த ஜனங்கள்ட்ட கண்டுராத பந்த பாசத்தை ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற உறவுகளிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு விரோதமா எழும்பி சூப்பரா நடிச்சவங்களை பாத்தீங்க, ஆனா உங்க சார்பில் எழும்பி உங்களுக்காக துடிப்போட காரியத்தை செய்யறவங்களை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு ஆக்டிவான குரூப் உங்களை சுத்தி இருக்கும்.
1: எஸ்.
0: துடிப்போடு இயங்குகிற, உங்க ஹெட் குவார்டர்ல துடிப்போடு இயங்குற ஆட்கள் இருப்பாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுறார் சங்கீதத்துல. ஐ திங்க் சங்கீதம் 100. 101 பாருங்க.
1: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை
0: சேவிப்பான். உத்தமமான வழியில் நடக்கிறவன்
1: என்னை சேவிப்பான்.
0: My eye on salt of the earth people. Message parunga. But I have my eye on salt of the earth people. They are the ones I want working with me.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The bhoomiki uppa irukkravinga mela dhaan en kannu irukku.
1: Yes.
0: En kannu pora yaar mela?
1: Indha bhoomiki uppa irukkravan mela dhaan en kannu irukku.
0: அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் விரும்புறேன்.
1: ஆமென்.
0: I want them working with me.
1: Yes.
0: They are the ones I want working with me. Men and women on the straight and narrow, these are the ones I want at my side.
1: Amen. Hallelujah.
0: நீங்க ஒரு விஷனரினா இந்த மாதிரி டீம் உங்களை சுத்தி இருக்கும்.
1: Yes.
0: உங்களை சுத்தி இருக்கிறவன்ட்ட துரோகம் இருக்காது.
1: Amen.
0: உங்களுக்காக துடிப்போடு இயங்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்தை கத்தர் தந்திருக்கிறார். நீங்க தான் பூமிக்கு உப்பு.
1: பூமிக்கு உப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பூமிக்கு நீதானே உப்பு. சாரமில்லை என்றால் ஏது மதிப்பு.
0: யோசேப்ப ரொம்பவே அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. ரொம்பவே
1: அண்டர்மைன் பண்ணி
0: செஞ்ச நன்மைக்கு நல்ல வேண்டிய மட்டும் உறிஞ்சிட்டு கருவேப்பில மாதிரி ஆக்கிட்டான்.
1: எஸ். அண்டர்மைன் பண்ணி மைண்ட்ல போட்டான்.
0: கருவேப்பில மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா
1: தூக்கி போட்டுட்டாங்க. வெளியே
0: கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனா ஜோசப்புக்கான சீசன் வந்தப்போ, ஆண்டவருடைய நேரம் வந்தப்போ, ஜோசப்போட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை ஆண்டவர் ஜோசப்போட எல்லைக்குள்ள கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: ஜோசஃபையும் அந்த பெரிய மனுஷனுடைய எல்லைக்குள்ள கொண்டு போனார்.
1: எஸ்.
0: கைரோஸ்ல அது நடக்கும்.
1: எஸ். ஆமென்.
0: இதெல்லாம் மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயா ஜாலம் இல்ல, சீசன்ல நடக்கிற அதிசயம்.
1: ஆமென்.
0: சீசன்ல நடக்கிற அற்புதம்.
1: அற்புதம்.
0: அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற அர்த்தத்தையும் அவன் சொல்லுகிற அந்த பகுதியை அந்த காலகட்டத்தை கடப்பதற்கு தேவையான நிர்வாக முறைமையும் பாரோட்ட பேசினப்ப அந்த பெரிய ஆளு தான் முத முதல்ல ஜோசப் அண்டர்லைன் பண்றாரு.
1: எஸ். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. உங்களை அற்பமான மனுஷங்க அண்டர்மைன் பண்ணிருக்கலாம். ஆனா உங்களை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி பளிச்சுன்னு எல்லாத்தையும் காண்பிக்க கூடிய ஒரு நபரை இந்த சீசன்ல ஆண்டவர் உங்க விஷனுக்குள்ள கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அவ்வித எல்லாரும் அண்டர்மைன் பண்ணாங்களா?
1: பண்ணாங்க.
0: ஆனா ஆண்டவரே ஏல பள்ளத்தாக்குல அண்டர்லைன் பண்ணாரா?
1: பண்ணாரு. Hallelujah.
0: உங்களை ஹைலைட் பண்றதுக்குன்னே ஒரு மார்க்கர் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
1: Yes.
0: எப்பவுமே மார்க்கரோட வேலை என்னன்னா லெட்டரை வந்து ஹைலைட் பண்றது.
1: Yes.
0: உங்க சீசன் வருது பாருங்க, அதான் அந்த மார்க்கர்.
1: Amen.
0: அந்த மார்க்கர், அந்த சீசன் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹைலைட் ஆயிருவீங்க.
1: ஹைலைட்டர். Hallelujah.
0: சீசன் உங்களை என்ன செஞ்சிரும்?
1: ஹைலைட்
0: பண்ணும். ஹைலைட் ஆக்கிரும்.
1: Hallelujah.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சும்மா ஃபேர வந்து துடிப்போட காரியத்தை செய்யறாரு. என்ன, அவர் தானே தேசத்தின் அதிபதி. யாரை எங்க வைக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரே நாள் கடகடன்னு உத்தரவுல எல்லாமே என்ன செய்யுதுன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: அதான் நாம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல, நேரம் நமக்காக ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நேரம் ஸ்பீடா போகல, நேரம் ஸ்லோவாகவும் போகல, நேரம் வர்றப்ப எல்லாமே தீவிரமா நடக்கும், ஸ்பீடா நடந்து முடியும்.
1: ஆமென்.

0: நமக்கான காரியத்தை வந்து மார்க் பண்றப்போ காலத்துல நம்ம என்ன செய்வார்னா
1: மார்க் பண்ணுவார்,
0: தனியா ஹைலைட் பண்ணுவார். சீசன் வந்தப்ப முருதேக்காயை தனியா ஹைலைட் பண்ணார்.
1: எஸ்,
0: 1 Samuel 17
1: தாவீத
0: தனியா மார்க் பண்ணி காட்டினார்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு நிறைய பேர் மார்க் போட்டாங்க. என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: இவனா நம்ம என்ன செய்ய போறோம்?
1: ரட்சிக்க போகிறான்.
0: 1 Samuel 10 கடைசி வசனங்கள்ல சவுலுக்கு மார்க் போட்ட மாதிரி இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் வந்து நம்மள
1: நடத்து போறான்
0: அப்படின்னு சொல்லி 1 Samuel 10 சவுல என்ன செஞ்சாங்கன்னா, சவுலுக்கு என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: ஆனா ஆண்டவர் மார்க்காடா போடுறீங்க, நான் முன்குறிச்சவனுக்கு இப்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி 1 Samuel 11 ஆண்டவர் தனியா யார மார்க் பண்ணிட்டார்னா,
1: சவுலை. அல்லேலூயா.
0: இந்த நாகாசு ஆவி வந்து கேலயத்துல இருக்கிற
1: யாபேசின்
0: மனுஷருக்கு விரோதமா வந்து ஒரு சேட்டை பண்ணப்ப, வேட்டை பண்ணவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்கு கத்தர் யார் அனுப்பினார்னா,
1: சவுலை அனுப்பினா.
0: கத்தர் மார்க் பண்ணி காமிச்ச உடனே ஒரு கூட்டம் எலும்பி சொல்லுது, எவன்டா மார்க் போட்டவன்?
1: யாருக்கு? சவுலுக்கு.
0: சவுலுக்கு. இவனா நம்மள
1: ரட்சிக்க போகிறவன்,
0: ரட்சிக்க போறவன் எவன்டா
1: சொன்னவன்,
0: சொன்னவன். அந்த வசனம் இருக்கா 1 Samuel 11
1: உடனே தான் சவுல் டே டே டே கூல் டவுன் சொல்லி அவர் தான் என்ன செய்வார்னா 12 வசனம் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்.
0: அதுக்குள்ளேயா ரசீர் மன்றத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னா சங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம எல்லாம் அங்கண்டா உடற. அதனால உங்க காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் போட்டு இதெல்லாம் தேராது,
1: 2 Samuel 11
0: இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னத்தை நாங்கள் சொல்லன்னு சொல்லி உங்களுக்கு மதிப்பெண்களை போட்டு உங்களை மட்டம் தட்டுனாங்க. ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களை தனியா மார்க் பண்ற.
1: ஆமென்.
0: தனியா மார்க் பண்ணி காட்டுறாரு. பளிச்சுன்னு தெரிவீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க வெளிச்சம், ஆனா நீங்க பளிச்சுன்னு தெரியற நேரத்துக்குள்ள கத்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: கொண்டு வந்து இருக்கிறார்.
0: கொண்டு வந்திருக்கிறாரு,
1: கொண்டு வந்திருக்கிறாரு.
0: அந்த நேரம் வர்றப்ப உங்களை அற்புதமான விதத்துல புரிந்து கொண்டு உங்களோடு பலர் இணைவார்கள்.
1: ஆமென்.
0: அடுத்து உங்களோட நான் பேச விரும்புற காரியம்,
1: ஹல்லேலூயா,
0: உங்க தரிசனத்துக்கு துணை செய்ய இந்த பெரிய அப்போஸ்தல தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்களை உலகமெங்கிலும் இருந்து கத்தர் எழுப்புவார். உலகமெங்கிலும் இருந்து. அடுத்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நாம யாருங்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தா மட்டும் போதாது, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள சிலரை கத்தர் நமக்கு தருவார்.

0: வெறும் கனெக்ஷன் அல்ல, இந்த தரிசனத்தோடு பயணிக்கிற உறவுகள்.
1: ஆமென்.
0: சொந்தத்திட்ட பார்க்க முடியாத பந்த பாசத்தை, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்ல, நாம யார் என்பதை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களிடத்துல நம்மளால பார்க்க முடியும். டிவைன் மொமெண்ட் வர்றப்போ, ஆண்டவருடைய கைரோஸ் வர்றப்போ, இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் உறவுகளை நமக்கு தருவார்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அங்கதான் ஒரு ஒரு ஆக்சலரேஷன் வரும் பாருங்களேன், பவர்ஃபுல்லா.
1: ஹல்லேலூயா.
0: இதை குறிச்சு நாம அடுத்து தியானிக்க போறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு உங்களுக்கு.
1: ஆமென்.
0: அதனால எவ்வளவோ ஊழியத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்துறாரு. ஆனா என்னோட அருமை, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையே, தெரியலையே, சொந்த சபையே எனக்கு மார்க் போடுதே, சொந்த சபை எனக்கு
1: மார்க் போடுதே,
0: மார்க் போடுதே. நீங்க சொல்ற எல்லாத்தையுமா ஏத்துக்குறாங்க சொந்த சபையில?
1: இல்லையே.
0: ஆனா நீங்க சொல்ற காரியத்தை விசுவாசிக்க கூடிய சிலரை கத்தர் வச்சிருக்கிறார்ல.
1: அதனால
0: தளர்ந்து போகாதிருங்கள். இது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்.
0: இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பதிலே இல்லை, அறுவடையை வச்சிருக்கிறார்.
1: அறுவடையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
0: நீங்க விதைச்சதை விட உங்களுக்கு விளையிறது எப்பவுமே ஜாஸ்தி.
1: ஆமென்.
0: நீங்க விதைச்சிருக்கிற நபர்னா கண்டிப்பா இதுதான் அந்த கம்பீர சத்த அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: மணிமணியா உங்களுக்கு விளையும் பாருங்க.
1: எஸ்.
0: விளைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: மணிமணியா, மணிமணியா, மணிமணியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அதான் அடுத்த டாபிக். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால சேர உற்சாகமா இருங்க. திஸ் இஸ் யுவர் மொமெண்ட், திஸ் இஸ் யுவர் சீசன், திஸ் இஸ் யுவர் டைம். காட்ஸ் டைம் ஃபார் யூ இஸ் ரைபன். உங்களுக்கான ஆண்டோட நேரம் அப்படி கனிஞ்சிருச்சு,
1: அணிஞ்சிருச்சு.
0: அதனால பெரிய அறுவடை உங்களுக்கு இந்த சீசன்ல உண்டு. ஆமென்,
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தேவ மனுஷனா, தேவ மனுஷியா இருந்து நாங்கள் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஒரு செய்தி அநேகருடைய உள்ளங்களை இளைப்பார பண்ணுகிறது. ஆறு பாய்கிற பொழுது அது அநேகரை வளமாக்குது. அதே நேரத்தில் அந்த நதி ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை இளைப்பார பண்ணக்கூடிய விசேஷித்த நபர்களையும் நீங்க தரிசனத்தில் வச்சிருக்கிறீங்க. அன்றே ஓடினதுனால களைச்சு போய் இந்த மாதிரி எனக்கு மார்க் போட்டு என்ன மட்டம் தட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய விரக்தியில, சோர்வுல, சஞ்சலத்தில், இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு பலனையும் பார்க்க முடியலங்கிற ஒரு சஞ்சலத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனோடும் மனுஷியோடும் நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை இளைப்பார பண்ணுகிற பிலமோன்களை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். அநேகம் தரம் எங்களை இளைப்பாற்றியும் சளிப்படையாத ஒனேசு போர் வீட்டார போன்ற உறவுகளை, திருரத்த உறவுகளை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். தேங்க்யூப்பா. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நான் பயன்பட்டோம், என்னோட மதிப்பு என்னன்னு தெரியலையேங்கிற விரக்தியில் இருக்கிற தேவ மனுஷங்களை, மனுஷிகளை நீங்க மார்க் பண்ணி காட்டுகிற இந்த சீசனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. குளோரியஸான காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்த ஆண்டவர், இந்த மாபெரும் திட்டத்தில் எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய உறவுகளையும் எங்க எல்லைக்குள்ள நீங்க கொண்டு வருகிற இந்த மொமெண்ட்டுக்காக ஆண்டவரே, we want to thank you and we are so grateful to you. இது நீங்க செய்யறது. இன்ன ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றார். எங்க இருந்து உனக்கு ஒரு உதவி வரும்னு கேட்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்கிருந்தாவது வரும், அது எங்கே இருந்தாலும் என்னிடத்துக்கு வரும். எங்க இருந்து உங்களுக்கு வரும்னு உங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த கால நேரத்துல சொல்றாரு, அது எங்க இருந்தாலும் உன்னிடத்துக்கு வரும்படி நான் செய்வேன். சிங்காசனம் கிடங்குக்கு வந்ததை போல, சிங்காசனம் கிடங்க நோக்கி வந்ததை போல, பெரிய காரியங்கள் நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி வருகிற நேரம் இது. ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி, தேங்க் பண்றோம். இன்னும் எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: தாவீது சொல்கிறார், அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி

0: for the last several weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்திலே எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11வது வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avanai jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu sollugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done for
1: yesu christum ratham avarkaga enna seidirukirathu endru veda vasanam solugiratho adai arikai seivadhan moolamaga jeithaargal
0: that is how the blood the word and the testimony works together
1: ratham vasanam saatchi moondrum ipdiyaga dhaan inaindhu seyalpadugirathu
0: in these three there are two things that never change
1: indha moondrile rendu kaaryangal maaruvadhe kedaiyadhu
0: the blood never loses its power
1: rathathudaiya vallamai kurainthu povadhe kedaiyadhu
0: it is still a cleansing blood
1: adu innum sutham pannugira rathamaga
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: உள்ள ரத்தமா இருக்கு has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதோட வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆக இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்குது
0: the blood and the word remain the same
1: ரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்குது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்பு தான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christuvin ratham enna seidirukku endru nam arindu adu enna seidirukku endru nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigirathu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvadhe kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of jesus has done for us
1: yesu christuvin ratham namukkaga enna seidirukkirathu endru veda vaakiyam solugirathu adai nam paarka aarambithom
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us
1: ratham namukkaga enna seidirukkirathu endru vasanam enna solugiratho yerukkuri 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power, and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: Martin Luther said, "Here I stand."
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்ன்ற தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதைதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்
0: என்று. You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ள கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதருக்குள்ள இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதிலே உறுதியாக இருந்து அதை அறிக்கையிடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினை தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குது என்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex, speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றார்.
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து பேசுகிறது.
0: That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள், இதை விட என்னால் அதிகமாய் வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன். அதனாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறார்களே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much, brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம், இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே, அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து சொல்றீங்கன்னு சொல்லலாம்.
0: Well, I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம். அதுல சில ஜெபங்கள் ரொம்ப மோசமா, ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people.
1: மறுபடியும் பிறந்தவர்கள்.
0: Spirit filled people.
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்.
0: When they come before God and pray.
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority.
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்.
0: You know when Jesus prayed to the Father.
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed.
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்.
0: Now these fellows thought they knew how to pray. These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus.
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்கள், தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார். அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும்.
0: And you know he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: But now then later on
1: பிற்பாடு
0: he said to them
1: அவர்களை பார்த்து
0: before his crucifixion
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
0: he said you pray to the heavenly father
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க
0: your heavenly father he himself loves you he said
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களை அன்பு கூறுகிறார் என்றார்
0: now why would anybody say that
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: அவர் சொன்னா நீங்களே பிதாவினை செல்லுங்கள் நேரடியாக கேளுங்கள் அவர் உங்களை அன்பா இருக்கிறார்
0: you know why he said
1: ஏன் அவர் சொன்னா தெரியுமா
0: they did not have that sense of intimacy with God
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது
0: they did not have that power with God
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை
0: they could not come to God like Jesus come
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன விசுவாசிக்கிறார்கள்? ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
0: That's why they line up at their doors.
1: ஆகவே தான் வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்.
0: That's why they go begging.
1: ஆகவே தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: It is as a result of their own inferiority before God.
1: தேவனுக்கு முன்பாக தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்.
0: These are people that have never known the power of the blood.
1: இந்த ஆட்கள் ரத்தத்தின் வல்லமையை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்தினை நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த ரத்தத்தின் வல்லமை எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவையெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ who walk walk not after the flesh but after the spirit
2: கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை
0: they never heard such preaching
2: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர் கேட்டதே கிடையாது
0: they only heard preaching that, oh god loves you, you know it's all right you come to me and you write to me and you approach me I will set it right
2: ஆண்டவர் நேசிக்கிறாங்க பயப்படாதீங்க என்கிட்ட வாங்க எனக்கு எழுதுங்க நான் ஜெபம் பண்ணுவேன் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க
0: this is all they know
2: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்
0: they have never been told about the power of the blood how it brings them before god how they can stand before god without guilt condemnation or inferiority
2: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை
0: if they knew that
2: அது மாத்திரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால்
0: they will go before god
2: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்
0: they will ask
2: அவர்கள் கேட்பார்கள்
0: they will receive
2: அவர்களே பெற்றுக் கொள்வார்கள்
0: their joy will be full
2: அவருடைய சந்தோஷம் நிறைவாகும்
0: and they will bear much fruit
2: பாருங்க அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்
0: look at how jesus prayed and look at how people pray today
2: இயேசு எப்படி ஜெபித்தார்கள் இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க
0: you know how jesus prayed
2: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா
0: in the grave of lazarus jesus stood there and prayed like this
2: லாசருவின் கல்லறையில் இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்
0: he said
2: அவர் சொன்னார்
0: father i know that you hear me always
2: பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: but because of the people which are standing by i said it that they may believe that thou hast sent me
2: ஆனாலும் நீரனை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன்
0: என்றார் see how sure he is
2: பாருங்க அவருக்கு எவ்வளவு நிச்சயம்
0: have you ever heard christian people pray like this
2: கிறிஸ்தவங்க இப்படி ஜெபம் பண்ணீங்க என்னைய கேட்டிருக்கீங்க
0: have you ever heard christian people come and say father god in the name of jesus i come before your presence
2: என்னைய கிறிஸ்தவங்க பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துல நான் வருகிறேன் சொன்னதை கேட்டு
0: i know that every time i pray you are a prayer answering god you hear me
2: ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும்போது நீர் ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
0: i tell you very few people i've seen like that
2: நான் சொல்லட்டும் வெகு சில ஆட்களை தான் அப்படி பாத்துருக்கேன்
0: it's getting to be more now
2: இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு வருது
0: because this is being taught now
2: ஏனென்றால் இது இப்போ போதிக்கப்படுகிறது
0: but normally this is not the way they approach
2: ஆனால் வழக்கமாக இப்படி அவர்கள் அணுகுவதே கிடையாது
0: they never they approach in a different way
2: அவர்கள் வித்தியாசமாக அணுகுகிறார்கள்
0: they approach saying lord i'm unworthy i'm good for nothing i'm dust and a worm
2: என்ன சொல்றாங்க ஆண்டவரே நான் நல்லவில்லை தகுதி இல்லாதவன் நான் புழு பூச்சி
0: how much i have prayed where is the answer
2: நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் பதில் எங்க ஆண்டவரே
0: are you there god where are you
2: ஆண்டவரே இருக்கிறீரா எங்க இருக்கிறீ
0: why have you not heard me and
2: answered me ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல
0: this is the normal prayer of the spiritual christians
2: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்
0: they may pray for 2 3 hours but this is what they pray
2: 2 3 மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனா இதே தான் ஜெபிக்கிறார்கள்
0: the thing is that they have not been taught about the blood of jesus therefore they know nothing about justification being righteous before god having a standing before god
2: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவங்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்குது என்று அவளுக்கு தெரியவில்லை
0: they do not know that they have a standing
2: தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது
0: if you have a standing then you must confess that standing
2: தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்
0: you must confess what the blood has done
2: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்
0: that is why on the passover day the blood was shed and then the blood was applied on the doorpost a shed blood was not enough the blood needs to be applied in order to do what it should do
2: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களிலே பூசினார்கள்
0: the blood of jesus has been shed
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது
0: that's not the problem today
2: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை
0: jesus is not going to come and shed his blood again
2: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை
0: he has shed it
2: அவர் சிந்தி விட்டார்
0: it is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith
2: பிரச்சனை இதுதான் மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களில் வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்
0: how do you apply it
2: எப்படி அதை பூசுவது
0: the psalmist said my tongue is the pen of a ready writer
2: சங்கீதகன் சொன்னான் என் நாவு விரைவாய் எழுதுகிறது எழுத்தாணி என்று
0: just like they used the hyssop and put it on the doorpost
2: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலில் பூசினார்களோ
0: you today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth your tongue is your hyssop
2: இன்னைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள் அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது
0: you take that truth and declare it with your tongue
2: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள் எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்
0: and when you do that
2: நீங்கள் அப்படி செய்யும்போது
0: you declare that is when there is victory
2: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது
0: since it is through the blood we have justification
2: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடினால்
0: justification or righteousness or a standing with god comes through the blood
2: நீதிமான் ஆக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
2: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
0: செய்ய வேண்டும். We must speak it.
2: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
2: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
2: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
0: Are you confessing that?
2: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
2: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க கூட நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி
2: பத்தி நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜபம் தான் நிறைய இருக்குது. Why?
2: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
2: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்க நிக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்கு.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
2: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
0: Father, thank you for the standing.
2: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
2: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
2: உன்னுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
2: உன்னுடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
2: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
2: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறேன்.
0: I can ask.
2: நான் கேட்க முடிகிறேன்.
0: I can fellowship with you.
2: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறேன்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
2: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
2: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
2: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
2: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
2: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
2: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
2: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
2: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
2: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
2: தேவன் அவரை பாவம் ஆக்கினார், ஆகவே தான் பாவம்.
0: On the cross of Calvary, he was made to be sin.
2: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவம் ஆக்கப்பட்டார்.
0: Why? Yeah, this is a part that everybody accepts.
2: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
2: ஏன் அவர் பாவம் ஆக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
2: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
2: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
2: அவர் பாவம் ஆக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
2: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்றோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People will rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
2: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்றது பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்து விட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
2: இயேசு பாவமானார்.
0: That is true.
2: அது சத்தியம்.
0: That is true.
2: அது உண்மை என்றால்
0: then by the same token I was made righteous and that is also true.
2: அதே விதத்தில் நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
2: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
2: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
2: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
2: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
2: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு
0: Amen.
2: Amen.
0: Lift up your hands and say with
2: me.
0: Through his blood.
2: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
2: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
2: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
2: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
2: தாழ்வு மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
2: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
2: இரத்தம்.
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Has made me righteous.
2: என்னை நீதியாக்கியிருக்கிறது.
0: I stand before God.
2: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see, that is what it means, my friend.
2: பாருங்க.
0: Oh, these things must be in our consciousness.
2: பாருங்கள், இந்த காரியங்களை போதும்ங்க உணர்விலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: Believers are filled with sin consciousness.
2: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
0: They are so filled with consciousness of sin.
2: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
0: A preacher friend of mine went with another preacher to a house.
2: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word based person. You know, he's a really person into the word.
2: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is really into all these truths.
2: பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: He went with another preacher into a house.
2: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man this other preacher said, "Pastor, you pray."
2: அந்த பிரசங்கியார் சொன்னாரு, "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க."
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
2: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: This man was, when he came out, this man was upset and surprised.
2: அவர் வெளியே வந்த போது கூட வந்த பிரசங்க யாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
0: What pastor?
2: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
0: Did you not see anything dark powers there?
2: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதெல்லாம் பாத்தீங்களா?
0: Did you not see any evil spirits there?
2: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
0: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
2: இந்த பிரசங்க சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
0: இருக்காங்க. Don't be a demon conscious person.
2: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
0: Don't be so devil filled with devil
2: எப்போ மாதாலும் பிசாசு இருக்கிறான் அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
0: Be filled with God consciousness.
2: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
0: The God is in you.
2: தேவன் உங்களுக்குள்ள
0: இருக்கிறார். He is with you.
2: அவர் உங்களோடு இருக்கிறார்.
0: His presence goes before you.
2: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது.
0: His fence is put around you.
2: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டது.
0: His power is upon you.
2: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
0: His anointing is yours.
2: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
0: Be God conscious, not devil conscious.
2: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
0: See, a lot of people are sin conscious.
2: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்கள்.
0: Always conscious about their weaknesses, their sins, and what they are.
2: எப்ப பார்த்தாலும் அவருடைய பாவம் அவருடைய குற்ற உணர்வு அவங்க யாரு இந்த உணர்வு தான் அவர்களுக்கு.
0: It is because they have never been told about the blood and what it has done.
2: காரணம் என்ன? ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கு என்பது குறித்தும் அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: They sing here and there about the blood.
2: ரத்தத்தை குறித்து இங்க அங்க பாக்குறாங்க.
0: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it, or by accident they learn something.
2: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயல ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: It is not taught to them.
2: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
0: கிடையாது. When it's taught to them,
2: அது போதிக்கப்படும் போது
0: there comes God consciousness.
2: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
0: Instead of sin consciousness comes righteousness consciousness.
2: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
2: Amen.
0: Lift up your hands and say.
2: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
2: நான் நீதியா இருக்கிறேன்.
0: In the sight of God.
2: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
2: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
2: நான் நீதியா
0: இருக்கிறேன். Because of the blood.
2: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
2: பாருங்கள், இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
2: எப்போ பார்த்தாலும் பாவ உணர்வினால் நிறைந்து பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
2: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
0: God has put a fence around you.
2: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்.
0: And the devil is standing there and watching and he's envious of you.
2: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
0: And he's there saying to God, he said, look, you blessed him and you given him everything.
2: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
0: He cannot come inside.
2: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
2: ஆனா நீங்கள் பயப்படும் போது,
0: and when you begin to have sin consciousness,
2: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும் போது,
0: then it opens the fence and puts a hole in your fence so that the devil can come in.
2: பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
2: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியினும் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
2: Amen.
0: Because of what the blood has done.
2: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
2: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Fifth thing.
2: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
2: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
2: 13 அதிகாரம்.
0: And verse 12.
2: 12 வசனம்.
0: Chapter 13 and verse 12.
2: எபிரேயர் 13:12.
0: Now let me read to you from verse 11 onwards.
2: நான் 11 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
2: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
2: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
2: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
2: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க போறோம்.
0: Sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
2: பாருங்க, இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள்ல ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
0: வாட் இஸ் கால்ட் சவுத் இந்தியன் சாக்டிபிகேஷன் I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
2: South Indian, தென்னிந்திய பரிசுத்தம் அப்படினு ஒன்னு வச்சிருக்காங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
0: South Indian trans sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
2: இந்த தென்னிந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு Sri Lanka போய் Sri Lanka ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தென்னிந்தியா முழுசா இருக்கு.
0: A brand of teaching on sanctification.
2: பரிசுத்தத்தை பத்தி இது ஒரு வகையான போதனை பாருங்க.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
2: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமா இருப்பதுனா என்ன? இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now it, you know, they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
2: பாருங்க, முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
2: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of sanctification.
2: இந்த மக்கள் இப்பிதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
2: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடினால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
2: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென்னிந்தியாவில் எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
2: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தினேன்
0: நான். And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
2: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
0: Oh, one preacher was so mad at me.
2: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல ஏமேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
2: அவர் எங்கட சண்டை போட வந்துட்டார்.
0: I say, he belongs to a big denomination.
2: அவர் ஒரு பெரிய சபை பெரியவர் சேர்ந்தவர்.
0: That is all over the world.
2: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
2: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, Sam. That is very bad.
2: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமானது.
0: You are setting a very bad precedent.
2: நீங்க மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
2: Na sonna brother, na unga sabai periyila ulagam mulsam paathirukka anga la apdi seiraangala.
0: You know what he told me?
2: Avaru sonna theriyuma?
0: I am not exaggerating.
2: Na migai paduthi solla.
0: I am quoting him exactly.
2: Avaru sonnada apdi solran.
0: When I told him all over the world in your denomination they do that.
2: Unga sabai periyila ulagam mulsam irukka ella adathilum ivada seiraanga sonna po.
0: You know what he said?
2: என்ன சொன்ன தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
2: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
0: I said, oh well and good brother, I have only
2: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படின்னு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
2: பாருங்க, தமிழ்நாடு தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போறீங்கனா அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know, these teachings are no good there.
2: இந்த போதே எல்லாம் அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
2: பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறல தவறு.
0: What is sanctification?
2: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
2: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
2: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
2: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
2: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
2: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
2: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே அதுதான் பரிசுத்தம்.
0: The chain that bound you with the world is cut off.
2: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
2: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
2: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
2: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
2: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
2: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
2: அது முடியவளோ நீளமா இருக்கு அதுல
0: இல்ல. It is not in the color of your clothes.
2: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
2: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
2: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
2: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
2: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are without a covenant.
2: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
0: இருக்கிறார். They are without a God.
2: அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்.
0: They are in darkness.
2: அவர்கள் இருளில் இருக்கிறார்.
0: They are in their sin.
2: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்.
0: They are slaves of Satan.
2: அவர்கள் பிசாசின் அடிமைகளாக இருக்கிறார்.
0: But you are a child of promise.
2: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
0: You have hope.
2: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
0: You have God.
2: உங்களுக்கு தேவன்
0: இருக்கிறார். You have come out of darkness into marvelous light.
2: இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
0: You have been delivered.
2: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You have been set free.
2: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: You belong to God.
2: நீங்கள் தேவனுக்குரியவர்கள்.
0: You are God's own possession.
2: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
0: God looks upon you as his own.
2: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
2: அவர்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
2: Amen.
0: Is that the difference?

0: grow.
1: Is it, does it have anything to do with your hair?
0: முடிக்காதது சம்பந்தம் இருக்கா?
1: No, we are not barbers.
0: கிடையாது, நாம முடி வெட்டுறவங்க
1: கிடையாது. I go to a nice barber.
0: நான் நல்ல முடி வெட்டுற கடைக்கு
1: போறேன். You ask him. What is right?
0: அவர் கேளுங்க எது.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
0: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம், உலகம், பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
1: Amen.
0: Amen.
1: I now am a child of God.
0: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
1: I am called by his name.
0: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
1: I am given the seal of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டது.
1: In my heart.
0: என்னுடைய இருதயத்திலே.
1: People out there don't have it.
0: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
1: But in my heart I have the seal of the Holy Spirit.
0: என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
1: I have the earnest of my inheritance.
0: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
1: The Holy Spirit has been poured out into me.
0: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
1: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
0: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையில என்ன இருதயமனுடைய ஆவி இருக்கிறது.
1: Whereas the man outside is not in that condition.
0: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
1: This is what me is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில தான் சொல்லப்படுகிறது.
1: Sanctification is a difference that God has made between you and others.
0: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
1: That difference or separation has nothing to do with what these people talk about.
0: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு இந்த மக்கள் பேசுற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Turn with me to Exodus chapter 11.
0: திருப்போம் யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம்.
1: Now we see God sanctifying his people.
0: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
1: Exodus chapter 11.
0: யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம்.
1: Verse 4 to 7.
0: 4 முதல் 7 வசனம்.
1: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
0: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
1: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
0: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி.
1: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
0: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
1: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
0: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: Look at the language.
0: பாருங்க எப்படி
1: சொல்றாங்க. Not even a dog will wag its tongue against the children of Israel.
0: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
0: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கப்படியாகும்.
1: Now notice the last sentence.
0: பாருங்க கடைசில வருது
1: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
0: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கு.
1: Between the Israelites and the Egyptians.
0: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
1: God has put a deliberate difference.
0: தேவன் வேண்டும் என்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: What is the difference?
0: அந்த வித்தியாசம் என்ன?
1: Every firstborn shall die in Egypt.
0: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
1: Firstborn of the land of Egypt.
0: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
1: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
0: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
1: There the firstborn will die.
0: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
1: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
0: பிறகு இயந்திர வேலை செய்கிறாளே அந்த அடிமை பெண் அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
1: Firstborn of every beast will die.
0: பாருங்க மிருகங்களுடைய தலையீட்டு அனைத்தும் சாகும்.
1: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
0: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
1: This is what is going to happen, he says.
0: இதுதான் நடக்க போகிறது
1: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
0: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
1: All their firstborn will die, therefore they'll cry out.
0: முதற் பிறந்த பிள்ளை அனைத்து சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
1: But what about the children of Israel?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not a dog shall wag his tongue.
0: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: This is the way I put a difference between you and them, he says.
0: இப்படி தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
1: God put a difference.
0: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: That is what sanctification is about.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
1: God put a difference between Egyptians and Israel.
0: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: The Israelites are crying out.
2: crying out. Israel, the Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள்.
2: I'm sorry, Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் கூக்குரலிடுகிறார்கள்.
2: They are dying.
0: அவர்கள் சாகிறார்கள்.
2: They have no help.
0: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
2: They have no salvation.

0: ரட்சிப்பே கிடையாது.
1: They have no savior.
0: அவர்களுக்கு ரட்சகர் கிடையாது.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
1: They are crying out.
0: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
1: But what about the Israelites?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not even a dog shall wag his tongue.
0: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: I'll tell you my friend, there comes a day.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
1: A day of judgment.
0: நியாய தீர்ப்பின் நாள்.
1: In which the people of this world that have never come to Christ will cry out.
0: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்.
1: They will cry out and lament.
0: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
1: Against the judgment and hell.
0: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
1: The pain and the terror of hell will grip their hearts.
0: நரகத்தின் வேதனையும் பயங்கரமா உள்ளே சாகடிக்கும்.
1: Oh, but the people of God.
0: ஆனால் தேவ ஜனங்கள்
1: will be found rejoicing.
0: அவர்கள் களிகூருவார்கள்.
1: And entering into glory.
0: மகிமைக்குள்ளே பிரவேசிப்பார்கள்.
1: To live forever in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
1: This is the difference.
0: இதுதான் வித்தியாசம்.
1: I tell you my friend, the difference is about these great things.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
1: It is not about silly things.
0: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி
1: கிடையாது. Don't be a silly Christian.
0: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
1: Oh, some people are so serious about these silly things.
0: எல்லாம் இந்த பாட்டுல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
1: போறாங்க. Oh brother, what do you believe on that?
0: Oh brother, இத பத்தி நீங்க என்ன
1: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now brother?
0: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
1: I said that's silly stuff. Is not worth talking about.
0: நான் சொன்னது இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
1: You want to talk about what God has done?
0: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
1: You want to talk about what the blood of Jesus has done?
0: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
1: I am ready.
0: நான் ஆயத்தமா இருக்கு.
1: But not about the silly stuff that you consider to be the major thing issue.
0: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
1: It is nothing.
0: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
1: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
0: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறாரே அந்த வித்தியாசம்.
1: There is a distinction.
0: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
1: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
0: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறாரே அது எப்படி உண்டாயிருக்கிறது?
1: That they are crying and these people are at peace.
0: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
1: Now listen, this is where we come to the point.
0: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
1: What made the difference?
0: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
1: So that they cry and these people are in peace.
0: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
1: You know what made the difference?
0: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
1: The blood made the difference.
0: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
1: Why there was no crying in the people of Israel?
0: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was smeared on their doorposts.
0: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
1: They stayed behind the blood.
0: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
1: They were protected by the blood.
0: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
1: The blood has secured them.
0: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதனவளை கடந்து போனான்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference.
0: ரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people. அவர்
0: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you his children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: Blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: Blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
1: Blood gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்.
1: Without hope.
0: நம்பிக்கை இல்லாமல்.
1: In darkness.
0: இருளில் இருக்கிறார்கள்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: the wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
0: காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் இரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: Give his fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: அவன்
1: shall not wither away.
0: அவன் இலை உதிராது.
1: And whatever he doth shall prosper.
0: அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the shaft that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
1: There is a difference, my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
1: They can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது.
1: They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: இரத்தம்தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கு.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம்னால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்திலே நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவள் அல்ல, நான் கழுவப்பட்டிருக்கிறேன்.
1: They are not redeemed, I am redeemed.
0: அவர்கள் மீட்கப்பட்டவள் அல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: They are in darkness, I am in light.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், நான் ஒளியில் இருக்கிறேன்.
1: This is the difference, not these other silly things.
0: இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற அல்பமான காரியங்களாம் கிடையாது.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Say an amen.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: All right, now to the next last thing.
0: அடுத்த கடைசி காரியத்தை பார்ப்போம்.
1: We will go to Hebrews 12.
0: எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Turn to Hebrews 12.
0: எபிரேயர் 12 க்கு நாம் திருப்புவோம்.
1: And we will close with this.
0: இதோடு கூட நாம் முடிப்போம்.
1: And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem. And to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்
1: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்
1: And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
1: The description is most wonderful.
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
1: Talking about the dwelling place of God.
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
1: Calls it Mount Zion.
0: அதை சீயோன் மலை என்று அழைக்கிறது.
1: City of the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது.
1: Heavenly Jerusalem.
0: பரம எருசலேம்.
1: And then it talks about who is there.
0: பிறகு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது.
1: Says innumerable company of angels.
0: 10,000 தேவ தூதர்கள்.
1: General assembly and the church of the firstborn.
0: முன்பதாக
1: Where God is.
0: தேவன் இருக்கிற இடத்துல.
1: Jesus the mediator of the new covenant is there.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
0: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
0: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
0: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
1: You know what the third thing is?
0: மூன்றாவது எது தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
0: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Is that wonderful?
0: இது அற்புதமான காரியம்.
1: God is there.
0: தேவன் இருக்கிறார்.
1: Jesus is there.
0: இயேசுவும் இருக்கிறார்.
1: And the blood is there.
0: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
1: Oh, why the blood is there?
0: ஓ, ஏன் அந்த ரத்தம் அங்க?
1: It says that it's speaking there.
0: பாரு, அது அங்க பேசுகிறது என்ன
1: வசனம். It also tells us what it is speaking.
0: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
1: It is saying that it is speaking better things than that of Abel.
0: ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிறது.
1: What was the blood of Abel speaking?
0: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
0: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
1: But the blood of Jesus.
0: ஆனால் இயேசுவின் ரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood.
0: ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
1: Even though it was shed on the cross of Calvary.
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
0: பாவ நிவாரணமாகி அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
1: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
0: நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசுவானவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கிருபாசனத்தினிலே சென்றார்.
1: Sprinkle it there on the mercy seat so that we may obtain mercy.
0: நாம் இரக்கத்தை பெறும்படியாக கிருபாசனத்தின் மீது அதை தெளித்தார்.
1: And where is the blood?
0: ரத்தம் இப்போது எங்க இருக்கிறது?
1: Now they are taking everybody to holy land and they are going to a particular spot there.
0: இப்போ எல்லாரையும் அந்த பரிசுத்த எருசலேமுக்கு கூட்டி போயிடு அந்த ரத்தம் எங்க சிந்தப்படுது அங்க கூட்டிட்டு போறாங்க.
1: Seems to me there is a spot there that there is a hole there way deep inside the earth and they are putting light there and showing this is where the blood went.
0: இதான் ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வெச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றாங்க.
1: See there, that's where the blood went.
0: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு
1: போச்சு. Everybody just kissing that place.
0: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: போடுறாங்க. Everybody standing there and worshiping that place.
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்கிறாங்க.
1: So they say, oh, let us say a prayer. This is where the blood went.
0: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
1: Are you there?
0: Irkingla.
1: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
1: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
1: People are into all kinds of things, you know.
0: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
1: And that is why these fellows are making money showing this is where the blood went.
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
1: பண்றாங்க. If you came to church I will show you where the blood
0: went. சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிறேன் அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
0: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விளையாது பேசுகிறது.
1: Abel's blood was crying out for vengeance.
0: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது.
1: The blood of Jesus is crying out for mercy.
0: இயேசுவின் ரத்தமோ இரக்கத்திற்காக கதறுகிறது.
1: Mercy, mercy, mercy.
0: இரக்கம், இரக்கம், இரக்கம்.
1: Speaking for you and me.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது.
1: Constantly, my friend.
0: தொடர்ந்து பேசுகிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம். Throne room of God.
0: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே
1: crying out so that mercy shall be shown to us.
0: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
1: Why should the believer be guilty?
0: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க
1: வேண்டும்? Why should the believer be filled with condemnation?
0: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
0: பிறகு ஏன் கிருபாசனத்தண்டை தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
1: Why should the believer pray those useless prayers?
0: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
1: Why should the believer say I am unworthy?
0: ஏன் விசுவாசி தகுதியற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
1: நடக்க வேண்டும். You have favor with God.
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
0: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
0: ஏனென்றால் ரத்தம் உங்களுக்காக அங்க பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The blood is there.
0: ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தம்
1: is there.
0: இருக்கிறது அங்க.
1: In the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of
0: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
0: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That is why I come boldly.
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தியெல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
0: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: Talk about how the blood reconciles.
0: எப்படி இரத்தம் ஒப்புரவாக்குகிறது.
1: So many other things.
0: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
0: ஆனால் நேரம் முடிந்தது.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
0: எல்லாரும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's I'm not against all this.
0: ஏன்னா நான் போய் பார்த்துட்டோம். அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
0: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
1: No.
0: கிடையாது.
1: It is in knowing the truth.
0: சத்தியத்தை அறிவதில் இருக்கிறது.
1: Where did the blood go?
0: இரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
0: அங்கே செல்லுங்க.
1: Speaking there.
0: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
0: வேதம் அப்படி தான் சொல்கிறது.
1: If you know it,
0: அது உங்களுக்கு தெரியும்
1: என்றால் you will declare it.
0: நீங்களும் அதை அறிவிப்பீங்க.
1: And the devil starts running away from you.
0: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: As he says, my goodness, he is always claiming the blood.
0: அவன் சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொல்ல போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கு என்று
1: இவன் விசுவாசிக்கிறான்.
0: ரத்தம் என்ன செய்தது என்று இவன் அறிந்திருக்கிறான்.
1: The devil has no power over you.
0: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
1: There is only victory for you.
0: உங்களுக்கு வெற்றி மட்டும்
1: தான். Lift up your hands, praise God.
0: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood.
0: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
0: ரத்தம்.
1: The blood that never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
1: The blood that was shed for us.
0: நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்.
1: Washes us.
0: நம்மை கழுவுகிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: ரத்தம். Redeems us.
0: நம்மை மீட்கிற ரத்தம்.
1: Gives forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
1: Justifies us.
0: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: ரத்தம். The blood that speaks for us.
0: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற ரத்தம்.
1: The blood that speaks in our favor.
0: நம்முடைய சார்பிலே பேசுகிற ரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
0: நமக்கு விரோதமாக இல்லை, நம்முடைய பட்சத்தில்.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you, Jesus.
0: Stotram Yesuve.
1: Praise you, Father.
0: Stotram Pidave.
1: Thank you, Lord.
0: Nandri Kathave.
1: Thank you, Jesus.
0: Nandri Yesuve.
1: Thank you, Father.
0: Nandri Thappane.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Lift up your hands and say.
0: Varangale veithu sollunga.
1: Everybody say.
0: Ellarum sollunga.
1: The blood of Jesus.
0: Yesu Christuvin ratham.
1: Never loses its power.
0: Thandi vallamai endu pogave illai.
1: I am redeemed by the blood.
0: Naan rathathinale meekkapattirukiren.
1: My sins are forgiven by the blood.
0: Rathathinale en paavangal mannikkapattu vittathu.
1: I am justified.
0: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am cleansed.
0: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am sanctified.
0: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have access into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
1: There the blood is speaking for me.
0: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
1: Oh, the word says.
0: ஓ வசனம் சொல்கிறது.
1: The blood of Jesus is speaking for me.
0: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
1: Therefore I will speak about the blood.
0: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
1: The devil has no power over me.
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
1: Witchcraft has no power over me. The works of the devil has no power over me. I have power over every power of the devil.
0: பிசாசுனே எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு.
1: By the blood.
0: இரத்தத்தினாலே.
1: I have power.
0: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்.
1: To trample upon serpents and scorpions.
0: சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக.
1: Through the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you, Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: Thank you, Father.
0: நன்றி பிதாவே.
1: Loving heavenly Father.
0: அன்புள்ள பரலோக பிதாவே.
1: In the name of Jesus we come. Thank you, Lord, for speaking these words to us. Thank you for the precious blood. Thank you for what it means to us
0: today.
1: Thank you for all that the word teaches that it has done for us. We stand on that. May the truth set us free. May every believer have victory. May they have victory over the evil one. Over the devil, the accuser.
0: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
1: May they have victory over every guilt and condemnation and inferiority.
0: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்திலே.
1: May they walk victoriously and triumphantly.
0: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
1: Oh, thank you, Father.
0: நன்றி பிதாவே.
1: Oh, continue to speak to us.
0: Oh, தொடர்ந்து எங்களோடு பேசு.
1: Continue to open our eyes.
0: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
1: May our eyes see the wonderful things that you have done.
0: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
1: And let the truth set us free.
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: We give you all the glory.
0: மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம்.
1: In Jesus name we pray.
0: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.

தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனாக அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது, நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காணப்போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாயிறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.

பிள்ளைகளே, இந்த 23 கேசட்டில் சங்கீதம் 23 ஒரு புதிய ராகம் அமைத்து பாடுவதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த தாவீது தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தை நல்ல மேய்ப்பனாய் காண்பதில் ஆச்சரியமில்லையே, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறையில்லையே என்று ஆரம்பித்த தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய குட்னஸ், நன்மைகள் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கையிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நானும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உண்டு. பகலெல்லாம் உணவு கொடுக்கும்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைய வேண்டும். இரவு நேரத்திலோ எதிரிகள் தாக்காத வண்ணம் ஆடுகளோடு இருக்க வேண்டும். ஆம், மேய்ப்பன் என்பவன் பராமரிப்பவன், பாதுகாப்பவன். ஜீசஸ் இஸ் அவர் ப்ரொவைடர் அண்ட் ப்ரொடெக்டர். பசுமை செழிப்பை குறிக்கிறது, படுத்திருப்பது பயமில்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது, அமர்ந்த தண்ணீர் இளைப்பாறுதலை குறிக்கிறது. பாடுவோமா?

0: ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 24 பாகம்.
1: அன்பு பிள்ளைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே உனக்கு உதவின தேவனுக்கு பலிபீடம் கட்டு என்று கர்த்தர் யாக்கோபு கட்டளை கொடுத்தார். பலிபீடம் கட்டி ஜேக்கப் நன்றி செலுத்தினார். எத்தனை ஆசீர்வாதங்கள் அப்பா நமக்கு தந்திருக்கிறார், அத்தனைக்கும் நன்றி சொல்லி நன்றி பலிபீடம் கட்டுவோமா? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம்.

உன்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.

0: தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்துல தன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளம். ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார் நீதான் சங்கீதம் 12.
1: உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் காத

ரெண்டு தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை, நல்ல போராட்டம் போராட, ஃபைட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால், அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்றார். ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்றார். அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்க தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திடாம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லோரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால், நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க, முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே உழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நம்ம வந்து சரியான ட்ராக்ல இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா, என்ன படித்தியா முடிச்சான்னு கேட்டால், ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா, நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால், அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்டப்பந்தயத்தில் மல்யுத்தத்தில் ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. இந்த மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 கொரிந்தியர் 9:24 24-25 வசனங்களை பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம், எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா வெள்ளி கிரீடமா வெண்கல கிரீடமானு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார், அந்த எம்பரர் ஆஃப் ரோம், அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுடணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்கிறாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை, இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுக்கு இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா, ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணா அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனுடைய குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும். அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோன்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் அப்படியே போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா, என்ன உயிர் பழிக்க மாட்டானா, என்ன ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா,
உங்கள் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறானோடனே படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது. ஆனால் நம்ம பிள்ளையை வச்சு நமக்கு என்ன வந்துடுது, அதே பிள்ளைக்கும் என்ன வந்துடுது, அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டேய் நீ நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால் அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்ட வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டை பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, பியூனே விரட்டுவான். இங்கெல்லாம் நிற்காதீங்க, லைனில் நிற்காதீங்க, அங்கே போய் தள்ளி இல்லைங்க,

ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான், நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனாதானா ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாருடா பொண்ணு கொடுப்பா? சொல்கிறாங்களா இல்லையா, திட்டுறாங்களா இல்லையா வீட்டில்? ஏன் திட்டுறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடுக்க எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனமும் உன்னை தேடி வரும், தேடி வரும், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் இங்கே பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது, அந்த கிரேக்க சபை அது, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னார்ன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் கிரேக்க கலாச்சாரத்தில் உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. தே வர் ரெடி டு கிவ் எனி திங் ஜஸ்ட் ஃபார் ஆனர். எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா தே அண்டர்ஸ்டுட். அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம், எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா. நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர். ஆமென். இந்த கனம் எப்படி வரும்? இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும், நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன? கனம் எப்படி கிடைக்கும்? ஹவு வில் யூ கெட் ஆனர்? நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமாக அவன் செய்யணும். ஞானமாக போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான். மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமாக வராது, அவனுக்கு கனவீனம் தான் வரும், பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. நல்லா கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ரெண்டு காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி, குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமாக எடுக்கணும்னா ரெண்டு காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல ஞானம் தேவை என்றால், 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டால், கௌரவத்தை பற்றி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பற்றி பேசுறாருன்னா பணத்தோடு அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதில் ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது, ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமாக முடியணும்னா அவன் ஞானமாக இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலும் கையாளப்படுகிறது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்து தான் அவனுடைய லைஃப் வந்து விக்டோரியஸாக இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்டில் போயிடுமா அப்படின்றது வந்து முடிவில் தெரியும். உலக அளவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான்,
என்பதை வைத்துதான் அவன் இந்த பூமியில கௌரவமா வாழப்போறானா

அல்லது கனவீனமாக வாழ போகிறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்கள். நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், சும்மா உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல ரெண்டு இட்லி வேணும், மதியானம் ஒரு ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட் டீ பிஸ்கட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும், யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தங்குறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டால் நான் எப்பவுமே சொல்கிறது 6x2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோன்னா படுத்திருக்கிறது எம்எம் ஃபோமா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா, கண்ணை மூடிட்டீங்க வாய்க்குள்ளே போகிறது கொசுவாக என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6x2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு, அந்த ஒரு கௌரவத்துக்கு தான். துணி வாங்க போகிறோம், துணி எதுக்கு, உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் எப்பா ஏதாவது துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு தான் வாங்கி போடுறோம். அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்சா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கு, அவன் போட்டு காட்டுறான் பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு, அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான்னு இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்டு வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள் பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. மூன்று சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களான்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார்னு அவன் நம்பினான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாம பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாமல் பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்ட். நீங்கள் அதே போல் மத்தேயோ 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார், சின்ன வயதுலேருந்தே கை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு ஏன் பின்னால் வா சொல்லுங்க, அவன் துக்கத்தோடே போய்விட்டான். உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்ச ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால. புரியுதுங்களா, பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும், ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல் ஆசை வச்சு குஷ்ணரோகியா வெளியே போனான்.
யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சப்பீராள் பணத்தில் அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாமல் கடைசியில் ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும் என் பணத்தை சேர்க்கறக்கும் என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமாக என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு பிசாசனை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதில் நான் ஞானம் இல்லாமல் போனால் என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன இந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னென்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையாக மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையாக அவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா எல்லாத்தையுமே அது வேற மாற்றிட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுருவோம். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாளுறதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள கௌரவமாக முடியறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டால், நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. செகண்ட், யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை. ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சதுனால அவங்க குறை எழுதலை ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. அப்போஸ்தலாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போஸ்தலன் பவுலும் நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எவ்ரிபடி கம்ஸ் வித் தேர் ஓன் இன்பர்ஃபெக்ஷன்ஸ். எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்குது. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்றைக்கு அவனால் வெளியே வரும். தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பாஸ்டர், தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பிலீவர். எவ்ரிபடி ஃபால்ஸ், ஃபெயில்ஸ், ஃபால்டர்ஸ், தி ஃபால். எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான், ஆனால் அநேகங்கள் அப்படி வாழ முடியாது, குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான், அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுறனோ இறக்கணும். பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போடல.
பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை, பாவம் பண்ணுறேன் பண்ணிட்டேன் ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றக்கிற பத்தர், ஏன் தவறுகளை மாத்திரம்ல மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்க, நிச்சயமா நான் சொல்றேன், நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கனத்தை சம்பாரிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கனம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டா, ஞானம் உள்ளவன் கனத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதில் விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன், ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது, இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன். ஆண்டவரே, என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞா

நானும் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்தின ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம் 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு பிரயோஜனத்துக்காக, நம்பர் 1, the first way தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால் act as if nothing happened. ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது, act as if nothing happened. B, blame game. பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பம் தான், நான் இல்லை ஏவாள் தான், பிளேம். சி, கவர் அப், முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயா, நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பிராள், இவ்வளோ தான் வித்தீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறான். Wrong way of handling mistakes. E, evidence removal. அதுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவ கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். F, fighting with the questioners. நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோடு சண்டை போடுவது, போராடுவது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசு தான் என்ன சுகமாக்குனாரு, நீங்க வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி பத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டவன்டே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து, கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களையே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான், உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தான். நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறேன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல் ஒன்றுமே நடக்காதது போல் நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதிச்சாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, குற்றம் குற்றம் தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லாம் மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே என்னுடைய தவறுகளை கையாள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவா கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது, முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க, கனத்திற்காக சொல்லுங்க, எதற்காக குழப்பிட்டனோ இல்லை. சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம், ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம், எதுக்காக போராடுறாங்க,
கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை? ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை? பணத்தை கையாள ஞானம் வேணும், தவறுகளை சரியா கையாளுறதுக்கு ஞானம் வேணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் போராட்டம் இது. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, அது என்ன போராட்டம்னு கேட்டா 1 Corinthians 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலாய் பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன், ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்து கொள்ளணும்னு போராடுவான் இல்ல. ஒரு முறை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்கள் கிளாஸில் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 km ஸ்பீடில் ஓடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 minutes அவன் சொன்னான், 40 km ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே ஓடுகளை அந்த அந்த இது அந்த வீரர், தடகள வீரன், 40 km. சொன்ன அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. விட்டிங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? It's all about your life. You see, when you fight with the beasts, jeevana kaathukonum uyira kaathukonum bodhu enga irundha and adrenaline rush varumne theriyadhu illa. Sila per balliya paathu odra ootatha paakaname enna ootam oduvaangala. Appo singa vandu puli vanduchuna avladhaan kaal valikin solra aal kuda mutti valila oru nimshathila idu polilam parande odirum illa. Ena it's about your life. பவுல் சொல்றாரு, நம்ம கனத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரரா நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்கு. நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றாரு. அவர் வேதத்துல வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பத்தி எழுதும் போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 Timothy 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டால் சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால் 1 Peter 5:8-9 வாசித்தால் பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் வருகிறான். அந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்குறதுக்கு இருக்கு அப்படின்ற. எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 வாசித்தால், பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவனை அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவனுக்கு விரோதமா போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துல முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்ல நின்னுகிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணுனா, மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், கப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம்,
மற்றவங்களோட உட்கார்ந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது. சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருப்போம் இல்லை, அமைதியாக இருப்போம், நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேக நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவனை என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாக இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12 மன்னித்துக் கொள்ளுங்கள், 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்கிறார் 12, அவைகளால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவலட்சணம், அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா, அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறைய வேளை பயங்கரமாக தாக்கி நம்மளை வந்து, இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களை வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மை ஜெயங்குள்ள பண்ணுகிறவர், ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்ல, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தினால். அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும், விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அலேலூயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு. அப்போஸ்தல நடபடிகள் 20:29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது துஷ்ட மிருகம், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோடு நீங்கள் போராடணும், இந்த துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனாக இருக்குது பாருங்கள், இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு கேட்டால், மத்தேயு 7:15 நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கள்ள போதகர், கள்ள தீர்க்க தரிசி. அவர் சொல்றாரு, இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓநாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கர்ச்சிக்கிற சிங்கம்னு வர போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரியே வந்துடும். அந்த ஓநாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. ஸோ இட்ஸ் அ வெரி, இட்ஸ் அ டூ ப்ராங்ட் அஃபேர் டு ஓவர் கம் தெம். ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க, தாங்க வஞ்சிக்கப்பட்டவனே அவங்களுக்கே தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம், தே டோன்ட் நோ இஃப் தே பீன் மிஸ்லெட். சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கும், ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும் நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போஸ்தலர் நண்பர்கள் 20:29-30 வாசிக்கும் பொழுது, அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட,
தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாரு, என்னோட பேசு, என்கிட்டேரு, என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனங்கணலாம், ஈவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்டு இருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி அவங்கள பற்றியே பேசி அவங்கள பற்றியே உயர்த்தி அவர்களுடைய வார்த்தை இல்லாமல் ஜபம் இல்லாமல் செய்யாமல் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டல் அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சுருவாங்க. நீ ஜோம் பண்ணு சொல்ல, என்கிட்டவா நான் ஜோம் பண்ணுறேன், நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்ல, நீங்கவா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல்கள் அவங்களை கொண்டு வந்துருவாங்க. தி ஆல்வேஸ் ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங், தி ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம். ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு திசை வேலை என்னன்னு கேட்டால், யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் A false teacher will do is he will disperse people. எல்லாரையும் சிதறடிச்சிடும், ஒன்றா இருக்கவே விடவே மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்குது, அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் அது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமும் அவங்க வேலை செய்கிறது, தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த கூட்ட அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனாக இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்துலேயே அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அதை விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சிட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையே அதுதான். அங்கே போகாது, இங்கே போகாத சில பேர் இதே தான். என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறதில்ல, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரே என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம்செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போகிறதில்ல. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்போ நீங்கள் எப்படி சரி, நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம என்னமோ வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா, சரி ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அன் அதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வான திரும்பவும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமே அவற்றை இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூட்டு போயிட்டார். கெத்செமனி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட 3 பேரை கூட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, 1 மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷ் தருவீங்க. அவங்கள அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்னபா இருந்தார். 2 பேராக தான் போயிருக்காங்க.
பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு. ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரெங்த் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தே கேனாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தே கேனாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான், 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்கு எச்சங்களை விட்டு விலகி ஓடு. ஆனால் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது உள்ளவுடனே நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோட தான் கர்த்தரை தொழுது கொள்கிற உடனே, யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு 10 பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், அவள்கிட்ட நீங்கள் 10 பேருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஐதர் பி அ கிவர் ஆர் அ டேக்கர். அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், அவள்கிட்ட வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்குது, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்க இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும், இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகலை, பிரச்சனைகளும் போகலை. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த எதுவும் வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது என்னம்மா என்ன அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோபம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. பிகாஸ் தட்ஸ் நாட் த வே காட் டிசைன்ட் அஸ். ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். யூ கேன் நாட் சர்வைவ் அலோன், பி த பெஸ்ட் அலோன். யூ நீட் பீப்புள், யூ நீட் கம்பெனி. ஆனால் ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்தில் இருப்பான், தான் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்ருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கூட்டம் இருந்தானே அட்டாக் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஆல்வேஸ் டிஸ்பர்சஸ் த க்ரௌட். அண்ட் தனியாக மாட்டினான்னா இவர் நினைப்பார், தனியாக எனக்கு அவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னு. அப்படியா, எதுக்கு அப்பாயின்மெண்ட்னா, கசாப்புக்கு தான் அட் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான், உடனே கறி ஆக்கிடுவான். தட் இஸ் ஹவு தே அட்டாக். மூன்றாவது அவன் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால், எசேக்கியேல் 22:27 வாசித்தால், இறை கவுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ரத்தம் சிந்தி கொள்ளையிடுவாங்க. In other words, they destroy people in the end. People lose their identity. They lose their life. They lose their blood. அவங்களோட ஜீவனையும் ரத்தத்தையும் இழந்து போகிற அளவுக்கு அவங்கள முழுவதுமா வழி விலக பண்ணிடுவாங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாருங்க, அந்த ஒரு யூனிட்டியை நீங்க காத்துக்கணும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கேதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்க, அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும்னு நினச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். யூ கேன் நாட் சர்வைவ் வித் எனிபடி. யாரோடையும் இங்கே உட்கார முடியாது. இந்த நினப்பு, தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும். சி, எவ்ரிபடி இஸ் நாட் பர்ஃபெக்ட். இப்போ ஒரு சபைன்னு எடுத்துக்கிடுங்களேன், டியூ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட்? நோ, நாட் எவ்ரி ஒன். எல்லாருமே ஜப வீரர்களா? எல்லாருமே மூணு மணிக்கு எழுப்பி ஜோ பண்ணுறவங்களா? எல்லாருமே நான் நோட்ஸ் எடுக்கிறவங்களா? எல்லாருமே கவனிக்கிறவங்களா? எல்லாருமே கரெக்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறவங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான், ப்ரீகேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா, அசம்பிளி தான் இது ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அதே இடத்துல ஒன்று ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று கவிதையை எழுதிட்டு இருக்கோம். தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ மிக்ஸ்.
ஆனால் சபைன்றது என்னென்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படியே போனோம். நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து 12 பேர் அவரே ஜோம் பண்ணி தெரிந்து எடுத்தாரான். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்கிறாரு. அவன் திருட தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததில் இந்த இந்த சில தரம் நினச்சிக்கிட்டு வேணான்னு ரொம்ப பிரச்சனை வந்த ஆண்டவா, நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததில் இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியா போயிடுவான். ஆளையே காணோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சுருந்தார். எவ்வளோ காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டாரு. அவங்கள வந்து திட்டினார், போதிச்சாரு. ஆனால் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா போய் உலகம் செஞ்சுட்டு வா, எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ we should not think that everybody must be perfect in order to be united. Celebrate pastor na varuven ana onnu seriyilla pasaranga ivar orthar dhaan ulagathile poorna maayita irpom paralogu ticket vaangi wait pannit irukkar orthar seriyilla alta vandruven naan alta seindruven nammey nama yemaathikiram apdi seiyadhinga and aikyam theva. கள்ள திருக்கதரிசி கள்ள போதகணும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதற அடித்து கொன்று போடுவான். இந்த ரெண்டு துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்கள் நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்யணும், போராடணும். ரெண்டாவது துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து சிங்கம் போல பிசா சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம முடிவில் ஜெயம் எடுப்போம். அதான் நல்ல போராட்டமாக முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாக இருந்து சிதறி போகாமல் மனிதனை துதிபாடாமல் நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல் நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அல்ல இல்லையா? சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம், இது ரொம்ப முக்கியம். இது மூன்றாவது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போகிறான். அங்கே உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை. ஓடலன்னா உயிர் போயிடும் அப்படின்னா ஓடுறான், இல்லை கனம் கிடைக்கணும் பரிசு கிடைக்கணும் ஓடுறான் ஓட்டப்பந்தயத்தில். ரெண்டாவது ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்கிறான்னா உயிரை காத்து கொள்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனால் மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்குது, என்னென்னா துஷ்ட மிருகம் இல்லை சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டால் பதக்கத்துக்காகவும் போராடுறது இல்லை, தான் உயிருக்காகவும் போராடுறது இல்லை, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தான் ராஜ்யத்தை காத்துக்கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம். இப்போ நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் வந்து இராணுவ வீரர்கள் இரவு பகலாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி நிற்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு எதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வர்றதை தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கியான்னு கேட்டால், ஏன் உயிரை காத்துக்கிறோன்னு நான் எங்கே இங்கே உட்காடுறேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் உயிருக்காக நான் இங்கே உட்காரல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்கார, நாட்டுக்காக உட்காந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன் சண்டை போடல அப்படின்னா நாடு தோத்து போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால், உன்னை பற்றி மறந்துடு, தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அவன் பாருங்கள் தான் உயிரை கூட துச்சமாக நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ரத்த சிந்த ரெடியாக இருக்கேன், எந்த குண்டடி படமும் ரெடியாக இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து நீ போன்னு அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனால் போயிடுவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டால் 22 வயசுன்னுவான், 18 வயசுன்னுவான். ஃப்ளைட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ளே பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாமல் வருவாமான்னு தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனால் எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸில் அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால் போகிறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அங்கே ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது 3 லெவலில் இருக்குது. நல்ல போராட்டன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை, நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்கு நடிக்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனா போய் நிற்கணும். அதுக்காக முதல் போராட்டம். ரெண்டாவது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டுறக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் மூணாவது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா? தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக. இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்குன்னு கேட்டால், இந்த கோலியாத் சொன்னான் பாருங்க, ஒருவன் அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை ஆகிடுவோம், தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் ரெண்டு பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, யூ ரெப்ரசன்ட் த நேஷன், நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போகிறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்குது, அதில் தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பரில் வருது இந்தியா 1. என்ன இந்தியா 1? நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பரில் இந்தியா தோற்று படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறானா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு. படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்கே நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படுதோல்வி அடைய முடியும்? அங்கே 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கான்பா, அவன் ஜெயிச்சா நாடே ஜெயிச்ச மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சான்னா நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். See, so many times, listen everyone, நல்லா கவனிங்க, so many times our fights are not about us. நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் அவர் காலிங், இட்ஸ் அபவுட் அவர் பீப்புள், இட்ஸ் அபவுட் த மினிஸ்ட்ரி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம். இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது, இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது, இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேனா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும், நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போது அந்த பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அவன் அங்கே தோத்தான், நம்ம கதி எல்லாம் கந்தல் தான். அவன் நேராக உள்ளே வந்துடுவான், வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரித்து சாம்பலாக்கி விட்ருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான், நீங்கள் ஜெயிக்காம தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10% 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா
அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும் என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஏக்கம்தான் ராகாப்ட்ட இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடை எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாற்றிருச்சு. பாருங்கள், அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆள் இந்த சைடில் இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோடு எரிச்சிட்டாங்களாம் அப்படியே. So, when you are fighting, you have to understand there's a third level of fighting, which is you fight for something bigger than you. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க. பாருங்க, வாழ்க்கையில் சோதனை வருதுங்க. புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனால் நீங்கள் சோதனையில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தருவில் தான் நிற்கணும். இந்த சோதனையில் விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டேங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. தேர்ஸ் அ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை எனக்கு, பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதமாக கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கை இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு நாலு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காப்பாற்றிடணும். அதனால் அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேலை மினிஸ்ட்ரியில் வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிடணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும்போது இல்லை, எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும், அதான் தேவையா நமக்கு, இதெல்லாம் நமக்கு அவசியமா, நம்மளா வாழ போகிறோம், நம்மளா போய் எங்கே இருக்க போகிறோம், இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையா, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு தேவையா, யோசிக்க தோணிடும் சில தடவை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் அவே. ஆனால் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி உட்காரும் போது இல்லை, கர்த்தர் வந்து பேசுவார், ஆட்கள் மூலமாக பேசுவார். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் செய்தியை மட்டும் நான் கேட்கலை, என் லைஃபே முடிஞ்சிருக்கும் பாஸ்டர். அப்போ கர்த்தர் சொல்வார், இந்த போராட்டம் உனக்குடையது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. See, that keeps you going. நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா, இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு, எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி ஊழியம் செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000-10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டையை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2-3 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு, 2-3 கேம்பஸ் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸு, பில்டிங் ப்ராஜெக்ட்டு, சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம், ஆண்டவா இதை விட்டுற எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டு ஒரு ஆளை கொண்டு வருவார். போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாதமா அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது செய்யணும், 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் மினிஸ்டர் ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம், யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிள் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சவொடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னு, அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன்,
அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன், ஏன்னா பார்க்கணுன்னு. சரி வந்து எங்கள் சொன்னா அவனே பார்க்கணும், சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும், முடிஞ்ச உடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து அது கமலகாந்தா, 2002 2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பு எழும்பு பதில் சொன்னாங்க, நானும் எழுமினேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன், எல்லா பசங்களும் சிரித்தாங்க என் கிளாஸில். அப்போ நீங்கள் ஒருத்தர் தான் நின்று, ஏன்ப்பா அவனை பா சிரிக்கிறீங்க, அவன் தமிழில் பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா உங்கள் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிற கதை சொல்லிட்டு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான், ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கான். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு வந்து உட்காந்துருக்கான், உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசணும்.

படித்து அங்கே அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான். பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ திஸ் ஸ்டோரி, just to let you know how much your life has impacted me. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? ஐ டெல் யூ, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீத சில்லறவ நிறைய காரியங்கள் செய்யும்போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, சில்லறவெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார், அனுப்பி சொல்லுவார், ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது, இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா, நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான் இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தெரியும்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மள்கிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சின்னா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க, நீ ஜெயிச்சினா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா, நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது, சோர்ந்து போகாத தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்னைக்கு யாரும் ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டீங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயா போயிடலான் இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும்? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாதா உன் மூலமா இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்னைக்கு ஒரு வியாபாரத்தை எடுத்துட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளோ போட்டி போறாம கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எதுக்கு செய்யணும்? ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத, உனக்காக அல்ல அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்லுவார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்கிறாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கர்த்தர்ட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால் நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் 3 லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக? கனம், கிரீடம், மகிமை, அதுக்காக. 2வது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள், அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்டமிருக போராட்டம். 3வது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியா வர்றதில்ல, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யூஆர் நாட் அலோன், யூஆர் அன் ஆர்மி, அண்ட் யூஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் சம்படி பிகர் தேன் யூ, சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்க போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னொடனே சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான் இருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. ஆண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

எழுப்பி நிற்போம் ஒரு நிமிடம். ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனால் நாம் எது கலைக்கப்பட்டோம்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக. தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது. நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை, என் கையால் கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்தட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். You have to fight it. போராட்டமே இல்லாமல் ஈஸி வே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. You have to fight it. அந்தரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. Everybody has a fight inside. போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற சோர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னுடைய பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும்னு சொல்லிட்டானா, உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன் அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனையில் என்னால் மேற்கொள்ளவே முடியலை, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில், எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதில் விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துடுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்துக்காக நீ போராடு. உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பியிருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, அவங்களுக்காக நீ போராடு. தன்னலமாக இருக்காது. நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும்போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில் கட்டி வச்சிருந்தாங்க. One of his hands was tied with chains. ஆனால் அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவர் விட்டு தனிப்பட்டதுமா போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனை பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமா பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பத்தி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவுதான் நம்முடைய வேதத்துல 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமா நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். யாராவது ஏதாவது ஒன்ற தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க. நல்ல போராட்டம் போராடுங்க. முடிவிலே கர்த்தர் ஜெயத்தை தருவா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடியதான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்.
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் பெறணும், நான் பெறணும். நல்ல போராட்டம் போராடும் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தவங்களோட இடைப்பட்ட விதத்துல ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சனுக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது, எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா. கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்ம மேல் ஊற்றப்படட்டும், போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா? நல்ல போராட்டத்தை போராடுவாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க. சவுலும் பார்த்தான், தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள ஒருவன் வருகிறான். ஆமா, யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே. இவனை எப்படி நான் விடுவேன்? கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாஞ்சை என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்க கூடாது. என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீத போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். என் வசதிக்காக வாழ்ந்துட்டே இருந்தேன்னா நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழுமினேன், சாப்பிட்டேன். இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இது வல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை. தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா? எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க எங்க ஓடி இருக்கீங்க? எங்க உழைச்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா? இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபு. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவ நண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறோம் பாஸ்டர். நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்கிறோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்கிறோம். அல்லது நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டமுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர் சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தார். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தார். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தார். உம்முடைய நாம மகிமை புரட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசவபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வைத்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
2: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து சாட்சி சொல்வேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் காலை 5 மணிக்கு ஒரு பிரதர் வந்து தட்டி எழுப்பினார். பாயில தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும், தூக்கமே வரல. அதன் பிறகு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கண்களை மூடினால் ஒரு எரிகிற நெருப்பு தெரியும். நான் கண்ணை இப்படி மூடினா போதும், நான் சிறு வயதில் இருக்கும் போது ஒரு நெருப்பு தக தக தக தகன்னு என்னுடைய மைண்ட்ல எரியற மாதிரி தெரியும். நான் கண்களை திறந்தால் அந்த நெருப்பு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறு வயதிலே என்னை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று எல்லோரும் முத்திரை போட்டு விட்டார்கள். ஒரு கடைக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் இருக்கிறவர் சொல்வாரு, சீக்கிரம் கொடுத்து அமிச்சிரு, இந்த பையன் கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நான் யோசிப்பேன், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் 2வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு ஒரு இராணுவ அதிகாரி வரும் பொழுது நானும் என்னுடைய அக்காவும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிந்து கொண்டோம். என்னுடைய அப்பா அம்மா அந்த இராணுவ அதிகாரியோடு பேசி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று எங்களை கூப்பிட்டார்கள். கணேஷ் இங்க வா, பிரதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பேர் ஜெய் கணேஷ், எங்க அக்கா பேர் ஜெயபிரதா, இங்க வாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ஓடி வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு என்னை பார்த்து, நான் உன்னுடைய உண்மையான அப்பா இல்ல, வந்த இந்த இராணுவ அதிகாரி தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொல்றாரு. எங்க பிஞ்சு உள்ளத்துல ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பி எங்க அம்மாவை நாங்க இப்படி பாக்குறோம், எங்க அம்மா சொல்றாங்க, நான் உன்னுடைய உண்மையான அம்மா இல்லப்பான்னு அவங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வருது. பிறகுதான் நான் புரிந்து கொண்டோம், வந்திருந்த அந்த புதிய இராணுவ அதிகாரி தான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று. அவரோடு ஒரு அனாதையை போல அவர் இருந்த அந்த வீட்டிற்கு ஒரே நாள்ல நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. ஒரு நொடி பொழுதிலே அம்மா என்று அழைத்தவர்கள் அம்மா இல்ல, அப்பா என்று அழைத்தவர்கள் அப்பா இல்ல. ஒரு நொடி பொழுதிலே ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த சிறு வயதுல தான் நான் அப்பதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறும். அதை புரிந்து கொண்டு அந்த புதிய தகப்பனோடு அந்த வீட்டில் போய் நாங்கள் தங்கினோம். அதன் பிறகுதான் அந்த புதிய தகப்பன் அவர் சொன்னார், நீ கண்ணை மூடுனா ஒரு நெருப்பு எரியுது, கண்ணு திறந்தா நெருப்பு எரியல, அது என்ன தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், எனக்கு தெரியலப்பா. செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிறந்ததோட்டு என்னுடைய பாட்டி நாகரத்னம், என்னுடைய தாய் ரதி தேவி, இரண்டு பேரும் இணைந்து எனக்கு ஜெய் கணேசன் என்று பெயர் வைத்தார்கள். கண்களை மூடினால் அந்த எரிப்புகிற நெருப்பு வேறு ஒன்றுமில்லை. சிறு வயதிலே என் கண்களுக்கு முன்பாகவே எங்க அம்மா கெரோசினை ஊற்றிக்கொண்டு அவங்க எரிகிற காட்சியை நான் பார்த்திருந்திருக்கிறேன். அவங்க என் கண் முன்பாகவே எரிஞ்சிருக்கிறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானும் அப்படியே பார்த்துருக்கிறோம், போய் காப்பாற்ற முடியல, ஏன்னா கதவை மூடிட்டாங்க. அந்த ஜன்னல் கம்பி இரும்புகள்ல இருக்கும் அந்த காலத்துல. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொல்லி வைத்தேன். அதனாலயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அதனாலதான் அந்த நெருப்பு இருக்கு தெரியுது, நீ ஆனா லூஸ் எல்லாம் கிடையாது அப்படி என்று. அந்த வீட்டிலே நாங்கள் நல்லா இருக்கிற சமயத்துல ஒரு வேலைக்கார அம்மா வந்தாங்க. அந்த வேலைக்காரம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அந்த வேலைக்காரம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னுடைய அக்காவை பயங்கரமா சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால் பார்க்க முடியாது, தூரத்திலிருந்து அழுவேன், ஒன்றும் செய்ய முடியாது. சில வேலைகளில் நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம பலவீனமானவர்களா இருப்போம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சின்ன வயசுல அவ்வளவு வேதனையோடு பார்ப்பேன் எங்க அக்காவை கொடுமை பண்றது. ஒரு நாள் நான் 7வது படித்து கொண்டிருந்த வேலையிலே காலையில் எழும்பி எங்க அக்காவை பார்க்கணும்னு பார்த்தா என்னுடைய அக்கா அந்த வீட்லயே இல்லை. சரி, அக்கா எங்க, அக்கா எங்கன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அக்கா வீட்டுல இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்காவை தேடி கொண்டு இருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க அக்காவை நான் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அக்காவும் இப்ப வீட்டுல இல்ல, வீட்டுல அடுத்த கொடுமைக்கு டார்கெட் நான் தான். என்ன கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்? இந்த வேலையில ஒரு நாள் நான் யோசிச்சேன், 7வது படிச்சு முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல வீடு நரகம் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவோம் என்று நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். செங்கல்பேட் என்கின்ற ஒரு இடத்திலே கையில இருந்த காசை வைத்து கொண்டு அந்த இடத்துல இறங்கினேன். இறங்கி ஒவ்வொரு கடைகளா ஏறி கேட்டான், ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அம்மா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு, பசி கொடுமை தாங்க முடியல. சில வேலைகள்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுவாங்க, அதுல இருந்து சாப்பிட வேண்டிய சில சூழ்நிலைகள். இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இந்த சின்ன மூட்டை 20 கிலோ இருக்கும், பெரிய மூட்டைலாம் உன்னால தூக்க முடியாது தம்பி, இந்த சின்ன மூட்டையை வேணா தூக்கி போடு, நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை தூக்குறவர் சொன்னார். அப்படி மூட்டை தூக்கி போடுவேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இல்ல 6 ரூபாய் கையில கிடைக்கும். காலையில நல்லா தண்ணி குடிப்பேன், மத்தியானத்திலையும் தண்ணி குடிப்பேன், சாப்பிட முடியாது. நைட்ல இந்த 5 ரூபாய் 6 ரூபாய வைத்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் அந்த ரோட் கடையில சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். ஸோ 3 வருஷம் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு, பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். 3 வருஷம் கழிச்சு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து அப்போஸ்தலர் தோமா மரித்த ஒரு இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இருந்தாரு, அந்த ஃப்ரெண்டை போய் நம்ம பார்ப்போன்ற ஒரு எண்ணம். சரி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். பார்த்தா அந்த வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் அவங்க பேசிக்கினாங்க, அனாதையெல்லாம் கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீடுன்னா அனாதா இல்லைம்மா. ஸோ அதை கேட்டவுடனே மனசு உடஞ்சி அவங்ககிட்டையும் சொல்லாம அந்த மலை மேலே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீராக வந்திருந்தது, தேம்பி தேம்பி அழுதேன். அந்த வானத்தை பார்த்து சொன்னேன், 33 கோடி தெய்வங்கள் இருக்கே, இதுல ஒரு தெய்வத்திற்கும் கண் இல்லையா, ஒரு தெய்வத்திற்கும் காது இல்லையா, ஒரு தெய்வத்திற்கூட அன்பு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்லி கடைசியா நான் சொன்னேன், ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்னோடு பேசணும், 2வது நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னொரு ஸ்கூல் நண்பரை பார்த்தேன், அவன் கேட்டான், டே கணேஷ் என்னடா ஆச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்ச, திடீர்னு அதோட வரவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி பேசுவோம், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையில, சரி வா நம்ம ஸ்கூல்ல போய் ஜெய்சிலி மிஸ்ஸை பார்ப்போம். அந்த மிஸ்ஸை போய் பார்த்தோம், அந்த மிஸ் இடத்துல நான் சொன்னேன், அந்த மிஸ்ஸு சொன்னாங்க, கணேஷ் இனிமேல உன்னால படிக்கவே முடியாது கணேஷ், ஏன்னா நீ படிச்சு 3ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, படிப்பும் உனக்கு ஏறாது, ரொம்ப கஷ்டம் கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், கணேஷ் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சுவாமிகள் குடும்பம், நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா கணேஷ், சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆண்டனி சொல்லு ஆண்டனி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் கணேஷ், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டே, சொல்லு இந்த இயேசுவை நீ கடுகளவு நீ நம்பு கணேஷ், இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசித்தேன், எத்தனையோ 33 கோடி தெய்வங்கள் என்றாங்க, அதை நம்பணும் இதை நம்பணும் எல்லாம் நம்பணும், இந்த இயேசுவை கடுகளவு நம்புறது நமக்கு என்ன என்ன பண்ணும், மனசுல நீ நினைச்சு சொல்லு கணேஷ் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசுவே உண்மை நான் கடுகளவு நம்புறேன், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதன் பிறகு நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன். உடனே அந்த டீச்சர் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தவங்கள நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாங்க, கணேஷ் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, ஆனா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ வந்து ஏதாச்சும் டியூட்டோரியல் மாதிரி சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் கைடன்ஸ் வாங்கி நீ படிச்சுடு, அது ஓபன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னாங்க, நான் டிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு டிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அட்ரஸ் தேனாம்பேட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு அங்க போய் பார்த்தோம். அங்க பார்க்க உடனே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்தா, அந்த டீச்சர் காசு கொடுத்தாங்க, அதை வைத்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்து நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டார். ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்தபடினா எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல. அப்போ நான் என்ன யோசித்தேன், என்னடா செய்யறது தெரியலையே சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட வேற என் கண் எதிரிலே சொல்றாங்க, இவன் இந்த குடும்பமே ஒரு சாபமான குடும்பம், இந்த குடும்பத்தில் இவன் கூட பேசிடாத, பேசிட்டா நீங்களும் வீணா போயிடுவீங்க, இவன் திருப்பி இங்க வந்திருக்கிறான், எங்கேயோ ஓடி போன ஓடி போட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே போகும்போது அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தங்க ஒரு இடம் இல்லை ஐயா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அவர் சொன்னாரு, பா நீங்கெல்லாம் நல்லா இருந்த குடும்பம், உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சரி என் வீட்டுக்குள்ளெல்லாம் இடம் கொடுக்க முடியாது, என் வீட்டு மேல தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டி கீழே இருந்து நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, மாடி பெருக்கணும், கீழே திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது தம்பி, ஏன்னா எங்க மனைவிக்கு பிடிக்காது, அதனால நீ மேல தண்ணி தொட்டி கீழே தங்கி, ஒரு பில்லர் போட்டு தண்ணி தொட்டி கீழே தங்கிப்பேன். அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்டே போய் கேட்டேன், ஏ ரொம்ப பசி எடுக்குதுரா, முடியல மைக்கடிச்சு விடுற மாதிரி இருக்குதுன்னு. அவன் உடனே சொன்னான், சரி இரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு ஒரு அண்ணன், நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து அடையாருக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசில் நான் வேலை கொடுக்கறது எதுவுமே இல்லை, பாத்திரம் கழுவுவாரா, பாத்திரம் கழுவுறாருன்னா நம்ம அந்த வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்கன்னு. அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி சாயங்காலத்தில் தான் மாலையில் தான் அந்த ஹோட்டல் திறக்கும், அந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவணும், நைட்டு 10, 11, 11:30 மணி வரைக்கும் நடக்கும். டைம் கிடைக்கும் போது புஸ்தகத்தை திறந்து படிப்பேன். அப்படியே சில வேலைகளில் படிக்கும் போது எனக்கு புரியாது தெரியாது, புஸ்தகத்தை யாரும் இல்லாத போது எடுத்து தலையில் அடிச்சுட்டு அழுவேன், ஓன்னு ஐயோ நான் ஒரு சர்வம் முட்டாள், எனக்கு படிக்கவே வரலையே தெரியலையேன்னு சொல்லி. ஒரு நாள் தெரு விளக்கு கீழே நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, இந்த இந்த இந்த இந்த சாப்டரை நீ தர, இந்த புக்கை தர. நான் திரும்பி பார்க்குறேன், பார்த்தா ஆள் இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குது, நீ தர. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த சத்தம் கேட்குது, சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லி நானும் ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கும், அப்படியே அந்த சத்தம் கேட்கும், ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு கேட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். ஏன்னா அந்த வயசுல என்ன சக்தி ஏது ஒன்றும் தெரியல. அப்புறம் எக்ஸாம் எழுதி போய் ரிசல்ட் வாங்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே நீ முதல் மாணவனாய் வந்திருக்கிற. அல்லேலூயா, கையை தட்டணும்னா ஆண்டவருக்கு நல்லா கையை தட்டிடுங்க. ஒரு அனாத திக்கற்ற பிள்ளை, எச்சசோறு சாப்பிட்டவன மாநிலத்துல முதல் மாணவனா வர வைத்த அந்த இயேசுக்கு கை தட்டுங்க. எனக்கு செய்த அதே ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒரு இந்துவா இருந்த கணேஷுக்கே செய்யறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை பார்த்த இயேசப்பா, என் உடைந்த உள்ளத்தை பார்த்த இயேசப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு கணேஷை தேடி வந்த இயேசப்பா நிச்சயமாவே உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியல, ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம நேரடியாகவே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பிங்க வாப்பா என்னப்பா கையில் நிறைய பேப்பர் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுகுற. நான் சொன்னேன், இதுதான் என் கதை, இதுதான் என் வாழ்க்கை, சரி நீ வாப்பான்னு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை கொண்டு போய் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல அட்மிஷன் கிடைத்தது. அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செய்து கொண்டு 11வது 12வது படித்து முடித்தேன். லோயலா கல்லூரியில் எல்லாரும் சொன்னாங்க காமர்ஸ் குரூப் எடுத்தேன், லோயலா கல்லூரியில் பிகாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லோயலா கல்லூரியில் அந்த பிகாம் அட்மிஷனுக்கு போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. அப்போ சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், சரி 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜு, நம்ம சும்மா போய் காலேஜில் உக்காந்து ஏதோ பார்த்துட்டு உக்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு கேட்டார், நீனா காலேஜ் கட்டடிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கிறேன், ஒரு வாரமாக காலேஜில் வர, இந்த பார்க்கில் உக்காடுற போகிறேன்னு. நான் உடனே அழுதுட்டேன், இல்லையா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல, வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம சும்மா காலேஜில் உட்காந்து நிற்கிறேன்னாரு. சரி நீ யாரு, இதுதான் என் வாழ்க்கை, அவர் சொன்னார், நீ நாளைக்கு வா. அப்ப நாளைய தினத்துல அவர் என்ன பண்ணார்னா, நேரா கூட்டி கொண்டு அவர் பிரின்சிபல் இடத்துல போய் சொன்னார், இவன் ஒரு அநாதை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இந்துன்னு பார்க்காம இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவரும் உடனே அட்மிஷன் WO 65 65, ஏன்னா என் காலேஜ்ல என் பேரு சிக்கன் 65 அந்த 65 தொட்டு நம்பர் போட்டு கொடுத்துட்டார். பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு அந்த பியூன் மாதிரி வந்தவர் வந்து அவர் பியூன் இல்ல, அவர் பிரின்சிபலுக்கும் மேல இருக்கிற ரெக்டாருன்னுவாங்க. அப்படின்னா அந்த ஃபுல் காலேஜுக்கே ஹெட் அவர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி அற்புதமா எனக்கு அதிசயமா உதவி செய்தவர், உங்களுக்கும் மனுஷர்களை தூதர்களை போல அனுப்பி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காலேஜ் பேர் என்ன? இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாரு. நான் சொன்ன காலேஜ் பேரு லைலா காலேஜ் அப்படின்னு. உடனே அவர் கோ வந்துருச்சு, நோட்புக் எடுத்து வீசினாரு வெளியில. உனக்கெல்லாம் யாரு தான், இங்கிலீஷ்லேயே சொன்னார், உனக்கெல்லாம் யாரு தான் சீட்டு கொடுத்தாலும் தெரியல, காலேஜ் பேரை கூட சொல்ல தெரியல. லைலான்றது ஒரு சினிமா நடிகை பேரு, இது லைலா இல்ல, இது லொயோலா, லொயோலா அப்படின்னு அந்த காலேஜ் பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்தார். அப்படியே கீழே இறங்கி அழுதுட்டே போனேன். ஏசப்பா, உன கடுகளவு நம்புன, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வச்சிங்க, 11வது 12வது வர வச்சிங்க, இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் என்னை இவ்வளவு அசிங்கம் பண்றாரு, இன்னிலிருந்து உங்களை நான் லட்டு மாதிரி நம்புறேன், இன்னும் அதிகமா நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன், இந்த காலேஜ்ல என் தலையை நீங்க உயர்த்தணும்னாரு. அந்த ஒரு சிறிய ஒரு ஜெய் கணேசுடைய ஜபத்தை கேட்டு 3 வருஷமும் அதே கல்லூரியில 3 கோல்டு மெடல் வாங்க ஏசப்பா உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு கை தட்டுங்க, எனக்கு வேணாம். ஒரு பேத காலேஜ் பேரை சொல்ல கூட திராணி இல்லாதவன 3 வருஷமும் கோல்டு மெடல் வாங்கி ஒரு சரித்திரத்தை படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு செல்போன்ல ஒரு கால் வந்தது, நான் தான் உன்னுடைய மாமா, நீ என்ன வந்து பாரு. நான் யோசிச்சேன், 20-21 வயசுல யாருடா மாமா, நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரியா ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. அங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அநாத பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் யூனியன்ல செக்ரட்டரி ஆனது இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு போன் கால் வந்தது, அதனால அதான் செல்போன் கொடுத்தாங்க எனக்கு காலேஜ்ல. அப்போ கால் வருது, நான் தான் உன்னுடைய மாமா, நான் யாரு போய் பாக்குறேன், பார்த்தா அவர் தான். இந்த டாடாஸ் கொசுவத்தி பாத்தீங்கன்னா நேத்து நைட் எல்லாம் இருந்துச்சு, அந்த டாடாஸ் கொசுவத்தி மாதிரி அவர் அப்படியே அந்த பிளாஷ்பேக சொல்றாரு, சொல்லி ரீவைண்ட் பண்ணி சொல்றாரு, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா, உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆள் தெரியுமா, சரி உங்க அம்மாவுடைய போட்டோவை நீ பார்த்திருக்கிறியா, நான் போட்டோவை பார்த்தது இல்ல. அப்ப எங்க அம்மாவுடைய போட்டோவை காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 20 வயசுலதான் எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுதேன், அக்கா எங்க, அக்கா ஓடி போனவங்க இன்னும் எங்கன்னு தெரியல மாமா. அப்புறம் தான் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பி, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் பாலயோகி சுவாமிகள், மலேசியால நமக்கு கோயில்கள் இருக்கு, ஸ்ரீலங்கால கோயில்கள் இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு மதுரை மீனாட்சி கோயில தான் திருமணம் நடந்தது. இதெல்லாம் சொல்லி அவர் சொன்னாரு, நீ என்னோட மலேசியாவா, நான் சொன்ன வரல, ஏன்னா மனுஷங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல பயப்படாத, நீ வான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து என்னை மலேசியா கொண்டு போனார். மலேசியாவிலே போய் பூஜைகள், புராணங்கள், வேதங்கள், கருடா எல்லாவற்றையும் படித்து தேறினவனா மாறினேன். இயேசு மேல வைத்திருந்த அந்த கடுகு லட் அளவு அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஆனா 400 மைல் பாத யாத்திரை நடப்பேன், எந்த கடவுளும் என்கிட்ட பேசல, இல்ல கடைசியில தேர் இஸ் நோ காட், கடவுள் இல்லை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல அடுத்த ஆன்மீக வாரிசா என்ன நியமிக்கிற சமயத்துல இருந்தது, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுகிற நேரம், அடுத்த ஆன்மீக வாரிசு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல ஈவினிங்ல MBA படித்து கொண்டிருந்த வேலையில கார்ல போகும்போது கார் திடீரென்று பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் டிரைவர் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட BMW கார் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது சார், என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த டிரைவர் இது பண்ணிட்டு இருக்கும் போது, நான் அப்படியே நடந்து போனா அங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு சிலுவை இல்ல, ஒரு அந்த சிலைகள் இல்ல, ஒண்ணுமே இல்லை அந்த சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன், செருப்பை கட்டிட்டு என் கண்கள்ல ஒரே கண்ணீர், ஏனே தெரியல, தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி அழுகிறேன். அழுகும் போது பாத்தீங்கன்னா திடீர் என்று ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே சாஷ்டாங்கமா எங்க இந்துல விழுற மாதிரி விழுந்துட்டேன். விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாதத்துல அந்த ஆணி கடவப்பட்ட அந்த காயங்களை நான் அப்படியே பார்த்தேன். அப்பதான் அடிக்கிற மாதிரி ஃபிளஷ், அந்த பிளட் அப்படிதான் கூஸ் ஆகி அப்படி அது வெளியில வர மாதிரி இருந்தது. கைகள்ல பார்த்தா அதே மாதிரி காயம், இடுப்புல பார்த்தா அப்படியே அந்த அந்த அந்த அந்த அந்த காயம் இருந்தது. முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர பிரகாசமா இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, அவ்வளவுதான். அதன் பிறகு நான் நேரா போயிட்டு எங்க மாமா கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு மென்டல் ப்ராப்ளம், சின்ன வயசுலயே மென்டல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இல்ல, அடுத்த ஆன்மீக வாரிசு நீதான், சிறு வயதிலேயே உங்க அம்மா இந்த கடவுளுக்கு தான் உன்னை ஏந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள தெளிவான ஒரு ஒரு காரியம் பேச ஆரம்பித்தது. ஒரு ஒரு சதவீதம் நான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் சொன்னேன் மாமா கிட்ட கார்ல போகும்போது, மாமா இந்த இயேசப்பா 100% உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா 1% இவர் தான் உண்மை, இந்த வழியில போனா எனக்கு ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு. அவருக்கு திடீர்னு கோபம் வந்து மலேசியாவில காரை நிறுத்தி, என் காரை விட்டு நீ வெளியில போடா, இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு என்னை மலேசியாவில் நடு ரோட்ல இறக்கி விட்டாரு. பாஸ்போர்ட் மட்டும்தான் கையில் இருந்தது. படித்த ஒரு முஸ்லீம் சகோதரர் ஷேன் ஹுசைன் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் மறுபடியும் இந்தியா வந்துட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு சொன்னாரு. ஆனால் இந்த இயேசு இந்தியா கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன் நம்ம தான் 3 gold medal வாங்கியிருக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலை கிடைக்கும் போது அந்த வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த அப்புறம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன உடனே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி சென்னை பட்டணத்திலே பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். என் அன்பு வாலிபர் தங்கச்சி தம்பியே, இந்த லவ், இந்த ஜவ்வு, இந்த கவ்வு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்றது தான் ரொம்ப ஆசீர்வாதம். அதன் பிறகு ஒரு நாள் பல மாதங்கள் சென்னையில் நான் பைத்தியக்காரனா சுத்திருந்த நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. ஒரு பீச்சில் திடீர் என்று ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போல வந்து சொன்னது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருன்னு சொல்லி அந்த சத்தம் சொன்ன உடனே என்னுடைய பைத்தியம் தெளிந்தது. பிரியமானவர்களே, இல்லைனா நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இப்போ ஒரு பைத்தியக்காரனா தான் நான் இருந்திருப்பேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைத்தேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்காக மாத்திரை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சபை வெளியில நிற்கும் போது அந்த அந்த அந்த மாத்திரை வெயிட் பண்ற இடமும் ஒரு சபை, அங்க இருந்து ஒரு பாடல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த தேவ மனிதர் சரியாக சொன்னார், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு வந்திருக்கிறாரு, இப்படி அவர் வாழ்க்கை, ஆனா இயேசப்பா அவருக்கு விடுதலை தராருன்னு. ஒரு இருள் என்னை விட்டு போனது, ஒரு வெளிச்சம் என்னை நிரப்பினது. செப்டம்பர் 12 இது நடந்தது 2006. இரவு முழுவதும் என் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். செப்டம்பர் 13 அதிகாலையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டேன். தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரங்களிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் என்னை தொட்டது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், இந்த கோல்டு மெடல் ஒரு குப்பை, அதனாலதான் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டுது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லதுதான், ஆனா பிரயோஜனப்படலையே. அப்ப நான் யோசித்தேன், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம்னா நம்ம ஞானவான். எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், பைபிள் தெரியாது. ஒன்னே 5 சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். ஒரு ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இறங்கி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். பஸ் டிப்போல நின்று கத்துவேன், சில டைம் ரத்தம் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டேன். இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் கழுவும். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இயேசு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். நாலாவது, இந்த இயேசுவின் இருதயத்தில் விசுவாசித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். இதுதான் சொல்லுவேன். அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ரெண்டு பேர் நாலு பேர்லாம் உடனே என் கூட சேர்ந்து அந்த ஜோம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறி போயிடுவேன். இப்படி செய்யும் போது நிறைய பேர் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தாங்க. அவங்கள எனக்கு தெரிந்த சபைகளில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐசிஐசிஐ வங்கியில ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆண்டவர் சம்பளம் லட்சங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஒரு மனுஷன் ஆத்துமா ஆதாயத்தை அவன் கடைசி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது சொல்லிட்டு ஆத்துமா ஆதாயம் பண்ணேன். நல்லபடியா 2010 பேக்கும் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஜோனஸ், இவாஞ்சலின், ஜான், ரிவைவல் மூணாவது பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ரூபன், ஸ்கூல்கள் காலேஜுகள்ல நீ போய் என்னுடைய அன்பை சொல்லணும், நீ ஊழியக்காரு அது இதெல்லாம் சொன்னா நான் போக முடியாது, அதனால நீ ஒரு கம்பெனி ஆரம்பின்னு, ஒரு பேர்ல் ஃபவுண்டேஷன்ஸ்னு அநேகரோடு இணைந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜுகள் கார்பரேட் கம்பெனிஸ் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியில ட்ரைனிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன என்ன எடுப்பீங்க? நான் சொல்லுவேன், மன அழுத்தத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்விகளை ஜெயிப்பது எப்படி, புறக்கணிப்பை ஜெயிப்பது எப்படி, அவமானங்களை ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி. நல்லா இருக்குதே, ஓவர் கம்மர், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு ஸ்கூல்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதுல என்ன இருக்கு, நீங்க தாராளமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது முதலாவது 100 மாணவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் ஒரு 10,000. இந்த 10 வருஷத்துல ஆண்டவருடைய பிரதான கிருபை இறக்கத்தினால எந்த ஃபேஸ்புக் எந்த மீடியாலையும் நாங்க போடல, ஆனா எல்லா போட்டோஸ் எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவனுடைய சுத்த இறக்கத்தினாலே நல்ல பாடல் பாடினாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் 100,000 வாலிப பெண்கள், 100,000 வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர மகிமை செய்தார். அல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா நான் இருந்த சபைகள்ல எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப நான் யோசித்த, ஆண்டவர் இதுக்கு மேல எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லும் போது நான், ஆண்டவர் சொன்னார், கோ டு திருச்சி, ஐ வில் லீட் யூ அண்ட் கைட் யூன்னு சொன்னாரு. திருச்சிக்கு நான் வந்த பிறகு திண்டுக்கல்லிலே ஒரு மீட்டிங்கை முடித்து நான் வருகிறேன். வரும்போது பார்த்தா அந்த பிரட்டியூரா என்ன பிரதர், பிரட்டியூர், அது கொஞ்சம் தமிழ் தகராறு, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அது பார்த்தேன், பிரட்டியூர் அப்படின்னு போட்டு த பெண்டகோஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். கார்ல வந்துட்டே இருக்கிறேன், அந்த போர்டை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தெளிவான மெல்லிய சத்தம், இதிலும் பெரிதாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபைக்கு நீ போனு ஒரு துல்லியமான ஒரு சத்தம் வந்தது. நான் இதுவரைக்கும் டிபிஎம் சபைக்கெல்லாம் வந்தது இல்லை. ஆரம்ப நாட்கள்ல மனாசே தேஜு அண்ணன் அங்க யூத் மீட்டிங் நடத்துவாங்க, கடைசியில உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், டிபிஎம் சபைன்னா எனக்கு பயம், அந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த சத்தத்தை சொன்ன உடனே நேரடியா போனேன். அருமையான தகப்பன் பாஸ்டர் உதயகுமார் அவர்களை பார்த்தேன். அவர் நல்லா உற்சாகம் பண்ணார், அன்பா இருந்தாரு. எங்க மாமனார் கேத்தலிக்கு, எங்க மாமியார் சிஎஸ்ஐ, என் ஒய்ஃப் மெத்தடிஸ்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தேவ கிருபை தேவ இறக்கத்தினாலே தகப்பன் பாஸ்டர் உதயகுமாரோடைய அவர் காட்டின அன்பினாலே இன்னைக்கு கத்தோலிக்கு சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் நானு எல்லாருமே பிரட்டையூர் பெண்டகோஸ்டல் மிஷனுக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எதிர்காலமே இல்லாமல் ஒரு அனாதையாய் திக்கற்ற பிள்ளையாய் இருந்த என்னுடைய எனக்கு செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மன அழுத்தம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைத்து முற்றிலும் தோல்வியை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சாட்சியினால் வந்த சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் இயேசு மக ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. பிரதான பாவியாய் இருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமாய் ஆக்கி பூரணமாக்கி கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்தில் நிற்க 100% தகுதி அல்ல. ஆனால் இயேசு எனக்காக செய்த அந்த சிலுவையின் மரணத்தை நான் தகுதியாய் கருதி இந்த இடத்தில் நின்று என் கிரீடங்களை எல்லாம் இயேசு மகாராஜா ஒருவருக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும்

சாத்தான் தோற்றுப்போனான், சாத்தான் வீழ்ந்து போனான், சாத்தான் தலையை இயேசு நசுக்கினார், அவனால்

நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருடைய அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்து இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்திலே எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் கால வேளையிலே நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி
யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷசாலை, நல்ல பொக்கிஷசாலையை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமேன். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனா யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கல, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்து என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார். அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்க, இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம மேலே உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏன் இப்படியா நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு,
எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம் என்றாங்க. உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையினுடைய வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதுக்காக, சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தா என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் புடைக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய்

ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியல. செல்லமாக வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது? எங்கள் அப்பா எங்கே? என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போட்ட பிளான், திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டா போதும், அவர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறதை விட்டுட்டு அவங்க ஓடி

0: ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுதுதான் நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தருக்கு இது கொடுத்துருவாரு, இது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படி தான் செய்துட்ருக்காங்க, தாங்க பிஸி, ஆனால் ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமாக யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு எதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட ப்ரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம், அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனால் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக பாயிண்ட் பாயிண்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹாலேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹாலேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தா போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சிருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க, சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகம் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான், ஹல்லேலூயா, நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க, மற்றவங்க ஏன் கையை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பதை விட. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, அது உனக்கு தெரியல, உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர் நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையா இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதுல போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி, நம்மாலேயே தரையில விழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்ற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. ஹல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி நம்மெல்லாம் என்னது, ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். ஹல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வை கொடுத்ததுனால, நினைவு கொடுத்ததுனால, நமக்கு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண் தான், மண் பொம்மைங்க தான். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம், அதை நினைச்சா அவங்களால ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூல நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு முட்டை இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை, இவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல, மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, இவ்வளோ செய்தீங்களே ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னையும் ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்ரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும், ஹல்லேலூயா, உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பார், அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலான்னு தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் அந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குது, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டார். ஹல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்களை தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவுக்கு, நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாகிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது. மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல்லு. அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரு. அல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடையாது. இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். அல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல், அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தில் பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்ய, சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவளை என்ன செய்திருக்கிறாரா? விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க, நீ ஒன்றும், நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போகணும்னு நீ எங்கேயும் இங்கே அங்கே பார்க்க வேண்டாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும்? முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவடை விட்டுட்டே போகிறாரு. உன் அடி எடுத்து அந்த அடிச்சுவடில் வை, இன்னொரு அடிச்சுவடில் வை, இடே போனினா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்ற, ஐ அம் ஃபாலோயிங் ஜீசஸ். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள். இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? இயேசு ஒருவரே எனக்கு ரோல் மாடல், இயேசு தான் எனக்கு முன்மாதிரி, இயேசு தான், அவரை தான் நான், அவரை போல தான். அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவரே உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவள் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின்திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்து பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாகி இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தரபா, கஷ்டம் வருதா, பாடு வருதா, என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு? நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்ல, நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்து தான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னா அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி, திடப்படுத்தி, உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொண்ணு, நான் உண்மையான சுத்த பொண்ணு சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்பனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண்ணு. உன்னை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும், இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதிசீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? சந்தேகப்படுறவன், விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவன் என்னங்க அது? சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்கே போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்கள், அந்த கடல் அலையை கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமாக வரும், அப்படியே கீழே போயிடும். மறுபடியும் வேகமாக வரும், கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனால் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடணும், நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறேன், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை. இங்கே பெருமை, விசுவாசி தான் ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சார், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாத. ஆனா இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா, தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க, அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு, நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். இன்னா அங்க ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறாரு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93:4 என்ன வாசிக்கிறோம், திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உன்னதத்திலே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமையுள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதுதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30 சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு? அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க, அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா, உனக்கு அதிகமா கிருபை தரணுமா? யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பரந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டா. ஆகவே இந்த அலைகள், இப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க பாருங்க. அது என்ன செய்தான்? அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும்? தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் தருது, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளது தான். அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா முதலாதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37வது வசனத்திலேயும் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதட்டு, ஒரே அதட்டு, சாத்தானுக்கு இடம் கிடையாது, அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய் ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு சார், ஏன் தார ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார், என்ன செய்தாரு, ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, ஹல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான், போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது, அதட்டி பாருங்க உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்னு நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத. யூதா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிருளே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், உசுன்னு கேட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான் உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கிடது. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் அங்க வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன், ஹல்லேலூயா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழி ஒன்றும் நடக்கலை. சில சபைக்கு வருவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லைதா, வழி இல்லைதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமாய் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வடையில ஊராபாலா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளை போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளை போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வழியில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரிந்தோமை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உங்களுடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி சோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதிக்கொண்டிருக்கலாம், அடித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே,
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.